உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் 347 நான்காவது பதத்திற்காக சரோஜா திரைப்படம் பாடிய வேளையிலே அந்த பாடலின் முதல் பதம் நிமிர்ந்து என்று வந்திருக்கின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து என்று படிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிமிர்ந்து என்றால் உயர்ந்து சிறந்து வருவதுதான் நிமிர்ந்து என்று. நாங்கள் உயர்ந்து வர வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் இத்தனை வழிகள் இருக்கின்றது வருவதற்கு. ஆனால் அத்தனைக்கும் ஏதோ ஒன்று இருக்கின்றது போல இருக்கின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து, தாய்க்கு தலைமகன் திரைப்படுத்து பாடல் ஐந்தாவது பதத்தை தருகின்றது. கேட்போமே.

வாழ என்று ஆரம்பிக்கும் அந்த முதல் பாடல் முதல் வரி ஐந்தாவது பதமாக நன்றாக பொருந்துகின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்று வந்துவிட்டது. ஆஹா, நாம் இந்த உலகத்திலே தமலை நிமிர்ந்து வாழ எங்களுக்கு எவ்வளவு விடயங்கள் வேண்டும். சும்மா வாழ முடியுமா? நல்ல பணம் வேண்டும், நல்ல பொருள் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், குலம் கோத்திரம் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் மூதாதையர்கள் எங்களுக்கு கொடுத்த மரபு வழி நியதிகள் எங்கெல்லாம் பல உண்டு. ஆன்மீகம் எங்களை வழிநடத்தி செல்கின்றது. ஆனால் இவர் என்ன கூறுகின்ற வேறு ஏதோ கூற வருகின்றார் போல் தெரிகின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றவரை தந்தது பாட்டும் பதமும் 347 சிந்தனை செல்வதி 127 படைப்பிலே ஐந்தாவது பாடல். அப்படி என்றால் நாங்கள் 6வது பாடலையும் கேட்டு பார்ப்போம். இன்னும் இருக்கின்றன பாடல். அதற்காக அலை பாயுது என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தருகின்றார். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

என்றென்றும் என்ற ஒரு பதம் வந்திருக்கின்றது அல்லவா? என்றென்றும் என்றால் இன்று நேற்று நாளை என்றென்றும் என்றதுதான் இந்த அர்த்தம். அப்படி என்றால் எப்படி பெருந்து பார்ப்போமா? நாம் உலகத்தில் தலை நினைந்து வாழ என்றென்றும் இன்னும் என்ன தேவை என்று கூறவில்லை அவர், அல்லது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறவில்லை, அல்லது எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கூறவில்லை. ஆதலால் நாங்கள் ஆறாவது பாடலை கேட்க வேண்டும். அதற்கு முன்பு இந்த ஆறு பதங்களை, ஆறாவது பதம் இல்லை ஏழாவது பதத்தை பார்க்க வேண்டும். அதுவரைக்கும் இந்த ஆறு பதங்களை மீண்டும் ஒரு தடவை படித்து பார்ப்போம். நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும், ஆம் நாங்கள் வாழ வேண்டும் தலை நிமிர்ந்து, உயர்ந்து, மரியாதையோடு, பண்போடு, பாகத்தோடு, எல்லோருடன் மற்றவர்கள் போற்றக்கூடிய வகையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு என்றென்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்தது கூறுவார் என்று எண்ணினால், தலைவன் என்ற திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை கேட்டு ஏழாவது பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். கேட்போமா பாடலை?

ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தால் அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தால் ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தால் அந்த கோட்டைக்கு விளக்காக

பேர் மற்றவர்கள் குழி பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். மண் வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவர்கள் குழி பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார்.

0: அறிவு என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் இந்த பாடல் மூலம். இந்த பாடலை தந்த படைப்பாளி அந்த ஏழு பதங்கள் வந்துவிட்டது. நாம் உலகத்தில் தலை நிமிந்து வாழ என்றென்றும் அறிவு என்று ஒன்று வந்திருக்கின்றது. அறிவு என்ன செய்ய வேண்டும்? பணம் வேண்டுமா, பட்டம் வேண்டுமா, பதவி வேண்டுமா என்றெல்லாம் எண்ணும் வேளையில் அறிவு என்று ஒன்றை கொண்டு வந்து கூறுகிறார். மீண்டும் படித்து பார்ப்போம். நாம் உலகத்தில் தலை நிமிந்து வாழ என்றென்றும் அறிவு, அதற்காக பல்லாண்டு வாழ்க திரைப்படுத்து பாடல் பாட இருக்கின்றது. எட்டாவது பதத்திற்காக கேட்போமே.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எங்கும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்.

ஆம், ஒன்றே என்று வந்துவிட்டது, வேறு எதுவும் இல்லை. எங்கே கேட்போம், நாம் உலகத்தில் தலை நிமிந்து வாழ என்றென்றும் அறிவு, அறிவு என்று ஒன்று வந்திருக்கிறது. அப்ப வேறு ஒன்றும் தேவையில்லையா அல்லது வேறு ஏதாவது செய்யுமா என்று பார்த்தால் தெரியவில்லை. ஒன்பதாவது பதம் வந்து இன்றைய பாட்டும் பதமும் 347 இனிது நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய 127வது பாடம் படைப்பை தந்த சிந்தனை செல்வன் தருகின்றார். வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படுத்தும் பாடல் ஒன்றை, அந்த பாடல் பாடுகின்றது இப்படி, கேட்போமா?

எங்கே படித்து பார்ப்போம் என்பது பதங்களை மிகவும் பொருத்தமான ஒரு பாட்டும் பதவும் போல் தெரிகின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும், அறிவு ஒன்றே வேண்டும் என்ற அந்த ஒன்று என்ற பதிலே அங்கே போட்டுவிட்டார். அறிவு வேண்டும் என்றும் கூறவில்லை, அறிவு தான் வேண்டும் என்றும் கூறவில்லை, அறிவு ஒன்றே வேண்டும் என்று கூறுகின்றார். அப்ப பணம் வேண்டாம், பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், முதுசம் வேண்டாம், எங்களுடைய பழைய பண்பாடுகள் கோட்பாடுகள் எல்லாவற்றையும் வேண்டாம். ஆனால் இவற்றையெல்லாம் இந்த அறிவு என்பது சுமந்து விட்டது. இந்த அறிவு என்று ஒன்று இருந்தால்தான் இவற்றையெல்லாம் பெற முடியும் என்பதை சூட்சமமாக புகுத்தி 9 பாடல்களுக்குள்ளே தன்னுடைய பாட்டும் பதமும் 127 படைப்பை தந்து 347 பாட்டும் பதத்தை நிறைவேற்றிருந்தார். ஒரு தடவை படிப்போம். நாம் உலகத்தில் தலைநிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும், வேறு மற்றவர்கள் தேவையில்லை. அந்த அறிவு ஒன்று இருந்தால் மற்றவை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம், நாங்கள் தலைநிமிர்ந்து இந்த உலகத்தில் வாழலாம் என்ற அருமையான கருத்தை பொதிந்து 9 பாடலுக்குள்ளே 9 பதங்களை கண்டெடுத்து அந்த 9 பதங்களுக்குமாக நாங்கள் ரசித்து கேட்கக்கூடிய வகையிலான பாடலையும் கொடுத்து இன்றைய பாட்டும் பதமும் 347 சிறப்பித்திருக்கின்றார் சிந்தனை செல்வன். பார்ப்போம் இன்னும் ஒரு தடவை. நாம் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும், ஆணித்தரமாக கூறப்பட்டு விட்டது. நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எங்களுக்கு அறிவு, அறிவு என்பது விலைக்கு வாங்குவதல்ல, எங்களால் உருவாக்கப்படுவது. நாங்கள் படித்தறிவு, பகுத்தறிவு, பண்பட்டு நாங்கள் அனுபவத்தில் கண்ட அறிவு, பெரியோர்கள் முதியோர்களை பின்பற்றி வரும் அறிவு, அந்த அறிவினை கொண்டுதான் நாங்கள் முன்னேற வேண்டும். வேறு பாதைகள் தேடி முன்னேற முடியாது, தலை நிமிட முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக கூட இன்றைய பாட்டம் 304 இனிது நிறைவுக்கு வர இருக்கின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும் என்ற உண்மை கருத்தினை ஏற்றுக்கொண்டு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் அடுத்த பாட்டு பகுதியில் என்று கூறி இன்று எனது படைப்பினை தொகுப்பினை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லுகின்றேன். செல்லும் முன்பும் நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும் என்ற கருத்தினை உட்கொண்டு உங்களோடு நானும் இணைந்து பின்பற்றுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டும் பதமும் 347. படைப்பாளிக்கு நன்றி கூறி, கேட்டு வந்த உங்களுக்கும் நன்றி கூறி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்றும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் தொடர்வது இந்து பாடல்கள். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் ஏன்? சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் மன்மதனை அழித்தார் என புராணங்கள் சொல்கின்றன. நெற்றிக்கண் என்பது அழிவு சக்தி அல்ல, அது ஞானத்தின் அடையாளம். இந்த ஞானக்கண்ணை லேசாக திறந்து பெண்ணாசையை தூண்டும் காதல் தேவனான மன்மதனை அவர் அழித்தார். இதனால்தான் தியானம் செய்யும் போது புருவத்தின் மத்தியில், அதாவது நெற்றியின் அடிப்பகுதி, நமது கருத்துக்களை ஒன்று சேர்க்கிறோம். அப்பொழுது மனம் அடங்குகிறது, ஆசை குறைகிறது. எதை சேர்த்து வைத்தாலும் அதனால் பயனில்லை என்ற ஞானம் பிறக்கிறது. நெற்றிக்கண் என்பது ஆசையை அடக்கும் கருவியாகும். பஞ்சபூத ஸ்தலங்கள் உருவாக காரணம் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என ஐந்தையும் பஞ்சபூதம் அல்லது பிரபஞ்சம் என்கிறோம். பிரபஞ்சம் என்றால் கடவுளுடன் சம்பந்தமுள்ள ஐந்து என்று பொருள். பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கை. பரபிரம்மமான தெய்வமே ஐம்பெரும் பூதங்கள் என்று பிரசன்ன உபனிஷதம் கூறுகிறது. இயற்கையே இறைவன் என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த ஐந்திற்கும் தனித்தனியாக சிவலிங்கம் வடித்து பஞ்சபூத ஸ்தலங்களை ஏற்படுத்தினர். அவையே காஞ்சிபுரம் மற்றும் திருவாரூர் நிலம், திருவானைக்காவல் நீர், திருவண்ணாமலை அக்னி, காளஹஸ்தி வாயு, சிதம்பரம் ஆகாயம் ஆகிய ஐந்து தலங்கள். இனி ஒரு பாடலை கேட்போம்.

ஒரு முறை நக்கீரர் கைலாயம் போக நினைத்தார். ஆனால் முடியவில்லை. மிகப்பெரிய ஞானியான அவருக்கு காளகஸ்தி கோவில் கைலையாக தெரிந்தது. காளத்தியப்பர் கைலைநாதராக காட்சி தந்தார். தான் பெற்ற அனுபவத்தை கைலை பாதி காளத்தி பாதி என்று எழுதினார். சிவ மந்திரங்களுள் திரு ஐந்தெழுத்து எனப்படும் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கண்ணாகவும் கருவிழியாகவும் சொல்வது உண்டு. வேதத்தை ஒரு மனிதனாக உருவகித்தால் யஜுர்வேதம் தலையாகவும் அதிலுள்ள ஸ்ரீருத்ரம் என்னும் மந்திர தொகுப்பு முகமாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீருத்ரத்திலுள்ள நமச்சிவாய என்னும் மந்திரம் கண் என்றால் அதில் அடங்கியுள்ள சிவ என்னும் சொல் கருவிழியாக உருவகம் செய்யப்படுகிறது. உள்ளம் என்பதன் பொருள் என்ன? உண்மை பேச வேண்டும் என்று சொல்லாதவர்களே இல்லை. உண்மையோ பொய்யோ அதை வாய்தான் பேசுகிறது. எனவேதான் உண்மைக்கு அது பேசும் உறுப்பின் பெயரால் வாய்மை என்று பெயர் சூட்டி விட்டார்கள். இதே போல உள்ளத்தை பேச வேண்டும் என்ற ரீதியில் அந்த வார்த்தைகள் எழும் மனம் என்ற பகுதிக்கு உள் அகம் என்று பெயர் சூட்டி உள்ளம் என்று திரிந்து வழங்குகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கிறிஸ்தவ பாடல்களை கேட்கலாம். கெட்ட பழக்கங்கள் வேண்டாமே, கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடி ஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்றனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் பொழுதோ, கண்டதை உண்ணும் பொழுதோ, குடிக்கும் பொழுதோ, புகை பிடிக்கும் பொழுதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாக இருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். ஒரு பாடலை கேட்கலாம்.

அன்புள்ள மனங்களில் ஆண்டவர் இருக்கிறார். பிரான்சிஸ் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். துறவியரே, நாங்கள் ஒரு மலையில் உள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்கள் ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும் ஒருவரை தாயாகவும் ஒருவரை குழந்தையாகவும் கருதி கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும் தாயாக இருந்தவர் தந்தையாகவும் இன்னொருவர் குழந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்பொழுது ஒற்றுமையும் அன்பும்

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஒரு பணக்காரர் மெக்காவிற்கு ஒரு தனது ஒட்டகத்தில் புனித யாத்திரை புறப்பட்டார். அவருக்கு பணி செய்ய பல வேலையாட்களும் உடன் சென்றனர். கடும் வெப்பமுள்ள பயங்கர பாலைவனத்தை கடந்தே அவர்கள் மெக்காவை அடைய முடியும். வழியில் ஒரு ஏழையை சென்று கொண்டிருந்தார். அவரிடம் பணக்காரர், தம்பி எங்கே செல்கிறாய் என்றார். அவர் தான் மெக்காவிற்கு புனித பயணம் செய்வதாக சொன்னார். பணக்காரருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏனப்பா, நாங்கள் ஒட்டகங்களில் பயணிக்கிறோம், எப்படியும் மெக்காவை அடைந்து விடுவோம். நீயோ செருப்பு கூட போடாமல் பாலைவனத்தை கடக்க போவதாக சொல்கிறாய். அங்கிருக்கும் சுடுமணலில் உன் கால் வெந்தல்லவா போகும், உன்னால் எப்படி நடக்க முடியும் என்றார் சற்றே கேலி துணிக்க. ஐயா, எனக்கு இன்பம் துன்பம் பற்றி கவலை இல்லை. என் கருத்தில் இறைவன் மட்டுமே இருக்கின்றார். நான் அரசனாக இல்லாமல் இருக்கலாம், அதுபோல என்னை கட்டுப்படுத்தவும் எந்த அரசனும் இல்லை.

இறைவனே எல்லாமுமாக இருக்கிறான். எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா செயல்களும் இறைவனாலேயே நிகழ்கிறது என நம்புபவன், தாங்கள் புறப்படுங்கள் என்று பதிலளித்தார். பணக்காரர் அந்த ஏழையை ஒரு அறிவீனன் என கருதி ஏதும் சொல்லாமல் போய்விட்டார். பாலைவனத்தில் புகுந்ததும் செல்வந்தருக்கு வெப்பத்தை தாங்கும் சக்தி இல்லை. எனவே அவருக்கு கடுமையான வெப்ப நோய் தாக்கியது. பாலைவன சோலை ஒன்றில் தங்கிய அவருக்கு நோய் அதிகமாகி உயிர் பிரிந்துவிட்டது. அப்பொழுது வழியில் சந்தித்த ஏழை அந்த சோலைக்கு வந்தார். பணக்காரர் இறந்து விட்டதை அறிந்தார். என்ன வசதி இருந்தென்ன, இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறான், எல்லாம் அவனே, அவனது அனுமதியின்றி எதுவும் நடப்பது இல்லை என்று சொன்னபடியே மெக்காவை நோக்கி பயணத்தை தொடங்கினார். இறைவன் நினைப்பதே நடக்கும். இனி பாடலை கேட்கலாம்.

இரண்டு நாட்கள் நோன்பிருங்கள் போதும் என்கிறார். இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதம் முஹரம். ஜனநாயகத்தின் சிறப்பை, மக்களாட்சியின் மாண்பை காப்பதற்காக நபிகளாரின் பேரர் ஹலரத் ஹுசைன் அவர்கள் கர்பாலா களத்தில் தன் இன்னுயிரை ஈத்த நிகழ்வு இந்த முகரம் பத்தாம் நாளில் தான் அரங்கேறியது. நபிகளார் அவர்கள் காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்பிருந்தே இம்மாதத்திற்கென தனித்த சிறப்பினை மக்கள் அளித்து வந்துள்ளனர். இந்த நாளில் போர் புரிவதில்லை. பிர் அப்னையும் அவனது கூட்டத்தாரையும் கடலில் மூழ்கடித்து முசா அவர்களையும் அவர்களது மக்களையும் அல்லாஹ் ஈடேற்றம் பெற வைத்த சிறப்பு இந்த மாதத்திற்கு இருக்கிறது. முகரம் பத்தாம் நாளில் மூசா அவர்களும் நோன்பு நோற்றார்கள். நபிகளாரின் வாக்கின்படி முகரம் மாதத்தில் 9 மற்றும் 10 நாளில் நோன்பு நோற்பது அவசியம். மேலும் இந்நாளில் நோன்பு வைப்பது அதற்கு முன்னர் செய்திருக்கும் ஓராண்டிற்குரிய சிறிய பாவங்களை போக்கிவிடும் எனவும் நபிகள் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்தினருக்கு அதிகப்படியாக செலவழிக்க வேண்டும் என்பதும் நபிகளார் வலியுறுத்துகிறார். இந்த மாதத்தின் 10 நாளில் ஹலரத் ஹுசைன் அவர்களின் தியாக வரலாற்றை மக்களுக்கு விளக்கிட அறிஞர்களை கொண்ட கூட்டங்களும் புத்தகங்கள் வெளியிடுவதுமான நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். முஹரம் நாளில் பல்வேறு அற்புத நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஆஷுரா நாளில்தான் நபி இப்ராஹிம் அவர்கள் நம்ருதீன் எரிகுண்டத்திலிருந்து விடுதலை பெற்றார். இப்ராஹிம் அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு கலீல் என்னும் பட்டம் அல்லாவினால் சூட்டப்பட்டதும் இந்த நாளில் தான் நிகழ்ந்தது. ஹலரத் அய்யூப் அவர்கள் நோயிலிருந்து குணம் பெற்றதும் இந்த புனித நாளில் தான். மூசா அவர்கள் மட்டுமல்லாது ஹாரூன் அவர்களின் இறைஞ்சுதலும் இந்நாளில் தான் ஏற்கப்பட்டது. இதே நாளில் தான் ஈசா அவர்கள் விண்ணகம் உயர்த்தப்பட்டார்கள். உலகின் முதல் மனிதர்கள் எனப்படுகின்ற ஆதாம் அவர்களும் ஹவ்வா அவர்களும் படைக்கப்பட்டதும் இதே நாளில் தான். நூஹ் அவர்கள் கப்பலில் இருந்து கரை இறங்கியதும், யூனுஸ் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து வெளிவந்ததும் இந்த நாளில் தான் நடந்தது. தாவூத் அவர்களின் பாவ மன்னிப்பு அல்லாவால் ஏற்கப்பட்டதும், சுலைமான் அவர்கள் அரசாங்கம் மீண்டதும் இந்த நாளில் தான். இந்த நாளில் தான் உலகம் முடிவுறும் என நபிகளாரே அறிவித்து உள்ளது இந்த நாளுக்கு உரிய பெரும் சிறப்பு ஆகும். பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரையில் இருந்து அனு சாத்தப்பன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலில் நமது சிந்தனைக்கு, மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி சொல்கிறார் சாந்தானந்தர். பிறர் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் நினைத்தாலும் கவலைப்படாதீர்கள். பிறரை பற்றி நீங்களும் சிந்திக்க கூடாது. உங்கள் மனதுக்கு நீங்கள் நல்லவராக இருந்தால் போதும். பிறருக்கு இயன்ற உதவி செய்யுங்கள். மற்றவர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உத்தமர்களின் வரிசையில் உங்களை முதல் இடம் பெறச் செய்வது கடவுளின் பொறுப்பு. அன்றாடம் அரை நிமிட நேரம் ஒதுக்கி நீங்கள் மன தூய்மை கொண்டவரா என்பதை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். தவறுகளை திருத்திக் கொள்ள இது உதவியாக இருக்கும். தர்மத்தின் வழியில் மட்டும் செல்லுங்கள். அது ஒன்றே நல்வாழ்வுக்கு துணை நிற்கும். உலக ஆசைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவை நம்மை பாவத்தில் தள்ளிவிடும். கணவருக்கு பணிவிடை செய்வதை தவிர வேறு எதையும் பதிவிறதை எண்ணமாட்டாள். அதுபோல கடவுளை சரணடைந்த பக்தன் அவரை தவிர வேறொன்றை சிந்திக்க மாட்டான். சிந்திக்கும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நன்றியுடன் கடவுளை வழிபடாமல் போனால் மனிதன் விலங்கு நிலைக்கு தாழ்ந்து விடுவான். தன்னம்பிக்கை விடாமுயற்சியுடன் உழைப்பில் ஈடுபட்டால் கடவுளின் அருள் துணை நிற்கும். அவன் வாழ்வில் எல்லா மேன்மைகளையும் அடைவான். ஒழுக்கம் மனிதனின் உயிருக்கு சமம். படிப்பு, பணம், புகழ் என அனைத்து செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவற்றுள் பயன் இல்லை. நதி வழியே ஓடும் தண்ணீர் கடலை சென்று அடைவது போல உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் என்றாவது ஒரு நாள் கடவுளை சென்று அடைவது உறுதி. மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வதன் நோக்கம் உடல் நலனை காப்பதுதான். அதுபோல கடவுளால் கொடுக்கப்படும் சோதனை அனுபவங்களும் நம்மை பண்படுத்துவதற்கான முயற்சியே ஆகும். உண்பதற்காக உலகில் வாழ்வது கூடாது. நாவை முதலில் கட்டுப்படுத்த வேண்டும். எல்லாம் தானாகவே அடங்கிவிடும். உள்ளத்தில் கர்வம் இருந்தால் சொல்லும் செயலும் முரண்படும். அடக்கம் இருந்தால் சொல்லும் செயலும் ஒன்றுபடும். கடவுள் சிந்தனையோடு உணவை உட்கொள்ள வேண்டும். இதை பின்பற்றினால் சாப்பிடும் அனைத்தும் அவருக்கு படைக்கப்பட்ட பிரசாதமாகிவிடும். வாழ்நாள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் மதிப்பு மிக்கது. எப்பொழுதும் நல்ல பணியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக்குங்கள். சத்திரத்தில் சில நாள் தங்குவது போல மனிதனுக்கு உலக வாழ்வு என்பது சில காலம் மட்டுமே. சத்திரத்திற்கு உரிமையானவன் ஒருவன் இருப்பது போல உலகிற்கு கடவுளே உரிமையாளர் என்கிறார் சாந்தானந்தர். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது MTR FM. இது MTR நேரம், இது தகவல் அறியும் நேரம். சோழர் கால துறைமுகப்பட்டினம் பூம்புகார். பூம்பட்டின நாகரீகம் சோழ பேரரசர்களின் தலைநகரமாகவும் துறைமுகப்பட்டினமாகவும் இருந்தது காவிரி பூம்பட்டினம். இது பூம்புகார் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கடல் கோள் காரணமாக இந்த நகரம் அழிந்து போனது. 2ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்த ரோம் நாட்டு சுற்றுலா பயணி தாலமி பூம்புகார் முக்கிய வணிக நகரமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் இந்த நகரை கெபாரிஸ் எம்போரியன் என்று கூறியுள்ளார். திருச்சியை அடுத்த உறையூர் சோழர்களின் தலைநகராக இருந்தது. கரிகாலன் பூம்புகாரை தன்னுடைய 2வது தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். பட்டினப்பாலை, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற தமிழ் இலக்கியங்களில் பூம்புகார் நகரை பற்றிய குறிப்புகள் உள்ளன. பெரியதும் சிறியதுமான படகு துறைகளும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடந்ததை பற்றியும் பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் என்று நீளும் அந்த பாடலின் எந்தெந்த ஊர்களில் இருந்து என்னென்ன பொருட்கள் வந்தன என்பதை பட்டியலிடுகிறது. அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளவை என்ன என்றால், அரேபிய நாட்டிலிருந்து கடல் வழியாக குதிரைகள் வந்தன. ஏற்றுமதிக்காக சேர நாட்டில் பகுதியில் இருந்து தோணிகளில் கருங்கரி என்று சொல்லப்படும் மிளகு மூட்டைகள் வந்தன. கலிங்க பகுதியில், அதாவது தற்போதைய ஒடிசா, அங்கிருந்து பொன்னும் மணியும் வந்து இறங்கின. பாண்டிய நாட்டு துறையிலிருந்து முத்துக்கள் வந்தன. ஈழத்திலிருந்தும் காழகத்தில் இருந்தும், அதாவது தற்போதைய மியான்மர், சில பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. காற்று வருவதற்காக மான் கண் போல ஜன்னல் வைத்த மாளிகைகள் கட்டப்பட்டிருந்தன. நகரில் பொருட்களை கூவி விற்கும் வணிகர்கள், பொருட்களை சேமித்து வைத்திருந்த பண்டகசாலைகள் இருந்தன. பட்டு, பருத்தி போன்றவற்றின் நூல்களால் நுட்பமாக தைக்கும் காருகர் எனப்படும் தையல் கலைஞர்கள் இருந்தார்கள். உணவுப் பொருட்களை வகை வாரியாக பிரித்து விற்பனை செய்ய கூல வீதி இருந்தது. அந்த வீதியில் கள்ளை விற்கும் மகளிர், மீனை விற்கும் பரதவர், உப்பு வெற்றிலை வாசனை பொருட்களை விற்கின்றவர்கள், பல வகை மாமிசங்களை விற்பனை செய்பவர்கள் நிறைந்திருந்தார்கள். வெண்கலத்தட்டார், செம்புத்தட்டார், மரத்தச்சர், இரும்பு கண்ணார், குயவர், மண் அச்சுகளை செய்து தருபவர், பொற்கொல்லர், தோல் பொருட்கள் செய்பவர், சித்திரக்காரர்கள், பொம்மைகள் பாவைகள் செய்பவர்கள் வினைவலர் வீதியில் இருந்தார்கள். நாளங்காடி, அதாவது பகல் நேர சந்தை, அல்லங்காடி, இரவு நேர சந்தை என பெருநகர் ஒரு பெரும் வணிக கூடமாக திகழ்ந்திருக்கிறது. சூழல், குழல், யாழ், இசைக்கருவிகளை மீட்டுபவர்கள் பாணர் வீதியில் வசித்தனர். இவர்களைத் தவிர அரசர்கள் வாழும் வீதி, தேரோடும் வீதி, பார்ப்பனர்கள், உழவர்கள், மருத்துவர்கள் வாழும் வீதி என முறைப்படி வீதிகள் பிரிக்கப்பட்டிருந்தன. பட்டினப்பாக்கத்தில் குதிரைக்காரர்கள், யானைப்பாகர்கள், தேரோட்டிகள், பெருவணிகர்கள் வசித்தனர். மறுவூர் பாக்கத்தில் சாதாரண படை வீரர்கள், சாதாரண கணிகையர் வசித்து வந்தனர். பூம்புகாரில் இந்திர விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. அரசனே விழாவை முன்னின்று நடத்தியுள்ளான். இந்திரனுக்கு விழா எடுக்கும் நாட்களில் அந்நகரத்தில் இருந்த எல்லா தெய்வங்களுக்கும் விழா எடுக்கப்படும் மரபு கடைபிடிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் எடுக்கும் இந்த விழா அரசன் ஊரில் இல்லாத காரணத்தினால் நடத்தப்படவில்லை. அதனால் கடல் பொங்கி நகர் அழிந்ததாய் காரணம் சொல்லப்படுகின்றது. இணைந்திருங்கள், இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.
1: அங்க என்ன பண்ற? நான் தூங்க போறேன். நீ இன்னும் தூங்கலையா?

ஞாபக மறதிக்கு விடை கொடுப்போமா? மாணவர்கள், இளைஞர்கள், அலுவலர்கள், முதியவர்கள் என அனைவரும் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனை ஞாபக மறதி. பொதுவாக ஞாபக மறதி என்பது இரு வகைப்படும். ஒன்று தற்காலிகமானது, மற்றொன்று நிரந்தரமானது. இரண்டாம் வகை வயோதிகம் காரணமாகவும் மூளை மற்றும் நரம்பு மண்டல பிரச்சனைகள் காரணமாகவும் வெகு சிலருக்கு மட்டுமே ஏற்படுகிறது. இவ்வகை ஞாபக மறதியை தீர்க்க மருத்துவரின் உதவி தேவைப்படும். ஆனால் முதலாம் வகை பொதுவாக அனைவருக்கும் வரக்கூடியது. அது பெரும்பாலானோரின் அன்றாட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக அமைகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தால், இன்றைய அவசர சூழலில் ஏற்படும் அதீத பதற்றம், வேலைப்பழு மற்றும் மன உளைச்சல். உடலியல் காரணங்களை காட்டிலும் உளவியல் காரணிகளே மறதிக்கு பெரும்பாலும் காரணமாகிறது. தன்னம்பிக்கை குறையும் போதும், மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதினாலும், தாழ்வு மனப்பான்மையினாலும், தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகளினாலும் மறதி ஏற்படுகிறது. இது தவிர ஊட்டச்சத்து குறைவு, தவறான பழக்க வழக்கங்கள், பிடிக்காத பணி, குடும்பம் மற்றும் அலுவலக சூழல் போன்றவற்றாலும் ஞாபக மறதி ஏற்படுகிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? அன்றாடம் ஏற்படும் ஞாபக மறதியை சில எளிய பயிற்சிகள் மூலம் பெருமளவு குறைத்துவிட முடியும். இதற்கு எந்த ஒரு காரியத்திற்கும் திட்டமிடுதல் அவசியம். உதாரணமாக, மறுநாள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு முதல் நாள் இரவே ஒரு அட்டவணை தயாரித்துக் கொள்ளுதல் வேண்டும். அவற்றை ஒரு தாளிலோ அல்லது அலைபேசியிலோ குறித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மனதை ஒருமுகப்படுத்த பயிற்சி எடுக்க வேண்டும். இதனால் வலுக்கட்டாயமாக கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. இறைச்சலில் இருந்து விடுபட்டு நமக்கு பிடித்த சுற்றுச்சூழலில் மனதுக்கு பிடித்த இசையையோ அல்லது பாடல்களையோ கேட்கலாம். அன்றாடம் குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்கினால் உடலோடு சேர்ந்து மனமும் புத்துணர்வு பெறும். பொழுதுபோக்கில் அதிக கவனம் செலுத்தாமல் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிவிடுதல் நலம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்னும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் குழப்பம் தவிர்க்கலாம். மல்டி டாஸ்கிங் என்னும் அடிப்படையில் பல்வேறு வேலைகளை ஒரே நேரத்தில் இழுத்து போட்டுக் கொண்டு செய்யாமல் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. கோபம், பொறாமை, அச்சம், குழப்பம் உள்ளிட்ட தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தலும் உடற்பயிற்சி தரும் ஊக்கமும் ஞாபக மறதியை விரட்டும். இணைந்திருங்கள், ஒரு நல்ல பாடலை கேட்கலாம்.

MTR நேரம் தொடர்கிறது. இப்பொழுது நீதி நூல்களில் நிர்வாகம். வேம்பும் வெல்லமும் தக்காரும் தக்க வரல்லாரும் தண்ணீர்மை எக்காலும் குன்றல் இலராவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. நல்லவர்கள் என்றும் நல்லவர்களே, அதுபோல கெட்டவர்கள் என்றும் கெட்டவரே. பொதுவாக இரு தரப்பினரும் தம் குணத்தை மாற்றிக்கொள்வது இல்லை. நல்லவர்கள் எல்லோரிடத்திலும் நல்லவர்களாகவே நடந்து கொள்வார்கள். கெட்டவர்கள் தம்மை போல கெட்டவர்களிடம் மட்டுமல்லாமல் நல்லவர்களிடம் கூட கெட்டவர்களாகவே நடந்து கொள்வார்கள். இவர் மிகவும் நல்லவராயிற்றே, இவருக்கு போய் நாம் கெடுதல் செய்யலாமா என்று கெட்டவர்கள் நினைப்பது இல்லை. நல்லவர்கள் இந்த நபர் கெட்டவராயிற்றே, இவருக்கு நாம் நல்லது செய்ய வேண்டுமா என்று யோசித்து தயங்குவதில்லை. நல்லவர்கள் எல்லாருக்குமே நன்மை செய்வார்கள். இதை இரண்டு உதாரணங்கள் மூலம் இந்த நாலடியார் பாடல் விளக்குகிறது. அதாவது, கரும்பு சாறு யார் சாப்பிட்டாலும் இனிக்கும், இவர் கெட்டவர், ஆகவே இவருக்கு நான் கசப்பாக இருப்பேன் என்று கரும்பு சாறு நடந்து கொள்வது இல்லை. அதுபோல யார் தின்றாலும் வேம்பு கசக்கும், தின்பவர் தேவராயிற்றே என்பதால் வேம்பு இனிப்பதில்லை. சிந்தித்து பார்க்க இயலாத கரும்பு வேம்பு இரண்டின் இயல்பு இப்படி என்றால், சிந்தித்து பார்க்கும் மனிதன் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டாமா? கெட்டவர்களுக்கும் நல்லது செய்வதே மனித பண்பு. அதைத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல் என்றார். நாம் ஒருவருக்கு கெடுதல் செய்து இருந்த போதிலும் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே என்று வெட்கப்பட்டு போகும் நபர் அதுவரை சிலருக்கு வேம்பாக இருந்தாலும் பிறகு எல்லோருக்கும் கரும்பாக இருப்பர். கரும்பு மனிதர்கள் பிறரை கரும்பு ஆக்குவார்கள், ஆனால் வேம்பு மனிதர்கள் என்றும் எவருக்கும் வேம்புதான். ஆடுகோடு ஆடுகோடாகி அதரிடை நின்றதூம் கால் கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னகத்தே ஒன்றவன் தாழ்வின்றி தன்னை செய்யின். கொஞ்சம் கரடுமுரடான வார்த்தைகளை கண்டு நாம் மிரண்டு போய்விட வேண்டாம். மிகச்சாதாரண சமாச்சாரம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளில் சில இன்று புழக்கத்தில் இல்லை, அவ்வளவுதான். எவனோ ஒருவன் தாழ்வின்றி தன்னை ஒரு ஆளாக்கிக் கொள்கின்றானோ அவன் வளரக்கூடியவன், வளர்ந்து உதவக்கூடியவன், மனிதனின் முயற்சி பயனளிக்கும் என்பதை நல்ல உதாரணத்துடன் எடுத்துச் சொல்லும் பாடல் இது. முயற்சி உடைமை பற்றி சொல்லாத நீதி நூல்கள் தமிழிலே இல்லை என்றே சொல்லலாம். நெடுஞ்சாலைகளில் சில இடங்களில் மிகப்பெரிய மரங்களை பார்க்கிறோம் அல்லவா? அவை தம் பரந்த கிளைகளுடன் பெரியதொரு வட்டத்திற்கு நிழல் பரப்புகின்றன. காரில் நெடுந்தொலைவு பயணம் செல்லும் பயணிகள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். ஆதியில் அந்த மரங்கள் எல்லாம் தளிர்களாக இருந்து வளர்ந்தவையே ஆகும். ஆடுகோடு என்றால் ஆடுகின்ற இளம் செடி என்று அர்த்தம். மரம் தன் இளநிலையில் காற்றில் ஆடக்கூடியதாகத்தானே இருந்திருக்கும். ஆனால் வளர்ந்த பின்னரோ அந்த மரத்தில் யானையை கூட கட்டி வைக்க முடிகிறது. வாழ்க்கையும் ஒரு ஆடுகோடு களிர் அணைக்கும் கந்து ஆவது போலத்தான். மழையை தாங்கி வெயிலில் வாடி காற்றில் அசைந்து வேர் பிடிப்பினை விட்டுவிடாமல் வளர்வது அல்லவா மரம். மனிதனும் அதுபோல இருக்க வேண்டும். இளவயதில் தன் காலில் நிற்பதற்கு சிரமப்படுகிறான். விதி அசைத்து பார்க்கிறது, ஆனால் தாக்கு பிடிக்கிறான். வளர்ந்த பின்னால் திரண்டு பருத்து உரமேறிய மரம் போல மனிதனும் பலருக்கு ஆதரவாக இருக்கின்றான், இருக்க வேண்டும். மரமே களிறு அணைக்கும் கந்து ஆகும் பொழுது மனிதன் பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டாமா? இணைந்திருங்கள், பாடலை கேட்கலாம்.

இனி திருத்தலம் உலா வரலாமா? நம் உள்ளார்ந்த பக்தியை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தி பரவசப்படுவதற்கு மட்டுமல்ல ஆலயங்கள், தன்னை தேடி வரும் உண்மையான பக்தன் சுயநலமின்றி வேண்டிடும் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி அருள் புரிவதற்காகவும் அவை அமைந்துள்ளன. இந்த வகையில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 18வது தலமாக போற்றி வணங்கப்படுவது திருக்கருகாவூர். சம்பந்தர் மற்றும் அப்பரால் பாடப்பெற்றது. கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஊர். திரு என்பது இத்தலத்தை உயர்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது. கருகாவூர் என்பது கரு பிளஸ் கா பிளஸ் ஊர் என பிரித்து பொருள் கொண்டால் இத்தலத்தின் சிறப்பை எளிதில் புரிந்து கொள்ளலாம். கருகாவூர் என்பதற்கு வயிற்றில் உள்ள கருவை காத்து ரட்சிக்கின்ற ஊர் என்று பொருள். திருமணமான ஒரு பெண் முழுமை பெறுவதற்கு அவள் தாய்மை பேற்றை அடைய வேண்டும். ஆனால் மணமான எல்லா பெண்களுக்கும் இது அமைவது இல்லை. அத்தகைய பெண்கள் திருக்கருகாவூரில் குடிகொண்டுள்ள அன்னை கர்ப்பரட்சாம்பிகையை முறைப்படி வழிபட்டால் தாய்மை பேறு உண்டாகும் என்பது ஐதீகம். குழந்தை இல்லாதவர்கள் அந்த பாக்கியம் பெறவும் கன்னியர்களுக்கு திருமணம் கூடி வரவும் கருகாத்த நாயகியை வேண்டி தூய நெய்யால் சன்னதிப்படியை மெழுகி கோலமிட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள். அம்மன் திருப்பாதத்தில் வைத்து மந்தரிக்கப்பட்ட நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து தம்பதிகள் இரவில் சிறிதளவு உட்கொண்டு வந்தால் குழந்தை பேறு அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையுடன் வந்து தொட்டில் கட்டி துலாபாரம் செய்து நன்றியுடன் வழிபட வேண்டும். கருவுற்ற பெண்கள் கருக்காத்த நாயகியை வணங்கி அம்மன் பாதத்தில் விளக்கு எண்ணெய் வைத்து வாங்கி செல்கின்றனர். கர்ப்பிணிகள் 5 அல்லது 7 மாதத்தில் இருந்தே வயிற்றில் இந்த விளக்கெண்ணெய் தடவி வர நலம் உண்டாகும். கருகாத்த நாயகி என்ற சிறப்பு இந்த அம்மனுக்கு உண்டாக காரணமான இந்த தல வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளலாமா? வடமொழியில் ஸ்கந்த புராணத்தில் உள்ள க்ஷேத்ர வைபவ காண்டத்தில் சனத்குமார சங்கதியில் நாரதருக்கு சனத்குமாரர் கூறுவதாக இந்த தல வரலாறு அமைந்துள்ளது. முல்லை வனமான இத்தலத்தில் கௌதமர், கார்கேயர் என்ற 2 முனிவர்கள் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தனர். நித்ருவ முனிவரும் அவரது மனைவி வேதிகையும் இங்கு தங்கி முனிவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தனர். தங்களுக்கு குழந்தை இல்லாத இயக்கத்தால் ஒரு நாள் முனிவர்களிடம் கவலை தோய்ந்த குரலில் இவர்கள் சொன்னார்கள். அதற்கு, இங்கு எழுந்தருளி உள்ள சிவனையும் அம்பாளையும் வணங்கினால் வேண்டியது கிட்டும் என்று அருள் ஆசி வழங்கினார் முனிவர்கள். அதன்படி முல்லைவனத்தில் எழுந்தருளியுள்ள அவர்களை வணங்கினார்கள் இந்த தம்பதியர். தங்களுக்கு குழந்தை பேறு வாய்க்க வேண்டும் என்று உருக்கமாக பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். தெய்வங்களின் பரிபூர்ண ஆசை இவர்களுக்கு கிடைத்தது. அந்த ஆசையின்படி கர்ப்பவதியானாள் வேதிகை. அப்பொழுது கடும் வெயில் காலம். வேதிகையின் கணவரான நித்ருவ முனிவர் க்ஷேத்ராடனம் போயிருந்தார். அன்றைய தினம் அவளுக்கு பேறுகால அவஸ்தை ஏற்பட்டது. அந்த நேரம் பார்த்து ஊர்துவர் என்ற முனிவர் பிட்சை கேட்டு வாசலில் நின்றார். முனிவரின் குரல் கேட்டும் வேதிகையால் எழக்கூட முடியவில்லை. குரல் கொடுக்கவும் இயலாத அளவு வலி தாங்க முடியவில்லை. வேதிகையின் அவஸ்தை பற்றி அறியாத ஊர்துவர் அவளை தன்னை அவமதிக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டு அவளுக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது சாபம் கொடுத்து விட்டார். அவ்வளவுதான், வேதிகையின் கரு அடுத்த நிமிடமே கலைந்து போனது. அன்னை கர்ப்பரட்சாம்பிகையால் கிடைத்த குழந்தை பாக்கியம் இப்படி ஆகிவிட்டதே என அந்த அன்னியிடமே போய் நின்றாள் வேதிகை. அம்மா, இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கவும் அம்பாள் அவள் முன் தோன்றினாள். கலைத்த கருவை ஒரு குடத்துக்குள் ஆவாகனம் செய்து, வேதிகை கவலை வேண்டாம், கலைந்த உன் கரு இந்த குடத்தில் பத்திரமாக இருக்கிறது, உனக்கு இதிலிருந்தே குழந்தை கிடைக்கும் என்றாள். அதன்படி குடத்தை தன்வசமே வைத்திருந்து குழந்தை பிறக்கும் வரை காப்பாற்றி கொடுத்தாள் அந்த குழந்தைதான் நறுவன். அம்பாளின் அருள் மகிமை அனுபவத்தால் உணர்ந்த வேதிகை, அன்னையே, இனி இந்த தலத்தில் நீ கர்ப்பரட்சாம்பிகை என்ற பெயரில் எழுந்தருளி கருத்தரித்தவர்களையும் அவர்களது கருவையும் என்றென்றும் உடனிருந்து காப்பாற்ற வேண்டும், கர்ப்பவதிகள் சுகப்பிரசவம் காண வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அம்பாளும் அவ்வாறே அருள் பாலித்தாள். குழந்தை நறுவனுக்கு தாய்ப்பால் இல்லாததால் அம்பாளே காமதேனுவை அனுப்பி பால் கொடுக்க செய்தாள்.
காமதேனு தல் கான் குளம்பில் கீறவும் ஒரு பால் குளம் தோன்றியது. அது ஆலயத்திற்கு முன்புறம் இன்றும் காணப்படுகிறது. இதை க்ஷீர குண்டம் என்பார்கள். க்ஷீரம் என்றால் பால். மாதவிடாய் கோளாறு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களும் திருக்கருகாவூர் வந்து கர்ப்பரட்சாம்பிகையை வழிபட்டு நலம் பெறுகின்றனர். இங்குள்ள சிவனின் திருநாமம் முல்லைவனநாதர். மகப்பேறு அளிப்பதால் கர்ப்பபுரீஸ்வரர் என்றும் அழைப்பர். கர்ப்பரட்சாம்பிகை மிகவும் அழகாக காட்சி தருகிறார். கர்ப்பரட்சகி, கருகாத்த நாயகி, கரும்பனையாள் என்றெல்லாம் இவளுக்கு பெயர்கள் உண்டு. 5.5 அடி உயரத்தில் இடது கையை இடுப்பில் வைத்தபடி, அதாவது கர்ப்பத்தை தாங்கியபடி அருள் பாலிக்கின்ற திருக்காட்சி நம்மை மிகவும் பரவசப்படுத்தும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு நாட்டின் அரசன் மிகவும் நல்லவன், நீதிமான், சைவ உணவுகளையே உண்பான். அவனை எப்படியாவது அசைவம் சாப்பிட வைக்க வேண்டும் என திட்டம் போட்டான் அரண்மனை சமையல்காரன், சமையலில் மகா கெட்டிக்காரன். ஒரு பறவையை சமைத்து சைவ உணவுடன் லாபகமாக கலந்து அரசனுக்கு பரிமாறி விட்டான். அரசனும் சமையல்காரனே ஆகா ஓகோவென புகழ்ந்து தள்ளிக்கொண்டே சாப்பிட்டான். இது போன்ற உணவு தினமும் வேண்டுமென்று உத்தரவும் போட்டுவிட்டான். சமையல்காரனும் அதன்படியே செய்தான். இந்த கதையை சொன்னவர் கிருஷ்ணர், கேட்டவர் கௌரவர்களின் தந்தை திருதராஷ்டிரன். கதையை முடித்த கிருஷ்ணன், திருதராஷ்டிரரே, இப்பொழுது சொல்லும், இந்த சமையல்காரன் குற்றவாளியா ராஜா குற்றவாளியா என்றான். திருதராஷ்டிரன் தெளிவாக சொன்னான், ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் அனைத்தையும் பகுத்தறிந்து கண்டுபிடிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். சமையல்காரன் செய்தது சிறு குற்றம். ஒரு உணவில் கூட மாற்றம் இருப்பதை அறியாத ராஜா நாட்டை எப்படி ஆள முடியும்? அவனே குற்றவாளி என்றான். உடனே கிருஷ்ணர் சொன்னார், நீங்களும் இதே தவற்றைத்தான் செய்கிறீர்கள் திருதராஷ்டிரரே. உங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை தடுத்து நிறுத்தாமல் அழிவுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன, நான் சொல்வது சரிதானே என்று கேட்கவும் திருதராஷ்டிரனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. நம்பிக்கையை நெஞ்சில் வை. இன்னொரு குட்டிக்கதை. ஒரு முறை சிவனும் பார்வதியும் கங்கை கரைக்கு வந்தனர். ஏராளமான மக்கள் நீராடி கொண்டிருந்தனர். அப்பொழுது பார்வதி சிவனிடம், ஐயனே, இங்கு இவ்வளவு மக்கள் குளிக்கிறார்கள், கங்கையில் குளித்தால் சொர்க்கம் என்றீர்கள், ஆனால் சொர்க்கம் நிரம்பவே இல்லையே, என்ன காரணம் என்றாள். சிவன் உடனே முதியவராக மாறி பார்வதியையும் முதியவளாக ஆக்கினார். பார்வதி, நான் கங்கையில் மூழ்குவது போல நடிக்கிறேன், பாவம் செய்யாத யாராவது ஒருவர் என் கணவரை காப்பாற்றுங்களேன் என நீ சத்தம் போடு, நடப்பதை வேடிக்கை பார் என்றார். சொன்னபடி கங்கையில் மூழ்குவது போல நடித்தார். கரையில் நின்றவர்கள் நீரில் பாய முயன்றதும் பார்வதி அவர்களிடம், உங்களில் பா

செய்யாதவர் மட்டுமே என் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தாள். எல்லோரும் பின்வாங்கிய நேரத்தில் ஒரு இளைஞன் மட்டும் கங்கையில் குதித்து முதியவரான சிவனை தூக்கி வந்தான். அப்பா, நீ பாவமே செய்யவில்லையா என்று பார்வதி கேட்டாள். பாட்டி, நான் பாவம் செய்தவன்தான். ஆனால் கங்கையில் என் உடல் பட்டவுடன் நான் செய்த பாவங்கள் தான் பறந்திருக்குமே, அதுதானே நாம் காலம் காலமான நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். பார்த்தாயா பார்வதி, இந்த இளைஞன் கங்கையை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு இல்லை. அவர்கள் கடமைக்கு இதில் நீராடுகிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே சொர்க்கம் வர முடியும் என்றார். ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எதிலும் நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கனியை பறியுங்கள். பாடலை கேட்போமா?

இசை தென்றலின் இன்பத்தை அனுபவிக்க காத்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு இன்றைய பொதிகை தென்றலில் சிலுவை சந்தனராஜ். மலருடன் நீ மனம் விட்டு பேசும் உன் மொழி கேட்க எங்கள் விழிகளோடு செவிகளும் உற்று நோக்கியபடியே உள்ளன. தூக்கமின்றி நீ இருந்த போதும் என்னவளின் கனவுகள் கலைந்திடா வண்ணம் மெல்ல வீசு தென்றலே, நீ மெல்ல வீசு.

இசை பாடும் தெண்டலாய் நம்மை இணைத்திருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். சத்தமின்றி முத்தமிட்டு செல்லும் நீ, மலை துரலாய் இசை சாரலாய் நித்தமும் நீ தீண்டிச் சென்றிடு.

தெண்டலே, நீ தீண்ட வருவது மலருக்கு மட்டுமா தெரியும், எங்கள் மனதுக்கும் தெரியும். அன்பு மலையில் நனைந்திட்ட இந்த இரு உள்ளங்களையும் உலர வைக்க அவ்வப்போது வந்து அளவோடு வீசிச் செல்.

24 மணி நேரமும் நறுமணம் வீசும் இன்பச் சோலை இது எம்டிஆர் எஃப்எம். உள்ளம் துடித்திடும் ஓசையை எடுத்துச் சென்று என்னவளின் உள்ளத்திடம் ஒலிக்க விடு. தெண்டலே, பிரிவு என்பதும் உறவுக்காகத்தான் என்பதையும் உரக்க கூறிடு.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் நிகழ்ச்சிகளை தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். விழிமூடி திறந்த போதெல்லாம் வீணையாக என்னை நீ மெல்ல மெல்ல மீட்டுகின்றாய். அனுதினமும் அதே அன்போடு தாளாட்டும் தெம்மாங்கு பாடலோடு தழுவிடு இனிய தென்றலோடு.

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம். கன்னி இவள் கனப்பொழுதில் கண்ணில் நூறு கோலம் போட்டதை கண்டாயா தென்றலே, அதனை அவள் மாமன் மனதுக்குள் மறக்காமல் சொல்லிவிடு.

உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம். சந்தம் தேடி சிந்து பாடும் உந்தன் இளமை கனவின் நினைவுகளை கண்டு தென்றலது சொல்லிவிட்டு சென்ற செய்தி என்னவோ தெரிந்து கொள்வோமா?

இணையத்தால் இணைத்திடும் இந்த வானொலி, இது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். தேவமங்க இவள் வானில் சிறகடித்தாலும் வசந்த தென்றலாய் நீ வாழ்த்துச் சொல்லிடு.

மீண்டும் ஒரு புதிய தண்டிலே இனிதாக சந்திப்போம் அன்புறவர்களே. அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்திரராஜ் சிதம்பரம் வண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். MTR FM ரேடியோ கனடா. காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூடி மகிழ்ந்துருவோம் என்று ஓடி வருகின்றது சில பாடல்கள். காற்றலையிலே வளமை போல அல்ல, வாரத்தில் ஒரு நாள் மலரும் இந்த வார நியூ இயர்.

இந்த வார நீர இந்த வார நீயராக இன்று முதல் தமிழ் வானொலி இரண்டாவது வாரத்தை உங்களோடு அறிமுகமாக்கி இந்த வார நீயரையும் அறிமுகமாக்க வருகின்றது. காற்றலையில் பிரதி வியாழக்கிழமை தோறும் உங்கள் நேரம் 9 மணிக்கு காற்றலையிலே தமிழ்ந்து வருகின்றார் இந்த வார நீயர் என்ற நிகழ்ச்சிக்கு உரியவர். ஆண்டாண்டு தோறும் இயங்கி வரும் ஒன்றில் தமிழ் வானொலியிலே நாட்கள், கிழமைகள், மாதங்கள், வருடங்கள் என்று தவறவிடாமல் இணைந்து கொள்ளும் நேயர்கள் பலர். அந்த வகையிலே இன்றும் இந்த வார நேயருக்காக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு வருகின்றார். இவர் யாரென்று பார்க்கத்தானே தோன்றுகின்றது உங்களுக்கு எண்ணம். அவர் அண்மையிலேதான், அண்மையில் என்றால் இன்றைக்கு 2 வருடங்களுக்கு முன்பு எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்து இடைவிடாது தொடர்ந்து குடும்பத்தோடு வந்து இணைந்து கொள்ளும் அன்பு நேயர்.

காப்பான் தோழன் என்று ஒரு பழமொழி உண்டு. உணவு கொடுத்தோர், உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர் என்றும் ஒரு பெருமொழி உண்டு. அந்த வகையிலே மானம் காத்து உண்டான் உலகத்திலே பெரியவன் என்றும் ஒரு மொழி உண்டு. அதற்கான கதையும் உண்டு. மானத்தை காப்பதில் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் ஒருவர் தான் இன்றைய நேயர்களாக எங்களோடு தன் மன விருப்ப பாடல்களை கலந்து கொள்ள விரும்புபவர். பிறந்த குழந்தையிலிருந்து உள்ளம் வளர்ந்து உடல் வளர்ந்து மனிதனாகி நடமாடி இறுதியிலே அவர் சிதையிலே கிடந்து வேகும் பொழுது கூட அவர் மானத்தை காக்கும் துணி, அந்த மானத்தை காக்கும் தொழில், அந்த மானத்தை காக்கும் சிறந்த உயர்வான படைப்பை செய்பவர்தான் இன்றைய காற்றலையிலே நாங்கள் அறிமுகமாக இருக்கின்றோம். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. பல தடவை அறிமுகமாகியவர் மீண்டும் தினமும் வந்து முன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து கொள்பவர், விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பத்தில் தான் மட்டுமல்ல குடும்பத்தையும் இணைத்துக் கொள்பவர், சகல நிகழ்ச்சிகளும் தன் பங்கை தவறாது சமூகம் கொடுத்து அலங்கரித்து சொல்லும் எங்கள் அன்பு நேய நெஞ்சம் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். இன்றைய தெருவிலே எங்கள் குழுவினாலே தெரிவு செய்யப்பட்ட அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். தாய்மொழி தமிழ் இல்லை என்றாலும் தமிழை நன்றாக நேசித்து அதை சுவாசித்து அதோடு உறவாடி எங்களோடு கலந்து கொண்டு தன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் வேளையிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்ற முத்தமிழும் கொண்ட முக்கலையும் கொண்ட தமிழை முழுமையாக தான் நேசித்து வருபவர் என்பதை காட்டிக்கொள்வதில் அலாதி ஆனந்தம் உள்ளவர். அவர் படைப்பாளியும் கூட எங்கள் அன்பு திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். இன்று அவர் மனதிலே உருவாகி தினமும் வந்து கேட்பார் பல பாடல்களை. அந்த பாடல்கள் எங்களை எங்கெங்கோ கொண்டு செல்லும். இப்படியும் இருந்ததா தமிழ் திரைப்பட துறையிலே என்று நாங்கள் எண்ணும் வகையில் பாடல்களை கேட்டு எங்களை மகிழ வைத்து எண்ண வைத்து சிந்திக்க வைத்து சிறப்பான விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒருவர். இன்று அவருக்காக முதலாவது பாடல் அவர் எங்கள் வானொலிக்கு வந்து தன்னுடைய படைப்புகள், தன்னுடைய கடமைகள், தன்னுடைய தொடர்புகள், தன்னுடைய பங்களிப்புகளை சக்சஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் கூறிக்கொள்ள வகையில் சரிவர செய்து சிறப்புற வழி நடந்து கொண்டு வருபவர். அந்த வகையில் அவர் கலை வாணி என்று ஒரு 1952 வந்த ஒரு திரைப்படம், வெள்ளித்திரைக்கு கலை வாணி என்று ஒரு திரைப்படம் வந்தது. இவர் கூறிய பின்புதான் இப்படி படமும் வந்திருக்கின்றதா திரைப்படம் என்று நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே தத்துவார்த்த ரீதியான மனிதனுக்கு தேவையான கருத்துக்களை சுமந்து கொண்டு வரும் பாடல்களையும் சங்கீத ஞானம் கொண்ட பாடல்களையும் தந்து மகிழ்வதில் அவர் விருப்பப்படுவார். அதற்காக அவர் தந்த பாடல்களுள் முதல் பாடலை நான் தெரிவு செய்து தருகின்றேன். 1952 வெள்ளித்திரையில் வந்து அலங்கரித்த ஒரு பாடல். அந்த பாடல் சக்சஸ் சக்சஸ் ஓ ஓ ஆபரேஷன் இல்லாமலே என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடல் அந்த திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகி கே ஜமுனாராணி அம்மாவின் இனிமையான குரலில் ஒலித்த பாடல். இப்பொழுது மொன்றியல் தமிழ் வானொலியிலே இந்த வாரணியரான திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணனுக்காக முதலாவது பாடல். வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம். உங்களுக்காக நாங்கள் காற்றலையில் தந்து இன்று உங்களை விமர்சித்துக் கொள்கின்றோம்.

சக்சஸ் சக்சஸ் என்ற அந்த பாடல் வந்து அவர் சக்சஸ் ஆன மனிதன் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அவர் தந்த பாடல்கள் பல. ஏனென்றால் வந்து 2 வருடங்களுக்கும் எத்தனை பாடல்களை தந்துவிட்டார் அவர். அந்த பாடல்களுக்குள்ளே தெரிவு செய்து இந்த பாடலை தருகின்றோம். 2வது நான் அவருக்காக தெரிவு செய்து கொண்டு வந்து தரும் ஒரு பாடல், 1950களில் வந்த திரைப்படங்கள் ஒன்று, தலை கொடுத்தான் தம்பி என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை அவர் தந்திருந்தார், வாட வெத்தல வதங்க என்ற ஒரு பாடலை தந்திருந்தார். இப்படி பாடல்களும் இருந்திருக்கின்றதா என்று கிருஷ்ணா நீங்கள் கேட்கும் வேளையிலேதான் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். அற்புதமான கருத்துள்ள வரி கொண்ட முத்தமிழ் பாடல்களாகத்தான் அமைந்திருக்கின்றது. இங்கே வாட வெத்தல வதங்க, தலை கொடுத்தான் தம்பி என்ற திரைப்படத்தில் நீங்கள் தந்த பாடல்கள் ஒன்று, அதை இப்பொழுது கேட்போம்.

இனிமை இனிமை. அன்பு கிருஷ்ணா, நீங்கள் தந்த பாடல்களை வரிசையாக தந்தால் எனக்கு போதாது. அந்த வகையில் ஒரு மணி நேரத்துக்குள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை பிரபல்யப்படுத்தி உங்களுக்காக நீங்கள் தந்த பாடல்களை தருகின்றோம். இதே போன்றுதான் ஒவ்வொருவரும் தந்த பாடல்களும் நாங்கள் தெரிவு செய்து ஒளிபரப்புவோம் வாரத்தில் ஒரு நாள், அதுவும் வியாழக்கிழமை 9 மணிக்கு. அந்த வகையில் இப்பொழுது 3வது பாடலை நாங்கள் கேட்க வேண்டுமே. இவரனுடைய ரசனை எப்படி இருக்கின்றது, இவர் எப்படிப்பட்ட பாடல்களை விரும்பிக் கொள்ளுகின்றார் என்பதை வைத்து அவருடைய குணங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதா? முடியும், முடியும், முடியும். அதனால் அத்தையா மாமியா என்ற ஒரு திரைப்படம் 1970 வந்ததுக்கு இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலை பாடும் வேளையிலே, அந்த வேளையிலே இன்னும் ஒரு கருத்து, அவர் அந்த டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் தாய்மொழிதான் எங்கள் கிருஷ்ணன் அவர்களுக்கும். ஆனால் தாய்மொழி வேறாக இருந்தாலும் அந்த சவுந்தரராஜன் ஐயா தமிழை எப்படி உச்சரித்து எப்படி எங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக தமிழை போதித்தார் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஒவ்வொரு வரிசையிலும் வரும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அவர் உயிர் கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே அவர் பிறந்த ஊரில் பிறந்த எங்கள் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அத்தையா மாமியா என்ற 1970 வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படத்திலே இசையரசன் குரலில் பாடிய ஒரு பாடல், நான் பெத்த மகனே நடராஜா. என்ன அருமையான வரி, ஆரம்ப வரியே நன்றாக இருக்கின்றது. எங்கே கேட்போமா?

பக்கம் காரை பார்த்து நாளாச்சு.

விட்டு புகை வண்டி தேடி போனா நிலக்கரி பஞ்சம் வந்து நின்று போச்சு. பூசணிக்காவில இப்ப போடலங்கா, வெண்டைக்காவில இப்ப சுண்டக்கா. பூசணிக்காவில இப்ப போடலங்கா, வெண்டைக்காவில இப்ப சுண்டக்கா.

அது மட்டுமா, அவர் தந்த பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களையும் வரிகளை நாங்கள் எண்ணும் பொழுதும் அதை உள்வாங்கி சுவைக்கும் பொழுதும் எங்களை அறியாமல் நாங்கள் தமிழர்கள், தமிழ் உணர்வு வேண்டும், தமிழருடைய பண்பாடு என்ன என்பதை அப்படியே எடுத்து காட்டக்கூடிய பாடல்களாகத்தான் இருக்கும். அடுத்து ஒரு தத்துவ பாடலை அவர் எனக்கு அனுப்பி வைத்த வேளையிலே அந்த பாடல்களுள் இந்த பாடல் என்னை கவர்ந்திருந்த பாடல், இதோ எந்தன் தெய்வம் என்று 1972 வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படுத்த பாடலைத்தான் அவர் அன்று அனுப்பியிருந்தார். அவர் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்வதில் அலாதி ஆனந்தம் கொண்டது மட்டுமல்லாமல் நாங்களும் கேட்டு மகிழ வேண்டும், அங்கேதான் எங்கள் பாரத நாட்டின் பண்பாடுகள் அமைந்திருக்கின்றன என்பதை எடுத்து கூறும் வகையில் தானே முளைத்த மரம் என்ற ஒரு பாடலை தந்திருந்தார். இதோ அந்த பாடலை இப்பொழுது அவருக்காக நான் தருகின்றேன் என்று அவர் கேட்ட பாடல் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு வந்தவர் என்று ஒரே நேரத்தில் 10 பாடலை கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார் இந்த வார நேயர் என்று அவர் எங்கள் வானொலியை அலங்கரித்துக் கொண்டார்.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் இந்த வார நீர். இந்த வார நீராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், திருபுவனம் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து. நீலமான் கடல் அலையில் என்று ஒரு பாடல், என்ன அற்புதமான பாடல், என்ன ராகம், என்ன சுவை, கேட்கும் போது மிக மிக மிக இனிமையாக இருக்கும். இப்படியும் பாடல்கள் வந்ததா, இப்படியும் பாடல்கள் அன்றைய கவிஞர்கள் எழுதி இருக்கின்றார்களா என்று இந்த கலைஞர்கள் எல்லோரையும் நாங்கள் நினைவு கூறும் வண்ணம் அனுப்பி வைத்திருக்கும் பாடல் மலை நாட்டு மங்கை என்ற திரைப்படத்தில் தான் நீலமான் கடல் அலைகள் என்ற பாடல் வந்தது. அந்த பாடல் இப்பொழுது மூன்று தமிழ் வானொலியில் கிருஷ்ணா உங்களுக்காக.

இனிமையான பாடல்களை நாங்கள் இதமாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயர்களே, இந்த வார நேயராக எங்களோடு இன்று தெரிவு செய்யப்பட்டு வந்தவர் திரு கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அன்புடன் வந்து அழகான பாடல்கள், இனிமையான பாடல்கள் மட்டுமல்ல, நல்ல கருத்தாளமுள்ள பாடல்கள். பண்பாடு இல்லை என்றால் பாரதமே இல்லை என்பது போன்று அந்த பண்பாடு, பாரத பண்பாடுகள் அத்தனையும் அடங்கி இருக்கும் தத்துவமான பாடல்களையும், தரமான பாடல்களையும், ஊடல் பாடல்களையும், இயற்கை வர்ணனை பாடல்களையும் கேட்டு மகள வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் எங்களுக்கு எல்லோருக்கும். அந்த வகையிலே அவருக்கு நன்றி கூறி பெண் குலத்தின் பெருமை என்ற ஒரு திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். பெண் குலத்தின் பெருமை என்ற அந்த திரைப்படத்து பாடலை என்று கேட்கும் பொழுது இப்படி பெயருள்ள திரைப்படங்கள் வந்ததா, எப்படியெல்லாம் பெருமைப்படுத்துகின்றது எம் குல பெண்களை என்ற வேளையிலே ஒரு பாடல் கண்கள் உறங்கிட மறுக்கும் என்ற முதல் வரியை கொண்டு பாட இருக்கின்றது எங்கள் அன்பு கிருஷ்ணா உங்களுக்காக.

கடலில் பிரவாத முத்து ஒன்றையே கண்ணி தமிழன் நான் கண்டெடுத்தேன். கடலில் பிரவாத முத்து ஒன்றையே கண்ணி தமிழன் நான் கண்டெடுத்தேன். உடலிலே இதய உறவிலே என்று ஒளியாய் விளங்கிடும் புகழ் படைத்தேன். உடலிலே இதய உறவிலே என்று ஒளியாய் விளங்கிடும் புகழ்

அடுத்து ஒரு பாடல். அச்சம், மடம், நாணம், பயர்ப்பு என்ற நால்வகை குணம் கொண்ட எம்குல பெண்களை பெருமைப்படுத்தும் வகையிலும், பெண்ணென்றால் அப்படி இருக்க வேண்டும் என்ற சாந்திரிக லட்சணம் மட்டுமல்ல, அவருடைய நடைமுறை பண்பாடுகளையும் விழுமியங்களையும் எடுத்து கூறும் வரிகளை தாங்கிய பாடல்களை அன்றைய கவிஞர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த கவிஞர்கள் தந்த பாடலுக்கேற்ற வகையிலே ஏழு இசை கொண்ட எங்கள் தமிழிசையிலே அதை பொருத்தி அந்த கதைக்கு, அந்த கருத்துக்கு, அந்த பாத்திரங்களுக்கு உயிரூட்டும் வகையில் பாடியும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வல்லுநர்கள் இணைந்து வந்து தந்த பாடல்களை தெரிந்தெடுத்து ஆண்டுகள் பல கடந்தாலும் நாங்கள் மீண்டும் அந்த பொக்கிஷத்துக்குள்ளே புகுந்து தேடுவோம் என்ற எண்ணத்தோடு ஆடும் கலை எல்லாம் மங்கையர் என்ற ஒரு ஆரம்பிக்கும் ஒரு பாடல். தென்னாலி ராமன் 1956 வெள்ளித்திரைக்கு வந்து எங்களுக்கு உணர்த்தியிருக்கின்றது. அது மங்கி போகாமல் இத்தனை புதிய இசைகள், புதிய பாடகர்கள், புதிய பாடல்கள் வந்தாலும் பழைய பாடலுக்கு ஈடாக எதுவும் வராது. அதுதான் மக்கள் மனதிலே ஊடறுத்து சென்று மக்களின் வாழ்க்கைக்கு நல் வாழ்வை பாதையை காட்டும் என்பதை எடுத்து கூறும் வகையில் ஆடும் கலை எல்லாம் மங்கையர் என்று கூறும் முதல்வரி கொண்ட பாடல் பல்லவியை தந்தது மட்டுமில்லாமல் சரணங்களோடு இப்பொழுது காற்றலையில்

ஆடும் கலை எல்லாம் மங்கையர் என்று ஆரம்பித்த அந்த பாடல் அப்படிப்பட்ட கருத்து எங்கள் காதோரம் கொண்டு வந்து எங்களை மீண்டும் சிந்திக்க வைத்தது. தினமும் விடுமுறை விருப்பம் நேயர் நேரம் நேர் ஒலி பல நிகழ்வுகள், அந்த நிகழ்வு அத்தனையிலும் பங்கெடுத்து கொண்ட எங்கள் அன்பு கிருஷ்ணன் இப்படியான பாடல்களை தந்து எங்களை எல்லாம் சிந்திக்க வைக்கின்றார். தமிழின் பெருமையை, தமிழரின் பெருமையை எடுத்து கூறும் வகையில் வரும் பாடல்கள் தான் கலையில் சிறந்தது. எங்கள் தமிழ் கலை, முத்தமிழ், இயல் இசை நாடகம் என்ற கலை அம்சங்கள் கொண்ட முத்தமிழையும் பொருத்தி பெறும் பாடல்கள் மட்டுமல்ல, இந்த திரைப்படங்களும் என்று அந்த ஊடகத்தை பெருமைப்படுத்தி இந்த பெயர்களை எல்லாம் எப்படி சூட்டினார்கள் என்றெல்லாம் நாங்கள் எண்ணக்கூடிய வகையிலே தந்த உதவுகின்றார். பாடல்களை கேட்டு மகளும் நாங்கள் நன்றியோடு அடுத்த பாடலையும் கேட்டு மகள ஆயத்தமாவோம். எங்கள் அன்பு கிருஷ்ணனின் தெரிவுகளில் ஒரு பாடலாக அவர் தந்த பாடலே கள்ளம் கபடம் இல்லாதவனே என்ற ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை போன்ற பாடல். ஆனால் எவ்வளவு கருத்தாளம் உள்ள அந்த பாடல், காலம் மாறிப்போச்சு என்ற திரைப்படுத்த பாடலைத்தான் அவர் தந்திருக்கின்றார். அந்த பாடலை இப்பொழுதும் ஒன்றியல் தமிழ் வானொலி அவருக்காக இன்றைய இந்த வார நேர் நிகழ்வில் அலங்கரிக்கின்றது.

ஒவ்வொருவரும் அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும். அதாவது எங்கள் மூளை, எங்கள் சிந்தனை, எங்கள் எண்ணம், இந்த கடந்து வந்த பாட்டும் பதமும் நிகழ்வு கூட எத்தனை தத்துவங்களை, வாழ்வியலில் அமைந்துள்ள அம்சங்களை எல்லாம் கருத்துக்களோடு பாடல்களோடு தந்த வேளையிலே இன்றும் ஒரு பாடல் வருகின்றது. மனிதனை மனிதனாக கொண்டு செல்வதற்கு ஒரு சரியான வழி சிந்திக்க வேண்டும், சிந்தனைக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றதை கூறும் வகையிலே தலைவன் என்ற ஒரு திரைப்படுத்த பாடலை அவர் தந்திருந்தார் கேட்டு மகள வேண்டும் என்று. அன்று நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம், இன்றும் கேட்கின்றோம். அவரோடு இணைந்து அவருக்காக ஒலிக்கும் அறிவுக்கு வேலை கொடு என்ற பாடல், தலைவன் திரைப்படத்திலிருந்து. கிருஷ்ணா, உங்கள் பாடல்.

எனக்கு பொருந்தா.

இறுதியாக ஒரு பாடல் அவருக்காக ஒலிக்க இருக்கின்றது. அன்பு உறவுகளே, இன்றைய மனித தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்த அந்த வாரம் ஒருமுறை மலரும் இந்த வார நேயர் திரை இசை பாடல்களை கேட்டு மகளும் நேயராக எங்கள் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர் இணைந்த வேளையிலே ஒரு பாடல் தருகின்றார். மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலும் 1956 வெள்ளித்திரைக்கு வந்த தெனாலிராமன் திரைப்படத்து பாடலாகத்தான் தந்திருக்கின்றார். அவர் தருகின்ற பாடல்கள் ஒவ்வொருவரும் வரிக்கு வரி எங்களை மனித உணர்வை மீண்டும் திருப்பி கொண்டு வந்து சிந்தனைக்கு வேலை கொடுக்கும் பாடலாக இருக்கின்றது. உல்லாசம் தேடும் எல்லோரும் என்ற ஒரு பாடல். இந்த வரியோடு இன்றைய பாடல் முடிவாக வருகின்றது. இந்த வார நேயர் நிகழ்ச்சியை அலங்கரித்த திரு கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, உங்கள் பாடல் இறுதியாக கிடைக்கின்றது. கேட்போம்மா இந்த பாடலையும்.

சந்தோஷம் தேடும் எங்கள் எல்லோருக்கும் காற்றலையிலே வந்து இனிமையாக நாங்கள் நேரத்தை செலவிட வேண்டும், நேரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அற்புதமான வரி கொண்ட தத்துவமான ஒரு பாடல் இந்த பாடல். உல்லாசம் தேடும் எல்லோரும் என்ற வரியோடு துவங்கி அற்புதமான கருத்தை தந்து செல்கின்றது.

இந்த வேளையிலே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் இன்றைய இந்த வார நேயராக உங்களை தெரிவு செய்து நீங்கள் தந்த எத்தனையோ பாடல்கள், அதற்குள்ளே ஒரு 10 பாடலை தெரிவு செய்து என்னால் முடிந்தவரை சில விளக்கத்தை கொடுத்து இன்று உங்களுக்கு அன்போடு பெருமை சேர்த்து கொண்டோம். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் நல்ல நல்ல சிறப்பு அம்சங்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று குடும்பத்தோடு உல்லாசமாக சல்லாபமாக எல்லோரும் சந்தோஷமாக நீங்கள் இருக்க வேண்டும், எங்கள் வானொலியோடு என்றும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று இப்படியான பாடல்கள் தேடி கிடைத்தாலும் பெற முடியாத பாடல்கள் என்னை நன்றாக தேட வைத்தீர்கள். தேட வைத்து தெரிவு செய்து அந்த பாடலை உங்களோடு தந்து நானும் கேட்டு மகிழ்ந்து சுவைத்து கொண்டேன் என்றுதான் கூற வேண்டும். நன்றி கூறி விடைபெறுவோம். மீண்டும் அடுத்த வார நேயர் யாராக இருக்கும் என்பதை சிந்திப்போம். பாடல்கள் ஒலிக்கும் பொழுதுதான் வாரத்தில் யார் அடுத்த வார நேயராக இருப்பார் என்று தெரிகின்றது. அதனால் நீங்கள் விடுமுறை விருப்ப நேயர் நேரத்தில் உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி கொண்டிருங்கள். நாங்கள் தயாராக அதை நாங்கள் பதிவுகளை வைத்திருந்து அதில் தெரிவு செய்து உங்களுக்காக ஒலிபரப்போம். மீண்டும் ஒருமுறை எங்கள் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களை, உங்கள் ரசனை, உங்கள் நேரம், அந்த நேரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தினோம், அந்த பயன்படுத்தும் நேரம் எப்படி பயன்படக்கூடிய பண்பாடுள்ள நேரம் என்று கருதி தந்த பாடல்களை நானும் தந்து மகிழ்ந்து கொண்டேன். மீண்டும் சந்திக்கலாம் என்று இன்றைய பாட்டுகளை கேட்டு மகிழ்ந்தோம் என்று கூறிக்கொண்டும் இந்த வார நேயர் பகுதியில் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு வாழ்த்துக்குறை விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் பலமாக.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வானொலியை கேட்டு மகிழும் அன்பு நேயர்களே, உங்கள் செவிக்கின்பம் கொடுத்து இதயத்தில் பல எண்ணங்களை ஓடவிட்டு மகிழ்விக்க வருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் சிந்தனை செல்வன் வழங்கும் காற்றோடு கதையும் காணமும்.

பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் மொன்றியல் தமிழ் வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ உங்களுக்காக சிந்தனை செல்வன் தயாரித்து வழங்கும் ஒப்பற்ற சித்திரம் காற்றோடு கதையும் காணமும்.

காற்றினிலே கலந்து வந்த இந்த கதையும் காணமும் அடிப்படை கருத்துக்களை தாங்கி வருகின்றது. எங்கள் மத்தியில் இது ஓர் விழிப்புணர்வாகவும் இருப்பதற்காக.

காற்றோடு கலையும் காணமும் காற்றலையில் தமிழ் வந்து உங்களை மகிழ்விக்க ஒளி வடிவம் தந்து தொழில்நுட்பம் உதவியாக NTR மீரா அவர்கள்.

கௌரவனின் வரவு கண்டு தன் அழகிய இதழ்களை விரித்து மங்களமான தன் மஞ்சள் மகரந்தத்தை வெளிக்காட்டி மகிழ்ந்து நிற்கும் செந்தாமரை பூக்கள் கதிரவனின் மறைவு கண்டு ஒளி வீசும் வண்ண நிலாவின் வருகையை எதிர்பார்த்து தன்னொளியில் தன் அழகினை காட்டி குளிர்காய தொடிக்கும் அல்லி மலர் கூட அங்கே கூடியிருப்பதை பார்க்கும்போது குதூகலிக்காமல் இருக்க முடியாது. வட்டமான வடிவில் அமைந்த அந்த வண்ண மலர்களும் வட்டமான இலைகளும் மொட்டும் காய்ந்த விதைகளை தாங்கிய கருமை நிற தாமரை விதை கொத்துக்களும் குளிர்ந்த நீரையும் தாங்கிய அந்த தாமரை குளத்தை சுற்றியிருக்கும் பச்சை பசையில் என்று காட்சி தரும் நெல் வயல்களில் வளர்ந்திருக்கும் பருவ பெண் போன்ற நெற்பயிர்கள் கூட அந்த தென்றற் காற்றில் ஆடி அசைந்து எழுப்பும் ஒலியை என்றென்றும் சலிக்காமல் ரசிக்கலாம். வயல் நிலம், தாமரை குளம், அதன் அருகே இரண்டு தலைமுறைகளின் சரித்திரத்தை கூறும் வயதினை ஒத்த தன் கிளைகளை தாங்கி நிற்கும் நிலம் வரை வீழ்ந்து ஊன்றி உரம்பெற்ற விழுதுகளையும் எண்ணி பார்த்தால் பெண்ணும் பெரிய ஒரு அரண்மனை போல் விசாலமாக விரிந்து உயர்ந்து நிழல் கொடுக்கும் ஆலமரம். அந்த ஆலமரத்தில் தான் எத்தனை பறவைகள் தங்கள் சந்ததியினருடன் சந்தோஷமாக காலத்தை கழிக்கின்றன, சுதந்திரமாக சுற்றி திரிந்து சுகமாக வந்தமர்ந்து பொழுதினை போக்கும் பல இன பறவைகளை பார்க்கும் போதெல்லாம் அமைதியான அந்த இடத்தில் அருமையான சூழலை புரிந்து கொள்வது மிகச் சுலபமாகிவிடும். அதன் ஒரு பக்கத்தில் அமைந்துள்ளதுதான் அந்த பெண்ணம்பெரிய நாச்சார வீடு. பெரிய வீடு, தலைவாசல், வடக்கு வாசல், சமையல் வேறு, வீடு வேறு என்றெல்லாம் சோதிடம் பார்த்து கட்டப்பட்ட தலைமுறை தவறாது வாழும் சங்கீத பரம்பரை இல்லம். இதன் வாரிசுகளில் தலை சுரந்த சங்கீத வித்துவான் சங்கீத பூஷணம், இசை அரசர் என்றெல்லாம் பெயருடன் புகழினையும் பெற்றவர்தான் மதுசூதனர். தன் இசை பள்ளியையும் அமைத்து தன் இசை ஞானத்தை போதித்து வந்தார். இத்தனை பட்டங்களையும் புகழையும் செல்வாக்கினையும் சந்திப்பதற்கு இவருக்கு பெரிய வயதொன்றுமாகிவிடவில்லை. 35 வயதிலேயே முழு ஞானத்தையும் முற்றறப்பெற்ற சங்கீத சமுத்திரம் ஆகிவிட்டவர். அடக்கமும் ஒளிவீசும் கண்களுடன் சவரம் செய்து பளிச்சென்று தெரியும் பளபளப்பான முகமும் முழு நீள கையுடன் தோன்றிய பட்டு நிற சட்டையும் கரை போட்ட பட்டு வேட்டியும் உத்தரீகமும் தோளில் அழகுற அணிந்து கொள்ளும் மதுசூதனரோ இன்னமும் மதுசூதனன் என்று அழைக்கும் பருவமுள்ளவர்தான். மனமாகவில்லை, மனதில் யாரும் குடியேறவும் இல்லை. ஓடும் குருதி, உள்ளுழுத்து வெளிவிடும் சுவாசம், சிந்தனை யாவும் சங்கீதமயமாக இருந்ததினாலோ என்னவோ இதயத்தில் சலனமே இல்லாமல் சங்கீத சாகத்தியத்தில் சங்கீத சாகத்தியமே வாழ்க்கையென சந்தோஷம் குறையாமல் வாழும் மதுசூதனும் தன்னுடைய சங்கீத பாடசாலையில் கண்ணும் கருத்துமாக கடமை என்று எண்ணாமல் சேவையென்று இறை பக்தியுடன் வளர்த்து வந்தார் அந்த சங்கீத சாகித்ய பாடசாலையை. சங்கீத மாணவர்களை உருவாக்கினார், பல சங்கீத பூஷணங்களையும் உருவாக்கினார். அப்பா, எங்கள் கல்லூரியில் இந்த ஆண்டு
கிராமிய பாடல் ஒன்றையும் பாட என்னை கேட்கிறார்கள். சும்மா சினிமா பாட்டு என்றால் ஒரு புடி பிடிப்பன், ஆனால் இப்ப கிராமிய பாடல் பாட சொல்லி கேட்கிறார்கள். அதுதான் என்ன செய்வதென்று எழுத்தாள் ராகவி தன் தந்தையிடம். என்ன, ஊருக்கெல்லாம் படியளுக்கும் பெரும் கமக்காரன் நான், உங்கள் அப்பன் நான் நினைச்சால் கிராமிய பாட்டு என்ன, சங்கீத கடலையிலேயே குளைக்க வச்சு இசை விழாவை கலைக்கு விட மாட்டேன். நீ ஒன்றுக்கும் யோசிக்காத, நாளைக்கு சங்கீத பூஷணம் மது பூஷணத்தை போய் படிக்க ஒழுங்கு பண்ணி விடுறேன். நீ யோசிக்காத பிள்ளை, இந்த கம்சானந்தர கமக்காரன் ஒரு ஒரு ஒற்றே புள்ளியாக பிறந்த எந்த ராகவிக்கு ஏன் கவலை? நீ ஒன்றுக்கும் யோசிக்காத, ஒன்றுக்கும் யோசிக்காத என்றபடி கையில் இருந்த புகையிலை சுருட்டை வாயில் வைத்து ஒரே இழுவையில் இழுத்து உள்ளிழுத்த புகையை சுருட்டை திருப்பி பிடித்து பார்த்து கொண்டே உதிக்கொண்டார். தந்தை கம்சானந்த கமக்காரன் விடுவிடுவென நடந்தார் வீட்டை விட்டு வெளியே. ராகவிக்கோ ஆனந்தம் பொங்கியது. கல்லூரி மாணவி என்றால் அதுவும் கட்டுப்பாடுடைய கமக்காரனின் மகள் அல்லவா, சுதந்திரம் தெரிந்தாலும் கிராமிய கட்டுப்பாடுடன் வளர்ந்தவள். வாயில் ஏதோ முணுமுணுத்தபடி வீட்டின் பின்புறத்தில் உள்ள தென்னை மரப்பக்கம் சென்றாள். சில்லென்று வீசிய தென்றலில் இதமான தழுவலுடன் ஆலமர பறவைகளின் சந்தங்களில் சத்தங்களுக்கு ஏற்றவாறு சந்தங்களை இனம் கண்டு ரம்யமான தாமரை குளத்தினையை பார்த்தபடி கல்யாணி ராகத்தினை சாதகம் பண்ணிக்கொள்ளும் தோரணையில் பாடிக்கொண்டிருந்தாள். அந்த வேளை மதுசூதனார் இசையை ரசித்து ராகத்தை சரிசெய்து பார்த்து கொண்டிருந்த அந்த வேளை பார்த்து கம்சானந்த கமக்காரன் வருவதை அவதானித்து ஓடோடி எதிர்கொண்டு அழைத்து தன் தலைவாசல் திண்ணையில் அழகாக விதிக்கப்பட்ட வர்ணங்கள் நிறைந்த புட்பாயில் அமர வைத்ததுடன் மினுக்கிய வெள்ளி செம்பினுள் குளிர்நீரும் பருக கொடுத்தார். கல்லூரி லீவு நாளான இன்று பயிற்சி பெற அழைக்கப்பட்ட ராகவியோ குரு தட்சணையுடன் வந்து அடக்கமுடன் அழகாக சங்கீத ஞான ஒளி வீசும் குருவின் பாதம் வணங்கி அமர்ந்தபோது அன்னை சரஸ்வதியின் ஞான ஒளி அவரிடம் நிறைய உண்டு என்பதை அவதானிக்க தவறவில்லை மதுசூதனன். ராகவி ஆரம்பிக்கலாமா, என்ன வகையான பாடலை நீ பாட விரும்புகிறாய் அன்புடன் கேட்டார் ஆசிரியர். அவள் எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பதை பார்த்து, ஏன் மௌனம், மௌனகீதம் உன் வீட்டிலேயே கற்கலாம் தானே. இல்லை இல்லை, எனக்கு சங்கீதம் முழுவதுமே கற்க வேண்டும் என்றுதான் ஆசை என்று இழுத்தாள். இழுத்தவள் சற்று வெட்கமாக குலைவுடன், இருக்கும் பொழுது ஓ அப்படியா என்று கூறி முடிப்பதற்குள், இன்று எனக்கு இந்த நாட்டு பாடலை சொல்லித்தாருங்கோ என்று தான் எழுதி கொண்டு வந்த வெள்ளை தாளினை மதுசூதனரிடம் நீட்டினாள் ராகவி வெட்கம் கவிந்த மரியாதையுடன். கையில் வாங்கிய மதுசூதனின் பாடலை அமைதியாக வாசித்துவிட்டு ராகமொன்றை பொருத்திவிட்டு ஆரம்பித்தார் பாடலை.

0: காற்றில்லை காத்து.
1: தடவி கொண்டாடு தென்னம் காத்து.
2: ஆமாம், அப்படித்தான். மிகவும் சாமர்த்தியமாதிரியா இருக்கிறாளே. அப்படியே ராகத்தை படிக்கின்றாளே. பேஸ் பேஸ் உச்சரிப்பு பிரமாதம், தேறிவிடுவான் என்று தன்னுள் கூறிக்கொண்ட சங்கீத வித்துவான் மிகுதியை நாளைக்கு வைக்கலாம் என்றார். மீண்டும் அந்த பாடல் முழுவதையும் அவள் வீட்டினுள் சென்று சாதகம் செய்து மறுநாளும் வந்து அவருடன் சேர்ந்து இசைத்துக் கொண்டாள். அந்த பாடலில் அமைந்துள்ள வரிகள், அந்த பாடலின் கருத்துக்கள் இருவரையும் கவர்ந்தது. கிராமிய சூழலுக்கேற்ப தாங்கள் வாழும் இடத்துக்கேற்ப அமைந்துள்ள அந்த பாடல் பாடசாலை போட்டியில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை இருவரும் உணர்ந்ததோடல்லாமல் பாடசாலை பயிற்சிகள் முடிந்து விழா நாளும் வந்தது. அந்த விழா நாளில் மேடையில் வந்த அந்த அழகிய ஓவியம் ராகவி பாடலை பாடுவதற்கு முன் தன் குருநாதரில் உள்ள மதிப்பையும் மரியாதையையும் அன்பையும் மனதுள்ளே நிறுத்தி அவரை வணங்கி அவர் தன்னுடன் பாடியது போன்ற ஒரு எண்ணத்துடன் பாடத் தொடங்குகிறாள்.

பாடல் முடிவில் மண்டபம் அதிலும் கரகோசம் சிட்டுப்பொல் துள்ளி வந்த அந்த மொட்டு கிராகவி தனக்கே உரிய பாணியில் அடக்கமாகவும் இனிமையாகவும் சங்கீத சாரீரம் குறையாமல் சுருதி தவறாமல் பாடியதை மிகவும் எல்லோரும் பெருமையாக பாராட்டி தொடர்ந்து கரகோஷம் கொட்டிக்கொண்டிருக்கும் வேளை விழா தலைவரோ அமைதி அமைதி என்றபடி சபையில் உள்ளவர்களை வேண்டியதோடு மட்டுமல்லாமல் ராகவியின் சிறப்பான அந்த பாடலையும் பாடிய விதத்தினையும் வெகுவாக பாராட்டியதுடன் ராகவிக்கு பெற்றாரிட்ட பெயருக்கு ஏற்றாற்போல் அவள் ராகவிதான் என்றும் பாராட்டி அவளுக்கான பரிசினையும் கொடுத்தார். அந்த வேளை புது அனுபவம் மேடையில் பெற்ற அந்த ராகவி அந்த பிஞ்சு உள்ளத்தின் இதயத்தில் ஒரு மூலையில் மதுசூதனார் தெய்வம் போல் நிழல் கொடுப்பது போல் தரிசனம் கொடுப்பது போல் மானசீகமாக தோன்றியார். தன் குருநாதரை எப்படி பார்க்க வேண்டும் என்று எண்ணியிருக்கும் வேளை ஹம்சானந்தை கமக்காரனும் ஓடோடி மேடைக்கு வந்து தன் மகளின் வெற்றிக்கு சங்கீத பூஷணம் தான் காரணம் என்ற நன்றி உணர்வால் மகளையும் அழைத்துக் கொண்டு மேடையை விட்டு இறங்கியும் விரைவாக தான் சவாரியோடும் வெள்ளை சோடி நாம்பங்கள் பூட்டிய வண்டியில் அமர்ந்தபடி மக்களையும் மகளையும் ஏறச் சொன்னார். ராகவி நீ வேறாக நாம்பங்களோ அவரின் மனோபகத்தை விட பாய்ந்தோடி சிறு வினாடிக்குள் சங்கீத பூசணனார் மதுசூதனரின் படலையில் போய் நின்றன. சங்கீத பூஷணம் மதுசூதனனார் கலாசாலையில் நடந்த அந்த விழாவுக்கு வராதுவிட்டாலும் அவருடைய மனக்கண்ணில் தன்னுடைய மாணவி எப்படி அசத்தி இருப்பாள் என்று மானசீகமாக கண்டுகொண்டிருந்த வேளை அந்த படலையில் போய் நின்ற நாம்பன் மாடுகள் பூட்டிய வண்டியின் வேகத்தை விட பண்டிலை விட்டு இறங்கிய ராகவியோ கையில் கிடைத்த பரிசுடன் தன் குருநாதரின் காலடியில் விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கினாள் நன்றியுடன். சங்கீதம் இந்த புள்ள என்னென்ன படிக்க வேணுமோ சொல்லிக் கொடுங்கோ, நீங்கள் எந்த ராகவிய உங்களை போது ஒரு சங்கீத பூஷணமாக்கி விடும்போகணும், அதுக்காக எல்லாத்தையும் நான் தயாரிக்கின்றாரும் என்று ஆகோசமும் ஆனந்தமும் நிறைய உரைத்துவிட்டார் ஹம்சானந்த கமக்காரன். சங்கீத கடலில் குளித்த ஆர்வத்துடன் சென்று வந்தாள் ராகவி. சங்கீத கடலில் குளிக்க ஆர்வத்துடன் அனுதினமும் சென்று வந்தாள் ராகவி. ஞானம் பெற நாள் பல கிடைக்கப்பெற்ற ராகவிக்கு இலகுவாக கற்பிக்க முடிந்தது குருவுக்கு. கற்றாள் கற்றாள் கற்றுத் தேர்ந்தாள். மதுசூதனனின் மனதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என் பெயர் சொல்ல என் புகழ் பிறப்ப ராகவி ஒருத்தியால்தான் முடியும் என்ற எண்ணம் வலுப்பெற்றது. ஏனைய மாணவர்களுக்கும் இவளுக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்தவர் சில வகுப்புகளை அவள் கையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்படைத்தார். சங்கீதத்தில் ராகவிக்கு இருக்கும் அளவற்ற ஆர்வம் அறிவு திறமையெல்லாம் கடமை உணர்வு கூட அவர் மனதில் ஆழமாக பதிந்தது. சங்கீதத்தை விட ராகவியை மிகவும் நேசிக்க தொடங்கியது அந்த ஞானியின் வெள்ளை உள்ளம். ராகவிக்கோ எண்ணிப்பாராத ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு தன்னை உருவாக்கிய குருவிடம் அளவில்லாத பற்று மதிப்பு விசுவாசம் ஏற்பட்டதில் சந்தேகமே இல்லை. இப்பொழுதெல்லாம் சங்கீத பாடசாலைக்கு எவ்வளவு மனத்தியாலம் முன்பு வருவதும் அதேபோன்று வகுப்புகள் முடிவடைந்ததும் நன்றாக காலம் தாழ்த்தி வெளியே வருவதும் அவளுக்கு உணர முடியவில்லை. 24 மணி நேரமும் குருவின் பார்வையில் இருந்து கொள்ளவே அவளும் விரும்புகிறாள். அவளுக்கு அதற்கான விடை காண முடியாமல் இருந்தது. மீண்டும் இசை விழாவுக்கான ஒழுங்குகள்
அழைப்புகள் மாறி மாறி இடைவிடாமல் வந்தன. மதுசூதனருக்கு ஓய்வோ உறக்கமோ கிடைப்பது அரிதாகிவிட்டது. அவரை ஒழுங்கு பண்ணும் சங்கீத சாகித்ய விழாக்களுக்கு அவர் தட்டாமல் தவறாமல் சென்று வந்து ஓய்வில்லாத சங்கீத சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சங்கீத கலைக்கே தன்னை அர்ப்பணித்த மாமேதை உயும் உறக்கம் ஓய்வின்றி உடல்நலம் குன்றும் அளவுக்கு தன்னை மறந்து சங்கீதத்துக்கே தன்னை அர்ப்பணித்தார். அவரை அவதானித்த ராகவியோ மனதில் கேள்விகள் தொடர்ந்து அந்த கேள்விகள் வட்டமிட என்ன செய்வது என்று புரியாமல் கடமையை செய்ய முடியாமல் அவரை கவனிக்க ஆரம்பித்தாள். பாடசாலை, சங்கீத வகுப்புகள், குருநாதரின் உடல்நலம், என்ன செய்வதென்று தெரியாமல் திண்டாடும் வேளை மதுசூதனார் தள்ளாடியபடி வெளியில் வந்தவர். தடுமாறி விழப்போகும் வேளை தற்செயலாக கண்ட ராகவி பதறி அடித்தபடி ஐயோ என்று தன்னை அறியாமல் ஓடிச் சென்று தன் மேல்தாவணி கலந்ததை கூட பார்க்காமல் தன் குருநாதரை அணைத்தபடி தாங்கினாள். ஆமாம், அவளுக்கு அவர் தெய்வம் தானே. ஆபத்து வேளையில் அவள் தாங்கியதில் தவறொன்றும் இல்லையே. மயக்க நிலையில் எதுவும் உணர முடியவில்லை மதுசூதனருக்கு. மாட்டு வண்டி பறக்க அயலில் உள்ள கிராமிய வைத்தியசாலையில் அமைதியாக அனுமதிக்கப்பட்டவர் நாள் முழுவதும் உறங்கிய நிலையில். ஆனால் ராகவியோ உறங்காத நிலையில். செய்தி பரவி கிராமமே திரண்டு பெற ஹம்சானந்த கமக்காரன் தலைப்பாகையை கையில் உதறியபடி, ராகவி உன்னை அனுப்பியது சங்கீதம் படிக்க, தாவி வேலை பார்க்க இல்லை, போ வீட்டுக்கு, உன் படிப்பு இனிமேல் போதும், நான் என்ன செய்வேன் பா என்று கடும் வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு அவளை இழுத்துச் சென்று விட்டார். தூய்மையான நன்றி உணர்வு என்ன என்பதை புரியாத ஜடங்களை எப்படி கூறுவது? உள்ளே இருந்து ஓடி வந்த வெள்ளைச்சட்டை அணிந்த தாவியோ, தயவு செய்து சத்தம் போடாதீங்கோ, நோயாளிக்கு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது என்று தாழ்மையாகவும் ஆனால் கண்டிப்பாகவும் கூறிவிட்டார். மதுசூதனருக்கு இப்பொழுது தேவை ஆழ்ந்த உறக்கம், ஆறுதல். ஆமாம், அவரது இதயம் கேட்கிறது ஓய்வு. ஓடும் இதயத்தை ஓயவிட்டால் சங்கீத சாம்ராஜ்யமே ஓய்ந்துவிடுமே என்று உண்மை அறிந்த ராகவி பயந்தாள். ஆனால் எடுத்துச் சொல்ல அவளால் முடியவில்லை. அந்த வேளைதான் வாய் திறந்தாள். அப்பா, இவரை இந்த நிலையில் விட்டுவிட்டு நான் எப்படி எப்பாக விட்டிருக்க முடியும் என்று இழுத்தபடி கேட்டாள். கம்சானந்த கமக்காரன் கடுக்கண்கள் அசைந்தாட கோபமாக தலையை ஆட்டியபடி ராகவியை கையில் பிடித்து இழுத்தபடி வேகமாக வெளியேறினார். ராகவியோ தலையை தன் குருநாதரின் பக்கம் திருப்பியபடியே தகப்பனாரின் உருக்கமான பிடியில் இருந்து விடுபடவும் முடியாமல் இழுபட்டே சென்றாள். அங்கு வந்து நிற்கும் அயலவர்களோ அனுதாபம் ஒருபுறம், கணக்காரரின் அதிகாரம் மறுபுறம் மாறி மாறி மனதில் அலைமுறச் செய்தது. செய்வதறியாது திண்டாடினர். ஓரிரு மாதங்களில் கணக்காரரின் செல்வாக்கினால் கனடாவில் இருக்கும் ஒரு மாப்பிள்ளைக்கு காணிக்கையாக்கப்பட்டாள் ராகவி. ஆனால் ராகவியின் மனதிலோ நிறைந்துவிட்ட மதுசூதனார் மறக்க முடியாத தெய்வமாகி அவளை அல்லும் பகலும் ஆட்கொண்டு விட்டார் எனலாம். மனம் நிறைந்த மதுசூதனர், மனம் முடித்த மணாளன் மாதங்கன், இருவரையும் ஏந்தி ஏற்று வாழ முடியாத ராகவி இருதலை கொள்ளி எறும்பாக வாழ்ந்தாள், துடித்தாள். எத்தனை மாதங்கள் ஏமாற்ற முடியும்? களத்தில் தாலி கட்டி கைப்பிடித்த நாயகனை கட்டிலில் கூட ஏமாற்ற முடியுமா? காரணங்கள் பல கூறி கட்டிலை கூட தள்ளி போட்ட ராகவியை புரிந்து கொள்ள முடியாமல்
புதர் கூட தெரியாமல் திண்டாடினான் அன்பு கணவன் மாதங்கன். இன்னும் உங்கள் சங்கீத விரதம் முடிகிறதுக்கு எவ்வளவு காலம் செல்லும் ராகவி மைதியர்? அமைதியாக கிட்டான் மாதங்கன். வேண்டுதல் நிறைவேறும் வரை என்று சூட்சமமாக பதில் கொடுத்தாள் ராகவி. என்றோ ஒரு நாள் மதுசூதனரை காணலாம், தரிசனம் கிடைத்தால் போதும், கண்ணீரால் பாதம் கழுவி பாதியில் விட்டுவிட்டு வந்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்று பரவித்தாள் ராகவி. நடக்கக்கூடிய காரியமா இது? நாளும் பொழுதும் நலிந்தாள் ராகவி. அன்று அதிகாலை மேசை மீது இருந்த தமிழ் வார பத்திரிகையின் விளம்பரம் ஒன்றினை படித்த மாதங்கன், இன்று மாதம் ராகவி இசை விழா ஒன்று நடக்க இருக்கிறீங்க, உங்களுடைய இசையை கேட்க எனக்கும் ஆசைதான், ஏன் ராகவி நீங்கள் உங்களுடைய பேரை கொடுக்கலாம் இதுக்கு என்று கூறியதை கேட்ட ராகவி கண்களை அகல விரித்தபடி சமையல் அறையில் இருந்து ஓடி வந்தாள். மேசை மீது இருந்த விளம்பரத்தை பார்த்தாள், படித்தாள். தாயகத்தில் சலை திறந்த சங்கீத வித்வான் மதுசூதனின் பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கும் வரிகள் மீது கண்கள் நிலைகுத்தி கலை வாணியை மனதில் நினைத்தபடி, ஆமாம் ஆமாம், இதில் நான் பங்குபெற்றுத்தான் விரும்புகிறேன் என்று ஆனந்தத்துடன் கூறினாள். ஆகா, என் தேவதையின் இன்னிசையை கேட்க நான் என்ன தவம் செய்தேனும் என்று எண்ணிய மாதங்கன் உடனே தொலைபேசி மூலம் தன் மனைவி ராகவியின் பெயரை பதிவும் செய்து கொண்டான். ராகவியோ இசை விழாவுக்கான நாளை எண்ணி தவம் இருந்தாள். காலையும் மாலையும் சங்கீத சாதகம் செய்ய தவறவே இல்லை. தான் கண்கண்ட தெய்வம், மனம் நிறைந்த மதுசூதனன் சங்கீத சமுத்திரத்தை காண அவன் பாதம் வணங்கி தன் சங்கீத விரதத்தை அர்ப்பணித்துக் கொள்ள துடித்தாள். தன் மனைவிக்கு வேண்டிய உதவிகளை தயங்காத செய்து கொடுத்தான் மாசுவரமற்ற மாதங்கன். எந்த நாளுக்காக ஏழி தவித்தாளோ அந்த நாளும் வந்தது. அழகாக அலங்கரிக்கப்பட்ட மேடையின் முன் ஆசனத்தில் களங்கமில்லாத பூரண சந்திரன் போல் அமர்ந்திருந்தார் சங்கீத பூஷணம் மதுசூதனார் பிரதம விருந்தினராக அந்த மண்டபத்தில். மண்டபமும் மறைந்து விட்டது. சங்கீத கடலில் குளிப்பதற்காக மேடை மேல் வைக்கப்பட்ட மேல்நாட்டு கீழைத்தீய வாத்தியங்கள் வந்தோரை வரவேற்றுக் கொண்டிருந்தன. கையில் வைத்திருந்த கையெழுத்து வேட்டையை புத்தகங்களுடன் சங்கீத பூரண பூசனாரின் கையெழுத்து வாங்க வரிசையே நீண்டது. மேடையின் உட்பக்கத்து இருமருங்கிலும் ஒத்திக்கை பார்ப்போர், வாத்தியங்களின் சூழ்ந்து பார்ப்போர் என்று ஒரே அமர்க்களமாக இருக்கும் வேளை, அமைதியற்ற உள்ளத்துடன் மேடையை மூடியிருக்கும் திரை நீக்கலுக்குள்ளால் தேடியது சங்கீத ஞானியின் திருமுகத்தை ராகவியின் கண்கள். மனதோ படபடவென்று அடிக்கிறது, ஆனால் ரசிகர்கள் கூட்டம் மறைத்தது மதுசூதனாரை. சி, என்ன சமயங்கள், அவரை பார்க்க கூட முடியவில்லை அப்பா, எப்படி நான் பார்ப்பது என்று அங்கலாய்த்தபடி அங்கும் இங்கும் அலைந்தாள் ராகவி. அவள் அருகில் இருந்த அன்பான கணவனோ, என்ன ராகவி பயப்படுறீங்களா? பயப்படாதேயும், நீ நல்லா பாடுவீர்தானே, நீ நல்லபடி பாடி வர வேண்டும் என்று நான் தெய்வத்தை வேண்டுவேன், நீங்கள் வடிவாக பாடுங்கோ என்று வஞ்சகம் இல்லாமல் வாய் மலர்ந்தான் மாதங்கன். பாவம், இவர் எங்கே அறிவார் என் நிலையை? இந்த வேளை அரங்கில் மூடிய திரை விலக மண்டபம் அமைதி அடைகிறது. கண்களை அகல விரித்த ராகவி கண்டுகொண்டால் தன் மனதில் வீற்றிருக்கும் மதுசூதனன் என்ற மகாராஜனை. அவளை அறியாமல் இதுகரங்களையும் கூப்பினாள். ஆனால் சங்கீத சாகத்திய நித்யானந்த பூரணனோ காணவில்லை. விழா தலைவர் மேடை மீது வந்து உரை, சிறப்புரை, ஆசியுரை என்று
தொடர்ந்து கொண்டது. அவளுக்கோ மனம் படபடவென்று அடித்துக் கொண்டே இருந்தது. பிரதம விருந்தினர் உரைக்கு முன் ஓரிரு பாடகர்களின் இசை நிறைவேறியது மேடையில். கையில் இருந்த நிகழ்ச்சி நிரலை அமைதியாக அவதானித்த மதுசூதனர் அதிலே கண்ட பெயரில் நிலை குத்தியது அவர் கண்கள். திருமதி ராகவி மாதங்கன் அடைப்பு குறிக்குள் சங்கீத வேந்தர் மதுசூதனர் மாணவி என்று குறிப்பிடப்பட்டதை படித்ததும் அவர் இதயம் சற்று வேகமாக அடிக்க தொடங்கிவிட்டது. அதுதானே அவர் வருத்தமும் கூட. இதயம் வேகமாக அடிப்பது அவருக்கு இயற்கையாகிவிட்ட ஒரு நோய். அதிகமான சந்தோஷம், அதிகமான துக்கம், இன் ஆச்சரியம், அதிர்ச்சி அவருக்கு கூடவே கூடாது என்பது வைத்தியரின் ஆலோசனை. அந்த இசை சாகரத்தின் இதயம் இன்று இப்படி அடிக்கும் வேளை முழா நடத்தினரால் அழைக்கப்படுகின்றாள் அங்கே மேடைக்கு. அடுத்தபடியாக இசைமலையை பொழிய வருகின்றார் சங்கீத ஞான சிரோன்மணி இசை சாகரம் திருவாளர் மதுசூதனாரின் பிரதம மாணவி சங்கீத பூஷணம் இசை குயில் திருமதி ராகவி மாதந்தன் அவர்கள். அழைப்பு ஒலியை கேட்டவுடன் மிகவும் ஆதங்கமும் உத்வேகமும் பொங்க, என் விரதத்தை இன்று முடிக்கும் நாள் அல்லவா, என் சங்கீத பூஷணம் என் இதயத்தில் வீற்றிருக்கும் மாறாத தெய்வம், இனம் புரியாத ஆசை அன்பு அத்தனையும் இன்று கொட்டி தீர்க்க வேண்டும் என்று எண்ணி மங்களமான மஞ்சள் நிற பட்டு புடவையுடன் அளவான ஆனால் அழகாக அணியப்பட்ட தங்க நகைகளுடன் குங்குமம் மல்லிகை பொலிய அவளுக்கென அமைக்கப்பட்ட அந்த வண்ண மேடையில் அமைதியும் அவை அடக்கமும் நிறைய அமர்ந்தவள் தன் குருநாதரின் தரிசனம் கிடைத்த ஆதங்கத்துடன் உள்ள பூரிப்புடனும் வணங்கினாள் இருகரம் கூப்பி. அவள் வணங்கியது தன் இதய தெய்வத்தை என்பது அவளுக்கும் அந்த மதுசூதனருக்கும் தெரிந்த உண்மையாகும். ஆதங்கம் பொங்க ஆவலுடன் அவள் அவருடைய ஆசிக்கும் அனுமதிக்கும் தாமதிக்கின்றாள். அன்றொரு நாள் தன் மனதில் தோன்றிய எண்ணத்தை நினைவு கூர்ந்தார் அவளது குருநாதர். என் பெயரை என் புகழை நிலைநாட்டுவது இவள்தான் என்பதை உணர்ந்தாரோ அவர். அன்று உணர்ந்தபடியால் அதை எண்ணி கர்வப்பட்டுக் கொண்டு தன் தலையை அசைத்து வழங்கினார் அனுமதியும் ஆசீர்வாதமும் சைகையினார். பக்கவாத்தியம் சொன்னபடி இசைக்க பாடினாள் கவிக்குயில்.

பாடல்களின் வரிகளை தொடர முடியாமல் ராகவி தவிக்கும் போதும், முடியாமல் தவிக்கும் அவளை உற்று நோக்கிய மதுசூதன்ரோ, என்ன இவள், சங்கீதத்துக்கு சரஸ்வதி கொடுத்த சுமீதி சுரியாக திகழ்ந்த ராகவி ஏன் இப்படி உச்சஸ்தாயில் எழுவ ஆரம்பித்துள்ளாள், என்ன தடுமாற்றம், என்ன செய்வது?

சங்கீத சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியே, என் குருவே, பிறர்கள் போர் பெற்று உங்களையே மூச்சாக நினைத்து இன்னொருவர் மூச்சுக்கூறு என்பது படப்படாமல் விரதம் இருக்கும் என்பனுக்கு உன் அருள் கிடைக்காதா? காலமெல்லாம் உன் பாதத்துக்கு பூசை செய்து வாழும் பாக்கியம் கிடைக்காதா என்று எங்கியபடியே பாடினார்.

சேனை இது. சங்கீத சாம்ராஜ்ய சக்கரவர்த்தனையாக வர வேண்டிய மனைவி உச்சஸ்தாயில் எடுத்ததும் அல்லாமல் இனி மனம் தடுமாறி நிற்கின்றாள். இந்த வேளையில் நான் அவளுக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்று

பாடல் ஏறியவர். அதி உச்ச ஸ்தாயியில் தானும் தொடர்ந்து பாடி தன் தலை சிறந்த மாணவியின் தரத்தை உயர்த்த எண்ணி வைத்தியர்கள் கூறிய ஆலோசனையை கூட மறந்து உச்ச ஸ்தாயியில் பாடுகின்றார், மூச்சை அடக்கி பாடுகின்றார்.

0: ஆனால் ராகவேந்தரோ தொடர்கின்றார். உச்ச ஸ்தாயி என்ன, எந்த தலம் என்றாலும் சங்கீதமே என் மூச்சு என்று பாடல் தொடர குருவை சேர்ந்து சிஷ்யையும் அழகாக காணமலை
1: சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்ன

சங்கீத சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தியுமாக அந்த மேடையிலே சங்கமித்த இருவரும் பொழிகின்றனர் பொழிகின்றனர் காணும் மலையை. தங்களை மறந்து அந்த சங்கீதத்தில் மூழ்கி ராகத்திலே மயங்கி தங்கள் சுரூபத்தை

அவளோ தன் உச்சஸ்தாயியில் அளவில்லா மகிழ்ச்சியில் தன் மானசீக நினைவுகளை நிறுத்தி அந்த மேடையில் பொழிவின்றாள். உச்சஸ்தாயியில் அளவில்லா ஆனந்தமடைந்த ஞான சுரூபன் மதுசூதனனும் தொடர்

தியானம், சங்கீத முறை, நினைந்து உறைந்து மக்கள் வெள்ளம் அமைதியாக இருக்கின்றது. மீண்டும் வர முடியாத அந்த ஞானத்தை, அந்த கீதத்தை மனதிலே எண்ணியபடி இருக்கின்றது. ராகவியோ தன்னுடைய தெய்வம், தன்னை வளர்த்து இந்த உச்ச நிலைக்கு கொண்டு வந்த தெய்வம், அவரின் பாதங்களை இன்று நான் என் சங்கீதத்தை சமர்ப்பித்து விட்டேன், அவர் பாதத்தில் விழுந்து அவர் பாதத்தை கழுவி என் நன்றியை கூறி என் இதய தெய்வமாக காலம் முழுதும் எண்ண வேண்டும் என்று எண்ணியபடி மேடையில் ஒரு ஓரத்தில் அவர் நின்று பாடிவிட்டு உட்கார்ந்து விட்டார் என்று எண்ணிக்கொண்டு அவரிடத்திற்கு செல்கின்றாள். அங்கே அளவில்லா ஆனந்தமடைந்த சங்கீத ஞான சுரூபன் இதய நோயால் பீடிக்கப்பட்டிருந்தவன். அதிகமான மகிழ்ச்சி, அதிர்ச்சி, ஆச்சரியம் தாங்க முடியாத அந்த இதயம் இசையின் உச்சத்துக்கு இழுத்துச் சென்று விட்டாள் அவள். அவரும் தன் சுரூபத்தை காட்டிக் கொண்டிருந்த வேளை அந்த இதயம் அவருடன் தொடர்ந்து போக முடியாமல் ஓய்வெடுத்து விடுகிறது. இது யாருக்கும் தெரியாமல் அவர் நாற்காலியில் அமர்ந்தபடி ராகவியோ இன்னிசை குயிலாக இரவும் பகலும் பூசித்து வந்த என் இதயத்தில் நீங்காது இடம்பெற்று நிலைத்து அந்த சங்கீத பூபதியின் தன்னை இசை குயிலாக ஆக்கி வைத்த வள்ளலின் காலடியில் தலை சாய்த்தாள். ஆனந்தம், திருப்தி, நிறைவு பெற்ற அவர் எழுந்திருக்கவே இல்லை. மண்டபம் அதிலும் கரகோஷம், மக்கள் ஆரவாரம், சங்கீத மலை நின்றது. அது மட்டுமல்ல, திரை மூடியதும் தலைவர் வந்து எழும்புக்கு எழுப்புகிறார் இருவரையும். ஆனால் ராகவியை மூடிக்கொண்டது சங்கீத ஞான பூபதியின் ஆன்மா. கலைக்காகவே தந்த

கலையினால் இணைந்த இரண்டு இதயங்களும் கலை மேடைகளிலேயே சங்கமமாகியது. புனிதமான இந்த இரு உள்ளங்களின் உன்னதமான உறவை அந்த கலை தாய் தன் மடியில் தாங்கிக் கொண்டாள். இரண்டு சங்கீத உள்ளங்களும் அமைதி காணும் வரை வாழ்க இசை, வளர்க கலைகள். இவை யாவும் கற்பனை. வணக்கம் அன்பு உறவுகளே, இதுவரை காலம் நேரமும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றோடு கதையும் காணமும்.

அனுபவித்துக் கொண்டிருந்த நேயர்கள் உங்களது அபிப்பிராயங்களை நிகழ்ச்சியின் முடிவில் நேரடியாகவோ முகநூல் வாயிலாகவோ நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமான விமர்சனங்களை என்றும் வரவேற்கின்றோம். இந்த மேடையை இந்த நிகழ்வை நிகழ்த்த அனுமதி தந்த என்னை அமர்த்திய MTR வானொலிக்கு என் உள்ளம் கனிந்த நன்றியை கூறிக்கொள்வதோடு மீண்டும் ஒருமுறை உங்களுடன் காற்றோடு கதையின் காரணம் நிகழ்வில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

சர்வதேச விடுமுறை விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை நலத்தோடு கூறி இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் திட்டிக்கும் தீமான பாடல்களான விடுமுறை விருப்ப கீதங்கள் கேட்டு மகிழ்ச்சி.

முதலில் காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் அன்றும் இன்றும் என்று கேட்டாலும் கருத்துக்களோடு இனிக்கும் உள்ளத்தை உவகை கொள்ள செய்யும் ஒரு பாடல் பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். அவர் கேட்ட அந்த பாடல் பாடுகின்றது காலங்களில் அவள் வசந்தம் என்றவரை எடுத்து.

அவரை தொடர்ந்து இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிரான்சி ஒரு பாடலை தருகின்றீர்கள். இங்கு நான் காணும் பாசம் என்ற பொய் முகங்கள் திரைப்படுத்து பாடலை.

ஒலித்த அந்த பாடலோடு நாங்கள் கேட்க இருக்கும் அடுத்த விடுமுறை விருப்பத்திற்கான பாடல் விஜயராணி தந்திருக்கின்றார். ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து குறிஞ்சி மலர் ஒன்று என்ற ஒரு பாடல் தூக்குமேடை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவர் தந்த பாடலோடு தான் அடுத்த பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் முகிலே முகிலே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார். அரண் என்ற திரைப்படத்தில் இருந்து

இறக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்த பாடல் சாந்தினியின் பாடல். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து வளமை போல வந்து இணையும் இவர் சமுத்திரம் திரைப்படத்து பாடலை அன்போடு கேட்டுக் கண்டார். அழகான சின்ன தேவதை என்று வரி எடுத்து பாடுகின்றனர்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினரின் பாடல்கள். அந்த வகையிலே ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று தருகின்றார். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து ஹே ஆத்தா ஆத்தூரமா என்ற வரி கொண்ட பாடலை.

அவரை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து வளமையாக இன்றும் நீண்டகால உறவாக தொடரும் அன்பு கேஜிஸ் அவர்கள் செங்கரும்பு என்ற ஒரு பாடலை அதைவிட ரகசியம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

0: சுகமாக உள்ள ஆட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி
1: தங்க கட்டி

சாத்திரம் தீராம சாத்திரம் முடியாது அடிபுள்ள சரிதாண்டி வாடி இப்போ அதிகமா கூடி.

இருக்கும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரம் நீண்ட கால உறவு அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மயக்கம் என்ன என்ற பாடலை வசந்த மாளிகையிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கின்றார்கள்.

முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒலிக்கின்ற பாடல்களை தொடர்ந்து நாங்கள் கேட்போம். இது முன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் பாடல் நிலாவே திரைப்படத்திலிருந்து ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் என்று இப்படி கேட்கின்றார் அந்த பாடல். கொக்கரக்கோ கோபுர சேவலுக்கு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் எடும் எடும் என என்ற வரியை ஆச்சரிய திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார் நிரேஷன் அவர்கள்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்ன வழிந்த பாடலெங்கே என்று நீங்களும் கேட்க நானும் கேட்க அவர் தந்திருக்கின்றார் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து கேள்வியின் நாயகனே என்ற பாடலை.

ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவார். மீண்டும் ஒரு பழைய திரைப்படத்து பாடல், மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படத்திலிருந்து ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்று அழகாக பாடும் அந்த பாடலை இனிமையோடு கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை கனடா காவை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்ட தித்திக்கும் தேனான பாடல்கள் கனடா கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக கலந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்ற விடுமுறை விருப்ப பாடல்கள், சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன், தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

முதல் பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து இன்று அந்த பாடலை தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்ற பாடல் வெள்ளி விழா திரைப்படத்தில் இருந்து, காதோடுதான் நான் பாடுவேன் என்ற பாடல்.

கரையை தொடாத அலைகள் என்ற திரைப்படத்து பாடல் மாவெடுத்து பூக்கோலம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

நெய்வேலி அரசடை குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன், நீங்கள் தந்த பாடல் இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்று வரியெடுத்து ஜி ராமநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே பாடுகின்றது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து. உங்களோடு இணைந்து இந்த பாடலை தங்கம், சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் செவிமடுக்கின்றார்கள்.

வசந்த கால நதிகளிலே என்ற ஒரு பாடல் மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய தினம் வாழ்த்துக்களை வளமை போல தந்து என்றும் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடன் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி இவர்களை நினைத்து கேட்கும் வேளையிலே மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து வசந்த கால நதிகளிலே என்று பல்லவியோடு சரணங்களையும் தருகின்றனர்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப கீதங்கள். தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே கருத்தாளமுள்ள தத்துவமான பாடல்களையும் கேட்டு மகிழும் அன்பு உறவினர்களுள் அடுத்த உறவாக நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. வழமை போல அவர் தந்த பாடலை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையிலே பார் மகளி பார் என்ற திரைப்படத்திலிருந்து அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே என்ற பாடல் ஒலிக்கின்றது.

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் ஒலிக்கும் பாடல்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், நீர் மேகம் ஆனால் என்ன என்ற வரி கொண்ட ஒரு இனிமையான பாடல். தாயில்லா குழந்தை திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா. வளமை போல அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுசூரி சிவசங்கரன், நட்பவி நரமொழியாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கும்படி நாங்களும் இணைந்து கேட்டு மகிழலாம்.

உறவுகளோடு உறவுகளாக வரும் அடுத்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை மகிழ வைப்பவர் சிதம்பரம் வண்டிகை சிறுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. பொன்னுமணி பூச்சரமே என்ற ஒரு பாடல் வா அருகில் வா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

ஒலிக்கின்ற கீதங்களோடு இன்னுமோர் கீதம் ஒலிக்க இருக்கின்றது. வண்ணங்கள் நீயானால் என்ற விண்மேகம் திரைப்படுத்து பாடல், நீண்ட கால உறவு, வளைகுடா மண், ஜோஷ் குவைத்திலிருந்து கேட்டபடி அவர் காதோரமும் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் அன்னமே ஆரோயிரே என்று வானவில் என்ற திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் காதோரம் செல்லும் பாடலாக நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா. சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள் கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் அன்போடு வணக்கம் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம்.

முதலில் கார்பன் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். வாணியே வாணியே என்று வரி எடுத்து முழுவதையும் பாடும் அந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் மழலையின் மொழியில் என்ற பிள்ளைக்காக திரைப்படுத்த பாடல். இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹற்றில் இருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

உங்களோடு இணைந்து அடுத்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். விஜயராணி தந்த பாடலாக இவர் ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து கேட்கின்றார். நான் பலத்த ஓவியமே என்று பாடுகின்றது எல்லாம் அவளே என்ற திரைப்படத்து பாடலாக.

கனடாவிலிருந்து மொன்றியல் தனுஷன் சுடிதார் அணிந்து வந்து என்று கூறும் ஒரு வரி கொண்ட பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார். கனடாவில் இருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி. விழியில் உறவாடி என்ற வரி கொண்ட பாடல் பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவித்தது அனுப்பியபடி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: மேலும் ஒரு பாடல் சிங்கவர பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து அன்போடு தந்திருக்கின்றார், அது என்னடி ராக்கம்மா என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரஜை.

படித்தப்பா.

பாடல்களை தந்து கேட்டு மக்களை விரும்புபவர் ரமணி. ஆஸ்திரேலிய நாடு, சிட்னி மாநகரம். சகியே சகியே என்று வரியடுத்து என் சகியே என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வளர்ந்து போல என்றும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் சின்ன சின்ன என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை சின்ன சின்ன பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பும்படி வேண்டவர்களே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து விடுமுறை நாட்களில் ஒலிபரப்பாகும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

மேலும் ஒலிக்கின்றது ஒரு பாடல். ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் நீங்கள் தந்த பாடல். மேற்கே விதைத்த சூரியனே என்ற எழுச்சியான ஒரு பாடல் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடலும் ஒன்று உண்டு என்றது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அவர் என் சுவாச காற்று என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஓய்வில் இருக்கும் இளமணி திருநாட்டில் இருந்து தீண்டாய் நீ தீண்டாய் என்று வரி எடுத்து இனிமையாக பாடுகின்றது அந்த பாடல்.

கடைசியாக ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இருந்து தோகை இளமையில் என்ற முதல் வரியை கொண்டு ஆரம்பித்து முழுவதையும் பாட வைக்கின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேன ஆசானவர்கள் கனடாவில் இருந்து.

அந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்கள். இனிமையான இந்த பாடல்கள் தித்திக்கும் தேனாக இனித்தது என்று கூறி மீண்டும் சந்திக்கும் வரை காற்றல் இன்று விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் எங்களுக்கு பாடலை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு எழுதியிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். அவர் கேட்ட பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படுத்த பாடல். ஒரு நாள் யாரோ என்று பாடுகின்றது. அவர் மட்டுமல்லாமல் அவருடன் இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி, சீரல்லாதன் சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் அந்த பாடலை.

1966 ஆண்டு திரைக்கு வந்த நம்ம வீட்டு லட்சுமி திரைப்படத்து பாடல் பணம் இருந்தால் போதுமடா என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அது செலவழிந்தால் சித்த ஞானம் பிறந்திடும். உழைப்பினிலே வாழ்ந்து வந்தால் கஷ்டமும் இல்லை, கடன்களும் இல்லை, கவலையும் இல்லை, பணம் இருந்தால் போதுமடா.

ஆனந்த ஜோதி திரைப்பட பாடலை என்று மன விருப்பமாக மன ஆறுதலாக கேட்கின்றார் எங்கள் அன்பு உறவு, நீண்டகால உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள். அவர் வளமை போல இன்று அவரோடு என்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றோம் என்று எழுதிய வேளையில் அந்த பாடல் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்று இனிமையாக பாடுகின்றது.

அளவோடு பாடும் இந்த பாடல்களை அழகாக கேட்டு மகளும் உறவுகளுள் அடுத்த உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி தன்னுடைய உறவுகளையும் இணைக்கின்றார் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா அவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்த வேளையிலே முகுந்தா முகுந்தா என்று தசாவதாரம் திரைப்படுத்த பாடல் பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்கள்.

செல்லும் இடமெங்கும் மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து நேயர்களோடும் உறவாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு மகிழ்ச்சி அமலா இன்றும் நீண்ட தூரம் பயணம் செய்த வேளையிலும் மொன்றியல் தமிழ் வானொலியில் தன்னுடைய பாடல் ஒலிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று அற்புதமாக ஒரு காவியமான ஒரு பாடலை கேட்கின்றார். சிங்கார கண்ணி உன் தேனூரும் என்ற வரி கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படுத்த பாடலை போல இன்றும் அவர் எங்கு சென்றாலும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்டவி மற்றும் நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள் இந்த பாடலை.

அடுத்து வரும் ஒரு காவிய பாடல் அன்புடனி வணக்கம் கூறி நன்றி கூறி எழுதியிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜய ராகவன் அவர்கள். அவர் கேட்கும் அந்த காவிய பாடல் கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்த சிங்கார வேலனி தேவா என்ற பாடல்.

0: சாந்தா
1: உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
2: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
1: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தின்ற இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு
0: பாடு சாந்தா, பாடு.

மனோகரா என்ற பழைய திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் அற்புதமான கருத்துக்களை தாங்கி வரும் பாடலாக சிங்கார பைங்களியே பேசு என்று வரியெடுத்து பாடும் இந்த பாடலை அன்புடனி தருகின்றார்கள். நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் என்று நான் அழைக்கும் சரவணன். அந்த பாடலை உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதி கொடுக்க பிரபல பின்னணி இசை அமைப்பாளர் எஸ் என் சுப்பையா நாயுடு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் விரும்பி கேட்கின்றோம் என்று அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். கேட்கின்றது பாடல் ஒலிப்பதை நாங்களும் இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

அந்த உறவுகளே மேலும் ஒரு பாடல், அதுவும் ஒரு காவிய பாடல், மிகவும் சிறந்த சிறப்பு திரைப்படமான பாசம் மலர் என்ற திரைப்படத்தில் பாடிய பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் என்ற பாடலை பரவசத்தோடு கேட்கின்றோம் தாருங்கள் என்று மகள் ரேவதி, நீங்கள் கே கே நகர் சென்னையிலிருந்து உங்கள் பேரன் ரித்விக் அவரை இணைத்து இந்த பழைய பாடலை விரும்பி கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

வணக்கம். தேவையான விடுமுறை விருப்ப கீதங்கள் காட்டலையில் கலந்து எங்கள் காதோறும் இனித்துச் செல்லும் வேளையிலே அடுத்து வலிக்க இருக்கும் பாடல் தென்றல் காற்று ஒன்றாய் போவோமா என்று கேட்கும் வரிகொண்ட பாடல் அதர்மம் திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வண்டிகே சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் சிதம்பரத்திலே ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் இணைவோமே.

கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து மலையோரம் வீசும் காற்று என்று ரதி ரதீஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடு நிலாவை திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார். கொடுப்போமே அந்த பாடலை.

இசையாக ஒரு பாடலை தந்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அலங்கரித்து விடைபெறச் செய்கின்றார். நீண்ட கால உறவு குவைத் மண்ணில் இருந்து வளைகுடா மண் அன்பு ஜோர்ஜ், நீண்ட கால உறவு மூன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவர் காதோரம் கொஞ்சி கொஞ்சி பேசும் என்ற வரியோடு எங்கள் அண்ணன் திரைப்படுத்து பாடல் ஜோர்ஜ், இதோ உங்கள் பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரங்கம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அனைவரும் அனைவருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தினமும் போல் அல்ல, வாரத்தில் ஒரு நாள் மலர்வது போன்று இன்றும் மலர இருக்கின்றது பாட்டும் பதமும். கடந்த நாட்களிலே 346 பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இதமாக நல்ல பதங்களோடு இனிமையான பாடல்களோடு இன்றும் மலர்கின்றது பாட்டும் பதமும் 347. கடந்த 346 பாட்டும் பதங்களையும் பல படைப்பாளிகள் படைத்து அனுப்பி ஜனரஞ்சகமாக கருத்துக்களை ஆழமாக பதிய வைத்து காதுக்கினிய கீதங்களையும் தந்து சென்றார்கள். அந்த வகையில் இன்று 101 மலர இருக்கும் 347 பாட்டும் பதமும் சிறக்க வேண்டும் என்பது நல்லதொரு கருத்தை ஆழமாக பதித்து சிறந்த 9 பாடல்களோடும் இன்று படைத்து எங்களுக்கு தயாரித்து தந்திருக்கின்றார். கடந்த 126 பாட்டும் பதங்களையும் இணைத்துவிட்ட சிந்தனை செல்வன் தன்னுடைய 127 படைப்பினை. அந்த வகையில் நாங்கள் இன்று சிந்தனை செல்வன் படைத்து வைத்த 127 பாட்டும் பதமும் தரும் 9 பாடல்களை கேட்டு அந்த 9 முதல் பதங்களை கொண்டு ஒரு வாக்கியத்தை அமைத்து பாட்டும் பதமும் 347 கேட்டு மகளை இருக்கின்றோம். எங்கள் வானொலியை கேட்டு மகிழ்ந்து உலகளாவே இருக்கும் அன்பு நீய நெஞ்சங்கள் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பக்குவமான கருத்துக்களை வாழ்வியல், பொருளியல், சமூகவியல், அரசியல் அல்லாத ஆன்மீகவியல் போன்ற கருத்துக்களை பகிர்ந்து எங்களுக்கு இனிய பாடல்களையும் நல்ல விழிப்புணர்வான பதங்களையும் கோர்த்து நல்ல நல்ல கருத்துக்களை தருகின்றார்கள் என்ற நல்ல பக்குவமான ஆரோக்கியமான விமர்சனங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இன்று மலரும் பாட்டும் பதமும் 347 என்ன கூறுகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் வாழ்க்கையிலே தலை நிமிந்து உயர்ந்து வளர்ந்து எல்லோருக்கும் பாராட்டும் மதிப்பும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. அதற்கு பணம் தேவை, பொருள் தேவை, ஆன்மீகம் தேவை, இப்படி பல விடயங்கள் தேவைப்படுகின்றது. ஆனால் இன்று சிந்தனை செல்வதின் சிந்தனையில் உதித்த ஒரு விடயம் எங்களையும் சிந்திக்க வைக்கின்றது. அது என்ன விடயம் என்பதை கேட்பதற்காக இன்றைய பாட்டும் பதவும் 347 முதல் பாடலை கேட்டு மகிழ்வோம். அந்த மகிழ்ச்சிக்குரிய பாடல் குமரி கோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடும் வேளையிலே அந்த பாடல் தர முதல் பதத்தை இன்றைய பாட்டும் பதம் 347 முதல் பதமாக பெற்றுக் கொள்வோம். எங்கே பாடல் இதோ.

அவன் பொய் வடித்த பாவை என் கை பிடித்ததே. வெள்ளிப்பனி விழும் மலை இருக்க அந்த மலையினில் மழை அடிக்க அந்த மழையினில் நதி திறக்க அந்த நதி வந்து கடல் கலக்க நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவன் சொன்னார். என் வலது கண்

நாம் என்ற பதம் இந்த பாடலே கிடைத்தது எங்களுக்கு. முதல் பதத்தை நாம் என்று எடுத்துக்கொள்வோம். நாம் என்றால் இந்த உலகில் வாழுகின்ற மனித இனங்களாகிய நாங்கள். எங்களைத்தான் அது நாம் என்று பன்மையிலே கூறி பாடியிருக்கின்றன. அந்த பாடலை கேட்ட வகையில் இரண்டாவது பதமும் எங்களுக்கு வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே தை பிறந்தாச்சு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி. தன்னுடைய பாட்டும் பதமும் 347 பாடலாக

உலகத்தில் என்ற பதம்தான் தை பிறந்தாச்சு திரைப்படம் பாடிய பாடலின் முதல் பதம். அது எங்களுக்கு இரண்டாவது பதமாக பொருந்தும். இந்த வேளையிலே கொண்டு சென்று நாம் உலகில் என்று வந்துவிட்டது. நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் என்று வருகின்றபடியால் மீது எதுவாக இருக்கும் என்று தெரிவதற்காக நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்து பாடலை கேட்டு மகளாக இருக்கின்றோம். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

தலை என்ற பதம் முதல் பதம், தலைவாழை என்று கூறியபடியால் தலை என்ற பதத்தை அந்த பாடலின் முதல் பதமாக நாங்கள் நினைத்து எடுத்து கொண்டு சென்ற முதலில் வந்த நாம் உலகத்தில் என்ற பதங்களோடு தொடுத்தால் நாம் உலகத்தில் தலை என்று வந்திருக்கின்றது. என்ன கூறப்போகின்றார் என்பதை கேட்டு பார்ப்போம். அதற்காக நாங்கள் பொறுமையோடு கேட்போம். சரோஜா என்ற ஒரு திரைப்படம் நாலாவது பதத்தை தருவதற்காக இப்படி பாடுகின்றதே.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் 347 நான்காவது பதத்திற்காக சரோஜா திரைப்படம் பாடிய வேளையிலே அந்த பாடலின் முதல் பதம் நிமிர்ந்து என்று வந்திருக்கின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து என்று படிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிமிர்ந்து என்றால் உயர்ந்து சிறந்து வருவதுதான் நிமிர்ந்து என்று. நாங்கள் உயர்ந்து வர வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் இத்தனை வழிகள் இருக்கின்றது வருவதற்கு. ஆனால் அத்தனைக்கும் ஏதோ ஒன்று இருக்கின்றது போல இருக்கின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து, தாய்க்கு தலைமகன் திரைப்படுத்து பாடல் ஐந்தாவது பதத்தை தருகின்றது. கேட்போமே.

வாழ என்று ஆரம்பிக்கும் அந்த முதல் பாடல் முதல் வரி ஐந்தாவது பதமாக நன்றாக பொருந்துகிறது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்று வந்துவிட்டது. ஆஹா, நாம் இந்த உலகத்திலே தமலை நிமிர்ந்து வாழ எங்களுக்கு எவ்வளவு விடயங்கள் வேண்டும். சும்மா வாழ முடியுமா? நல்ல பணம் வேண்டும், நல்ல பொருள் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், குலம் கோத்திரம் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் மூதாதையர்கள் எங்களுக்கு கொடுத்த மரபு வழி நியதிகள் என்றெல்லாம் பல உண்டு. ஆன்மீகம் எங்களை வழிநடத்தி செல்கின்றது. ஆனால் இவர் என்ன கூறுகின்ற வேறு ஏதோ கூற வருகின்றார் போல் தெரிகின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றவரை தந்தது பாட்டும் பதமும் 347 சிந்தனை செல்வனின் 127 படைப்பிலே ஐந்தாவது பாடல். அப்படி என்றால் நாங்கள் 6வது பாடலையும் கேட்டு பார்ப்போம். இன்னும் இருக்கின்றன பாடல். அதற்காக அலை பாயுதே என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தருகின்றார். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

முப்பத்தேழாவது பதத்தை பார்க்க வேண்டும். அது வரைக்கும் இந்த ஆறு பதங்களை மீண்டும் ஒரு தடவை படித்து பார்ப்போம். நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும், ஆம், நாங்கள் வாழ வேண்டும் தலை நிமிர்ந்து, உயர்ந்து, மரியாதையோடு, பண்போடு, பாதத்தோடு, எல்லோருடன் மற்றவர்கள் போற்றக்கூடிய வகையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு என்றென்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்தது கூறுவார் என்று எண்ணினால், தலைவன் என்ற திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை கேட்டு ஏழாவது பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். கேட்போமா பாடலை?

பாம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோ

சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். மண் வெட்டி கையில் எடுப்பார். சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவம்

அறிவு என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் இந்த பாடல் மூலம். இந்திய பாடலை தந்த படைப்பாளி அந்த ஏழு பதங்கள் வந்துவிட்டது. நாம் உலகத்தில் தலை நிமிந்து வாழ என்றென்றும் அறிவு என்று ஒன்று வந்திருக்கின்றது. அறிவு என்ன செய்ய வேண்டும்? பணம் வேண்டுமா, பட்டம் வேண்டுமா, பதவி வேண்டுமா என்றெல்லாம் எண்ணும் வேளையில் அறிவு என்று ஒன்றை கொண்டு வந்து கூறுகிறார். மீண்டும் படித்து பார்ப்போம். நாம் உலகத்தில் தலை நிமிந்து

0: வாழ என்றென்றும் அறிவு அதற்காக பல்லாண்டு வாழ்க திரைப்படுத்த பாடல் பாட இருக்கின்றது. எட்டாவது பதத்திற்காக கேட்போமே.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எங்கும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தார்.

ஆம், ஒன்று என்று வந்துவிட்டது, வேறு எதுவும் இல்லை. எங்கே கேட்போம், நாம் உலகத்தில் தலை நிமிந்து வாழ என்றென்றும் அறிவு, அறிவு என்று ஒன்று வந்திருக்கிறது. அப்ப வேறு ஒன்றும் தேவையில்லையா அல்லது வேறு ஏதாவது செய்யுமா என்று பார்த்தால் தெரியவில்லை. ஒன்பதாவது பதம் வந்து, இன்றைய பாட்டும் பதமும் 347 இனிது நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய 127வது படைப்பை தந்த சிந்தனை செல்வன் தருகின்றார். வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படுத்தும் பாடல் ஒன்றை, அந்த பாடல் பாடுகின்றது இப்படி, கேட்போமா?

எங்கே படித்து பார்ப்போம் என்பது பதங்களை மிகவும் பொருத்தமான ஒரு பாட்டும் பதவும் போல் தெரிகின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ சென்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும், அறிவு ஒன்றே வேண்டும் என்ற அந்த ஒன்று என்ற பதிலை அங்கே போட்டுவிட்டார். அறிவு வேண்டுமென்றும் கூறவில்லை, அறிவு தான் வேண்டுமென்றும் கூறவில்லை, அறிவு ஒன்றே வேண்டும் என்று கூறுகின்றார். அப்ப பணம் வேண்டாம், பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், முதுசம் வேண்டாம், எங்களுடைய பழைய பண்பாடுகள் கோட்பாடுகள் எல்லாவற்றையும் வேண்டாம். ஆனால் இவற்றையெல்லாம் இந்த அறிவு என்பது சுமந்து விட்டது. இந்த அறிவு என்று ஒன்று இருந்தால்தான் இவற்றையெல்லாம் பெற முடியும் என்பதை சூட்சமமாக போற்றி 9 பாடல்களுக்குள்ளே தன்னுடைய பாட்டும் பதமும் 127 படைப்பை தந்து 347 பாட்டும் பதத்தை நிறைவேற்றுகின்றார். ஒரு தடவை படிப்போம். நாம் உலகத்தில் தலைநிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும், வேறு மற்றவர்கள் தேவையில்லை. அந்த அறிவு ஒன்று இருந்தால் மற்றவை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம், நாங்கள் தலைநிமிந்து இந்த உலகத்தில் வாழலாம் என்ற அருமையான கருத்தை பொதிந்து 9 பாடலுக்குள்ளே 9 பதங்களை கண்டெடுத்து அந்த 9 பதங்களுக்குமாக நாங்கள் ரசித்து கேட்கக்கூடிய வகையிலான பாடலையும் கொடுத்து இன்றைய பாட்டும் பதமும் 347 சிறப்பித்திருக்கின்றார் சிந்தனை செல்வன். பார்ப்போம் இன்னும் ஒரு தடவை. நாம் உலகத்திலே தலை நிமிந்து வாழ சென்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும், ஆணித்தரமாக கூறப்பட்டு விட்டது. நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எங்களுக்கு அறிவு, அறிவு என்பது விலைக்கு வாங்குவதல்ல, எங்களால் உருவாக்கப்படுவது. நாங்கள் படித்தறிவு, பகுத்தறிவு, பண்பட்டு நாங்கள் அனுபவத்தில் கண்ட அறிவு, பெரியவர்கள் முதியோர்களை பின்பற்றி வரும் அறிவு, அந்த அறிவினை கொண்டுதான் நாங்கள் முன்னேற வேண்டும். வேறு பாதைகள் தேடி முன்னேற முடியாது, தலை நிமிர முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக கூற இன்றைய பாட்டம் 304 இனிது நிறைவுக்கு வர இருக்கின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும் என்ற உண்மை கருத்தினை ஏற்றுக்கொண்டு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் அடுத்த பாட்டு பகுதியிலே என்று கூறி இன்று எனது படைப்பினை தொகுப்பினை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லுகின்றேன். செல்லும் முன்பும் நாம் உலகத்தில் தலை நிமிந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும் என்ற கருத்தினை உட்கொண்டு உங்களோடு நானும் இணைந்து பின்பற்றுவோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டும் பதமும் 347. படைப்பாளிக்கு நன்றி கூறி, கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி கூறி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்றும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

நீர் நீளத்தின் முதல் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலே என்ற பாடலைத்தான் அன்போடு கேட்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். பழமை போல ஜெகபர் சாதிக் அவர்களும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது இந்த பாடல்.

0: போகுதே போகுதே என்ற பாடலை கேட்ட எங்களுக்கு போகாதே போகாதே என்கனவா என்ற பாடலும் கேட்க வேண்டி இருக்கின்றது. அந்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அன்று ஒலித்தது என்று ஒலிக்கின்றது. தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லட்சசார மதுசூரி சிவசங்கரன், மத்தவி நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் அன்போடு கேட்ட பாடல்.
1: கோடையாய மனைவி
2: இல்லையத்தான் இல்லை, என் கண்ணீருக்கு காரணம் உண்டு. போர்க்கோலம் இப்போது விடுங்கள், பிறகு பேசலாம்.
1: ஆண்மையின் அழிவிற்கு கண்ணீர் காரணமாக கூடாது. பெண்ணின் பெருமையை குலைப்பவளே

மீண்டும் ஒரு பாடல். செல்வ மகள் என்ற திரைப்படத்தில் குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும் என்ற வரி கொண்ட பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்டிருக்கின்றார்கள் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. வளமை போல அவர் கேட்கும் வேளை அவருடன் இணைந்து வரும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாதன், பத்மகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடலும் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்த பாடல். பெண்கங்கும் அவள் முகம் என்ற வரி எடுத்து நெருப்பில் பூத்த மலர் என்ற திரைப்படத்திலிருந்து எல்லோருடைய காதோரமும் இனிக்க ஒலிக்கின்றது.

ஒலிக்கே இருக்கும் பாடல் நீண்ட நாட்களுக்கு பின்பு இணைந்திருக்கின்றார் அன்பு முகமது ராஃபிக் அவர்கள். ராஃபிக் அவர்களே, நீங்கள் கேட்கும் அந்த பாடலை உங்களோடு இணைந்து இன்றும் முகமது ரிஷ்வான், நாசர், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் இணைந்து காது கொடுக்கும் வேளையிலே அந்த பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எங்கே என் ஜீவனே உன்னை கண்டேனே என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் உறவுகளோடு உறவுகளாக எங்களுடைய கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி அவர்கள் தன்னுடைய பேரன் ரித்விக்கை நினைத்து கேட்கும் ஒரு பாடல், தங்கத்தில் முகமெடுத்து என்ற வரி எடுத்து பாடும் மீனவ நண்பன் திரைப்படுத்த பாடல்.

பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஏபி விஜயராகவன் அவர்கள் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பட்டடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: ஒலிக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் எங்களுக்காக இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி தமிழ் பணி கன்னடா கலைகளிலிருந்து ஒலிபரப்பாகும் நேர் நிறம் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த இசையோடு.

பொன்னான நேரம் என்ற திரைப்படத்தை ஒன்று பாட கேட்போம். கொலுசு கொலுசு என்று முதல் வரி கொண்டு பாடும் இந்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுக்காக ஒலிக்கப்படுகின்றது.

அடுத்து இணைக்கும் பாடல் பாஸ்மாக் திரைப்படுத்து பாடல் வானம் நமது என்று கூறும் வரி கொண்ட இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இதுவோ அந்த பாடல்.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.

0: மீண்டும் ஒரு நீர் நிலத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையை கேட்டு மகிழ்வோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

இருக்க இருக்கும் பாடல் வான் மிருகங்களே என்ற வரி எடுத்து தரும் பாடலாக புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று முதல் பாடலாக தருகின்றார் கனடா ஆல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி.

சாந்தினி தொடர்ந்து வரும் இனிமையான பாடல். நான் மலரோடு தனியாக ஏனிங்க நின்றேன். இந்த வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு வருகின்றது இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இன்று அன்போடு தந்து கேட்டு மகள விரும்புபவர் இளமணி திருநாடு, மத்திய மாகாணம், ஹட்டன் மாநகரிலிருந்து டிராஞ்சி

டிராம்சியை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அவர்கள் தருகின்ற பாடல். அந்த பாடல் பொன் நகரம் திரைப்படத்திலிருந்து வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் சாட்சியடி என்ற அந்த வரிகளை கொண்ட பாடல். இனிமையான இந்த பாடலை இப்பொழுது கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூர்லிருந்து மகாலிங்கம் அவர்கள். என் கடமை திரைப்படுத்த பாடலை ஹலோ மிஸ் என்று பாட வைக்கின்றார்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து நாட்டிலிருந்து அன்புடன் தருகின்றார் அருள் மோகன் ஒரு பாடல். என் காதலே என்ற திரைப்படத்தில் பெண்ணா தேவதையா என்று வரியெடுத்து பாடி மகிழ வைக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலை கேட்போம். முதலில் நீண்ட கால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வாவா அன்பே என்ற உருக்கமான பாடலை ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

பிரபுகள் கேட்கும் இனிமையான பாடல்கள் தித்திக்கும் தீனான பாடலாக சின்ன குயில் என்ற வரி எடுத்து எனக்கே நீ என்ற திரைப்படத்து பாடலை பாட வைப்பது வனமை போல என்றும் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். இவர்கள் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா ஜோடி குரல்லே பாடும் பாடலை ஜோடியாக கேட்கின்றார்கள்.

இவர்கள் வரலவிட்டால் அடுத்த பாடலை சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா வந்து ரமணி தருவது வழக்கம். வளமை போல் ஒன்றும் தருகின்றார். உனக்காக பூச்செய்த என்ற ஒரு பாடல், என் ஆசை உன்னோடு என்ற திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது.

0: தொடாதோ,
1: அம்மம்மா கை தொடாதோ, உல்லாசம் பொங்கிடாதோ.
2: ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகளிலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டு மகிழ்கின்றோம்.

நாங்கள் கேட்டு மகிழும் இனிமையான பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடல்கள். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடல் கனடாவில் இருந்து மொன்றியல் நகரம், தனுஷன் தந்த பாடல். பூவெல்லாம் பாராட்டும் என்று பாப்கார்ன் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிதேஷன் தந்த பாடல். பாடுற பாட்டுக்கு தந்த பாடல் பார்வைகள் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

தொடரும் பாடல் சிந்து நதியோரம் என்ற வரி கொண்ட இனிமையான ஒரு பாடல். மலர்களில் அவள் மல்லிகை என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பாவிலிருந்து ஈழமணி நாடு சென்று ஓய்வில் இருக்கின்ற என்னவள் வளமை போல இன்றும் கேட்டு எழுதிய பாடலாக ஒலிக்க கேட்போம்.

இந்த வழியிலே தான் அடுத்து வரும் பாடல் வளமை போல நிறைவுக்கு வரும் பாடலாக நிகழ்ச்சிக்கு பாரதி கண்ணம்மா திரைப்படுத்த பாடல் தொண்டலுக்கு தெரியுமா தொன்னாங்கு பாடல் என்ற அந்த பாடலை அன்புக்கும் பாசத்து கூடிய காவை சேன ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளில் நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்த தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே என்று அறிந்து நிறைவுக்கு கொண்டு வந்த நிகழ்ச்சியை நாளையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழுடன்.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம்.

காற்றலையில் கலந்ததோடு அல்லாமல் வணக்கம் கூறியது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறிந்து கொள்ளும் அன்பு தமிழ் பெற்ற எனக்கு எல்லாம் அளித்த ஓம் நமசிவாய என்னும் மந்திரத்துக்குரிய எல்லாம் வல்ல இறைவனிடம் இவர்களோடு இணைத்து அவர்களுக்கு மிருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி இன்று முன்னாள் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைய இருக்கின்றோம். கதம்பத்திலே 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 23வது நாள் 7வது மாதத்தையும் வெகுவிரைவில் கடந்து செல்ல இருக்கின்றோம். நகர்ந்து கொண்டும் நாட்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டு பாய்ந்து கொண்டு பறந்து கொண்டு செல்கின்றது போன்ற விளைவுகள் தான் நாள் முழுவதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, இன்றைய கதம்பத்திலே நாங்கள் என்ன காண இருக்கின்றோம் என்பதை எண்ணும் வேளையிலே இந்த காலநிலை ஒரு தடவை பார்ப்போம். இப்பொழுது எங்கள் கலையகத்தை சுற்றி 21 பாகை பூஜ்ஜியத்துக்கு மேலே +21 என்று கூறப்படுகின்ற 21 பாகை செல்சியஸிலே வெப்பநிலை தோன்றுகின்றது. படிப்படியாக இது உயர்ந்து 6 மணி வரைக்கும் 25 பாகையை தொட்டு மீண்டும் குறைந்து குறைந்து 13 பாகைக்கு நள்ளிரவு வந்துவிடும். வெப்பம் குளிர் இரண்டும் கலந்த ஒரு காலநிலை கொண்ட சீதோஷ்ண நிலையோடு இந்த சூழலிலே வாழுகின்றோம். சூரிய பகவான் இன்று தன்னுடைய கரத்தை முழுமையாக விரித்து 5:34 காட்சி கொடுத்து மாலை ஆகியோருடன் 8:35 மறைந்து விடுவேன் என்று கூறினால் 15:01 பகல் என்று இருக்கின்றது. பார்த்தீர்களா? படிப்படியாக நாளுக்கு நாள் 1-2 குறைந்து சுருங்கி கொண்டு வந்து 10வது மாதம் வரும்பொழுது 8 நாங்கள் தொட்டு 8:00 இரவை கண்டுவிடுவோம். இந்த சூழலிலே இன்று மழை பொழிவதற்கு சான்றுகள் உண்டா என்று எண்ணிய போது அதிகாலை 9 மழை பெய்யலாம் என்று எழுதியிருந்தார்கள். அந்த மழை பொய்த்து விட்டது. வெப்பம்தான் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. 21 பாகையாக இருந்தாலும் நாங்கள் வெளியே அதை உணரும் பொழுது 21 பாகைதான் தோன்றுகின்றது, வெப்பமாகத்தான் இருக்கின்றது. காற்றோட்டம் அவ்வளவு சீராக இல்லை என்று கூறினாலும் காற்றோட்டம் இன்று எப்படியும் ஒரு 5-6 கிலோ வேகத்திலா என்று பார்த்தால் 16 கிலோ வேகத்தில் வீச இருக்கின்றது என்று காட்டுகின்றார்கள். வெளிச்சம் நன்றாக இருப்படியால் பார்வைக்கு சிறப்பாக இருக்கின்றது. கிருமி நாசினிகள் தொற்று நீக்கிகளை உபயோகிப்பதனால் எங்களுக்கு நுண்ணிகளினால் ஆபத்து இல்லை என்றும் இந்த புகை மண்டலத்தினால் ஏற்பட்ட நச்சு வாயுவின் தாக்கம் கடந்து விட்டோம் என்றும் எங்கள் பகுதியில் கூறப்படும் நல்ல செய்தியாக இருக்கும். இந்த வேளையிலே உங்களோடு இணைந்திருக்கும் நான், உங்கள் பகுதியில் எப்படி உங்கள் காலநிலை, இன்று நாங்கள் காணப்போகும் நிகழ்வு என்ன, எப்படி சந்திக்கப் போகின்றோம் என்பதற்காக நாங்கள் என்ன நிகழ்ச்சி என்பதை அறிந்து கொள்வோமா?

0: உனக்காக எல்லாம் உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக.
1: ஆம், உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடல் வரும்பொழுது இந்த நிகழ்ச்சி உனக்காக நான் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது உறவுகளே. அதெல்லாம் நீங்கள் உங்கள் அழைப்பிலேக்காக 6478746415 என்ற எண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. கையிலே உங்களுடைய பேசி இருக்கின்றது. அழைத்து நேரொலியில் வந்து இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:38 காட்டுகின்றது. எங்களுக்கு பகல் வேளை, முற்பகல். உங்களுக்கு நேரம் இரவு நேரம் 9:08. தென்னிந்தியாவின் தமிழகத்தில் மட்டுமல்ல ஈழமணி திரு நாட்டிலும் இப்படியான நேரம்தான். ஏனைய நாடுகளிலும் அந்தந்த காலநிலைக்கேற்ப தங்கள் நேரத்தை குறைத்து வகுத்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இரவும் பகலும் இணைந்திருக்கும் இங்கிதமான இந்த வேளையில நானும் நீங்களும் இணைந்திருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. உனக்காக நான் என்ற நிகழ்வுக்காக இன்று உங்களை அழைக்கும் நான் யாருக்காக என்று எண்ணுவோம். எங்களுடைய முக்கிய நோக்கம் எங்கள் விருப்பமான பாடல்களை கேட்பது. நேற்றைய தினமும் பொக்கிசத்தை மாற்றி நேயர் நிறம் என்று எண்ணியபடி எல்லோரும் வந்து இணைந்தீர்கள். வராதவர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டும் இருந்தார்கள். என்றும் நீங்கள் நேரொலியில் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கும் வேளையிலே அந்த பாடலில் யாருக்காக இந்த பாடலும் இன்னொருவருக்காக பயன்படக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால் நான் உனக்காக என்ற விடயத்துக்கு பல கருத்துக்கள் கூறியிருக்கின்றேன். வாருங்கள், நீங்கள் கேட்கும் பாடல்களை கேட்டு நாங்கள் பேசி மகிழ்ந்து உங்களுடைய நன்மை தீமைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டு செல்வோம். இன்று நல்ல மங்களமான நிகழ்வை காண்பவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களோடு இணைந்து நான் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது காற்றலையில் சந்திப்போம் என்று அழைக்கின்றேன். மீண்டும் 6478746415 என்ற எண் கொண்ட பேசியை உங்களுடன் தந்து நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் நேரம் வந்தவுடன் அன்புடன் நீண்டகால உறவு எப்பொழுதும் எங்கள் நிகழ்ச்சியை எங்களுக்கு தனக்கும் எங்களுக்கும் ஏனையோருக்கும் தெரியப்படுத்தி வாருங்கள் இணையங்கள் என்று உற்சாகம் கொடுக்கின்ற ஜெகபிரசாதிக் அவர்கள் நல்லதோர் படம் வரைந்து கதம்பம் உனக்காக நான் என்ற நிகழ்ச்சி என்னும் மகிழ்ந்த வேளையிலே அப்பா வந்தாச்சு என்று துள்ளி குதிக்கும் அன்பு மகள் சியாமலா உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறிக்கொள்கின்றேன். இணைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இணைய இருப்பவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிப்போம் உனக்காக நான்.

0: இனிமையான இந்த பாடலுடன் ஆரம்பிக்கும் உனக்காக நான் நிகழ்வுக்கு இணைவோம் என்று ஓடி வந்தவர் மீண்டும் இணைவார் என்று எண்ணுகிறேன். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கும் என்று எண்ணுகின்றேன். இங்கே பதிவுகள் சரியாக இருக்கின்றன. ஒலியை நான் பார்க்கும் பொழுது சரியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஏதாவது உங்களுக்கு சத்தம் குறைவாக இருந்தால், ஒலி குறைவப்பட்டிருந்தால், அல்லது வேறு ஏதாவது இடையூறு இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்ப உறவுகளை 6 4 7 8 7 4 6 4 என்ற எண்களோடு. இப்பொழுது முதலாவது உறவாக வருகின்றார், இணைத்து விடுவோம். அன்பு மகிழ்ச்சி அமடா. வணக்கம் மகளே. வணக்கம் மகளே, எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா.
0: என்னக்கா மழை பெய்து விட்டதா?
1: கன்னியாகுமரியிலிருந்து
0: நீங்கள் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வீடு வந்து சேர்ந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி. மகிழ்ச்சியோடு இருப்பதை எண்ணி மேலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கூறுங்கள், இப்பொழுது என்ன நிறைவாக பேச இருந்தீர்கள்? பேசுங்களேன் இப்பொழுது.
1: பெரிய பையன்தான் படிச்சுட்டு போனான். நேற்று முந்தா நேற்று போனேன், திங்கக்கிழமை போனேன். போயிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்துதான் போனவங்க. அது திடீர்னு அவன் முடிவு எடுத்தான். ஏன்னா அவன் திருச்செந்தூர் போதான் என்ன கூப்பிட்டான். நான் சொன்னேன் அவ்வளவு தூரம் போறீங்கள, என்ன கன்னியாகுமரியே அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னு. ஆமா இல்ல, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கம்மான்னு சொல்லிட்டு உடனே அழைச்சிட்டு போயிட்டான். போயிட்டு 4:30 எழுந்து குளிச்சுட்டு ஓடி போய் நாங்க சூரிய உதயம் பாக்குறதுதான் வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம்ப்பா.
0: சிறப்பு சிறப்பு. எப்படி இருந்த சூரிய உதயம்? கோடை கால சூரிய உதயம்
1: அழகா இருந்துச்சு. அப்படி ஒரு அது திரும்ப நான் எழுந்து நானே கிள்ளி பாத்துட்டு இது கனவா நனவான்னு.
0: கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு பிறகு அங்கே சென்றீர்கள்?
1: வருடத்துக்கு
0: முதல் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா?
1: இல்லப்பா, நாங்க போனதே இல்ல. பார்க்கணும்ன்ற ஆசை மட்டும், அது எப்படி எனக்கு உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கன்னியாகுமரின்றது ஒண்ணு மட்டும் மனசுக்குள்ள எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் என்ன கன்னியாகுமரி கூட்டு போ, கன்னியாகுமரி கூட்டு போ.
0: சரி, இப்பொழுது அதை பார்த்து விட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய மனோன்ல மிக மிக மகிழ்வாக பூரிப்பாக இருக்கின்றதுன்னு கூறுகிறீர்கள், அதுக்கு என்ன காரணம்?
1: ஆமா, நிறைய அது கடைசி வரைக்கும் நிறைவேறாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அது என்ன மனசு அப்படி ஒரு தோண ஆரம்பிச்சிச்சுப்பா. கொஞ்ச நாளா அப்படிதான் ஆரம்பிச்சிருச்சு. சரி, நமக்கு அது பாக்கிறது வாய்ப்பே இருக்காது போல இருக்கு அப்படின்னு வேற கிண்டல் பண்ணுவாங்க.
0: அது நிறைவேறி விட்டது. சரி, அப்படி நிறைவேறி
1: அஸ்தியை கொண்டு போய் அந்த கன்னியாகுமரி கடல்ல கரைச்சிட்டு வந்ததுலாம் கிண்டல் பண்ணுவாங்க இப்ப எல்லாரும்.
0: சரி, அங்கு சென்ற எப்படியான காட்சிகள் உங்களை கவனப்படுத்தியது? உங்களுடைய கவனத்துக்கு பதிவது எந்த காட்சி? சூரிய உதயமா, இல்ல அங்குள்ள மக்கள் தொகையா, இல்ல நகரம்?
1: விவேகானந்தர் மண்டபம் அதெல்லாம் பாக்கணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பா எனக்கு, விவேகானந்தர் மண்டபம்.
0: சரி,
1: இப்ப திருவள்ளுவர் சிலையும் இருக்கு இல்ல, 133 அந்த 33 அதிகாரத்தை வச்சு
0: அதையும் பார்த்தீர்கள். வேற என்ன?
1: அதெல்லாம் பாத்துட்டு வந்தப்பா.
0: வேறு
1: அப்புறம் அது அது மூணுதான் பார்த்தா. அப்புறம் குமரி அம்மன், கன்னியாகுமரி அம்மன் சாமி அங்க இருக்கும். அது அதுவும் அதுவும் பார்த்தேன்.
0: சொன்னதரிசி தீர்வு எல்லாம் அருகே அருகே இருக்கின்றதா? சற்று தொலைவில் இருக்கு.
1: ஆமா, ஒரே ஒரே ஒரே தான், ஒரே இடம்
0: தான். கடற்கரை ரோட்ல போடும். அப்ப கடற்கரை எப்படி இருந்தது?
1: ரொம்ப அழகா இருந்ததுப்பா. அதாவது இவரு பாடுவாருல, அந்த திருச்செந்தூர் கடத்துல கடல்ல பாட்டு
0: போடுவாங்க,
1: கடல தோன்றிய கடலா கடல் அலை தலையா கடல் அலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு பாடு.
0: ஓ அப்படியா, கன்னியாகுமரிக்கும் திருச்செந்தூருக்கும் வெகு தூரமா இருந்தது? அருகில் அருகிலா? அருகில் அருகில் எனக்கு தெரியாது.
1: கொஞ்சம் தூரம் போகுதான்ப்பா, 80 கிலோமீட்டர் நினைக்கிறேன்ப்பா.
0: ஓ, 80 கிலோமீட்டர்?
1: ஆமா, 80 கிலோமீட்டர். ஆமா,
0: அதை அண்மித்து தான் இருக்கு.
1: சரியா தெரியல, இது தம்பி சொல்லிட்டு இருந்தான்.
0: இந்த திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான, கிடைக்க முடியாதது கிடைத்த, எண்ணியிருந்த காரியம் ஈடேறிய ஒரு விடயம் இல்லையா? 42 வருட காலமாக இருந்த கனவு நனவாகி வேண்டும். இவ்வளவு பூரிப்பா இருக்கும். சந்தோஷம் சந்தோஷம், எங்களையும் மகிழ்ச்சி படுத்துகிறீர்கள். சரி, கன்னியாகுமரியிலே உள்ள மக்கள் எப்படி, மக்கள் நடமாட்டங்கள் எப்படி?
1: மக்கள் எல்லாம் ஆனா ரொம்ப பண்பாடுகளா இருக்காங்க பாங்க. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப மரியாதையாகவும் பேசுறாங்க. ஏன்னா அங்க நிறைய படிச்சவங்க இருக்கிறதாலயா என்னன்னு தெரியல, ரொம்ப மரியாதை மனுஷங்களா மதிக்கிறாங்க.
0: கன்னியாகுமரி
1: இப்ப இங்கெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் ஒரு முகவரி கேட்டா ஒரு மாதிரி சொல்லிட்டு
0: போவாங்க.
1: ஆமா, ஒரு சிலர் வந்து ரொம்ப நிதானமா சொல்லுவாங்க, ஒரு சிலர் தான் அது மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எங்க இந்த பக்கம் எல்லாம்
0: கன்னியாகுமரி
1: ஆனா அங்க யாருட்டு முகவரி கேட்டாலுமே அது தெளிவா நின்று பதில் சொல்லிட்டு போறாங்க.
0: நான்
1: கொஞ்ச நேரம் இருந்த வரைக்கும்
0: அதை கூறுவது பவ்யம் இல்லையா, பவ்யமாக பண்பாக எல்லாம் பவ்யம் என்பதற்குள்ளே எல்லாம் அடங்குகிறது. எங்கள் பண்பாட்டுக்கு சிறந்தது தமிழ்நாடு என்று கூறப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அதை உலகளாக பரப்பிய பெருந்தகைகள் எல்லாம் வாழ்ந்தார்கள். இன்று அதையெல்லாம் சீரழிந்து கொண்டுதான் போகின்றது. என்ன இங்கு மேலை நாடு ஆகிய கனடாவிலே நான் வந்த இங்கே கனடாவுக்கு வந்து 40 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வருடம் ஆகின்றது. நான் வந்தபோது இந்திய இலங்கை ஆசிய நாட்டு மக்களுக்கு இருந்த மரியாதை பண்பாடு, அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த பண்பு, எங்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்து அவர்கள் எங்கள் நாட்டுக்கு பெருமையை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் சீர்குலைந்து போகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் பல மாநிலங்கள் பல ஊர்களிலே இருக்கின்றது அறிகின்றேன். நீங்கள் கூறியது பெருமைப்படுகிறேன். கன்னியாகுமரியில் இன்னும் அந்த கன்னியாகுமரி என்று நாங்கள் சொல்லுவோம் அந்த பதத்துக்கே ஒரு மரியாதை உண்டு. பல கட்டுரைகளிலே பார்த்திருக்கின்றேன், சொற்பொழிவுகளை கேட்டிருக்கின்றேன். அந்த சிறப்பான இடத்தை 42 வருட கால கனவோடு சென்று நினைவாக்கி வந்த உங்களுக்கு இறைவன் எல்லா அருளும் திரட்டும், வாழ்த்துக்கள்.
1: சரி,
0: அடுத்த மகிழ்ச்சி உங்க மழை பெய்த
1: இல்லப்பா, ஒரே வெயிலுப்பா, ஆனா மேகம்லாம் வந்துச்சுப்பா, மழை மட்டும் வரலப்பா.
0: அப்படியா,
1: நிறைய மேகம் வந்துச்சுப்பா, மழை வந்துட போகுதுன்னு நினைச்சப்பா, ஆனா வரலப்பா.
0: இங்கேயும் மழை வருவதாக அறிவித்தல் தருகின்றார்கள். இன்று காலையிலே 9 மணிக்கு மழை என்றார்கள், காணவே காணவில்லை, வெயில் தான் அடிக்கின்றது. இன்றும் ஒரு வெப்ப நாளாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. அது மட்டுமில்லை, இன்னும்
1: 9 மணி வரைக்கும் மேகமா இருந்துச்சுப்பா காலையில, நானும் மழை வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா வரல. அதுக்கப்புறம் 5:30 அப்படிதான் பயங்கரமா இருட்டா இருந்துச்சு, ஒரே இருட்டா இருந்துச்சு, ஆனா வரும்போது அப்படி ஜாலியா இருந்தேன்.
0: அடுத்த தகவல் தெரிந்தோம் என்னவென்றால், அடுத்து வரும் 2 வருடங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட இருக்கின்றது. அவ்வளவு தூரம் வெப்பங்கள் அதிகரிக்க இருக்கின்றது என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றனர். இருந்தால் தண்ணீருக்கு தட்டுப்பாடு மழை இல்லாமல் அல்ல, தண்ணீரை எப்பொழுது காசாக்க புறப்பட்டானோ மனிதன் அவனுக்கு
1: தண்ணீரின்
0: தட்டுப்பாடு ஏற்படுத்த. நல்லது மகளே. சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வே, நீங்கள் ஒரு பாடல் கேட்க வந்திருக்கேன், அது எதற்காக கேட்கணும், யாருக்காக? கன்னியாகுமரியில
1: ரொம்ப நாளா அந்த பாட்டை கேட்டு
0: உங்களுக்காக என்ன பாடலா இருக்கும் அந்த பாடல்?
1: அவளுக்கு என்றது மன படம்பா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த பாட்டுப்பா.
0: அவளுக்கு
1: அது கேட்டுதானு, அது ரொம்ப பிடிக்கும்.
0: கன்னியாகுமரி நாட்டுக்கு சென்று உன்னிடத்தில் என்னை கொடுத்து விட்டு வந்து
1: ஆமாப்பா கிடைச்சிட்டு குடுத்துட்டு வந்த
0: மாதிரிதான். சரி, இப்ப சென்று
1: ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பரோட பிறந்த நாளே நீங்க மறந்துட்டேன்
0: பாடு,
1: எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. ஏன்னா எப்போதுமே 12 மணிக்கே வாழ்த்து சொல்லிடுவேன்.
0: இன்றும் கூறலாம் தானே?
1: இல்ல, அதான் நடந்துட்டு வேலை எனக்கு சொல்லிட்டேன், ஆனா காலையில சொல்லிட்டேன், எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த நினைக்கும் போது, நமக்கு உதவி பண்ண ஒரு ஆளை மறந்துடுறோமோ அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு.
0: இல்லை மகளே, 24 மணித்தாலும் 4 நாள் சென்றாலும் அந்த ஞாபகத்தில் இருந்து அதை வாழ்த்துவதில் ஒரு விதமான பிழையும் இல்லை. அவர்கள் எங்கள் வானொலி உறவுகளா அல்லது தனிப்பட்ட முறையிலானவர்? சந்தர்ப்பம்
1: ஒரு விஷயமே மறந்து போச்சு எனக்கு, அது ரொம்ப
0: சங்கடம்.
1: 42 மணிக்கு சொல்லிடுவேன்,
0: 42 வருட கனவோடு இருந்த உங்களுக்கு அதை நேரடியாக கண்டவுடன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற மனத்தை கொடுத்து விட்டு வந்தீர்கள். சரி, இப்பொழுது
1: உங்களுக்கு
0: நல்லது, இப்பொழுது நீங்கள் பார்த்து மகிழ்ந்து ஒரு ஆவல் தீர்ந்து வந்து விட்டீர்கள் ஷியாமலா, மீண்டும் போக வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு இருக்கின்றதா? என்னை கொடுத்தேன்
1: மனசை பறி கொடுக்காம யாருமே இருக்க மாட்டாங்க.
0: அந்த சூரிய உதயம் வரும்பொழுது உங்களுடைய உடல்நிலை எப்படி இந்த வெப்பமாக இருந்தா குளிர்மையா இருந்ததா எப்படி இருந்தது அப்படி தோணுது?
1: இல்ல நல்ல காத்து அந்த வீடியோ கூட எடுக்க முடியல பையனால அந்த போன்ல போன் ஆட
0: ஆரம்பிச்சுட்டு காத்து கடற்கரை தானே.
1: ஆமா நல்ல காத்து அந்த அந்த கல்லு எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அதுலதான் நின்று ரொம்ப அந்த கடல் ஓரத்துல நின்றுதான் நின்றுட்டு இருந்தேன். பையன் தான் பிடிச்சிருந்தான் நான் விழுந்து போடணும்னுக்காக அவன் தான் நான் வந்து அவனை பத்திரமாடா பத்திரமாடான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் பத்திரமா இல்லுமா கவனமா இல்லுமான்னு அவன் என்னட்ட சொல்லிட்டு இருந்தான்.
0: சிறப்பு மூன்று நாள் பயணம் 42 நாள் கனவை சாதாரணமாக ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே கூறி முடியாததான். மீண்டும் மீண்டும் சந்திக்கும் போது காட்சி காட்சிகளாக நாங்கள் உணவுகள் எப்படி இருந்தது அங்கே உணவுகள்?
1: உணவுலாம் எனக்கு இப்ப நான் மருந்து சாப்பிட்டுறதால நார்மலா சாதாரணமான ஒரு உணவு தான்ப்பா. ஆனா அந்த மீன் வந்து சாப்பாடு அதிகம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. பையன் கேட்டான் மகன் கேக்கும் போது இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கேட்டான் பையன். அப்ப சொன்னா மீன்
0: தான்.
1: ஆமா ஆமா
0: அங்கிருந்து திரும்பி பார்க்கும் போது இலங்கையினுடைய ஓரங்கள் எதுவும் தெரிந்ததா? இலங்கை கரைகள்
1: தனுஷ்கோடியா
0: தெரியுமா? சரி நல்லது மகளே, சிறப்பான பதில வந்து எங்களோட கலந்து ஆலோசிச்சு அந்த ஆவலை ஆவல் தீர்ந்த மகிழ்ச்சியை எங்களோட கலந்து கொள்ளும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குமே. இன்னும் நினையுங்கள், நினைந்து நினைந்து இந்த காட்சியை மறக்காமல் மகிழ்ந்து கொள்ளுங்கள். பாடலையும் தருவேன். நன்றி மகளே. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்து வந்து அன்புடனே தன்னுடைய மனக்கிடைக்கையை பதிந்து சென்ற சியாமலா வரும் வேளையில் ஜெகவர் சாதிக் அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள். உங்களுடைய அழைப்பை எனக்கு உடனே எடுக்க முடியவில்லை, அவருடன் பேசிய முடியாது. இப்பொழுது நீங்கள் அழைத்தால் இணைந்து விடலாம், வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி அல்லவா உனக்காக நான் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு பாடல் எனது கருத்தில் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை கேட்போமா ஒரு தடவை? அந்த பாடல் என்ன பாடலை தரப்போகின்றதுன்னா மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. உங்களை வந்துவிட ஞாபகம் என்று எண்ணுகிறேன். என்ன பாடல் என்று? இந்த பாடல் தான்.

0: பாடல் ஆரம்பிக்கும் வேளையில் அன்புடன் வந்த உறவை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: நன்றியா, நன்றியா. நாச்சியார் கோயில், ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா உங்களுடன் பேசுகிறேன் ஐயா.
0: ஓம் நமசிவாய என்று வந்தவுடனே எனக்கு தெரியும் இது ஆர் தேவா, நாச்சியார் கோவில் இருந்து வந்திருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் அல்லவா. வணக்கம், வாருங்கள், வருக வருக வருக. நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன் வளமுடன் உங்கள் ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கேன். உலகமும் சிறப்பாக அமையணும்னு வாழ்த்துறேன்.
0: வாழ்த்துக்கள், அந்த வாழ்த்துக்கள். உலகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற தாராள மனப்பான்மை எல்லோருக்கும் வேண்டும். நாங்களும் அப்படித்தான் இருக்கின்றோம். இருப்பினும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுக்கு பலிக்கட்டும். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: கொஞ்சம் இருக்கந்தையா, இருக்கந்தான். காத்து இப்போ குளுமையா இருக்கியா? காத்தடிச்சு
0: கொஞ்சம் காத்தடி. தனி தனி வெப்பம் தணிந்திருக்கின்றதா? நல்லது. உங்களுக்கு முதல் வந்து பேசிய சகோதரி ஷியாமலா, அன்பு மகள் ஷியாமலா வந்து கன்னியாகுமரி வெட்டி கூறிவிட்டு செல்கின்றார். நீங்கள் கன்னியாகுமரி சென்றிருக்கின்றீர்களா?
1: இல்லையா? இல்லையா.
0: உங்களுக்கு அங்கு செல்ல வேண்டும் என்று அவள் இருக்கின்றனவா? இருக்கின்றதா?
1: இருக்கியா? ஒட்டுப்பு ஐயப்பன் கோயிலுக்கு போறப்ப கன்னியாகுமரி போனோம்.
0: ஓ, அப்படியா?
1: வந்துட்டோம், வந்துட்டோம். அதாவது பாக்கல, ரொம்ப பாக்கல. சென்னை எல்லாம் பஸ் டைம் வச்சுன்னு ஐயப்பன் கோவிலுக்கு போறப்ப போனோம், வந்துட்டோம், திரும்ப வந்துட்டோம்.
0: ஐயப்பன் கோவிலுக்கு போற சரியா பாதை அந்த கன்னியாகுமரி ஆலயா போக வேண்டும் ஐயப்பன் கோவிலுக்கு?
1: இல்ல இல்லையா, இது வந்து இந்த பஸ் நாங்க போனப்ப ஒரு பத்து நாள் டூர் போற மாதிரி, டூர் போய் தான் சாமி எல்லாம் டூர் போயிட்டு அப்புறமா தான் இப்ப கோயிலுக்கு போனோம்.
0: ஓ, அப்படி டூர், உல்லாச பயணம் சென்று வந்திருக்கு. சரி, கன்னியாகுமரியை பற்றி நீங்கள் அறிந்தது என்னென்ன அறிந்திருக்கின்றீர்கள்?
1: கன்னியாகுமரியில நாங்க ஐயப்பன் கோயில் போட்டு போறப்ப பார்த்தோம், மீன் மீன் தான் ரொம்ப பெஸ்டா எல்லாம் பத்து பத்து வத்து இருந்தாங்க.
0: மீனுக்கு உகந்த இடம், சிறந்த இடம் கன்னியாகுமரி. நிறைய மீனவர்கள் மீன் பிடித்து, மீன்பிடி தொழில் மிக முக்கியமான தொழில், சமுதாயத்துக்கு தேவையான ஒரு தொழிலும் தான், ஒரு பணியும் தான் இந்த மீன்பிடித்தல் பணி. கடல் சூழ்ந்த இடம், ரம்யமாக இருந்தது கூறியதை நாங்களும் கேட்டோம். போகாத எங்களுக்கு அவ பார்த்துவிட்டு நேரடியாக பார்த்துவிட்டு வந்து விவரித்தது சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள்.
1: சரி, ஆமாயா, பார்த்தது மாதிரி அப்படியே நம்ம கண் முன்னாடி.
0: ஆமா ஆமா ஆமா. அவருக்கு
1: நாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தோம்லயே, அங்க சுத்தி பாக்கணும், இங்க சுத்தி பாக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட அங்க இல்ல. வாங்க வாங்க, எங்க இருங்க இருங்க ஏறி பஸ்ல
0: வந்து ஐயப்பன் கோவிலுக்கு எங்களுடைய கிருஷ்ணன் சந்த தம்பதியோடு சென்று வந்திருந்தார் அல்லவா? பக்தி.
1: ஆமா ஆமா, போயிட்டு வந்தாரு. நேத்தி சொன்னாரு,
0: சொல்லியிருந்தார், சொல்லியிருந்தார். நல்லது, நல்லது. எங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. உங்கள் மூலம் நீங்கள் கண்டதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பெருமைப்படுகிறோம். சிறப்பு. சரி, இப்பொழுது இந்த அங்கே உங்களுக்கு இப்பொழுது வேளாண்மை அங்கே எப்படி செய்யும்? உங்கள் அயலிலே வேளாண்மை இருக்கின்றதா? வேளாண்மை என்பது விவசாயம, விவசாயத்தை வேளாண்மை என்றும் கூறுவார்கள்.
1: சுத்தி ஊரை சுத்தி வயதையா?
0: வயல், நெல் வயல்.
1: ஊரை சுத்தி வயதான், ஆனா நீர் நீங்க சொன்னீங்கல்லப்ப, நீர் இல்லாம.
0: ஆமா,
1: எல்லாம் பாலமலமா வெடிச்சு போய் கிடக்கு.
0: அதனால் நேற்று நேற்று நேற்று பேசும்போது வந்து நாகப்பன் அவர்களோடும் பேசும்போது பொருளாதார தட்டுப்பாடு என்று கூறி ஒரு வார்த்தை வந்தது. ஆம், பொருட்கள் விலைவாசிகள் கூடிக்கொண்டு போகின்றது. எங்கள் நாட்டில் வெப்பம் அதிகரித்து வந்ததனால் எங்களுடைய பொருட்கள் தட்டுப்பாடுகள், விளைபொருட்கள் தட்டுப்பாடாக இருக்கின்றது. அது
1: எங்கள்
0: அமெரிக்காவில் மட்டும்தான், ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகளிலும் விவசாயம் குன்றி போய் இருக்கின்றதனால் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விலை அதிகமாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே எங்களுக்கு நாங்கள் முன்பு வாங்கியதை விட திடீர் என்று சரி, அதுதான் கூடிவிட்டது என்று பார்த்தது. பிறப்பவர்களுக்கு வாகனத்தை உபயோகிப்பா, திடீர் என்று வாகனத்தின் எரிபொருள் விலை எகறிவிட்டது. $2 நான் இருக்கும் இந்த இந்த பகுதியிலே $2 வந்து விட்டது. இதற்கு முன்பு அப்படி வரவில்லை, கிட்டத்தட்ட தொட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது $2 தொட்டு விட்டது திடீர் என்று. ஒரு நாளைக்குள்ளே கூடிய இப்படி விலை, அதாவது வந்து
1: மொத்தம் வந்து
0: $1
1: $50
0: $1
1: $50 இந்திய காசுக்கு.
0: ஆஹா, இல்ல இல்ல, எங்களுடைய கனடாவினுடைய நாணயம் டாலர் $2 உங்களுக்கு கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கனேடியன் டாலர் என்ன விலை இப்போ எவ்வளவு? 70 ரூபாய், 80 ரூபாய்.
1: ஆமாய்யா,
0: 80 ரூபாய். அங்கே என்ன விலை உங்களுடைய எரிபொருள்?
1: 180 ரூபாய்க்குதியா?
0: கிட்டத்தட்ட உலக சந்தையிலே தான் இதை மதிப்பீடு செய்வார்கள். தங்கம், எரிபொருள் போன்றவற்றிற்கு, உலக சந்தை என்று ஒன்று இருக்கின்றது. இப்ப கனடாவிலும் எண்ணெய் உற்பத்தி இருக்கின்றது, இந்தியாவிலும் இருக்கின்றது. ஆனால் இருக்கின்றது போதிய அளவாக இருந்தாலும் இந்த பண்டமாற்று நாங்கள் செய்வதற்காக நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அது அந்த உலக சந்தையில் மதிக்கப்படும் விலைதான் வருகின்ற ஏற்ற இறக்கங்கள் வேறு. அதனால் இங்கு எங்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை இல்லை, ஆனாலும் உலக சந்தை அப்படி விற்கும் பொழுது அதை அள்ளித்தான் இவர்கள் செய்வார்கள், கூட்டி குறைக்க மாட்டார்கள். வாழ்த்துக்களை கூறுவோம்.
1: இன்னும் கொஞ்சம் நல்ல, அதாவது எல்லா விலை பொருளும் ஏறுது, ஆனா சம்பளம் உயர்வு ஏறல.
0: அது
1: முடியாது, எல்லா பட்ஜெட்ல இடிச்சுக்கிட்டேதான் இருக்குது. அரசாங்கத்துக்கும் பட்ஜெட் இடிக்குது, மக்களுக்கும் பட்ஜெட் இருக்குது, ஆனா வயிறு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல.
0: ஏறத்தாழ $5 வரும் ஒரு பான், ஒரு ரொட்டி $5 உங்களுக்கு இவ்வளவு காசு பாருங்க, நியாயமான காசு. 400 ரூபாய் வருது. $5 = $5. அப்படி ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் அங்கே கோதுமை விளைவு நிலம் உள்ள இடம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அங்கே கோதுமை விளைவிக்கப்படுவதில்லை, அங்கே இந்த ரொட்டி அதிகமாக விளைப்படும். அங்கு கூட இதை விட விலை குறைவாகத்தான் விற்கின்றார்கள். எங்களுக்கு விலை கூட, ஏனென்றால் உற்பத்தி செலவு, கூலி, மற்றது மின்சாரம், ஏற்றுமதி இறக்குமதி, அதுகளை அவர் கணக்கு பார்க்கும்போது கூடிக்கொண்டு நாளுக்கு நாள் எரிபொருள் கூடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை ஏற்றி இறக்குறதுக்கு பாவிக்கிற
1: எல்லா விலையும் ஏறிட்டுதான் இருக்கு. எல்லா விலையுமே
0: இது இன்னும் அதிகமாகும்,
1: அதே சொல்ல வந்தேன். இவங்க ரெண்டு பேர் ஒத்துமை இல்லைன்னா எல்லாருமே கூடப்பதான் செய்யும். ரெண்டு பேர் புடிவாதத்தினால உலகமே போய் தான் கிடக்கும்.
0: அப்ப இந்த உலக தலைவர்களை, நாட்டு ஆளுங்கள் என்று நாங்கள் எங்கள் பொன்னான வாக்குகளை அளித்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம்? தகுதி கண்டுதான் நாங்கள் அனுப்ப வேண்டும். ஆனால் தகுதியை நாங்கள் பார்த்து போடுவதற்கு இடையில உள்ள இடைத்தரகர்கள் விட்டால் தானே எங்களை. தங்களுக்கு கமிஷன் கிடைக்க வேண்டும் என்று ஒரு பேரம் பேசி கொண்டு வந்து அந்த தொகையில பிச்சு பிச்சு எங்களுக்கு கொடுத்து அவர்கள் முழுங்கிட்டு போயிடுவார்கள். இது அப்படி சீழ் பிடித்த ரணம் போல எங்களுக்கு இது தோற்றிவிட்டது.
1: இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான்யா, 1 வருஷத்துக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்தா வரும்.
0: சரி பார்ப்போம்,
1: வரணும்.
0: சரி,
1: இயற்கையெல்லாம் உதவி பண்ணணும் மக்களுக்கு. விவசாயம் ரொம்ப பாதிச்சுப்பட்டியா. ஆனா அரிசி எல்லாம் 7 வருஷம் 8 வருஷத்துக்குள்ள ஸ்டாக் இருக்குங்கன்னு அரசாங்கமே அறிவிக்குது, மத்திய அரசே அறிவிக்குது.
0: அவங்க தாங்க தங்கட பதவியை காப்பாற்றுறதுக்காக போய் தானே சொல்லணும். எங்க இருக்குன்றது வானத்தில் இருந்து கூட்டுதா அவர்களுக்கு?
1: ஆமா,
0: ஒருவருக்கு ஒரு அவருக்கு ஐவர் சொல்லுவார், இவருக்கு அவர் போய் சொல்லும், இருப்பதை இல்லை என்று எதிர்கட்சி சொல்லும், இல்லாத உள்ளது என்று இவர்கள் கூறுவார்கள். இதெல்லாம் பம்மாத்துகள் தான். இதெல்லாம் அந்த கால
1: டெல்லியிலயா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அப்படி கடுமையா இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் இந்தியாவே உடைஞ்சிரும் மாதிரி அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க.
0: தேவையில்லாம
1: என்ன பண்றதுன்னு
0: சண்டை பிடிச்சு முடிவு காண முடியாது. அப்படி என்றால் இன்று உனக்காக நான் நிகழ்வு இவ்வளவுடையும் பேசினோம் இல்லவா, என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: இந்த கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே,
0: அந்த பாடல் வேணும் உங்களுக்கு. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, வாழ்த்துக்கள். கல்யாண மாலை கனவோடுதான் இருக்கின்றீர்கள் நிச்சயமாக. எல்லாம்
1: நடக்கிறது.
0: ஆமா, அதுலேயே வாழ்க்கையிலே அதான முக்கியமானது. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணி என்ற அந்த பாடலை உங்களுக்காக ஒழித்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம் தேவா. இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்து.
1: நன்றி.
0: ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில இயங்கும் உனக்காக நான் நிகழ்வை இணைந்து சிறப்பிக்க வருகின்றார். அடுத்த உறவு அழைத்து விடுவோமா? எங்கே அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை, வேறு என்று எண்ணுகிறேன். வருகின்றது இழைப்பு, எங்கே வந்து விட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம, வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: தானாக வந்த சந்தனமே நாகப்பன் அவர்களே கோவையில் இருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பகல் வணக்கத்தை தந்தவளை நானும் எங்களுடைய உங்களுக்கான இரவு வணக்கத்தை பகல் நேரத்தில் கூறுகின்றேன். இணைந்து விடுவோம் காற்றலையில். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் வளமாகவும்
0: இருக்கின்றீர்கள். காலநிலையை பற்றி உங்களுக்கு கேட்க தேவையில்லை என்றால் நீங்கள் எப்பொழுதும் சுமூகமானது என்று கூறுவீர்கள். அது எனக்கு நல்ல ஞாபகமா இருக்கின்றது. அதெல்லாம் என்றும் அப்படித்தான்
2: சுமூகமா இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு காலம் நல்ல வெயில் அடிச்சது ஐயா.
0: அப்படியா?
2: 5 மணி வரைக்கும் வெயில் இருக்கு.
0: அப்படியா? வெயில் வெயில வெயில போய் வெயில எடுத்தீர்களா நீங்கள் உங்கள் உடலுக்கு வைட்டமின் டி?
2: அது வைட்டமின் டி எப்பவுமே கிடைக்கும்.
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அங்கே இந்த உங்களுக்கு இந்த தண்ணீர் தட்டுப்பாடு அப்படி ஒன்றும் இல்லையன்னு ஐயா?
2: எங்களுக்கு எப்பயுமே கிடையாது, வெயில் காலத்தில் கூட கிடையாது.
0: உங்களுக்கு ஊற்று நீரா அல்லது குழாய் நீரா என்ன நீர் உபயோகிக்கின்றீர்கள்?
2: எது இல்லை, எதுக்கு கேட்குறீங்க? ரெண்டு இருக்கு.
0: இல்லை, நீங்கள் உபயோகிப்பதற்கு வீட்டுக்கு குடிப்பது, சமைப்பது, குளிப்பது
2: ஒன்று. அதாவது அன்றாட தேவைக்கு புழங்குவது வந்து வீட்டுல போர் போட்டிருக்கிறோம்.
0: சொந்த போர்,
2: ஆழ்துளை கிணறு.
0: ஆழ்துளை கிணறு, சிறப்பு, சிறப்பு, சிறந்த நீர். இரண்டாவது
2: போர் தண்ணி. இல்ல, போர் தண்ணி புழங்குறது அது வந்து மத்த தேவைக்கெல்லாம் புழங்குவோம்.
0: முக்கிய
2: துவைக்க
0: குழாயங்களும்
2: மத்த எல்லாத்துக்குமே அது புழங்குவோம்.
0: குழாய் கிணறு நீங்கள் கூறியது, ஆழ்துளை கிணறு.
2: குடிப்பதற்கு சமைப்பதற்கு இதுக்கெல்லாம் வந்து இந்தியாவிலே, இந்தியாவில இல்ல உலகத்திலே ரெண்டாவது சிறந்த நீர்னு சொல்லுவாங்க.
0: அப்படியா? ஆனா நீங்கள் தானே சிறுவாணி தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கிறது சிறந்த என்று கூறுவீங்க. சிறுவாணி தண்ணீர், சிறுவாணி தண்ணீர், சிறப்பு, சிறப்பு, சிறப்பு.
2: அது கோவையின் நகரப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்கும்.
0: ஓ, கிராமப்புறத்துல
2: சுத்துப்பகுதியில. இப்ப வந்து கோயம்புத்தூர் வந்து 40 கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டாங்க. 40 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தை வந்து கோயம்புத்தூரா கொண்டு வந்துட்டாங்க. பழைய டவுன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சிறுவாணி தண்ணி கிடைக்கும்.
0: சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட
2: புறநகர், புறநகர் பகுதியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த அத்திக்கடவு தண்ணி, அத்திக்கடவு தண்ணி சொல்லுவாங்க,
0: அது கிடைக்கும்.
2: சிறந்த
0: தண்ணீர். சரி, நீங்கள் ஆழ்துளை கிணறு வைத்திருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட நிலமட்டத்திலிருந்து எத்தனை அடி ஆழத்துக்கு அந்த குழாய் ஏற்படுத்தினால் தண்ணீர் கிடைக்கும் கிட்டத்தட்ட?
2: ஐயா, நான் இருக்கிற பகுதியில வீட்டுக்கு வானந்தோன்னாலே தண்ணி கிடக்குது.
0: குறுங்கள்
2: 5 அடி 6 அடியில, 5 அடி 6 அடியில
0: கிடைக்கும்.
2: வீட்டுக்கு பில்லர் போடணும்னு வானந்தோன்னாலே தண்ணி அப்படி கிடக்குது. தண்ணி இறைச்சு ஊத்திட்டு தான் பில்லரே ஓட முடியும்.
0: அப்படியா? அவ்வளவு தூரம் வலுக்கட்டத்திலே நல்ல வடிகட்டப்படும். நிலத்திலிருந்து வருகின்றது சிறந்த வடிகட்டிய நீர் அந்த நீர். அடுத்தது அது மட்டுமல்ல, எல்லா மினரல் என்று கூறப்படுகின்ற அந்த கனிம பொருட்கள் நிறைந்த தண்ணீர் எங்களுடைய ஊற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர்.
2: இப்ப கொஞ்சம் சப்ப தண்ணியா இருக்கும் ஐயா இருக்கிறது. முதல்லாம் நல்லா இருந்தது, இப்ப கொஞ்சம் சப்பையா இருக்கும். அது சும்மா குழந்தைக்கு புழங்கிக்கும்.
0: பாவிச்சு கொள்வீர்கள். சிறப்பு, சிறப்பு. நீங்கள் கன்னியாகுமரி சென்று இருக்கின்றீர்களா?
2: வாழ்க்கையில போனதே இல்லை. யாரோ ஒரு நேரம்
0: ஆமா சியாமலா போயிட்டு வந்திருந்தார். அவர் 42 வருட கனவு நினைவாய் வந்தது மகிழ்ச்சியோடு கூறினார். அங்கு சென்று வந்தவருக்கு இப்படி மகிழ்ச்சி என்றால் அங்கு வாழ்பவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், என்ன திருப்தியா இருக்கும். அவர் அப்படி
2: போகலாம் போகணும்னு நினைப்பாங்க. இங்க இருந்துட்டு அவங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காங்க.
0: ஆமா, சிறப்பு.
2: ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடியதா இருக்கும் ஐயா.
0: ஆனால் அது இந்தியாவில் உள்ள எங்களுடைய புனித நகர்கள் எல்லாம் இந்தியாவில் ஒரு புண்ணிய பூமி என்று கூறுவார்கள். அங்கு எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அங்கு சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன இல்லையா?
2: அது புண்ணிய பூமிங்கிறது ராமேஸ்வரத்தை தானே சொல்லுவாங்க.
0: எது ராமேஸ்வரம் இல்ல புண்ணிய பூமி என்று சொல்லி பாரதத்தை குறிக்கொள்வார்கள் இலக்கியங்கள் எல்லாம்
2: சுற்றுலா தலங்கள்ல சிறந்தது கன்னியாகுமரி.
0: இல்லை நான் சுற்றுலாவை கூறவர்களே புனித அதாவது புண்ணிய பூமி என்ற சகலதும் அமைந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. அடுத்தது ஆன்மீகத்துக்கும் சிறந்ததாக அங்குதான் காணப்படுகின்றது. அதனால தான் நம் முன்னோர் ஒவ்வொரு
2: சிறப்பு இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில வேற
0: கன்னியாகுமரியில தானே அந்த ஆலயங்கள் இயற்கை தொழில்கள்
2: எனக்கு தெரிஞ்சு சூரிய உதயம் பாக்குறது அந்த போட்டிங் போறது விவேகானந்தர் பாறை.
0: ஆமா ஆமா
2: இப்ப திருவள்ளுவர் சிலை
0: தெரிஞ்சிருக்கு அது காட்சிக்காக வைக்கப்படும் இந்த இயற்கை சூரிய உதயம் அங்கே. அதுபோல வேறு இடங்கள் மலைநாடுகளில் இருந்தாலும் இந்த கடற்கரையிலிருந்து ஆழ்கடல இருந்து எழுந்து வாரது போன்ற அந்த சூரிய உதயமும் அதே நேரத்தில் அந்த
2: அஸ்தமனம்
0: அஸ்தமனத்தை பார்ப்பதும் ஒரு ஆனந்தம். அங்கேதான் அந்த கடற்கரையிலே தான் சூரிய அஸ்தமனம் வரும்பொழுது சகலவிதமான வர்ண ஜாலங்களோடு அந்த சூரியன் மறைந்து செல்லும் காட்சியை பார்க்க ரம்யமாக இருக்கும்.
2: கன்னியாகுமரியிலே சூரியன் மறைறதும் கன்னியாகுமரியிலே மறையுமாங்க
0: அது தெரியவில்லை. இப்போ அங்க சூரிய உதயத்துக்கு
2: வாய்ப்பு இல்ல
0: மேற்கு பக்கம் இருக்கு அதை சுற்றி வர இருக்கு ஏதாவது ஒரு துறை இருக்கத்தான் செய்யும். ஆனா சூரியாஸ்தமன நான் இரண்டு மூன்று இடங்களில் பார்த்திருக்கின்றேன். நான் வாழ்ந்த எங்கள் நாட்டிலே கனடாவிலே ஒரு காட்டுக்கவே விழுகிற மாதிரி தூரத்துல தெரியும் கடற்கரையும் நான் பார்க்க முடியாது. இங்க ஆட்டம் கிடைக்க கூடாது நான் இருக்கிற பகுதிகளில். சிறப்பு சூரிய அஸ்தமனம் மாலையில வரப்போது இவர் பகல் பூரா இந்த காட்சியெல்லாம் பார்த்து சலித்து விட்டு தூக்குது போயிருப்ப. நல்லது நாகப்பன் அவர்கள் என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் என்று.
2: எனக்கு வந்து திரைப்படம் வந்து வெற்றிவேல்.
0: வெற்றிவேல் அதுல என்ன பாடம் என்ன பாடலா இருக்கும்?
2: உன்ன போல ஒருத்தர் எல்லாம் பார்த்ததே இல்லை.
0: சசிகுமாருடைய படம் தான் என்ன?
2: ஆமா
0: உன்ன போல ஒருத்தரை உன்னை போல ஒருத்தர் நான் பாடல் உங்களுக்காக
2: அது வழக்கம் போல இறுதியாவே கொடுத்தோம்.
0: அது நாகப்பன் வந்துவிட்டால் நிகழ்ச்சி நிறைவேடும் வந்து பட்டியெல்லாம் பூட்டி அடைத்து சாவியெல்லாம் கையில எடுத்து கொடுத்து தானே என்னை அனுப்புவார்.
2: இப்பவே சில நினைச்சல போறாங்க
0: அதான் நேற்று கடைசியாக இறுதியாக உங்கள் பாடலை போடவான்னு கேட்டதை என்னோட மகள் ரேவதி நினைத்து விட்டால் நிகழ்ச்சி இறுதியாக வந்துட்டு அப்பா வியாபாரம் முடிஞ்சுதான் நான் வரலாமான்னு கேட்டு இருந்தார். நல்லது நாகப்பன் அவர்களே மகிழ்ச்சியாக இருங்கள். செய்திகளை தந்தீர்கள். கோவை மாநகரம் பற்றி நாளாந்தம் நாங்கள் பேசும்போது அங்குள்ள விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறீர்கள். இது நான் இப்படி கேட்பது என்னென்ன நானும் நீங்களும் மட்டுமே உலகளாவ எங்கள் வானொலி சர்வதேசமாக எல்லா கண்டம் ஆப்பிரிக்க கண்டத்தை
2: என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னாங்கய்யா தமிழ்நாட்டுல இருக்கிறதுல வாழ்வதற்கு மிகச்சிறந்த இடம்னு சொன்னா அது கோயம்புத்தூர் தான்.
0: கோயம்புத்தூர்
2: எல்லாரும் விரும்பக்கூடிய இடமா இருக்கு.
0: கோயம்புத்தூர்
2: ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் கூட மலை பிரதேசமா இருக்கும்.
0: இங்க
2: அது போக வர பாடாம போக வர தினசரி வாழ்க்கைக்கு சரி வராது ஏத்த இறக்கமா இருக்கும். இது சமதளத்துல இருக்கிறதுனால அதே அளவு உங்களுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும் ஓரளவுக்கு.
0: வாழ்த்துக்கள். நன்றி.
2: இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு கோவை வந்து எல்லாம் மரம் வெட்டி மரத்தெல்லாம் வெட்டி இது பண்ணிட்டாங்க அதனால இப்ப கொஞ்சம் உஷ்ணம் ஆயிடுச்சு.
0: போக போக அப்படியும் தெரியாத பார்ப்போம். நன்றி நாகப்பன் அவர்களே. இன்னும் ஒரு உறவு வருகின்றார் அவரை அழைக்க வேண்டும் போல் இருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
0: ஐயா. வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக காத்து கொண்டிருக்கிறார் காட்டலைக்கு வருவதற்கு யார் என்று பார்க்கலாம். நாகப்பன் அவர்கள் ஒலிவெறி தொலைபேசியை நிறுத்தியவுடன் இவர் வேறு நண்பர்கள் எங்கே வருகின்றார் அவருடைய அழைப்பு தெரிகிறது எனக்கு. அரசடி குப்பம் சரவண அவர்கள் அழைப்பது தெரிகின்றது. நினைக்க முடியாமல் இருக்கிறது. இப்பொழுது வரும் என்று எண்ணுகிறேன். வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே.
3: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நன்றாக இருக்கிறோம்.
0: நன்றாக இருக்கின்றீர்கள். எத்தனை பகை வெப்பத்தில் இருக்கின்றீர்கள்?
3: வெப்பம் கொஞ்சம் குறைவாக தான். 34 பகை.
0: அடங்கப்பா 34 கொஞ்சம் குறைவாயா? எங்களை விட கூட அதிகம் தான். இது அதிகம் 30 மேல் 31 மேல் சென்று 34 அடையுங்கப்பா. எப்படி இருக்கும்
3: அது? எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான வெப்பமாகவே இருக்கும், குறைவான வெப்பமாகவே இருக்கும், வெயில் அதிகமாக இருக்காதல்.
0: ஏன்னா 34 இல்லை மந்தாரமாக இருக்கின்றது போல் தெரிகிறது. 34 பாகை, 34 பாகையில் கூறுங்கள்.
3: லேசான மந்தாரம்,
0: லேசான மந்தாரம் இருப்பதனால் அப்படி இல்லாத விட்டு 34 பாகையிலே சூரிய பகவானுடைய கிரகணம் வந்தால் சுட்டரித்து விடும் ஐயா. 100 மேலே இல்லைவா, 34 உங்களுக்கு 100 மேலே வந்து விட்டது, 103 அப்படி வந்து விட்டது. ஆனால் தோற்றவில்லை, காரணம் மந்தாரம். அடுத்து காற்று, அந்த செங்கால அரசன் குளத்தருகில் போய் இருந்தால் அப்படி இருக்கும். அதை தேடி பார்த்தீர்களா, சிங்களமா செங்காலனா? நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்ற. மழை பெய்ததா இல்லை தானே? மழை வரும் சாத்தியம்
3: இல்லை, மழை இல்லை, மழை இல்லை, மழையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
0: அவ எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மழை போயிட்டு விட்டதா என்று எண்ணக்கூடியதா இருக்கு. அதனால தான் இந்த ஆய்வாளர்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார், இன்னும் 2 காலத்துக்கு இலங்கை இந்திய மத்திய நாடுகள், அதாவது மத்திய தரை, எங்களுடைய பூமத்திய ரேகை, கடக ரேகை, கற்கடக ரேகை, இந்த ரேகைகள் மத்திய பகுதியில் இருக்கின்ற நாங்கள், மத்திய நாடுகள், ஆசிய கண்டம், ஏனைய கண்டங்களும் 2 வெப்பத்தினால் அவதிப்படப் போகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். பார்த்தால் அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கின்றது ஐயா. விவசாயங்கள் எல்லாம் பொய்த்து கொண்டு போகின்றது, உற்பத்தி பொருட்கள் எல்லாம் விலையேறி கொண்டு எங்களை அறியாமல் விலையேறி கொண்டு போகின்றது. நாளாந்தம் நாளொரு வண்ணம் பொழுதொரு மீனியம் என்பது போன்று ஏறி கொண்டது. நேற்று ஒரு விலை, இன்று ஒரு விலை. அதில் எங்களை போன்ற இறக்குமதியை நம்பி வாழும் இந்த நாட்டிலே எப்படி இருக்கும்? பார்ப்போம் எப்படி வருகின்றது என்று, இல்லையா?
3: ஆமாம்.
0: முந்திரிகைக்கு இந்த வெப்பம் ஏற்றதா இல்லையா?
3: மழை வேணுங்க, போய் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அந்த
0: மரங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கின்றன, இலைகள் எல்லாம் அப்படி சோர்ந்து போயிருக்கும் இருக்கும். இப்ப நீர்ப்பாசனம் செய்வதற்கு நீங்கள் மானாவரி, மழையை நம்பி வாழ்கின்ற தாமரங்கள்,
3: மழையை நம்பி தான் எங்களுடைய விவசாயம்.
0: மண்ணை நம்பி மரம் இருக்குது, கண்ணைய செஞ்சிட மழையை நம்பி மரம்
3: இருக்குது. முந்திரி கண்ணு கொஞ்சம் ஒரு வச்சுட்டோம், அது மழை பெய்யும் சொல்லி நம்பி வச்சுட்டோம், அது மழை பெய்யல.
0: அதனால குழந்தைகள் போல் வாடுகின்றன.
3: ஆமா ஆமா ஆமா, ஆடுகின்றன. அது ஒன்ன விட்டு ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்து போய் கேனல் எடுத்துட்டு போய் அத ஊத்திட்டு வரோம். அது மழை,
0: நீங்கள் கேன்லே தண்ணி எடுக்கக்கூடிய வகையில நீர்த்தேக்கம் இருக்கின்றது அவங்கள அயலிலே?
3: இல்ல இல்ல, நாங்க வீட்டுல இருந்து எடுத்துருக்கோம். 40 கேன் இருக்கு.
0: ஓ, அதுல எடுத்துக்கணும், சுட்டு சுட்டாக்கு ஊத்த வேண்டியா இருக்கு.
3: அதுக்காமா எடுத்து அப்புறம் வண்டியில வச்சு எடுத்துட்டு போய் கொஞ்சம் ஊத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம்.
0: ஓ, அப்படியா? நான் பேசுவது துல்லியமாக கேட்கின்றதா அல்லது மந்தமாக கேட்கின்றதா?
3: இல்ல, தெளிவாக
0: கேட்கின்றது. நன்றி நன்றி. சரி, இந்த வேளையில நீங்கள் கன்னியாகுமரி சென்றிருக்கின்றீர்களா?
3: கன்னியாகுமரி சென்றிருக்கேன், ஆனா அந்த சுற்றுலா இடங்களுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரி சென்று வந்தேன், ஒரு நிகழ்ச்சிக்காக, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் கன்னியாகுமரிக்கு.
0: கன்னியாகுமரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றீர்கள், அந்த நிகழ்ச்சி இரவு நேரம் நடந்திருக்கு, பகல் வேலை பார்க்க முடியாது.
3: பகல் வேலையெல்லாம் நடந்தது, பகல் எல்லாம் நடந்ததுனால அந்த சுற்றுலா இடங்களுக்கு செல்லவில்லை.
0: கன்னியாகுமரி
3: பக்கத்துல தான், பக்கத்துல கன்னியாகுமரி 7-8 கிலோமீட்டர் பக்கத்துல தான், கன்னியாகுமரி பக்கத்துல அந்த ஊரு. அங்க போயிட்டு வந்தேன், நமது நண்பர் அவங்க பேர குழந்தையை
0: அங்குதான் பிறந்த நாள் வாழ்த்து. இன்னும் ஒரு செய்தியையும் எழுதி இருக்கின்றார், கூறவில்லை மகள் சியாமல, முக்கடல் சங்கமம் அங்குதான் உண்டு என்று எழுதியிருக்கின்றார். அறிந்திருக்கின்றீர்களா?
3: ஆமாம், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் மூன்றும் சங்கமமாகும் இடம் கன்னியாகுமரி.
0: அதையும் பார்த்து வந்திருக்கேன். சிறப்பு சிறப்பு. அதெல்லாம் வேறு என்ன என்று நாங்கள் அளவலாகிய வேளையில இப்பொழுது அவர் எழுதியிருக்கின்றார். நாங்கள் பேசுவதை கேட்டுவிட்டு முக்கடல் சங்கமம் அப்பா என்று எழுதியிருக்கு அங்கே இருக்கின்றது என்பதை மகள் எழுதியிருக்கின்றார். நாங்கள் தெரிந்து கொண்டோம் மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நண்பர் விஜயராகவன் அவர்களும் வரவேற்பு தந்திருக்கின்றார் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். வாருங்கள் எல்லோரும் என்று கூறுகின்றார் அவர். நல்லது.
3: அந்த அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எனக்கு அங்கே அந்த எங்கள் வீடு அந்த கிரகப்பிரவேசம் அந்த டைமில் தான் போயிட்டு போனேன். இந்த இந்த விசேஷம் போயிட்டு வந்துருங்கிறதுக்கு ஒரு நாள்ல வந்துட்டு போயிட்டு வரும்போது இல்ல இந்த எங்க வீட்டு விசேஷம் இல்லைன்னு சொன்னா அங்க ஒரு ரெண்டு நாள் தங்கி ஆளும் பாத்துட்டு
0: வந்துருப்பான்.
3: அந்த அந்த விழாவையும் பார்க்க வேண்டும், இங்கேயும் அந்த வேலைகள் இருக்க இருப்பும் காரணத்தால நான் உடனே வந்துட்டேன், இல்லைன்னா
0: அங்க இருந்து. சரி, இன்னும் ஒரு தடவை நீங்கள் போக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா?
3: போய்தான் வரணும், போய்தான் வரணும். இப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருசக்கர வாகனத்திலே ஒரு செல்லலாமான்னு ஒரு
0: ஒரு எண்ணம், சந்தோஷமா
3: எண்ணம் இருக்கு. எங்க ஊர்ல இருந்து போயிடலாம், போயிட்டானா அங்கதான் தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்களே அந்த மாவட்டத்துல.
0: பாருங்களேன், எனக்கு ஒரு எண்ணம் தோன்றது, நீங்கள் அங்கே கன்னியாகுமரிக்கு செல்லலாம் என்ற எண்ணம் இருக்கு என்று எண்ணிய போல நான் நினைத்தேன், நானும் உங்களோடு சேர்ந்து வரலாம் என்று. ஆனா நீங்கள் இரு சக்கரத்துல போனா நான் வர மாட்டேன்.
3: அது இல்ல, எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இருசக்கர வாகனத்தையும் போக முடியாவிட்டோம், நம்ம அங்க இருசக்கர வாகனத்தை ட்ரெயின்ல அனுப்பிவிடலாம்
0: பல சக்கர கோயில், பல சக்கர வாகனம்.
3: ஆமா,
0: அங்க சென்று இங்கே ஒரு வசதி இருக்குது ஐயா. நாங்கள் இப்படி
3: நாகர்கோயிலுக்கு அனுப்பிட்டோம், நாகர்கோயில இருந்து நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம அங்க உள்ளூர்ல நம்ம எல்லா இடம் சுற்றி வண்டியிலே சுற்றி பார்த்தோம்.
0: இங்கே ஒரு வசதி எங்களுக்கு அங்கும் இருக்கின்றதுதான், நீங்கள் அறியவில்லையோ தெரியவில்லை. நாங்கள் இப்பொழுது இந்த மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போகணும் என்றால் ஆகாய விமானத்திலோ அல்லது தொடர்ந்துலேயோ சென்று அங்கு சென்றவுடன் வாடகை கார்கள், வாடகை வண்டிகளை அமர்த்தி கொண்டு சுற்றுலா செய்து விட்டு கொடுத்து விட்டு வரலாம். அப்படி வசதி இருக்கு, அங்கேயும் இருக்கும் என்றுதான் எண்ணுகிறேன். நாங்கள் ட்ரெயின்லேயே போ அந்த புகை வண்டியில் போட்டு விடுத்தவே இல்லை, சொந்த வண்டியை போட்டு விடுத்தவே இல்லை. அங்கு போய் இறங்கி அங்கே ஒரு வண்டியை வாடகை கமத்தி கொண்டு சுற்றலாம் இல்லையா?
3: அது இருக்கா என்னன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம்.
0: ஐயா, போவதற்கு முன்பு எல்லாம் வழிகாட்டியலை கேட்டுத்தானே போக வேண்டும். சரி,
3: என்ன ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க கிட்டே கூட வண்டி இருக்குங்களா, அதை எடுத்துக்கலாம்.
0: நான் சொல்வதை நீங்கள் இப்படி கூறுவதனால் நான் வந்து உங்களுடன் வருவதை நீங்கள் விரும்பவில்லை. போற இந்த வயசானவரை கொண்டு இங்கே ஒருவன் யோசிக்க நல்லது. இறைவன் கருணை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். என்ன பாடலை இன்று உனக்காக நான் நிகழ்வுலே வந்து இதை பற்றி பேசி இவ்வளவும் பேசி மகிழ்ந்தோம் அல்லவா? பாடல் கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்தீர்கள் என்று.
3: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
0: எதற்காக இந்த பாடலை? யாருடைய நீங்காத எண்ணம் உங்கள் நெஞ்சிலே இருக்கின்றது? அம்பிட்டு போய் நீங்கள் பிடித்து விட்டோம் பார்த்தீங்க. யாரோ ஒருவருடைய எண்ணம் உங்கள் மனதில் நீங்காத எண்ணமாக இருக்காது. யார் அவர்?
3: அவர் யாரும் இல்லை, அந்த படத்தோட கதாநாயகன் பாக்கியராஜ், கே பாக்கியராஜ்.
0: அவரை நினைத்து விட்டீர்களா? சரி, அவருக்காக கேட்டு. என்ன திரைப்படம் இது?
3: விடியும் வரை காத்திரு.
0: பாத்தீங்களா, விடியும் வரை காத்திருக்க அந்த நீங்காத எண்ணம் மனதிலே இருக்கும் இல்லையா ஐயா? சரி, உங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்புறோம். உனக்காக நான் நிகழ்ச்சியிலே நீங்காத எண்ணம் நிலைத்து இருக்கட்டும், அது நீங்காத எண்ணம் என்றும் நீங்காமல் இருக்கட்டும். சரியா?
3: சரி,
0: சிறப்பு சிறவணன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த உறவாக. அன்புடன் நன்றி, நன்றி. அடுத்த உறவாக அன்பு மகன் ஞானசேகரன் அழைப்பது போல் தெரிகின்றது. அவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து வருகின்ற அடுத்த உறவாக இருக்கின்றார். இணைத்து விடுவோமா அவரை? அதற்கு முன் இன்னொருவருடைய பச்சை எழுத்திலே வருகின்றது, அது யாராக இருக்கலாம்? அது எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கமாக இருக்கின்றது. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க மகாலிங்கம்? மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா?
4: மகிழ்ச்சியாகவும்
0: இருக்கின்றேன் நிலத்தோடு கூடி. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது?
4: இன்று வந்து மேகமூட்டத்தோட ஒரு வெயில் அதிகம் இல்லாம அப்படியே ஊம வெயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது.
0: பகல் இப்பொழுது இரவு நேரத்தில் நிலபொழி இருக்கின்றதா அல்லது மப்பு மந்தாரமா இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா, வெப்பமாகத்தான் இருக்கின்றதா?
4: வெப்பமா இருக்கிறதே, ஆனா மப்பாக இருக்கிறது,
0: மப்பாக இருக்கு
4: நில ஒளி.
0: அதனால் அந்த வெப்பம் கொஞ்சம் குறைவாக தோன்றும் உங்களுக்கு. நல்லது, வாழ்த்துக்கள். உங்களுடைய உங்களுடைய சுற்றாடலிலே மானாவரி விவசாயமா அல்லது நீர்ப்பாசன விவசாயம்? அதாவது நீர்ப்பாசனம், நீர்ப்பாசனம்.
4: மின்சார மோட்டாரு இப்போ அதுல இருந்து தண்ணி பாய்ச்சி.
0: எந்த ஆற்றில் இருந்து உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கின்றது?
4: இல்லையா, நிலத்தடி நீர்.
0: ஓ, நிலத்தடி நீர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்ப விவசாயத்துக்கு வெப்பம் அதிகமாயிருந்தா நீங்கள் நீர் பாசனம் செய்து அவற்றை பாதுகாத்துக் கொள்ள. வாழ்த்துக்கள். சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வயதுக்குள்ளே நீங்கள் கன்னியாகுமரி சென்று இருக்கின்றீர்களா?
4: பல முறை சென்று
0: மாவட்டத்தை சேர்ந்தது கன்னியாகுமரி,
4: கன்னியாகுமரி மாவட்டம்.

0: கன்னியாகுமரியோடைய இது கன்னியாகுமரியோடைய கோவில்
1: கோவில் அங்க. அப்ப நீங்கள் சூரிய அஸ்தமனம் பார்க்கவில்லையா? அந்தி மாலையே கண்டிருக்கீங்களா?
0: சூரிய உதயம் பார்த்திருக்கேன், ஏன் அஸ்தமனம் வந்து பார்த்ததா நினைவுள்ள பார்த்துருந்தோம்.
1: அங்க பேரா பார்க்க முடியாது, இந்த பக்கம் தானே சூரியன் உதைக்கும், அப்ப திரும்பி மத்த பக்கம் பார்க்க கடல் இருக்காது.
0: இருக்கியா இருக்கியா? அஸ்தமனமும் அங்க உதயத்தையும் பார்க்கலாம், அஸ்தமனத்தையும் பார்க்கலாம், ஒரே ஒரு
1: கன்னியாகுமரி. அப்ப அஸ்தமனமும் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய தகவல்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் உங்களுக்காக, அதாவது எங்களோடு இணைந்து காற்றலையில கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாக இருக்கும் உறவுகளுக்காக இன்று நாங்கள் இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். சரி, இன்று நீங்கள் இந்த கொடுங்க.
0: சூரிய உதயம் வந்து தெளிவா தெரிகிறது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாசம் வரைக்கும். ஜூன் ஜூலை தெரியும், தெளிவாக தெரியும், மேகமூட்டம் இல்லாம உதயமும் நல்லா இருக்கும், அஸ்தமனமும் நல்லா இருக்கும்.
1: ஓ, எங்கள் நாட்டிலே மலை பகுதி உள்ள இடம், அதாவது ஈழத்திரு நாட்டினிலே, மலை நாட்டினிலே சிவன் ஒளிபாத மலை என்று ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலையின் உச்சத்தில் சென்றால் சிவனுடைய பாதம் இருக்குது என்றுதான் கூறுங்க. சிவன் ஒளி பாத மலை என்று தமிழிலே கூறுவார்கள். அங்கு நாங்கள் சென்று சூரிய உதயம் பார்த்திருக்கோம். மலையிலிருந்து மலைநாட்டுக்குள்ளாலே அப்படியே வருவார், எப்படி இருக்கும். நீங்கள் கடலுக்குள்ளாலே வருவதை பார்த்தீர்கள், நாங்கள் மலைநாட்டுக்குள்ளாலே வருவதை பார்த்திருக்கின்றோம். சரியா? நான் வாழ்ந்த காலங்கள் வடபகுதியிலே ஒரு என்னுடைய எங்களுடைய கமம் உள்ள இடம், எங்களுடைய நான் அந்த இடத்திலே கடல் உண்டு. சில சமயங்களில் இளைஞர்களாக இருந்த காலத்தில் அதிகாலையிலே கடற்கரையில் சென்று சூரிய உதயம் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இந்த கன்னியாகுமரியில் வருகின்ற சூரிய உதயம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று இலக்கியங்கள் எல்லாம் பார்த்திருந்ததால் அதை பற்றி அறிவோம் என்றிருக்கும் வேளையில் இன்று சியாமலா வந்து கூறியது, நீங்கள் கூறியது, மற்றவர்களும் கூறியதை கேட்டு மகிழ்ந்தோம். சரி,
0: சரவணன் கோயில்
1: என்ன கோயில் ஐயா?
0: சரவணன், சரவணன் வந்து பேசினதையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா. அப்ப நீங்கள் அண்மையிலே இப்ப போய் எவ்வளவு காலம் இருக்கும்?
0: நான் போன வருஷம்
1: போனேன். மக்கள் நல்ல பண்பானவர்கள், பவ்யமாக பேசுவார்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார். வாழ்த்துக்கள், சிறப்புகள். என்ன பாடல் இன்று உனக்காக நான் நிகழ்வை பகிர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள்?
0: தேவி ஸ்ரீதேவி அந்த பாடல் யா வாழ்வே மாயங்கிற படத்துல இருந்து பாடுறது. ஏன்னா தேவிங்கிற ஒரு பெண் நண்பருக்கு இன்று பிறந்த நாள், அவர்களுடைய நினைவா இன்னைக்கு கேட்கலாம். காரணம் என்னன்னா, சாய்பாபா கோயிலுக்கு வந்து தினமும் சேவை செய்து நண்பர்கள் குழுவில் வந்து அவங்க ஒரு இதாக இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால அவங்களுக்கு ஸ்ரீதேவி தான் அவங்க பேரு, அதனால அந்த பாடல் வரியிலே வர்ற மாதிரி கேட்கலான்னு ஒரு ஆசையை.
1: சரி, நல்லது. உங்களுக்கு விருப்பமான ஒரு தோழி என்று கூறுகிறீர்கள், பெண் ஸ்ரீதேவி என்ற பெயரை கொண்டவருடைய பிறந்த நாளுக்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த பாடலை கேட்டு வாழ்த்தி விடுவோம். நன்றி மாலிங்கம் அவர்களே, வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான், உனக்காக நான் நிகழ்வே என்பவர் ஞானசேகரன் ஓடி வந்து பல தடவை இணைய முற்பட்டார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு மற்றவர்கள் புகுந்து விட்டார்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் அழைப்பார் என்று எண்ணும் வேளையில் நான் ஒரு பாடலை தொட்டேன். அந்த பாடலை கேட்பதற்கு விடாமல் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இருப்பினும் இந்த இடைவெளியில் அந்த பாடல் ஒரு வரியை கேட்போமா?

இனிமையான இந்த பாடல் நிலா என்றும் லா என்றும் பாடியதல்லவா? பாடலை உற்று கேட்கும் பொழுது இதில் கிட்டத்தட்ட எத்தனை நிலா வந்திருக்கு என்று எண்ணுவோம் என்றால் ஒவ்வொரு வரிக்கு வரி லா லா லா வந்து சென்றது. இனிமையான இந்த பாடலை புலமை பித்தன் என்ற கவிஞர் மிகவும் சிறந்த பிரபலமான நட்சத்திரங்களுக்கு பாடல் எழுதி பிரபலமாகிய பல பாடல்களை எழுதிய புலமை பித்தனையா அவர்கள் புனைந்துவிட இசைஞானி அழகாக இசையமைத்து கொடுக்க அந்த கட்டத்து அந்த நிலைக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையிலே திரு பிரபல நடிகர் மம்முட்டி ஐயா அவர்களும் அம்மை அமலாவும் இணைந்து நடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கேற்ற குரலே கே ஜே ஜேசுதாஸ் டாக்டர் அவரோடு சின்னக்குயில் கே எஸ் சித்ரா அவர்களும் பாடியிருந்தார்கள். சிறப்பான இந்த பாடலை கேட்கும் வகையில் நாங்கள் பாடல்களை உற்று கேட்கும் வகையிலே புலவர்கள் அந்த புலமை பித்தன் என்று கூறப்படுகின்ற அந்த கவிஞர்கள் தருகின்ற வித்துவத்தன்மையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் ஆழ்ந்து கேட்டோம். இப்படி பல பாடல்கள் கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கார். பல பாடல்கள் இருக்கின்றன. ஒரு எழுத்து இறுதியிலே வந்து கொண்டே இருக்கும். லா லா என்று இதிலே வந்தது, வை வை என்ற இத்தனை வந்திருக்கிறது. இப்படி அவளை என்று லை லை என்ற வந்திருக்கும். சின்ன வளை முகம் சிவந்த வளை என்றெல்லாம் அப்படி முடிவு வரும் ஒரு எழுத்திலே வருகின்ற பதங்கள் எல்லாம் கேட்டிருக்கின்றோம். இந்த பாடலிலும் ஒரு கவர்ச்சி இந்த கவர்ச்சி இருந்ததை நாங்கள் கவனிக்க தவறவில்லை என்றுதான் கூற வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்களுடைய ஞானசேகரன் அவர்களுக்கு நேரம் கிடைத்தால் வருவார் என்று எண்ணுகிறேன். அவர் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. அழைத்தால் அந்த அழைப்பை எனக்கு எடுக்க முடியாமல் இருக்கின்றது. சளைக்காமல் மீண்டும் ஒரு தடவை அழைக்க வேண்டும். மகனே ஞானசேகரன், உங்களை இணைக்க காத்து கொண்டிருக்கின்றோம்.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டியது.
1: உரை கேட்டு அழைத்து விட்டார் அன்பு மகன் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் மகனே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக, வளமாக, மயிலாகவும், தங்கள் ஆசீர்வாதத்தில் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் அன்பினாலும் ஆதரவினாலும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம். பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு உங்கள் இரவு வணக்கத்தை நான் இங்கிருந்து பகலில் கூறுகின்றேன். இரவும் பகலும் ஒன்றாகி ஐக்கியமாகி விட்டோம் தமிழ் வானொலியிலே. அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:07 காட்டுகின்றது. இரவு நேரம் எப்படி இருக்கின்றது வெளியே?
2: வெளியே வந்து இப்ப குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருக்கிறது. மழை வருவதற்கான வாய்ப்பு இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் இன்று மழை வருவதற்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கிறது. வானிலை அறிக்கைப்படி நாளை 24ஆம் தேதி தான் மழை மாலை இரவு தமிழ்நாடு ஃபுல்லாக வரும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
1: சிறப்பு. இந்த அறிவிப்புகள் தந்த வேளையிலே மகனே, இது நடைபெறுமா? நாங்கள் நம்பலாமா?
2: நம்பலாம். அதாவது அரசு வானிலை அல்லாமல் தனியார் வானிலையிலே செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு கொடுக்கிற வானிலை வந்து 99%
1: நடக்கிறது. இங்கு எல்லாம் அடிக்கடி கூறுவார்கள், மாறி மாறி வருகின்றது, என்னவோ தெரியவில்லை, காலநிலைகள் எல்லாம் பொய்த்து விட்டது என்று எண்ணக்கூடியதா இருக்குது. இப்பொழுது எல்லோருடைய அறிவிப்பின் படியும் பார்த்தால் மழை பொய்த்து விட்டது என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. போதிய அளவு மழை எல்லா இடமும் இல்லை என்று ஒரு கருத்து வருகின்றது. நீங்கள் அப்படி பாக்குறீர்கள்?
2: இல்ல, எங்களுக்கு வந்து அது மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்கான வாய்ப்பு கிடையாது. வர்ற ஆகஸ்ட் செப்டம்பர்ல அந்த தென்கிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யும். அக்டோபர் 17 வரைக்கும் தென்கிழக்கு பருவமழை உண்டு. அக்டோபர் 18 இருந்து வடகிழக்கு பருவமழை, அது அப்படியே கண்டினியூ ஆயிடும். தொடர்ந்து அது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ஆயிடும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி முழு வேகத்துடன் மழை பெய்யும் அப்படின்னு இவருடைய அறிக்கை. மத்தவங்க யாரும் அது சொல்லவே இல்லை. இவர் அறிக்கை 99% இது வரைக்கும் நடந்திருக்கு. நான் இது வரைக்கும் கேட்டது பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு நான் தகவல் சமயத்துல அனுப்பியிருக்கேன். 2-3 தகவல் தான். இந்த கஜா புயல்லாம் இவரு மட்டும் தான் இந்த ஊருக்குள்ள பூந்து அடிக்கும் கரெக்டா சொன்னாரு. அதே மாதிரி அடிச்சிச்சு சேதம் குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவங்களுக்கு அவருடைய கணிப்பை கேட்டு தற்காப்பு நடவடிக்கை எடுத்தவங்க தப்பிச்சிட்டாங்க.
1: பார்க்க போனால் தருகின்ற செய்திகளை தருபவர்கள் இவர் தருவது துல்லியமாக ஆராய்ந்து சரியாக
2: தருகின்றார். நாச்சியார் கோயில்ல 5 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படிங்கிறாரு சொல்றாரு. அவரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாச்சியார்ல ஒரு சின்ன கிராமம், பஞ்சாயத்து கிராமம், அதுல எப்படி அவங்க மழை மாணி வச்சு எப்படி கணிச்சாங்க என்னங்கிறது தெரியல. அவருடைய வானிலை அறிக்கை நாச்சியார் கோயில் கும்பகோணம் இருக்கு. நாச்சியார் கோயில் திருவாரூர் மாவட்டத்துக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் பக்கமா உள்ள ஊரு, அதுல 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு கரெக்டா சொல்றாருப்பா.
1: அப்படி
2: அவரு வானிலை அறிக்கை அவ்வளவு துல்லியமாக இருக்கும்.
1: வானிலை ஆய்விலே சிறந்தவர் அவருடைய நம்பலாம் எல்லோரும் என்று கூறுவார்.
2: அவர் பள்ளியிலே பகுதி நேர ஆசிரியராக வேலை பார்த்துக் கொண்டு வானிலை அறிக்கையும் கூறி வருகிறார்.
1: ஆசிரியர்கள் கூறுவதெல்லாம் சரிதானே ஞானசேகர். நான் ஆசிரியர் தானே, பெருமையாக இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு. இன்னும் நீங்கள் பணியை விட்டு வரும்பொழுது மிதிவண்டியில் வந்தீர்களா, வேறு வாகனத்தில் வந்தீர்களா?
2: இல்லையப்பா, நான் பேருந்தில் வந்து கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா அந்த பெரிய உங்களுடைய இருசக்கர வாகனத்தில் அவரோட நான் வந்து என்னை
1: உங்கள் தொலைபேசி நீங்கள் பயணம் செய்வதனால் இடையிடையே நிற்க பார்க்கறது. என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
2: என்ற படத்திலிருந்து மல்லி மல்லிகை என்ற பாடல் வேண்டும் அப்பா. அதற்கு முன்னால் ஒரு சில ஏக்கம் அப்பா எனக்கு.
1: என்னையா?
2: இன்று எனக்கு பிறந்த நாள், தாங்கள் ஆசி கூறுங்கள்.
1: ஓ, இன்று தன்னுடைய பிறந்த நாளை கண்டு மகள்வோடு இருக்கும் அன்பு மகன் ஞானசேகரன் அவர்களுக்கு பல்லாண்டு காலம் பல பேர்களும் பெற்று மீண்டும் மீண்டும் மகிழ்வோடு வாழ வேண்டும், ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற வேண்டும் என்றும், குழந்தைகளுக்காக வாழும் அவருக்கு இறைவன் எல்லா நலமும் கொடுத்து குழந்தைகளும் செல்வச்சீரும் பெற்று இவரை மகிழ்விக்க வைப்பார்கள் என்றும் கூறி, இவரை வானொலி உறவுகள், நண்பர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், வான் அரசி மீரா அதிபர் அவர்களோடு நானும் அன்புடன் வாழ்த்தி அவர்களுக்கு நல் ஆசியும் வழங்குகிறேன். வாழிய வாழிய பல்லாண்டு.
2: அனைவருக்கும் நன்றி. கணிக்கையாக்குறேன்.
1: இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது, இல்லை என்றால் வானொலியிலே பெரிய சிறப்பாக செய்திருக்கலாம். மல்லிகை மல்லிகை என்ற பாடலை என்ன திரைப்படுத்துறேன் மகனே?
2: வாத்தியார் வீட்டு பிள்ளை.
1: ஓ, வாத்தியார் வீட்டு பிள்ளையில வாத்தியார் வீட்டு பிள்ளை மல்லியா தான் இருப்பார். வாழ்த்துக்கள், சிறப்பாக. அப்ப இப்பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டது, பகல் பிறந்த நாள் ஆலயத்தில் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றதா பூஜைகள் எல்லாம்?
2: இல்லையப்பா, அந்த அளவுக்கு அங்க நான் ஒன்னும் பங்கு பெறவில்லை. அங்க குருக்கள்கிட்ட மட்டும் சொன்னேன், சொல்லிட்டு நான் இங்க வீட்டுல பத்மினி எனக்கு வந்து உடை வாங்கி
1: வச்சிருந்தாங்க
2: முதல் சம்பளத்துல இருந்து. அதை அணிந்து கொண்டு நான் கோவிலுக்கு சென்றேன். அப்பா,
1: இறைவனுக்கு நன்றி. பேர்த்து உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தது என என் மனம் பூரிப்படைகிறது. இப்படி இதுதான் மக்கள், குழந்தைகள், பெற்றார் என்பதற்குள்ள ஈடுபாடும் சொந்த பந்தங்களும். ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வேளையில உங்களுக்கு நாங்களும் இணைந்து வாழ்த்தி இருக்கின்றோம். சிறப்பாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், எல்லா நன்மையும் உண்டாகட்டும். உங்கள் பாடலை தந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். வாழிய வாழிய நெடுவொளி.
2: நன்றி அப்பா, நன்றி அப்பா, அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி மகனே, நன்றி,
2: நன்றி.
1: இந்த சிறப்பான வேளையில் உனக்காக நான் என்ற நிகழ்வை அலங்கரித்து சென்றவர்கள் முதலில் வந்து இணைந்தார் அன்புடன். 42 வருட காலத்தை அந்த கனவை நனவாக்கி மகிழ்ச்சியோடு இருக்கும் ஷியாமலா மகளே, நீங்கள் அங்கு சென்று உங்கள் மனதை அங்கே விட்டு விட்டு வந்து விட்டீர்கள் போல் இருக்கின்றது. அதனால்தான் அவளுக்கென்ற ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து ஒன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற பாடலை கேட்கின்றீர்கள் அல்லவா? இதோ அந்த பாடல்.

0: அற்புதமான அந்த பாடல். கவிஞர்கள், சிறந்த கவிஞர்கள், காவிய கவிஞர்கள் எழுதும் பொழுது நாங்கள் பலவிதமாக எங்கள் சமுதாயத்தில் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுவதை மாற்றி யோசிக்கக்கூடியதாக இருக்கு. இரண்டு மூன்று கருத்துக்களை நாங்கள் அங்கே புகுத்தக்கூடியதாக இருக்கு. உள்ளமெல்லாம் 42 வருடம் கண்ட கனவை நினைவாகும் பொழுது அந்த உள்ளம் அங்கே மகிழ்ந்து அங்கு பதிந்து விட்டது. அங்கே தன் மனதை பறை கொடுத்து விட்டேன் என்ற கருத்தை இந்த பாடலுக்கு நல்ல பொருத்தமான பாடல். அதன் காலை கனவுகளும் சிறப்பாக இருந்த அவர் அதைத்தானே குறிப்பாக கூறியிருந்தார். சிறப்பான நேரத்திலே அவர் இப்பொழுது இந்த பாடலை கேட்டும் தன்னுடைய கனவை நினைவாக்கி கொண்டிருப்பார். வாழ்த்துக்கள் மகளே சியாமலா. அடுத்து வரும் பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் வரும் ஒரு பாடல். மங்களத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இந்த பாடலை கேட்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். அன்புடன், நாச்சியார் கோயில் தேவா, நீங்கள் கேட்ட ஒரு பாடல் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, கேட்போமா?
1: ராஜா சார், பல்லவி மட்டும் இன்னொரு தடவை கேட்டுக்கோ.

0: சிறப்பான அந்த பாடல் கல்யாணம் என்ற அந்த பதம் எங்கள் எல்லோரையும் மகிழ வைக்கும் ஒரு மங்களமான பதம் அல்லவா? இத்தனை வரிகள் அங்கே சேர்ந்தாலும் அந்த கல்யாணம் என்ற வரி வந்தவுடன் எங்களை அறியாத மங்களம் ஏற்படுகின்றது. மனதுக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சி வந்து பூரிப்பாக இருக்கின்றது. இசைஞானியின் இசையிலே பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் குரலே கேட்பதற்காக வாலிப கவிஞர் வாலி அவர்கள் புனைந்துவிட்ட வரியையும் கேட்டோம். சிறப்பான அந்த பாடல் தேவா கேட்டு மகிழ்ந்திருப்பார். அந்த வேளையிலே நீங்காத நினைவு ஒன்றை மனதிலே வைத்துக் கொண்டு விடியும் வரை காத்திருக்கின்றார் எங்கள் யாமிருக்க பைமேன் சரவணன் அவர்கள். அவருக்காக அந்த பாடலையும் கொடுக்கத்தாரே வேண்டும். விடியும் வரை காத்திரு திரைப்படத்தில் நீங்காத எண்ணம் ஒன்று என்ற வரிகளோடு வரும் இனிமையான பாடலை கேட்டு மகளிருக்கும் சரவணா, உங்கள் பாடலும்
1: எண்ணம்

இனிமையான அந்த பாடலை நீங்காத எண்ணத்தோடு இருக்கும் சரவணா நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு இந்த பெயர் உண்டு, இந்த பெயரிலே அவருக்கு இன்று பிறந்த நாள் இருக்கின்றது, அதற்காக இந்த பாடலை தாருங்கள் என்று வாழ்வே மாயம் திரைப்படுத்தினது தேவி ஸ்ரீ தேவி என்று அழைக்கும் பாடலை மகாலிங்கம் நீங்கள் கேட்ட வேளை இதுவோ அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் மகாலிங்கம் உங்களுக்காக இன்றைய உனக்காக நான் நிகழ்விலே ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து கொண்டு நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் கூட அன்பு உறவு ஒருவர் கேட்ட பாடலாக இருக்கின்றது. அந்த பாடலை எடுப்போம். அந்த பாடலை தருவதற்காக முயற்சிக்கின்றேன். இங்கே அந்த பாடல் இது மொழியல் தமிழ் வானொலியில் இன்று உனக்காக நான் நிகழ்விலே வந்து அன்புடன் இணைந்து தங்களுடைய மனக்கருத்துக்களை பகிர்ந்து பாடல்களை கேட்டு சென்றிருக்கும் இந்த வேளை ஒவ்வொரு பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் அன்பு உறவுகள் தங்கள் மனதில் பட்ட நினைவுகளை உடனடியாக எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு போகும் போலையிலே இப்பொழுது வீட்டுக்குள்ளே ஞானசேகரன் கேட்ட பாடலை தேடுகின்றோம். அவருக்கு இன்று பிறந்த நாள் என்று கூறியிருந்தார் அல்லவா? அவருடைய பிறந்த நாளில் அவர் வந்து மல்லியே மல்லியே என்ற பாடலை கேட்டு சென்றிருக்கின்றீர்கள். அந்த பாடலை தேடுகின்றேன். அந்த பாடல் இப்பொழுது மல்லிகையே மல்லிகையே என்றுதான் வருகின்றது. மல்லியே சின்னம் இந்த பாடல் அது பாண்டித்துறை சத்தம் மல்லியே. சரி, இப்பொழுது நாங்கள் இன்று இருவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதாக கூறியிருந்தார்கள் அல்லவா? அதிலே அவர்கள் இருவருக்காக ஞானசேகரன் உங்களுக்காகவும் அன்பு மகாலிங்கம் தன்னுடைய தோழிக்காகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறும்படி இருந்த வேளையிலே பாடலையும் கேட்டீர்கள். அதற்காக மொன்றியல் தமிழ் வானொலி இந்த பாடலை அவர்களுக்காக ஒலிக்கின்றது பிறந்த நாள் வாழ்த்தாக.

மலர்களாம். உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம். உள்ளம் என்ற தோட்டத்தில்

அறிமுகம் என்பது முன்னுரையாக, அனுபவம் என்பது உள்ளுரையாக, ஆனந்தம் என்பது முடிவுரையாக. ஆண்டவன் எழுதிய காவியம் நாம், ஆண்டவன் எழுதிய காவியம் நாம். உறவு என்ற பானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே

பார்வையில் ஏந்திடுவோம் மனக்கடலில் எண்ண படகில் எந்த காலமும் நீந்திடுவோம் நூறு வயதை தாண்டும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் நூறு வயதை தாண்டும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் அன்னையின் நிழலில் அன்பெனும் குடையில் ஆயிரம் பாடல்கள் தோன்றும் ஆயிரம் பாடல்கள் தோன்றும் உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம் உள்ளம் என்ற தோட்டத்தில்

கலகலப்பா இந்த பாடல் கேட்கும் பொழுது எப்பொழுதும் மகிழ்வாக இருக்கும் பிறந்த நாள் என்றால் வருடத்தில் ஒரு நாள் வருவதை எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது போன்று இன்றும் பிறந்த நாளை கொண்டாடிய அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் சிறப்புகளும் கிடைக்க அருள் கிடைக்க வேண்டும். எங்களுடைய அன்பும் ஆசையும் என்றும் அவர்களுக்கு கிடைக்கும். இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலிகலத்திலிருந்து ஒலிபரப்பாகும் தினமும் நாங்கள் கேட்டு மகளும் கலந்து மகளும் கதம்பத்திலே இன்று உனக்காக நான் நிகழ்வு உனக்காக நான் என்ற இடத்திலே வந்து உள்ள கிடக்கைகளை பகிர்ந்து ஒவ்வொருதரும் தங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு யாருக்காக எவருக்காக ஏன் என்ற கருத்தையும் தந்து சென்ற வேளையிலே அன்பு ஞானசேகரன் கேட்ட பாடல் மல்லியே சின்னமுல்லையே என்றுதான் கிடைத்திருக்கின்றது ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சிறப்பான பாடல்களை உனக்காக நான் நிகழ்விலே ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் இறுதியாக ஒரு பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர உள்ளது. மூன்றாவது நேயராக வந்திருந்தார் தானாக வந்த சந்தனமங்கள் நாகப்பன் அவர்கள். கோவை மாநகரத்திலிருந்து பல விடயங்களை பரிமாறிக்கொண்டு ஒரு பாடல் அவர் கேட்டிருக்கின்றார், வெற்றிவேல் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னப்போலே ஒருத்தனை நான் என்ற பாடல். இப்பொழுது அந்த பாடலையும் கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணிக்கொண்டு வருகின்றது பாடல். நாகப்பன், உங்கள் பாடல்.

சிறப்பான இந்த பாடலை சூர்யா கோஷால் என்பவர் பாட வேண்டும் என்று டி இமான் அவர்கள் இசை அமைத்த வேளையிலே யுக பாரதி என்று தனக்கு பெயர் சூட்டி கொண்ட கவிஞர் வரிகளை கோர்த்திருக்கின்றார். இனிமையான இந்த பாடலை தந்து கேட்டு மகள வைத்தவர் எங்கள் நாகப்பன் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து வந்து தங்கள் விருப்ப கருத்துக்களையும் தங்களுடைய எண்ணங்களையும் பரிணமித்து எங்களோடு உறவாடி சென்ற உறவுகளாக ஷியாமலா, தேவா, நாகப்பன், சரவணன், மகாலிங்கம், ஞானசேகர் ஆகியோர் விளங்கிக் கொள்கின்றார்கள். ஒரு சிலர் வந்து அழைத்துவிட்டு நேரம் சென்று விட்டதோ அல்லது தங்களது வலைத்தளம் பழைத்ததோ தெரியவில்லை, நின்று விட்டார்கள். இருப்பினும் அவர்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தை நான் மனதில் கொண்டுள்ளேன். இங்கே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கண்டவர்களுக்கு மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கூறி இன்றைய நிகழ்ச்சியை கலகலப்பாக நாங்கள் கொண்டு செல்வதற்கு ஏற்ற கருத்துக்களை கொண்டு வந்து பரிமாறிய உங்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நானும் ஒரு பாடலை உங்களோடு கேட்டு மகிழக்கூடியதாக ஒரு பாடலை தந்திருந்தேன். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ற மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை இன்றைய நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாளும் திகழும் கதம்பத்தை அலங்கரிக்கும் ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு நிகழ்வாக வந்து செல்லும் வேளையிலே இன்று உனக்காக நான் நிகழ்ச்சி வந்து சென்றது. அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்து இணைந்தவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு எங்கள் எல்லோரையும் மகிழ வைத்தீர்கள். உங்களுக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் கேட்டு மகிழ்ந்த இந்த பாடல்கள் கருத்தாளமுள்ள பாடல்களாக அமைந்து சென்ற வேளையிலே இன்று நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணி சொக்கத்தங்கம் திரைப்படத்து பாடல் ஒன்று கரத்தில் கிடைத்திருக்கின்றது. விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் எல்லோரும் நினைக்கின்றதை வெளியே சொல்லவும் வெளியே உள்ளவர்களின் நினைப்பை உள்ளே வாங்கவும் ஏற்ற கருத்தான பாடல் போல் தெரிகின்றது. பாடலை ஒரு தடவை கேட்போமா? கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடல்கள் அங்கே தளத்திலே நீங்கள் தரும் பாடல்கள் மிகவும் கருத்தாழமுள்ள பாடல்களாகவும் எல்லோரும் விரும்பக்கூடிய பாடலாகவும் இருக்கின்றது. இதோ பாடல்

இனிமையான அந்த பாடல் என்ன நினைச்சு என்று கேட்டது வேளையிலே, நாங்கள் மனதிலே நினைப்பதையும் நினைத்ததையும் கொட்டி பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்வு உனக்காக நான் மட்டுமல்ல கதம்பத்தில் வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பு உறவுகளை உங்களுக்கும் உலகளாக இருந்து கேட்டு எனக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு 2026 ஆண்டு 7 மாதத்தின் 23 நாள் வியாழக்கிழமை கதம்பத்திலே வந்த உனக்காக நான் நிகழ்வை இனிதாக நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்கள் எல்லோரையும் நாங்கள் அறியும் வண்ணம் வந்த அன்பு தமிழ் தந்தை எல்லாம் வல்ல இறைவனுக்கு வல்லமை தந்து இன்றைய நிகழ்ச்சியை இனிதே நிறைவேற வைத்தமைக்கும் மீண்டும் நாங்கள் வல்லமையோடு இணைந்து சிறப்பிப்பதற்கும் அருள் தர வேண்டும் என்றும் உலகளாக இருக்கும் உயிரினங்கள் அத்தனையும் அல்லல்கள் காணாமல் அன்பு கருணை சாந்தம் இவர்களினால் உந்தப்பட்டு அவர்கள் சமாதானமாகவும் சமதர்மமாகவும் வாழ வேண்டும் நாங்கள் என்றும் அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் அருள் புரிய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டு 7 மாதத்தின் 23 நாள் உனக்காக நான் இனிது நிறைவுக்கு வந்துவிட்டது அன்பு உறவுகளே. இந்த வேளையிலே நன்றியும் வணக்கமும் கூறி காற்றலையில் இருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலேகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாவற்றிற்கும் சிறந்த இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறும் இந்த வேளையில் அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி இன்றைய 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 7வது நாள் வெள்ளிக்கிழமையில் இணைந்திருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்றைய கதம்பத்திற்கு. இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முகம் தெரிந்து தெரியாத என் அன்பு உறவுகளை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் எல்லோருக்கும் நல்லருள் புரிய வேண்டும் என்று கூறி இணைந்து கொள்வோம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண் கொண்ட தொலைபேசியோடு நீங்களும் நாங்களும் இணைந்து கொள்ளும் இந்த நாள் வெள்ளிக்கிழமை மொன்றியல் தமிழ் வானொலியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே ஒலிக்க இருப்பது

0: ஓம் நம சிவாய. நாங்கள் பக்தி கொண்டாடுவோம். எப்படி அந்த பக்தியை கொண்டாடுவோம்? நாங்கள் பக்தியை கொண்டாட வேண்டும் என்று உலகிலே எத்தனை வழிகளை காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு மூல காரணம், முக்கியமான ஒரு காரணம், கோயில், ஆலயம். ஆலயம் என்பது சாலவும் நன்று, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. ஆலயம் நன்று, அது தொழுவது நன்று, அதைவிட தொழுவது சாலவும் நன்று என்று கூறுகிற மிகவும் நன்று. என்ன காரணம்? அங்கேதான் இந்த உயிர்கள் அத்தனையினுடைய ஆன்மாக்களும் லைத்து நிற்கும், அருள் பாலிக்கக்கூடிய இறை சக்தி நிறைந்திருக்கும். நாங்கள் இல்லங்களிலே வைத்திருக்கின்றோம், வீதியிலே வைத்திருக்கின்றோம், போக்குவரத்திலெல்லாம் வைத்திருக்கோம். எங்கள் சமயத்திலே ஒன்று, அதிலும் இந்த இந்து மதத்திலே ஆலயம்தான் வேண்டுமென்றில்லை. ஒரு ஆலமரம், அரசமரம், ஒரு வேப்பமர நிழல், அதன் அடிமரத்தில் கூட அங்கே அருள் உண்டு என்று அதில் ஒரு கல்லை வைத்து ஒரு சூடத்தை ஏற்றிவிட்டால் அந்த இடத்தை தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் கைகூப்பி வணங்கி எங்கள் வேண்டுதலை கூறி எங்கள் மனப்பாரத்தை இறக்கி வைப்போம். அது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடைப்பிடித்த ஒன்று. அது மேலதிகமாக மக்கள் வந்து இன்னும் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டிடங்கள் எல்லாம் அமைந்திருக்கு. இறை அருள்னால் பெரிய கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய மன்னர்களினாலே ஆக்கப்பட்ட ராஜ கோபுரம் கொண்ட பெரும் கோவில்கள் எல்லாம் பெரிய கோவில் என்று கூட அழைக்கப்படக்கூடிய வகையில் எங்களுக்கு இருக்கின்றன. எல்லா மதங்களுக்கும் ஒரு தொழுகைக்கு, வணங்குதலுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கின்றார்கள். எல்லோரும் வீடுகளிலே எங்கு வணங்கினாலும் அங்கே ஆலயம் என்ற ஒன்று இருக்கின்றது. தேவாலயமாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம், ஒவ்வொரு பெயரோடு அங்கிருந்து இந்த வணங்குதலை செய்ய வைக்கின்றார்கள். அதிலும் வந்து தனித்து ஒருவராக சென்று வணங்காமல் கூட்டு வழிபாடுகள் எல்லாம் செய்கின்றோம், பிரார்த்தனைகள் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறப்பட்டதல்லவா நான் ஆரம்பத்தில் கூறினேன். ஆலயம் தொழுவது சாலம் என்று அந்த ஆலயம் வேண்டும். அதற்காகத்தான் இன்னும் ஒரு மொழி கூறுகின்றார்கள், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அதனால்தான் எம்மவர்கள் எங்கெங்கு இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் முதலில் ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்தை வைத்துத்தான் அங்கு வாழ்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறியக்கூடிய வகையில் அந்த அந்த ஆண்டவனுடைய, அந்த இறைவனுடைய பரிபாலனம் எப்படி இருக்கின்றதுன்னு அந்த நாட்டின் வளர்ச்சியில், அந்த ஊரின் வளர்ச்சியிலேயே தெரியும், அங்குள்ள பசுமையிலே தெரியும். அப்படி பல விடயங்களை கொண்டு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் பக்தி வேளையிலே, நாங்கள் பக்தியாக இருப்பதற்காக எங்களுக்கு தென்னகத்து திரைப்பட துறையிலே எத்தனையோ திரைப்படங்கள் பக்தி சிரத்தையோடு புராண இதிகாச வரலாறுகளை, சமய சம்பந்தமான வரலாறுகளை எல்லா மதத்தினர்களுக்கும் புரியக்கூடிய வகையில் எல்லா மதத்தினரும் கடைபிடிக்கும் வண்ணம் வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்டு செல்லும் சமயத்துக்காக உருவாக்கியிருக்கின்றார்கள், பாடல்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். எந்த விடயத்தை நாங்கள் செய்தாலும் அங்கே முதலில் இறை வணக்கம் செய்துதான் ஆரம்பிப்போம். ஒரு சிலர் ஆத்திகம் நாத்திகம் என்று கூறுகிறார்கள், நாங்கள் அதிலே கை வைக்க தேவையில்லை. உண்டு என்ற ஒன்று இருப்பதனால்தான் இல்லை என்று வாதாடுவதற்கு பலர் வருகின்றார்கள். ஒன்றுமில்லை என்றால் வாதாடுவதற்கு இடமில்லை, அங்கே ஏதோ ஒன்று இருக்கின்றது, அதனால் தானே வாதாட வருகின்றார்கள். அதை நிரூபிப்பதற்கு எத்தனையோ பேர் போராடியும் தோல்விதான் கண்டிருக்கின்றார்கள், வெற்றியை காணவில்லை என்று என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகையில் நான் கூறுகின்றேன் நண்பர்களே. அதனால் நாங்கள் இந்த பக்தி வேளையிலே வந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடைந்த அனுபவங்கள், நம் முன்னோர்கள் எங்களுக்கு கூறிய, நாங்கள் பார்த்த, நாங்கள் அனுபவித்த அனுபவங்களால் இந்த பக்தி என்றால் என்ன, பக்தியால் எங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன, இந்த ஆன்மா சுத்தம், ஆன்மா எப்படி சுத்திகரிக்கப்படுகின்றது, இந்த ஆன்மாவை நாங்கள் தூய ஆன்மாவோட ஒரு தூய ஆவியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கைக்கு எது தேவை, அருள் வேண்டுமா, பொருள் வேண்டுமா என்றெல்லாம் பல விடயங்கள் இருக்கின்றது. எங்கள் அலையங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணோடு வந்து நாங்கள் பேசுவோம், கலந்து கொள்வோம். வரும் பொழுது உங்களுக்கு விருப்பமான ஒரு பக்தி பாடல், பக்திமயமான ஒரு பாடல், பக்தியை ஊட்டக்கூடிய வகை, இறைவனுடைய கடாட்சம் எப்படி இருக்கின்றது, இறைவன் என்றால் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார் என்றெல்லாம் எண்ணக்கூடிய வகையில் ஒரு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் தெரிவு செய்து கொண்டு வாருங்கள், பகிருங்கள், கேட்டு மகிழ்ந்திடுவோம் அன்பு உறவுகளை. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.
1: பவசாகரத்திலே கிடந்து சரியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து தப்பி உண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீ

0: சங்கபத்தி உண்டாடுவோம். பறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருங்கி நின்று பக்தி உண்டாடுவோம்.
1: பறிவு கொண்டு உருகி நின்று நாங்கள் இந்த பக்தியை கொண்டாட வேண்டும். இந்த பவசாகரத்திலே என்று கூறப்படுகின்றது. பரிவு கொண்டு என்றால் விருப்பம் கொண்டு, நாங்கள் மனம் வந்து நாங்கள் அதை நம்பி விசுவாசித்து ஏற்றுத்தான் அதை இறைவன் என்பதை நாங்கள் கருதி கொண்டாடுகின்றோம். ஒரு மலையில் இருந்து ஊற்றெடுக்கும் நதியானது பல வழிகளாலும் சென்று இறுதியிலே அந்த வழிகளிலே செல்லும் வழிகளை பசுமையாக்கி இறுதியாக இறைவனை சென்றடைகின்றது, கடலை சென்றடைகின்றது. அதே போன்று எங்களுக்கும் இந்த மத வழிபாடு என்று ஒன்றை வைத்து அது பல வழிகளை காட்டக்கூடிய மார்க்கங்களை அங்கே உருவாக்கி அந்த கொள்கைகளை கூறிக்கொண்டு இறுதியாக அவை எல்லாம் கூறுவது இறைவனை எப்படி நாங்கள் அடைய வேண்டும், இறைவனை அடையும் வழி இது, இதன்படி செல்லுங்கள் அடையலாம் என்றெல்லாம் அனுபவத்தால் கூறியிருக்கின்றார்கள். அந்த எங்களை படைத்த இறைவன் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம், கேட்பதையெல்லாம் கொடுப்பார். அதே போன்று கீழாமலும் அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். துன்பம் வரும்பொழுது கூட தாய் தந்தையை நாங்கள் அணுகுவோம், நண்பர்களை அணுகுவோம், அயலவர்களை அணுகுவோம். ஆனால் எங்கள் மனதுக்குள்ளே இருக்கின்ற இறை சக்தியை நாங்கள் நினைப்பதில்லை. இறைவன் விட்ட வழி என்று ஒரு சிலர் இருக்கின்றார்கள். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று கூறுகிறார்கள். சித்தராகப்பட்டவர் சித்தர்கள் என்ன சொல்வது, எந்த நன்மை தீமையில் எதையும் எதிர்பாராத எல்லாம் சிவம் என்று இருப்பார்கள். அவருடைய போக்கு முழுக்க சிவன் போக்காக இருக்கும். அதனால் அன்புடனே வாருங்கள், உங்களுக்கு விரும்பிய பாடலையும் கொண்டு வாருங்கள், கேட்டு மகிழ்ந்துடுவோம். இன்றைய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்றைய பக்தி கொண்டாடுவோம் பாடலை கேட்கும் பக்தி வேளையிலே
0: பறிவு கொண்டு புகை துதி புரிந்து எதிர்த்தலை வணங்கி

அவியாகி வாழ்வில் இடர்பட அகமும் வாடி நோய்களாலே மெலியவும் அமுதும் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையில்லாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதி நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமது

அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வழி

நாடி வருவதெது பாப புண்ணியமல்லாது, நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து தும்பிடுங்கள் என்றும் அவனிலை

0: ஆம், இன்றைய பக்தி கொண்டாடுபவன் நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் உரை வானொலியை ஆரம்பித்தவுடனே கைதட்டி வரவேற்று அப்பா வந்தாச்சு என்ற ஆனந்தத்தோடு அன்பு மகள் ஷியாமலா. அதை தொடர்ந்து எந்த நிலையிலும் ஒன்றியல் தமிழ் வானொலியை விட்டு பிரியாத எங்கள் அன்பு நேயர் ஜெகபிரசாதிக் அவர்கள், அவரோடு தொடர்ந்து என் அன்பு மகாலிங்கம், விஜயராகவன், எல்லோரும் பக்தி வேளை நிகழ்வுக்கு வாருங்கள், வணக்கம் என்றெல்லாம் வணக்கமும் தந்து வரவேற்பும் தந்து இணைந்திருப்பதை வெளிப்படுத்தி எல்லோரையும் வரவேற்க சொல்லியும் அங்கே பதவியிலே எழுதியிருக்கின்றார்கள். சிறப்பான இந்த வேளையில் இவர்களை இணைத்துக் கொள்வதில் நான் பெருமைப்பட்டு மகிழ்ச்சியோடு அவர்களை வருக வருக வென்று வரவேற்றுக் கொள்வதோடு மேலும் கேட்டுக்கொண்டிருந்து பதிவு போடாமலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் பல உறவுகள் என்பதை நான் உணர்வேன். எந்த வேளையிலே நாங்கள் விடுகின்ற உள்ளே எடுக்கின்ற மூச்சு வெளியே வருவதற்கு உள்ள அந்த இடைவேளை நேரத்திலே சிவன் அருள், இறைவன் அருள், நாங்கள் சிவன் என்று கூறுகிறோம், அல்லாஹ் என்று கூறுகிறார்கள், இயேசு என்று கூறுகிறார்கள், ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆண்டவர் என்றும் இறைவன் என்றும் சிவம் என்றும் சக்தி என்றும் பலவிதமான பெயர்களை கூறிக்கொண்டு இறை பெயர்களை கூறிக்கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். தொடக்கி ஒரு இடத்துல ஒரு இடையூறு ஏற்பட்டு ஒரு திடீரென்று ஒரு ஒன்று நடந்து விட்டால் கூடவே சிவம் சிவனி என்று கூறுகிறார்கள், அல்லாஹ் என்று கூறுகிறார்கள், இயேசுவே என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய நாமத்தை உரைக்கும் பொழுது எங்களுக்கு எங்களை அறியாத ஒரு ஆசுவாசம் கிடைக்கின்றது என்று உறவுகளை பாருங்கள், இணைவோம், இணைந்து கொண்டு பேசுவோம், பேசி மகிழ்வோம். 6 4 7 8 7 4 6 4 1 5 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே அன்புடனே எங்களை வரவேற்பதற்காக அன்பாக மீண்டும் ஒருவர் இணைந்து பதிலை தந்திருக்கின்றார். அன்புள்ள சோமாஸ்கந்தன் ஐயா அவர்கள், வணக்கம் சோமாஸ்கந்தன் அவர்களே, வாருங்கள். உங்கள் பக்தி மயமான கருத்துக்கள், உங்கள் அதிலே என்ன இடர்பாடுகள் இருக்கின்றது, அல்ல ஏதாவது கூற வேண்டியிருக்கும், அனுபவத்தை பகிர வேண்டியிருக்கும், இது எங்கள் கடமை. நாங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும். ஆதலால் நாங்கள் பொருள் தேடி சென்றோமாக இருந்தால் அதை அடுத்தவருக்கு காட்டாமல் மறைத்து மூடி வைக்கலாம். ஆனால் அருள் தேடி செல்லும் வேளையில் அந்த அருளை நாங்கள் மூடி மறைத்து வைக்க முடியாது. அது அருளை எல்லோருக்கும் பாலிக்கும் வண்ணம் அந்த அருளின் பெருமையை மகிமையை எடுத்து கூற வேண்டும். அதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் ஓடி பெற வேண்டும் என்று இறைவதி வந்து அவர் திருப்புகள் தருவார். திருப்புகளுக்கு பொழிப்புரை தந்து திருப்புகளையும் சாற்றுவார் இங்கே என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். ஒரு பாடல் ஒன்று எனது கரத்தில் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. முதலில் அதை கேட்க வேண்டும் போல் இருக்க எனக்கு விருப்பமான ஒரு பாடல் கேட்போமா? அந்த பாடலை
1: திரை சூடி பெருமானே அருளாள எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை

0: வணக்கம் வணக்கம் இணைந்திருக்கும் அன்பு உறவு முதலில் வருகின்றார். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்திலிருந்து வருகின்றார். வரவேற்றுக் கொண்டேன், வணக்கம் தந்தேன். உங்களுக்கு உங்களுடைய இரவு வணக்கம், எங்களுக்கு பகல் வணக்கம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் கேட்டுக்கொண்டேன்.
1: நலமா இருக்கையா, மகிழ்ச்சியாகவும் இருக்கையா?
0: அது உங்களோட பிறந்ததாரு. மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் என்று கூறிய மகிழ்ச்சியோடு வருவீர்கள், மகிழ வைப்பீர்கள் எங்களையும். சரி, அங்கே இன்று உங்களுடைய காலநிலை இன்று மகிழ்வாக இருக்கின்றதா இல்லை கொஞ்சம் நெகிழ்வாக இருக்கின்றதா?
1: இன்று மகிழ்வு தாங்க. இரு காரணங்களால மகிழ்ச்சியா தான் இருக்கு. காரணம், இன்னைக்கு வந்து மழை தூத்த மாலையில அப்படியே தூரிக்கிட்டே இருக்குயா, அது ஒரு விதமா இருக்கு.
0: அடுத்தது
1: இன்று வந்து மூன்றாம் வெள்ளிக்கிழமையா, அதனால இன்னைக்கு பக்தி வேலைக்கு அதுக்கும் இன்னைக்கு வந்து எங்க சிவ ஆலயத்துல அம்பாளுக்கும் அலங்காரத்தோடையும், அது இல்லாம திருவிளக்கு பூஜையும் மிக சிறப்பா நடந்ததுயா. மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். நிறைய பெண்கள் அதில் ஆர்வத்துடன் கலந்துக்கிட்டு அதை செஞ்சாங்க. திருவிழுக்க பூஜை மிக சிறப்பாக செஞ்சாங்க. அந்த பதிவீடு கூட நான் அன்பு உறவில் பதிவிட்டு இருக்கேன்.
0: சிறப்பு சிறப்பு. நீங்கள் மட்டும் அதை கண்டு கழித்து அந்த அருளை பெறாமல் எங்கள் எல்லோரையும் பிறப்பிப்பதற்காக பதிவையும் அனுப்பியிருக்கிறது. இது சிவ புண்ணியம் ஐயா. இதெல்லாம் அறம், அறத்துக்குள்ளே நான் முதலில் கூறுவேன். பொருட்களை நாங்கள் தேடி பெருக்கி மறைத்து தான் வைத்திருக்கலாம், ஆனால் அருள் அப்படி அல்ல, வெளிப்படையாக தெரியும். நாங்கள் வெளியே காட்டி அடுத்தவர்களுக்கும் அதை நாங்கள் பெற வைத்துக்கொண்டு இறை நம்பிக்கை ஊட்டிக்கொண்டு இறைவனுடைய பெருமையை நாங்கள் பெற்றதை அடுத்தவர்களுக்கும் சாட்டி கொண்டிருக்கின்றோம். சிறப்பு சிறப்பு. எப்படி இருந்தது மக்கள் கூட்டம்?
1: நல்ல சரியான கூட்டம்யா. பெண்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்கள் வந்து அந்த திருவிளக்கு பூஜை அந்த செய்யற அளவுக்கு எங்க கோயில் பெரிய கோயில். அது பேரே வந்து பெரிய கோயில்னு சொல்லுவாங்க, மூவலூர் பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இது, அது இப்ப வந்து புனரமைப்பு, அதாவது கும்பாபிஷேக வேலை நடந்துட்டு இருக்கியா. அந்த இடத்திலும் கூட இந்த வருடம் வந்து அந்த குத்துவிளக்கு திருவிளக்கு பூஜையை வந்து மிக சிறப்பா நடத்திட்டு இருந்தாங்க. நான் எடுத்து போயிட்டு அங்க இருந்து வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: அந்த புனரமைப்பு செய்வதை கூட நாங்கள் ஒரு ஒரு பக்தியோடு கூறுவதென்றால் திருப்பணி என்று கூறுவோம்.
1: ஆமாய்யா,
0: திருப்பணி. திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த திருப்பணிகள் முற்றுப்பெற்று கும்ப அபிஷேகம், அதாவது வந்து குடமுழுக்கு நடைபெறும். குடமுழுக்கு என்று தமிழிலே கூறுவோம். கும்ப அபிஷேகம் தமிழ் சொல் அல்ல, ஆனா கும்ப அபிஷேகத்தை விட குடமுழுக்கு என்று கூறிக்கொள்வோம்.
1: வாழ்த்துக்கள்.
0: அங்கே ஏகோபித்த வகையில் எல்லோரும் தலையிலே கையை வைத்து சிறசிலே கரம் குவித்து ஒரு ஒரு கோஷம் ஒன்று வருவார்கள்.
1: 1 கோடி
0: எப்படி
1: 1 கோடியே 19 லட்சத்துல செஞ்சாவதியா?
0: ஆமா, அது பணச்செலவு. அந்த அவ்வளவு பணச்செலவு பொருட்செலவுக்கு இறைவன் வழி காட்டுவார் எப்படி எல்லாம் அதை மக்களுடைய
1: அரசாங்கம் கொடுத்திருக்கியா?
0: அரசாங்கம்
1: கொடுத்திருக்கோம்.
0: அரசாங்கமும் கொடுக்கின்றது. மக்களுடைய திருப்பணிக்காக அவர்கள் செய்கின்ற உண்டியல்கள் இருக்கின்றது, உபயங்கள்.
1: மக்கள் அது தனியா சொல்லணும், ஒரு தனி வரும்.
0: ஆமா ஆமா.
1: அது மட்டும் இல்லாம தேர் வந்து எங்களுக்கு மிக சிறப்பாக நடந்தது. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு அந்த தேர் பழுதுபட்டு அது வீணாவே போயிடுச்சு. அது இப்போ புனரமைச்சு, அதாவது இப்போ திருப்பணி அந்த தேர் வந்து செஞ்சு மறுபடியும் அதுக்கு வந்து 50 லட்சம் தனியாக அரசாங்கம் கொடுத்துருக்கு. அது முழுமை பெற்று இருக்கிறது ஐயா. இந்த கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு இந்த திருப்பணியும் முடிந்த கையோடு அந்த தேரும், அதற்கு முன்பாகவே தேர் ஓட்டம் நடத்த வேண்டும் என்பதும் ஒரு செய்தியை வைத்து உள்ளார்கள். ஆக்கப்பூர்வமான வேலையும் அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறையா.
0: தேரோட்டங்கள் திருவிழாவுகள் பெற வேண்டும் என்று இறைவனுடைய திருவிழம் கொண்டு விட்டால் மக்களுடைய உள்ளத்திலே அவர் இருந்து அவரை அறியாமல் க கைகூடும் வண்ணம் அரசாங்கமே செவி சாய்க்கின்றது என்றால் இறையருள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் எண்ணுவதோடல்லாம் இறை பக்தி அந்த ஆலயத்தை தொழுவது எவ்வளவு முக்கியம் என்பதும் எங்களுக்கு தெரிகின்றது. அங்கே அபிஷேக திருவிழா இந்த இதுகள் நடக்கும் பொழுது மக்கள் கூட்டம் பெருகியிருக்கும். ஒரு நேரத்திலே அந்த தீபாராதனை உயர்த்தி காட்டும் பொழுது எல்லோரும் தலையிலே வைத்துன்னு ஒரு கோஷம் இடுவார்கள். அதை கேட்கும் பொழுது மெய்சிலுங்க அரோஹரா என்று கூறுவார். அங்கே எப்படி கூறுவார்கள்? அங்கேயும் அரோஹரா போடுவார்களா?
1: ஓம் ஓம் நமச்சிவாய,
0: ஓம் நமசிவாய, சிவாய நம என்றும் அரோஹரா என்றும் நவபார்வதி இவதை எல்லாம் கூறுவார்கள். அங்கே
1: அங்கேதான் அழகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
0: இன்று தென்னாட்டில் மட்டும் சிவன் இல்லை, உலகமெங்கும் சிவன் பிறந்து விட்டார். எங்கே தமிழர் இந்துக்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் இருக்கின்றார்கள் இல்லையா? இங்கு மங்கள அயல்ல இருக்கின்ற வல்லபாம்பிய சமேதராக இருக்கும் கைலாசநாதர் அவருடைய ஆலயம் கோன்வால் சிவன் ஆலயம் என்று நீங்கள் யூ வலைத்தளத்தில் சென்று பார்த்தால் திருவிழாக்கள் தெரியும் நடக்கும். இந்த வருடம் என்னை அங்கே காண முடியாது. இல்லை என்றால் அந்த விழாக்களுக்குள்ளே எங்கேயாவது ஒரு மூலையில நான் நிற்பேன். இந்த வருடம் நான் செல்ல முடியாது என்றால் இந்த ஆன்மீகத்திலே எனக்கு பற்றுண்டு. ஆன்மீகத்தை நம்புவன், ஆன்மீகத்தை படித்தவன், ஆன்மீகத்தை பாடசாலையில் மாணவர்களுக்கு கற்பித்தோர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சடங்குகளில் எப்படி நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்பதை நான் நடைமுறையிலும் காட்ட வேண்டும்.
1: அதே மாதிரி அயல் நாட்டில் உள்ளதுல கம்போடியாவிலையும் முருகன் கோயிலும் சிவபெருமான் கோயில் பழமையான வருட பல வருடங்கள் முன்பு கட்டின திருவாலயம் அங்க
0: இருக்கின்றது. எங்கெங்கு தமிழன் தான் மட்டுமல்ல சைவர்கள் இந்துக்கள் இருக்கின்றார்களோ அங்கு ஆலயங்கள் இருக்கு. நான் முதலில் தமிழர் சென்ற இடம் என்று கூறிவிட்டேன். தமிழர்கள் அல்லாத வயிற்று மொழிக்காரர்களும் மதம் வந்து சைவ மதத்திலே இருக்கின்றன. இங்கே வந்து பல்லின மக்கள் வாழும் இடத்திலே எத்தனையோ வயிற்று மொழிக்காரர்கள் கிழக்கிந்திய தீபங்களில் இருந்து வந்தவர்கள் கூட அவர்களுடைய பெயர் அவர்களுடைய உச்சரிப்பு வித்தியாசம் இருந்தாலும் உன்னிப்பாக கவனித்தால் எல்லாம் அவங்களுடைய சைவ பெயராகத்தான் இருக்கும். அவர்கள் எல்லாம் காளி பைரவர் எல்லாவற்றையும் மணங்கு சிவன் சக்தி என்றெல்லாம் மணங்குவார்கள். அந்த அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த விசேஷ நாட்களை புனித நாட்களை திதிகளை நட்சத்திரங்களை எல்லாம் அவர்களும் கவனித்து அதன்படி ஒழுகுகிறார்கள். ஐயா இறைவனுடைய பரிபாலனம் அப்படியெல்லாம் இருக்கின்றது சிறப்பு.
1: அதே மாதிரியா எங்கள் பகுதியில் உள்ள ஒரு ஆசிரியர் அவர்கள் அவருடைய அண்ணன் மகள் சிங்கப்பூரிலே அவர்கள் வழியில் முன்னோர்கள் கட்டி வைத்த சிவாலயத்திற்கு தற்சமயம் ஓரிரு மாதத்துக்குள் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அங்கு சென்று அந்த ஆலயத்திலே தொழுது சிவன் அதாவது தமிழர்களால் கட்டப்பட்ட
0: சிங்கப்பூர்லே
1: முருகன் கோயில் ஆமா சிங்கப்பூர்லே அதுல வந்து நான் எங்க பகுதியில எனக்கு நண்பரா இருக்கிறவுடைய அண்ணன் மகளுடைய அந்த குடும்பத்தாரு அந்த குடும்பத்தார்கள் தான் அந்த முன்னோர்கள் கட்டியிருக்காங்களா?
0: சிங்கப்பூர்ல மலேசியா சிங்கப்பூர்ல மலேசியா
1: சிங்கப்பூர் இல்ல சிங்கப்பூரிலே
0: அரசகேரி சிவன் ஆலயம் என்று ஒன்று நான் இருந்த காலங்களில் அது பெரிதாக புனரமைக்கப்பட்டு இந்தியாவிலிருந்து வருகின்ற பெரியவர்கள் எல்லோரும் அங்கு வந்து செல்வார்கள். நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கு நாங்கள் பணியோடு இருந்தாலும் ஒரு வெள்ளிக்கிழமையும் அங்கு சென்று தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தது. அரசகீசரி சிவன் ஆலயம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அங்கு எல்லா ஆலயங்களும் உண்டு ஐயா, அங்கும் இருக்கின்றது சிறப்பு சிறப்பு.
1: ஏன் அமெரிக்காவில கூட இப்போ அந்த கோயில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
0: உலகத்திலே பெரிய கட்டிட அமைப்பு கொண்ட வெள்ளை நிறமான சிவன் ஆலயம் அமெரிக்காவில் தான் உண்டு. அது வட இந்திய மக்களினால் இந்து மக்களினால் ஆக்கப்பட்ட கோவில். அவருடைய பரிபாலனத்திலே தென்னிந்திய மக்களால் அல்ல, வட இந்திய மக்களினால் ஆக்கப்பட்டது. ஆனால் அங்கு எல்லோரும் சென்று அங்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்றது. அங்கும் பெரிய பெரிய சிவனாலயம். இங்கே எங்களுக்கும் வந்து பெரிய சிவனாலயம் இருக்கின்றது, முருகன் ஆலயம் இருக்கின்றது, சக்தியினுடைய துர்கா ஆலயம் இருக்கின்றது. சென்ற இடமெல்லாம் வழிபாடு தேவை ஐயா, ஆன்மீகம் இல்லாமல் வாழ முடியாது. இன்றைய தலைமுறை கூட தங்களுக்கு முடிந்த வரையில் அந்த மொழியில் தாங்கள் பேசுகிற பேச்சு மொழியில் ஆலயத்தை தரிசிக்கின்றார்கள். கொச்சை தமிழில், கொன்னை செல்ல தமிழில், தூய தமிழ் பேச முடியாது விட்டாலும் நன்றி மகாலிங்கம். என்ன பாடல் என்று உங்களுக்கு ஆலயம் சென்று வந்த வேளையில உங்களுக்கு உங்களை அறியாமல் ஒரு பாடல் உள்ளத்திலே தோன்றி இருக்குமே, என்ன பாடலா இருக்கும் அது?
1: அத்துடனே நான் இந்த கோவில் நான் சொல்றேன்னா எங்கள் பகுதி சிவாலயம்னு அங்க சிவ பூஜை செஞ்சுட்டு அந்த குறுக்களா இருந்த ஐயரு வந்து அந்த சிங்கப்பூர் மாரியம்மன் கோயில்ல இப்ப முதன்மை குறுக்களா தலைமை குறுக்களா 2 வருடங்களுக்கு முன்பு சென்றாரியா. அதுல இருந்து இங்க வந்து சில சமயங்கள்லயும் குருக்கள்கள் அமையாம இருந்து இப்போ வந்து அமைந்து உள்ள குருக்கள் மிக மிக அருமையான சிறு வயதுதான். ஆனால் நன்றாக அந்த கல்வி கற்று, அதாவது சம அந்த ஆன்மீக கல்வி கற்று பயிற்சியுடன் வந்து நன்றாக செய்கிறாயா. அதுவும் அம்பாள் பெரியம்பாள்னு சொல்ற சௌந்தர நாயகி அவர் அவங்களுக்கு தினமும் நேவேத்தம் வைத்து மாலை திருவிசைன்னு சொல்கின்ற 3 சூலம் அந்த 300 308 சுலோகங்கள் கூறி அதை தினமும் செய்கிறாரியா. அது அற்புதமான காட்சியா,
0: சிறப்பு. ஆனா அவர்கள் வந்து குருகுலத்தில் இருந்து ஆன்மீகத்தை படித்து அதற்காக தங்களை அர்ப்பணித்து வாழும் குருமார்கள், அதாவது குருக்கள் என்று அந்த அந்த நிலைக்கு வருபவர்கள் குருக்கள் என்று கூறப்படுது. அதிலே பிரதம குருக்கள், மேன்மையான தலைமை குருக்கள் என்று இருக்கின்றது. இந்த அந்த 3வது வெள்ளியை பற்றி ஏதாவது கூற முடியுமா உங்களுக்கு?
1: என்னையா?
0: இந்த 3வது வெள்ளி இன்றைக்கு என்று கூறினீர்கள், ஆடி மாதம் 3வது வெள்ளி. இதுக்குள்ள சிறப்பு என்னவென்று கூற முடியுமா?
1: அதாவது ஆடி அதற்கு கூட ஒரு பதிவிட்டு இருந்தேன், அது உங்களுக்கு வந்து வரலன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னுடைய அமைப்பில் உள்ள நண்பர்களுக்காண்டு பகிர்ந்துள்ள அதில் கூட இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி மிக அருமையாக அந்த தொகுப்பு கொடுத்துருந்தேன். அதில் என்னன்னா வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்குடைய சிறப்பு உள்ளதுங்கிறது மட்டும் இல்லாமல் 3வது வந்து மிக மிக அரிதாக அதை போற்றக்கூடிய அளவுக்கு அந்த வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்குங்கிறது தான் சொன்னாங்க. இன்னும் சில கருத்துக்கள் இருக்கே, அதை கொஞ்சம் சொல்ல முடியல.
0: சரி, இப்பொழுது ரேவதி போன்றவர் வேறு, சியாமலா போன்றவர் வேறு இருக்கிறாங்க, அதை விட கஸ்தூரி வேறு வேறு என்று எண்ணுகிறேன். கஸ்தூரி வந்தால் மேலும் சிறப்பாக கூறுவார். இன்னும் இருக்கின்றார்கள் சரவணன் போன்றோர் வந்து கூறுவார்கள். உங்களுக்கு இந்த நாளில் இன்றைய நேரத்தில் இந்த நேரத்தில் பக்தி மயமாக என்ன பாடலே கேட்க தோன்றுகிறது?
1: வடிவேல் பாடுற பாட்டியா அந்த ஒரு பாடல், அம்மா அந்த பாடல் வந்து என்ன பெத்த தாயே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வருங்கயா. நான் வேணா எழுதி அனுப்புறேன் அந்த இதை.
0: ஒரு தாலாட்டு பாடல் தானே
1: வரும். ஆமா, தாலாட்டு பாடல். ஆயி
0: மகமாயி ஏதோ அம்மா அந்த பாடல். சரி, இங்க எங்களுக்கு அது எங்களுக்கு இங்கே ஒரு களஞ்சியம் இருக்கின்றது, பாடல் களஞ்சியம். சேமலா உடனே பதிவு
1: செல்வாங்க, இல்லன்னா ரேவதி அம்மா
0: அம்மா சொல்லிடுற. யாரோ கிருஷ்ணன் யாரோ
1: அம்பாள் வந்து இந்த அலங்காரத்துல மிக சந்தன அலங்காரத்தை மிக மிக அழகான ரொம்ப நாளே அப்படியே நின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது.
0: சந்தன
1: புகைப்படமே நான் எடுக்க மாட்டேன், எடுத்துட்டேன் அன்னைக்கு.
0: சந்தனத்தில் தொட்டி கட்டி வரும் அந்த பாடல், தொட்டில் கட்டி தாளாட்டி நல்ல பாடல் மாலைங்க. அடுத்த உறவு வருகின்ற நன்றி. இவ்வளவு தகவல்களை இன்று பக்தி பொழுதில் பகிர்ந்தது சிறப்பு. நன்றி. இறை அருள் என்றும் உங்கள் எல்லோருக்கும் பாலி கட்டும். மொன்றியல் தமிழ் வானொலி கூட
1: 13:47 பேச என்னை வைத்தவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.
0: இது அவன் அருள், அவன் அருள், அவன் நன்றி அனுபவம் அசையாது. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் ஒரு நிகழ்வாக ஒலித்துக் கொண்டிருக்கும் கதம்பத்திலே இன்று பக்தி வேளையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பக்தியோடு வந்து மகாலிங்கம் அவர்கள் இன்று 3வது ஆடி வெள்ளி என்பது பற்றியும், அங்கு பேர் ஆலயங்களில் நடந்த உற்சவங்களை பற்றியும் சில வரலாறுகளையும், பக்தி மயமாக ஆன்மீக வகையிலே எப்படி இருக்கின்றது என்றும் கூறிய வேளையில், ஆன்மீகம் எங்களுக்கு மிக முக்கியம், பக்தி கொண்டாடப்பட வேண்டும், அதுவும் பயத்தோடு நயத்தோடு நாங்கள் இறைவனை இருகரம் கூப்பி சிரத்தையோடு வணங்கினால் எங்களுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கை கொடுப்பார் என்ற நம்பிக்கை நம் மூதாதையர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதன்படி செல்வோம் என்பது உறவுகளே. எங்கே அலையுங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணு. இங்கே உடனே போட்டுவிட்டால் அன்பு மகள் அந்த பாடல் மாலிங்கம் சந்தனா மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன். நான் ஒரு தூளியை எடுத்து கொடுத்தால் போதும், நீங்கள் கேட்டாவா உடனே குறிப்பிடுவா. நன்றிகள் சியாமலா. இதோ வந்தம் விட்டார், அவர் வருகின்றார். அழைப்போம். வணக்கம் மகளே. சியாமலா சியாமலா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: எங்கே இருக்கின்றீர்கள்? ஒரு நாளைக்கு இஞ்சி குடி வேதாணி உண்டு பறந்து திரிவாள். இறைவன் நல்ல வல்லமையை கொடுக்க வேண்டும். நல்லமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நல்லா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே. சரி, இப்பொழுது நீங்கள் காற்றலைக்கு வந்திருக்கின்றீர்கள். உடனே பாடலை தந்து விடுவீர்கள். கட்டிக்கார எப்படி இருக்கும் அந்த பாடல் மகளே? எங்க பாருங்க.
1: சந்தன மல்லிகையில் தூளி கட்டி
0: போட்டு. சரி, இன்று ஆலயங்களுக்கு செல்ல உங்களுக்கு வசதி இல்லை, ஆனால் என்று மனதிலே ஆலயத்தினுடைய சிந்தனை தெய்வ சிந்தனை இருக்கின்றது தானே? நான்
1: எங்க வீட்டு கோயிலுக்கு மட்டும் போனப்பா, சியாமலா தேவி மட்டும் பாத்துட்டு வந்தேன்.
0: சியாமலா தேவி, சியாமலா தேவியை போய் பார்த்தாரா? சரி, அப்படி இருக்கின்றா. அங்க எப்படி
1: ஜனக்கூட்டம்?
0: எங்கெங்கும் பரிபாலித்துக் கொண்டிருக்கும். நான் இலங்கையிலே நான் திருமணம் முடித்து சென்ற வீட்டில் என் மனைவியின் வீட்டுக்கு அருகிலே அவர்கள் அந்த உள்ளூருக்குள்ளேயே ஒரு அம்பாள் ஆலயம், பேச்சி அம்மன் என்ற பெயரோடு காலம் காலமாக ஒரு சின்ன கொட்டகை இருக்கின்றது. அதற்கு அங்குள்ளவர்கள் நிலம் கொடுத்து ஒதுக்கி ஒரு 100 பேர் நின்று அதை கொண்டாடக்கூடிய அளவு ஒரு நிலமும் கிடைத்து இருங்க. இப்போ வெளிநாடுகளுக்கு சென்று இந்த அலுவல அலுவலப்பட்ட காலத்தில் நான் சென்று மீண்டு ஓரளவு மனம் திருந்தி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்குள்ளவர்களுடைய கைங்கரியத்தால் அது இப்பொழுது ஆலயமாக பெருகி இருக்கின்றது. அப்படி அந்த உள்ளூர் அன்று உள்ளூருக்குள்ளே தங்கள் தங்களுக்காக கூட ஆலயங்கள் இருக்கு. அதற்கு பின்பு எங்கள் அந்த வீட்டுக்கு பின் ஆலயம் பார்த்தால் அம்மன் ஆலயம் இருக்கின்றது, பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது, பைரவர் ஆலயம் இருக்கின்றது, பெரிய ஆலயம் எங்கள் அங்கும் இருக்கின்றது. எங்கெங்கும் இருக்கின்றதம்மா. அங்கே சிறு ஆலயம் பெரு ஆலயம் என்று இல்லாமல் எல்லாவற்றிலும் இறை சக்தி உண்டு என்பதை நம்புவார்கள். என்னை அறியாமல் நான் இந்த அதிகாலையில் புறப்பட்டு அந்த எங்கள் வீடு அந்த கேஜ் அந்த படலையை திறந்து, படலை என்று கூறுவோம், அதை திறந்து அந்த ஒழுங்கைக்குள் வந்து பெரிய தெருவுக்கு போறதுக்கு இடையே அந்த அம்பாள் இருக்கு. என்னை அறியாமல் கை உடனே அதில் நின்று ஒரு தடவை அம்பாளை தரிசித்து தான் போவேன். ஏதாவது ஒரு சிறு காய்ச்சல் துன்பம் வந்தால் என் மாமியார் என்ன செய்வார்னா உடனே அந்த ஆலயத்துக்கு சென்று விடுவார். அருகிலே ஓடி அங்கே சென்று வணங்கி விட்டு ஓடி வந்து அந்த விபூதியை கொண்டு எங்களுக்கு பூசி விடுவார். அந்த நம்பிக்கை அதன் அது குணமாக.
1: இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது வீட்டில் உள்ள சாமி கும்பிட்டு போறதை விட இங்கே வீட்டுக்கு வாசல்லேருந்து பார்த்தா கோவில் தெரியும், சியாமலா தேவி கோவில்.
0: அதே போன்று வீட்டில் நாங்கள் தரிசனம் செய்யும் பொழுதும் இந்த அருகில் இருக்கிற சுவாமிகளை நினைத்துக் கொள்வோம். மனதுக்குள்ளே நினைத்து விடுவோம். எங்க சென்றாலும் இங்கிருந்தாலும் என்ன அறியாமல் அந்த வார்த்தை வரும் எனக்கு சில சமயங்கள்ல. பேச்சியம்மா, தாயை பேச்சியம்மான்னு சொல்லி அன்னை எங்கும் இருப்பார் தானே, எந்த உருவத்திலும் இருப்பார் தானே. சிறப்பு சிறப்பு. இப்பொழுது ஆடி வள்ளியை பற்றி நீங்கள் ஏதாவது கூற முடியுமா? திருவிளக்கு பூசை செய்வார், திருவிளக்கை ஏற்றி வைப்போம் என்ற பாடல்கள் இருக்கின்றது, பல பாடல்கள் இருக்கின்றது. சரி, இன்று அப்ப இனி வெளியே செல்லும் உத்தேசம் ஏதாவது உண்டா?
1: இன்னைக்கு இல்லப்பா, நாளை காலையில பெரிய பெரிய பையன் கௌதமனோட பிறந்த நாள் நாளைக்கு, அதனால சுவாமி மலை போறப்பா.
0: ஓ, சுவாமி மலை
1: வீடுல ஒண்ணு.
0: சுவாமி மலை வீட்டுல இருந்து நீண்ட தூரமா மகளே?
1: 36 ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குப்பா.
0: ஓ,
1: இங்க இருந்து கும்பகோணம் 30 கிலோமீட்டர், அங்க இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ள இருக்கும்.
0: அப்ப இப்பொழுது ஆன்மீகத்திலே யாத்திரைகளை செய்ய வழிகட்டி புறப்பட்டு விட்டீர்கள், அப்படித்தானே?
1: போயிட்டு நாளைக்கு சுவாமி மலை.
0: சுவாமி மலையில இருப்பது முருகன் தானா?
1: ஆமாப்பா,
0: முருகன்
1: தான்.
0: அது ஒரு வீடு. சரி, அது என்று அப்படி என்ன என்ன பாடலை நீங்க கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: இன்னைக்கு வந்து என்சி வசந்த கோகிலம் பாடிய தந்தை தாய் இருந்தால் அந்த பாட்டுப்பா.
0: என்ன பாடலம்மா?
1: என்சி வசந்த கோகிலம் பாடி தனிப்படம் தான்ப்பா. தந்தை தாய் இருந்தால் உலகத்தில்

0: ஐயா வருமோ ஐயா, நல்ல பாடல். அவருக்கு தாய்
1: தந்தை
0: எழுதியான பிள்ளைகள் எல்லாம் அதிகம் என்ன அவருக்கு, உலகம் எல்லாம் அவருடைய
1: சிவனுக்காக பாடுறதுப்பா. சிவனுக்கு தந்தை எப்படி இருக்கும், அதுக்காக
0: சிறந்த பாடல் வசந்த கோலம் அவர் பாடிய பாடல். அந்த பாடலை நீங்களுக்கு தந்த போலேயே நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நன்றி அம்மா. உங்கள் எப்பொழுது பயணிக்க இருக்கின்றீர்கள் யாத்திரை? நாளையா?
1: நாளைக்கு இங்க சுவாமி வழி போறப்பா, செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போறப்பா.
0: ஓ, செவ்வாய்க்கிழமை. உங்கள் பயணம் சிறக்க வேண்டும். யாத்திரை பக்குவமாக அமைந்து இறை சக்தியோடு இறை அருள் பெற்று நலமோடு வாருங்கள் மகளே. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவாக காத்துக் கொண்டிருக்கின்றார் வருவதற்கு இங்கே திருமலையூரிலிருந்து எங்களுடைய யோகாராஜி அழைத்து விட்டு அவருடைய இணைப்பில் துண்டிக்கப்பட்டு விட்டது. யோகாராஜி நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையம். நல்லதொரு பாடலை ஷியாமலா தந்திருக்கின்றீர்கள். சாந்தி நீங்கள் முனைந்திருக்கின்றீர்கள் தெரிகின்றது. வர விரும்புபவர்கள் விரைவாக வந்து செல்வது நன்றாக இருக்கும். இது மூன்று தமிழ் வானொலி தொடர்கின்றது இந்த பாடல்.

0: உலகில் எங்கள்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: சரியாக மூன்று தடவை கூறியிருக்கிறீர்கள். நான் கூறியதுக்கு மூன்று வணக்கத்துக்கு சரியாக தந்தபடியால் நன்றி. நலமாக இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா யோகா?
2: நல்லா இருக்கேன்
1: மகளே.
2: அப்படித்தானே,
1: அந்த உங்களுக்கு மட்டும்னா அந்த யோகம் எங்களுக்கும் அதை வர செய்ய பண்ணு. நீங்கள் அங்கே திருமயில ஊர்ல மழை பொழிந்ததா இல்ல காலையில எப்படி இருக்குன்றதா யோகா ராஜி?
2: என்ன
1: காரணம்? வரலாம் வரலாம் அந்த நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் வரும், மழை வரும். அது வரும், உங்களுக்கு இப்ப வந்த மழை போதும் என்று அதை நினைத்து விட்டது, அதனால தான் வரவில்லை. தொடர்ந்து பெய்தால் தாங்க மாட்டீர்கள் தானே? அதனால் சில சமயம் கொஞ்சம் நிறுத்தி பார்ப்போம்னு நிறுத்தி இருக்கிறது. அல்லது சில முறை நாங்கள் வருந்தி அழைக்க வேண்டுமோ? நல்லதோர் மழை பாடல் பாடினீர்கள்னா சோன பெய்யுமே மழை, இல்லையா? சரி, அப்ப இன்று ஆலயங்கள் ஆலய தரிசனங்கள் எல்லாம் எப்படி சேர்ந்தது? பழமையாக நீங்கள் ஆலய தரிசனம் செய்யும்
2: இன்னைக்கு கபாலீஸ்வரர் டெம்பிள், சீனிவாசர் கோவில், அப்புறம் கேசவர் கோவில், எல்லா கோயிலையும் போன, எல்லா சன்னதிலையும் பூ கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: ஓ, கபாலீஸ்வரர் கோயில் டெம்பிளுக்கு போனீர்களா?
2: கபாலீஸ்வரர் டெம்பிள் கோவில்.
1: அப்ப சரி, எல்லா இடம் வந்து வந்தீர்கள், வாழ்த்துக்கள். உங்கள் கபாலீஸ்வரர் வந்து உங்களை கபாலீஸ்வரர் உங்கள் இல்லத்திலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கின்றாரா அருகில் இருக்கின்றாரா? எவ்வளவு தூரத்தில்?
2: அருகிலே அருகில்.
1: ஓ, அங்கே ஓ அங்கே ஆலயங்கள் பூசை நடைபெறும் பொழுது ஒலிக்கின்ற மணி ஓசை உங்கள் வீட்டுக்கு கேட்குமா? பூசைகள் எல்லாம் பூசை உங்களுக்கு பூ கிடைத்தது?
2: பூ கிடைத்தது எல்லா இடத்துலயும், எல்லா சன்னதிலயும், தாயார் சன்னதியில பூ கிடைச்சது, மயூரவள்ளி சன்னதியில பூ கிடைச்சது, பெருமாள் சன்னதியில பூ கிடைச்சது, அப்புறம் முருகன் சன்னதியில பூ கிடைச்சது. அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரே பூ மயம்தான்.
1: அப்ப போன போன இடம் எல்லாம் பூ கிடைத்தது உங்களுக்கு? எல்லோரும் பூ கொடுத்திருக்கின்றார்கள். என்ன என்ன வண்ணத்திலே பூ கிடைத்தன? என்ன என்ன வண்ண பூ?
2: எல்லாமே வெள்ளை பூ தான்.
1: அதான், என்ன வண்ணத்திலே கிடைச்சது?
2: எல்லாமே வெள்ளை.
1: எல்லாம் வெள்ளை, எல்லாம் வெள்ளை பூ.
2: ஓ,
1: வெள்ளை நல்ல வயிற்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, அப்ப நீங்கள் இன்று ஆலயத்தில்
2: என்னம்மா ஒரு அது விஷயமா ஒரு கதை ஒண்ணு வந்தது.
1: நிச்சயமா கூறவேணும், கூறுங்கள்.
2: சொல்லி சிற்பங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே போகுது. போகும்போது என்ன பண்ணுது, அப்பாப்பா வந்துருங்கப்பா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது திடீர்னு. ஏமா, நீ கோவில் தானே பாக்குற, சொன்ன எதுக்கு இப்ப வீட்டுக்கு கூப்பிடுற? சாமியை பார்க்க வேணாமா? அப்பாப்பா வேணாம்ப்பா, அந்த பாருங்கப்பா அந்த சிங்கம் நம்மளையே பாக்குது, அந்த சிங்கம் வந்து நம்மள கொன்னுடும்பா அப்படின்னு. அம்மா, அது வெறும் சிற்பம் தாம்மா, அது வந்து நம்மள ஒண்ணும் பண்ணாது, அது வெறும் சிலை தானே, அது எப்படி நம்மள வந்து பண்ணும்? அப்ப அதே மாதிரி தானேப்பா கோவில்ல கடவுளை வச்சிருக்காங்க, அப்ப அதையேன்பா நீங்க போய் சேவிக்கிறீங்க? அவங்க அப்பாவுக்கு பதில் சொல்ல தெரியல, அதை அப்படியே புல் ஸ்டாப் போட்டு கமா போட்டு வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கு நான் பதில் சொல்றேன், நம்மளுடைய மனப்பக்குவம், நம்மளுடைய பார்வையினுடைய இதுதான் அது. ஒவ்வொரு நாள் போவேன், கற்பகாம்பாளை பார்ப்பேன், தாயாரை பார்ப்பேன். ஐயோ, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களே நீங்க. ஐயோ அம்மா, என்னம்மா இன்னைக்கு அப்பாவோட ரொமான்ஸா அப்படின்னு அப்பா அம்மாவை கொஞ்சம் மாதிரி அம்மாவை கொஞ்சிட்டு அப்பாவைப்பா என்ன இன்னைக்கு அம்மா ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வருவேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் போனா ரொம்ப இழைச்சு போயிருக்கிறேன், என்னம்மா இன்னைக்கு அப்பாவோட என்னாச்சு, ஏன் இப்படி ஒல்லியாயிட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ ஒவ்வொரு நாளைக்கு அப்படியே ரியாலிட்டியா அங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரியே எனக்கு என் மைண்ட்ல தோணும். அவங்க அவங்களுடைய மனப்பக்குவம், அவங்களுடைய கண்ணோட்டத்துலதான் பக்தி வரணுமே தவிர, சிற்பம் வந்து சிலை வந்து பேசுமா, சிலை வந்து செய்யுமான்றதெல்லாம் கிடையாது. சிலை அது சிலையா நம்ம பார்த்தா அது சிலை, அது கடவுளா பார்த்தா அது கடவுள், என்ன பொறுத்த வரைக்கும் அது கடவுள் தான் அப்படின்னு நான் முடிச்சேன். அவங்க முடிக்கல, நான் முடிச்சிட்டேன்.
1: சிறப்பு. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை,
2: இல்லை என்றால் அது இல்லை.
1: அதனால்தான் நாங்கள் எங்கள் மனத்திலே தான் கோவில் உண்டு, எங்கள் இதயத்திலே தான் தெய்வம்.
2: ஒரு கோவிலுக்கு திருச்செந்தூர் கோவில் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆனா என்னால போகவே முடியல, காசும் கிடைக்கல. ரொம்ப நாளா போராடி திடீர்னு ஒரு நாள் போற மாதிரி ஒரு இது வந்தது. முதல்ல மயிலாடுதுறை போயிட்டு அந்த ஒரு கோவில் போயிட்டு அந்த கோவிலுக்கு அப்புறமா திருச்செந்தூர் போகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கோவில் போயிட்டு திருச்செந்தூர் அந்த கோவிலுக்கு போகும்போதும் நான் போய் பஸ் விட்டு கீழே இறங்கும் போது மயில் கத்திச்சு அப்படின்னுச்சு. என்ன மயில் எங்கயோ கத்துது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது மாடியில எங்கயோ நின்னு கத்துது. ஆஹா, நம்மள வரவேற்குது அப்படின்ட்டு போயிட்டேன். அடுத்து அதே மாதிரி திருச்செந்தூர் போய் இறங்குறேன், நான் இறங்கின உடனேயுமே மயில் கத்துது. என்னடா அது, எங்க போனாலும், ஆமா எங்க போனாலும் நம்மள வரவேற்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் திருச்செந்தூர் கோவில் உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் போறதுக்கு முன்னால மரத்துல ஆண்மயில் பெண்மயில் ரெண்டும் அங்க ஆகா வள்ளியும் முருகனும் சேர்ந்து நிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போனேன். அது எனக்கு ஒரு பெரிய அதே மாதிரி கணபதி, என் கணபதி எங்க போனாலும், நான் எங்க போனாலும் என் முன்னால அவன் வருவான், இல்லனா எங்கானே எனக்கு காட்சி கொடுப்பான். அதே மாதிரி அன்னைக்கு அவனும் காட்சி கொடுத்தான். பால கணபதி இல்ல, என்னோட குண்டு யானை.
1: ஓ அப்படியா? ஆனால் என்னவென்றால் யோகராஜ், அதனுடைய அர்த்தம் என்ன, எங்களுக்கு சிந்தனை அதுவாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் அதுவாகத்தான் தெரியும். அம்மாவை நினைத்து கொண்டு நீங்கள் எங்கு எதை பார்த்தாலும் அம்மாவின் உருவம் அங்கே தோன்றிக் கொண்டிருக்கும், அன்னையின் உருவம். அதே போன்று ஆண்டவனை நாங்கள் நினைத்து என்ன உருவத்தில் எங்களுக்கு வேண்டுமோ அந்த உருவத்தில் அதுக்கு சந்தர்ப்பம் சகுனங்கள் எல்லாம் தந்து கொண்டிருப்போம். அந்த சகுனங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மையாகத்தான் படும். சில சமயம் ஏதோ ஒரு கால நேரத்தில் அதனுடைய விருப்பத்துக்கு அந்த மயில் கத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இறை சிந்தனையோடு போகும்போது அந்த மயிலின் குரல் கூட உங்களுக்கு ஆண்டவனைத்தான் நினைவூட்டுகிறது. மனதிலே இறை பக்தி இருக்கின்றது, அந்த கருணை எங்களை இருக்கிற நம்பிக்கை, அது விசுவாசம். அந்த விசுவாசம் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் சரியாக நடைபெறுவதற்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் அனுகூலமாக இருக்க செய்வது. ஆனால் சில பேர் வந்து சந்தேகத்தின் நிமித்தம் போலியாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று எல்லாம் போவார்கள் தானே. ஆனால் அதை நாங்கள் மிச்சம் உண்மையான பக்திமயத்தோடு சிரத்தையோடு போக வேண்டும். சிரத்தையோடு நீங்கள் கூறுவது போல கல்லென்றால் அது கல், தெய்வம் என்றால் அது தெய்வம். நாங்கள் தெய்வம் என்று நினைத்து வணங்கினால் எங்களுக்கு அதைத்தானே. எத்தனையோ பேர் இந்த மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலே ஒரு பாடலில் வருகின்றது இல்லப்பா, அந்த ஆடல், அந்த காளியை பற்றி அவர் பாடுற பாட்டிலே கை அசையும் என்றால் அங்கே கை அசைகிறது அம்மா. கச்சிலையில் இந்த கை அசைவது போல அவருக்கு தோற்றம், அவருடைய எண்ணம், அதெல்லாம் பூர்வீக புண்ணியங்கள். பூர்வீக புண்ணியத்துக்கு உதாரணமாக திருஞான சம்பந்தரை எடுத்துக்கொள்ளலாம். திருஞான சம்பந்தர் 3 வயதிலே இவ்வளவு அழகாக இலக்கண இலக்கியத்தோடு சொற்களை அடுக்கி ஒரு தேவாரத்தை பாடுகிறார் என்றால் அவர் எந்த பல்கலைக்கழகத்திலோ பள்ளிக்கூடத்திலோ எந்த ஆசிரியரும் கல்வியே கற்கவில்லை. ஆனால் இப்படி பாடியிருக்கின்றார் என்றால் அது உண்மையான சம்பவம், இடம் பொருள். நீங்கள் அந்த கோவில் இப்பொழுதும் பார்த்துக்கொள்ளலாம் அந்த கோயிலை. ஆனால் அவர் பூர்வீக, அதற்கு கூறப்படுகின்றது இன்னொரு இடத்துல, அவர் பூர்வீக பிறவியில் அவர் இறை தொண்டை நிறைய இறைவனை நம்பிக்கை வைத்து இறைவனோடு ஒன்று இருந்திருக்கின்றார், நல்ல சேவைகளை செய்திருக்கின்றார். ஆன்மீக சேவைகள் இருந்தபடியாக தான் அவருக்கு அந்த ஞானம் கிடைத்தது. அதனால் தானே இந்த யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் சென்று ஆண்டாண்டு காலம் தவம் என்ற ஒன்றை இருந்து வரம் பெறுகிறார்கள். உணவு இன்றி உடைய காலத்தை பற்றி எண்ணாமல் அப்படி ஒரு சிலர் இருந்து தவம் செய்யும் இடத்தில் என்ன நடக்குது என்றே அவர்களுக்கு தெரியாது. மெய் மறந்து போவார்கள், தன்னை மறந்து சிவனே என்று எண்ணிக்கொண்டு சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே என்று வாழ்ந்திருக்கின்றார்கள். சிறப்பு யோகராஜ், அற்புதமான ஒரு விடயத்தை நாங்கள் கலந்து கொண்டோம் என்கிற பக்தி வேளையில நீங்கள் வந்து இணையாக இணைந்ததற்கு நன்றி. என்ன பாடல் ஒன்று உங்களுடைய உள்ளத்தில் தோன்றும்?
2: முருகன் பாடல் ஒன்று, முருகன் பாட்டு ஒரு 2 சரணம் பாடினோம்.
1: பாடுங்கள் மகளே, பாடுங்கள்.
2: வருவான் படிவேலன்

மன்னனவன் நினைத்தாள் பருவான் வடிவேலன். சிரித்து குரத்தி பெண்ணை அணைக்கின்றவன் அவள், செவ்விதல் வாயிதலை நனைக்கின்றவன். சிரித்து குரத்தி பெண்ணை அணைக்கின்றவன் அவள், செங்கனி வாயிதலை நனைக்கின்றவன்.

0: கண்ணனவன் நினைத்தாள் வருவான் வடிவேலன். முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன்.
1: சிறப்பு ஓம்
0: சரவணன் அடி இருக்கு.
1: சிறப்பு முதலே முருகனுடைய
0: முருகாற்று படை நான் பாடவா இங்கு திருப்புகழ் பாடி இன்று நடமாடவா. திருமுருகாற்று படை நான் பாடவா இங்கு திருப்புகழ் பாடி இன்று நடமாடவா. கந்த சஷ்டி கவச கவி பாடவா அவன் முன் கையேந்தவா வெற்றி கடல் நீந்தவா. கந்த சஷ்டி கவச கவி பாடவா.

0: வருவான் வடிவேலன்.
1: சிறப்பு. ஓம் சரவண பவா. என்ன பாடல் உங்களுக்கு? இந்த பாடல் தான் வேண்டுமா, வேற ஒரு பாடல் வேண்டுமா?
0: முருகன் பாட்டு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம்.
1: சிறப்பு. அந்த பாடலை உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது. இணைந்து இவ்வளவு பக்தியோடு வந்த ஒரு பாடலையும் தந்து கதையையும் கூறி கொண்டு சென்றதுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி.
1: நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. அடுத்து வருகின்றார் என்னுடைய அன்புமன் ஞானசேகரன். வணக்கம். இல்லை, இப்பொழுது தேவா வந்துவிட்டார். வணக்கம் தேவா. வணக்கம். ஓம் நம சிவாய.
2: நாச்சியார் கோயிலிருந்து தேவா பேசுறையா.
1: வாழ்த்துக்கள் தேவா. ஓம் நம சிவாய என்று இணைந்து எங்களுடைய பக்தியை ஊட்டிக் கொண்டிருக்கின்ற வேளையில நீங்கள் கூட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். பக்திய பக்தியோடு எப்பொழுதும் வந்து கூறுவீர்கள் என்று மேலும் விசேஷமாக வந்திருக்க. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமுடன் வளமுடன் சிந்தனையுடன் சிந்தனை செல்வனோடு இருக்கிறாங்க.
1: வாழ்க்கையில் அதற்காகத்தான் ஆறாவது அறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான் எங்களுக்கு மனிதர்களுக்கு. சிந்தனை, சிந்தித்து செயல்பட வேண்டும். சிந்தனையில் அந்த வேளையிலே எங்களுக்கு இந்த சிந்தனையிலே எங்களுக்கு உரைய வேண்டியது பக்தி. அந்த பக்திக்கு உரியவர் யார் என்பதை நாங்கள் தெரிவித்து அதற்கேற்ற அவர் காட்டிய வழியிலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே
2: பேசினாங்களே. உண்மையிலே நாம பிள்ளையார கும்பிட்டோம்னா பிள்ளையார் மாதிரியே இருக்கும்.
1: ஆமா,
2: அது அது ஒரு மனம். மனம் தான் அது வந்து மாயை. அது அதே மாதிரி வந்துருவாங்க. முருகனை கும்பிட்டா முருகன் மாதிரியே ஒரு பாவனை எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்.
1: எல்லாம்
2: காளியாட்டு காளியம்மனை கும்பிட்டாக்கா காளியாட்டி ஆடுறவங்களை பார்த்தாங்கன்னா காவு கொடுப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரியே ஒரு அது ஒரு கலாச்சாரமா போயிட்டு இருக்கும். மாரியம்மனை கும்பிடுறவங்க மாரியம்மனுக்கு ஒரு இதா இருக்கும். ஆனா சாமிங்கிறது தெய்வங்கிறது ஒருவன் தான். ஆனா இதை பிரிச்சு நம்ம பாக்குறதுனால தான் அவங்களுக்கு அப்படி தெரியுது.
1: அதை எல்லோரும் ஒரே இடத்தில் சென்று ஒரு ஒரு முகத்தை பார்ப்பதை விட அவர் வந்து பல திருவிளையாடல்களை செய்திருக்கின்றார், பல அவதாரங்களை காட்டியிருக்கிறார். அதனால் தான் அவர் அருவம் உருவம் அருவம் மற்றவர். அவர் ஒரு உருவம் அல்ல, ஒன்றாரவன் இரண்டாரவன் மூன்றாரவன் எத்தனையோ பாடல்கள் உண்டு. அது நாங்கள் நினைத்துக் கொள்ளும் உருவகித்துக் கொள்ளும் இதை. அதனால் தான் கண்ணதாசன் ஐயா சொன்ன மாதிரி அவர் எங்கள் சமயம் ஒரு லௌகீகமானது. ஒரு குடும்பத்தை நாங்கள் குடும்பம் அப்படி இருக்கின்றது. அதே போன்று தெய்வீக குடும்பங்களை வைத்து அதை பின்பற்றி அதே போன்று நாங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கல்லுத்தான் எல்லாம் கருங்கல்லிலே தான், அதுக்கு ஒரு விதமான கல்லிலே தான் செதுக்குகின்ற அந்த சிற்பி ஒரு தெய்வீக உணர்வு இல்லாத விட்டால் அவரால் செய்ய முடியாது. அவர் செய்யும் பொழுது முருகன் என்றால் முருகனாகவும், வழி என்றால் வழியாகவும், கணேசன் என்றால் கணேசனாகவும், சிவன் என்றால் சிவனாகவும் படைத்து விட்டிருக்கிறார்.
2: நினைக்கிறேன் சிற்பி என்ன நினைச்சு செய்யறாரோ அதுதான் வரும்.
1: அவர் உள்ளத்திலே நுழைந்து விடுவார். சிற்பி வந்து முருகனை படைக்கும் பொழுது முருகன்
2: உள்ளுக்குள் உள் நுழைந்தவன் தான் வர முடியும்.
1: உள்ளார
2: பக்தி மார்க்கமும் சிந்தித்துல நினைச்சிட்டாலே போதும்.
1: அவர் சிந்தித்து செதுக்கி இருக்கின்றார் அந்த சிறை. நாங்களும் சென்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எங்கள் சிந்தனையிலும் அவர் தான் தோன்றுவார். அதே கல்லில் இன்னொரு இடத்திலே விநாயகரை சிந்தி அவர் வரைந்து அவர் கடைந்தெடுத்து சிற்பியாக செய்து விட்டார் என்று செதுக்கி இருந்தால் அது எங்களுக்கு கணேசன் எண்ணத்தை உள்ளு கொண்டு மனதை

0: அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டாலே போதும், அவங்களுக்கு திருப்தி கிடைச்சிடும்.
1: அஞ்சு நிமிடம் வைப்பது அவ்வளவு பேர் அஞ்சு நிமிஷம் வைத்துக்
0: கொண்டிருப்பதால், ஏனென்றால் அந்த ஐந்து நிமிடம் வைக்க முடியாது.
1: ஐந்து நிமிடத்தை மௌனமாக நாங்கள் ஒருநிலைப்படுத்துவதென்றால், ஐந்து நிமிடங்களுக்கு ஒருநிலைப்படுத்த அவன் ஞானி தான் ஐயா. ஏனென்றால் காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, கண் இருக்கிறது, செவி தலைமுடி தேகம் இருக்கின்றது, இதில் எத்தனை தாக்கங்கள் வந்து ஏற்படுகின்றது. ஒலி இருக்கு, ஒளி இருக்கு, சுவை இருக்கிறது, மனம் இருக்கு, வெற்றியெல்லாம் கடந்து மனது ஐந்து நிமிடம் ஒடுக்கி வைத்திருந்தால் இறைவனை காணலாம். அப்படித்தான் ஞானிகள் யோகிகள் கண்டார்கள். அது மட்டுமா, ஒற்றை காலில் நிற்பார்கள் ஐயா. ஒரு காலில் ஒரு காலை வைத்துக் கொண்டு, ஒரு காலை மடித்து மேலே வைத்துக் கொண்டு, கையை மேலே உயர்த்தி கொண்டு தவம் இருப்பார். அதுதான் தவம் என்று கூறுவார்கள். இதுவெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள, இதையெல்லாம் எங்கள் காலத்துக்கு இல்லை, எங்கள் காலத்தில் ஓரளவுன்னா எங்கள் முற்காலத்தில் இது இருந்தது. அது எதிர்காலத்தில் எப்படி போக போகின்றது என்றதான், அதுக்காகத்தான் இப்படியான சந்தர்ப்பத்திலேயாவது இவற்றை நாங்கள் கூறி எங்களுக்குள்ளே நாங்கள் பேசி நாங்கள் கடைபிடித்துக் கொள்வோம். எங்களை பார்த்து மற்றவர்களும் சிறப்பு தேவா, நல்ல கருத்தொண்டை கொண்டு வந்தீர்கள். என்ன பாடல் உங்களுக்கு இன்று வேண்டும்
2: ஐயா? அந்த நான் கடவுள்ல சம்போசி
1: அந்த உங்களோட பாட விருப்பம் என்ன? எத்தனை சிவாவை சம்போ மகாதேவ வாய்ப்பு சம்போ சிவ சம்போ வரும் இல்லையா ஐயா?
2: அது இல்லையா, நான் கடவுள் இல்ல,
1: நான் கடவுள் சம்போ தான் எழுகும். சம்போ சிவம் சிவம் என்று
2: அரஹர சம்போன்னு.
1: ஓம் ஆமாம், முன்பு கேட்டிருக்கீங்க அந்த பாடல், உங்களுக்கு ஒலிபரப்பி இருக்கு. நான் கடவுள் திரைப்படுத்த பாடல் உங்களுக்கு ஒலிக்க இருக்கின்றது. இணைந்து உங்கள் நேரத்தை எங்களோட கலந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி. எல்லாருக்கும் லைன், எல்லாருக்கும் லைன் கிடைக்கணியா? என்னுடைய விருப்பத்துக்கு,
1: விருப்பத்து நிறைவேற வேண்டும், நினைப்பது நிறைவேற
2: வேண்டும்.
1: ஒன்றியல் தமிழ் வானொலி இருக்கும் போது. நன்றி நன்றி நன்றி. அடுத்த தொடர்பாக என்னுடைய தானாக வந்த சந்தனம் இங்கு வந்துவிட்டார். அன்பு நாகப்பன் அவர்கள் கோவை மாநகரத்தில் இருந்து எண்ணுகிறேன். வணக்கம் வணக்கம் அணைத்து விட்டேன் உங்களை நாகப்பன். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
1: எங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தை தந்த உங்களுக்கு உங்கள் இரவு நேர வணக்கத்தை அன்போடு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
3: அதே நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறோம்.
1: அதே அதே கேரளாவின் எல்லையில் இருக்கின்றவங்களுக்கு அதே அதே கலவ நிலை எப்படி?
3: கேரளாவின் எல்லைன்னு சொல்லலாம், பக்கத்துல கர்நாடகாவின் எல்லைன்னு சொல்லலாம்.
1: அடங்கப்பா, எப்படி இருந்தாலும் இறை பக்தியோடு தான் இருக்கு. அதே அதே கர்நாடகாவில எப்படி கூறுவார்கள்? அதே அதே எப்படி அந்த பாசையில
3: கூறுவது? அதே எப்படின்னு தெரியாது ஐயா எனக்கு.
1: ஓகே ஓகே, எல்லா எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பதம் இருக்கிறது. ஓகே ஓகே,
3: அது மட்டுமே எங்களுக்கு தெரிந்த தமிழ்
1: பொதுமொழி. நல்லது. ஓம் நம சிவாய. அங்கே இன்று உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? வளமை போன்றுதானா?
3: அதே தூரல் தூரிக்கிட்டே இருக்கு, தூத்தல் தூரல்
1: மழை தூரிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப பசுமையாக குளிர்மையாக இதமாக இருக்கின்றது, சுகமாக இருக்கின்றது, சிறப்பு. பணியெல்லாம் அப்படி சொல்கின்றது, அப்படியும் இப்படியுமா அல்லது வலு நெருக்கமாகவா
3: இருந்தா ஒரு நாளைக்கு மொத்தமா இருக்குது?
1: நெருக்கமா மொத்தமா இருக்கும். வாழ்த்துக்கள், சிறப்பாக அமைய வேண்டும். இந்த ஆன்மீகத்திலே உங்களுடைய கருத்துக்கள் அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
3: ஆடி வெள்ளிங்கிறதுனால ஆடி வெள்ளி, அதை விட இன்னும் சொல்ல போனா ஆடி கிருத்திகை வர.
1: கிருத்திகை இருக்கோ, சரி.
3: ஆடி கிருத்திகைங்கிற போது என்ன ஆகுதுன்னா, முருகன் கோயில்ல கூட விசேஷம். நேற்று சாயந்தரமே வந்துருச்சு ஆடி
1: கிருத்திகை,
3: சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருந்தது. அதனால நாங்கெல்லாம் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருதமலைக்கு போயிட்டு வந்தோம்.
1: மருதமலை கோயம்புத்தூர்ல இருக்கின்றது?
3: ஆமா,
1: எனக்கு தெரியாது ஐயா, அதனால தான் கேட்கணும். பூகோள அமைப்பை பற்றி. அப்ப மருதமலை முருகன் இந்த பாடல் எல்லாம்
3: இருக்கிறது மாநகர், மாநகரில் இருந்து ஒரு 10-12
1: மருதமலை மாமணியே முருகையா, அந்த அந்த அந்த ஆலயம் தானே?
3: ஏழாவது படை வீடாக.
1: ஓ, தெய்வம் திரைப்படத்திலே அதுல வந்திருக்குது. தென்னகம் என்றால் புண்ணிய பூமி ஐயா, காரணம் எல்லா விதமான இறை அருளும் அதனால் படைக்கப்பட்டது தான் அங்குள்ள. அந்த நிலத்திலே கால் வைத்தால் எத்தனை பாடல்கள் எல்லாம் பெறுகின்றது, உண்மையும் தான். அது பூமியின் சிறப்பு.

0: அப்படி ஒரு அலங்காரம் ஐயா, சொல்ல முடியாத அளவுக்கு.
1: நீங்கள் சென்றீர்களா?
0: ஆமாம் ஐயா, நேற்று மாலை நேரம்
1: சேர்ந்தது. அங்கே அதை பத்தி பகிருங்கள் எங்களோடு, எப்படி எல்லாம் செய்தார்கள்?
0: கூட்டம் நல்ல கூட்டம். சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்குது கிருத்திய, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும். நாங்க அதனால நாங்க முதல்ல போயிருவோம், கூட்டத்துக்கு முன்னாடி போயிடல. நேற்று சாயந்தரம் போயிட்டோம்.
1: தெய்வம்
0: கூட்டம் நிறைய தான் இருந்தது.
1: முருகன் திருவிழா வந்த காட்சியை பார்த்தீர்களா?
0: அது வரல, உள்ளே சாமி இருந்தது, அலங்காரம் பண்ணிருந்தாங்க.
1: வெளியே வெளிவீதி வேற வேறு தானே,
0: அது வர்றதும் இருக்குது, தங்கறதும் வரும். ஒவ்வொரு நாளைக்கு யாராவது பணம் கட்டியிருந்தாங்கன்னா வெளியில வரும்.
1: ஓ, அதுவும்
0: வராது.
1: சரி, ஆனால் பெரிய பெரிய
0: பணம் கட்டுவாங்க ஐயா, 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணம் கட்டணும், கட்டினா தான் உங்க தங்கறதத்தை வெளியில கொண்டு வருவாங்க.
1: ஓ, பெருந்தனவந்தர்கள் எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள். உண்மையிலே அவர்கள் ஆன்மீகத்திலே ஈடுபாடு உள்ள செல்வந்தர்கள். இறை நம்பிக்கையோடு தான் தாங்கள் இப்படி வளமாக நலமாக இருக்கின்றோம், சந்ததி சந்ததியாக என்று கருதி கொள்வார்கள், அதை பின்பற்றி கொள்வார்கள்.
0: மருதமலை ஆலயத்தெல்லாம் வந்து இப்ப புனரமைப்பு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க.
1: திருப்பணி வேலைகள் நடைபெறுகிறதோ,
0: கீழ இருந்து மலைக்கு போறதுக்கு இந்த விஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
1: அப்ப நீங்கள் இப்பொழுது எப்படி அந்த மலையேறி வாகனத்துல செல்வீர்களா, நடந்துதான் செல்வீர்களா?
0: அது வாகனமும் இருக்குது ஐயா, படியும் இருக்கு, 608 படி இருக்குது அங்க.
1: அது எத்தனை
0: பேர் படியேறி தான் போனோம்?
1: ஓ, வேண்டுதல் உள்ளவர்கள் எல்லாம் படியே எத்தனை படியேறி வருகின்றோம் என்று எல்லாம்
0: சாதாரணமாவே போயிடலாம் ஐயா, சாதாரணமாவே போயிடலாம். 608 படியில ஒண்ணும்
1: சிறப்பு சிறப்பு
0: என்ன, ஒரு 20 நிமிஷத்துல போலாம்.
1: ஓ சரி, அங்கு கோலாகலமாக என்ன பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது நீங்கள் போகும் பொழுது? ஒலிபெருக்கீதியெல்லாம் ஒலித்துக்
0: கொண்டிருந்தீங்க. நாங்க வந்து மாலை நேரம் தீபாராதனைக்கு போனோம்.
1: ஓ,
0: அப்ப அந்த ஓதுவார் தான் பாட்டு பாடிக்கிட்டு
1: இருந்தாங்க. ஓதுவார்கள், திருவாரங்கள், திருவாசகங்கள், கந்தர் அலங்காரங்கள் எல்லாம்
0: பாடிக்கொண்டிருப்பாங்க.
1: கந்தர் அலங்காரங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருப்பார். அந்த பிள்ளையிலே நீங்கள் அங்கு செல்லும் பொழுது ஆடைகள் எப்படி நீங்கள் அணிந்து கொண்டு சென்ற, வேட்டி அணிந்து அதை அதை எப்படி
0: ஆடைகள்
1: கூட போவீர்களா? ஆனா ஆலயத்து உள்ளே போவதென்றால் வேட்டி அணிய வேண்டியமா? எங்கள் நாடுகளிலே வேட்டி
0: அப்படி கிடையாது, இங்க எல்லாம் வந்து அந்த கட்டுப்பாடு இல்ல. அது வந்து உங்களுக்கு திருநெல்வேலிக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல தான் அந்த மாதிரி
1: அப்படி இருக்கு.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் கூறி அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவ்வுலகறிய வைத்த எல்லாம் வல்ல இறைவன் தந்த தமிழுக்கும் அந்த இறைவனுக்கும் இவர்களுக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 16வது நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே இணைந்திருக்கும் கதம்பத்தில் உங்களை வரவேற்றுக் கொண்டு இணைவோம் இன்றைய நிகழ்வான

0: அற்புதமான இந்த இசை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்துவிட்டால் நாங்கள் எல்லோரும் இணைந்து ஓடி வந்து இணைந்து விடுவோம், பாடிவிடுவோம், கேட்டு விடுவோம், மகிழ்ந்து விடுவோம் என்று உல்லாசமாக இருப்பீர்கள். அதே போன்று இன்றும் பாடுவோர் பாடலான் நிகழ்விலே கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் இந்த நிகழ்ச்சியிலே உலகளாக இருந்து பல விற்பன்னர்கள் வந்திருந்தார்கள், இசையிலே நாட்டமுள்ளவர்கள் வந்திருந்தார்கள். இசை நாட்டமும் திறமை இருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமல் தங்களுக்கு களம் கிடைக்கவில்லை, தளம் கிடைக்கவில்லை என்று ஏங்கியவர்களோடு வந்து தாகம் இசை தாகம் தீர்த்து அவர்கள் முன்னேறி இலைமறை காயாக இல்லாமல் வெள்ளிடை மலையாக வெள்ளிட மலையில் வைத்த விளக்கு போன்று விளங்கியிருக்கின்றார்கள். சொந்தமாக இசைக்குழு வைத்திருக்கின்றார்கள். எங்கள் வானொலியில் வந்து பாடுபவர்கள் இசைக்குழுவுகளிலே பாடுகின்றார்கள். தென்னகத்து திரைப்படத்துறையிலே பாடியிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா என்றால் மிகையாகாது. இனிமையான இந்த சந்தர்ப்பத்தை, மகிழ்வான இந்த சந்தர்ப்பத்தை, பிரயோஜனமான இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் வந்து இணைந்து தங்கள் திறமையை வெளிக்காட்டி இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் பல உறவினர்கள். அந்த வகையில் இன்றும் வந்து பாடுவார்கள், தங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்பதை நான் வைத்தியசாலை விஜயமெல்லாம் முடித்து நலமாக விடு திரும்பியிருக்கின்றேன் நல்ல செய்தியை தந்து கொண்டு இங்கே முதலில் எங்கள் அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் இன்று பாடுவோர் பாடலாம் என்ற உடனே மகிழ்ச்சியோடு வணக்கம் கூறி அன்புடன் தேவநாதன், நாகப்பனையா அவர்கள், அது மட்டுமில்லாமல் ஜெகவர் சாதிக் அவர்கள், மகாலிங்கம் இவர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றோம், வாருங்கள் வரவேற்கின்றோம் என்றெல்லாம் வரவேற்பு கூறி எழுதிய வேளையிலே நேற்றைய தினம் நேரலையில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு சென்றவுடன் இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி அவர்கள் வானொலிக்கு இணைப்புக்கு அடித்து களைத்து எனக்கு அணைத்து நான் குருநன் மகளே இப்படி வைத்திய பரிசோதனைக்கு செல்கின்றேன், அது முன்கூட்டியே நான் கூறிவிட்டேன், இது மறு ஒலிபரப்பு போகுதம்மா என்று குருநன் அவர் புரிந்து கொண்டார். இன்றும் அவருக்கு தெரியும், அவர் இங்கே அழைத்து கொண்டிருக்கின்றார், வருவார் என்று எண்ணுகிறேன். நல்லது உறவுகளை நான் பேசிய நேரத்தை உணர்க்கவில்லை, நான் சென்ற விஜயம் சிறப்பாக நடைபெற்று சரியாக தீர்மானங்கள் எல்லாம் கொடுத்து நல்ல பதிலை தந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்வான செய்தியை உங்களோடு கலந்து பகிர்ந்து கொள்ளும். வேறு யாருடன் நான் பகிர்வதற்கு தேவையில்லை, என் அன்பு உறவுகளை உங்களுக்குத்தான் நான் கூறுவேன். நான் நலமாக இருக்கின்றேன், மகளாக இருக்கின்றேன், உங்கள் அன்பு ஆதரவு உங்கள் எண்ணங்கள் என்னோடு இருக்கும் வரை நான் நலமாகத்தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நான் இருக்கிறேன் வருவேன் என்று இங்கே ரேவதி எல்லாம் எழுதியிருக்கின்றார். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை குறிக்கொண்டு உங்கள் அனைவருடைய அன்போடும் இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு 6478746415 என்ற எண்களை அழைத்து வாருங்கள், இணையுங்கள், தாமதிக்காமல் என்று கூறிக்கொண்டு முதலில் வந்த உறவை இணைத்து விடுவோமா? யாராக இருக்கலாம்? அழைக்கிறார் அவருடைய இணைப்பு செல்லவில்லை, மகாலிங்கத்தின் இணைப்பு கிடைக்கின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகாலிங்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்?
1: நலமாகவும் இருக்கேன் ஐயா, மகிழ்ச்சியாகவும் இருக்கேன் ஐயா. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறோமேன்னு ஒரு துடிப்போட இருக்கேன் ஐயா.
0: துடிப்பு அது அந்த துடிப்போட வந்து ஆயத்தமாக எல்லாம் வந்து எங்களையெல்லாம் அசத்த போகிறீர்கள். நாங்களும் நயத்தோடு நயந்து கேட்க இருக்கின்றோம். அங்கே உங்களோட காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: இன்று சரியான வெயிலியா?
0: அப்படியா?
1: ஆமாயா, சரியான வெயில்.
0: அப்ப பிரச்சனை
1: இருந்தாலும் சாயந்தரம் அதாவது மாலை என்னையா?
0: ஆனையா, சரியான வெயில் தானே, அப்ப அது பிரச்சனை இல்ல.
1: இப்போது ஒரு லேசான ஒரு குளிர்ந்த நிலையில் இருக்கியா? ஆனா மழை வரலையா? மழை வராததும் ஒரு சில நன்மைகள் உண்டியா? அதனால அதை எதிர்பார்க்கல.
0: வருவதெல்லாம் நன்மைக்கு, வருவதையெல்லாம் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு எதையும் தாங்கும் இதயத்தோடு வாழ்வோம். சரி, இன்று எங்களோடு உங்களுடைய இனிய குரலில் என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள் நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு?
1: ஒரு அம்மா புகழ் பாடல் யா,
0: சிறப்பு கொண்டு வாருங்கள், கேட்போம். ஆயத்தம் ஆரம்பம் ஓடு பாடு பாடுங்கள்.

அருள் வேண்டும் எனக்கென்று அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்த மகனாக பிறக்கின்ற

என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்க மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு

அன்பு கிடைக்காதம்மா. ஈரேழு மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்

0: அவை வணங்காத உயர்வில்லையே.
1: சிறப்பு சிறப்பு முதலாவது பாடலே அம்மாவை கருணையோடு, அம்மாவின் சிறப்பையும் அம்மா இல்லாமல் வாழ முடியாது என்ற கருத்தோடு அற்புதமான ஒரு பாடலை தெரிவு செய்து நன்றாக தயாரித்து நன்றாக பாடியிருக்கின்றீர்கள் மகாலிங்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்று பார்த்திருக்க எத்தனை தடவை இந்த பாடலை பாடி பார்த்திருப்பீர்கள்? நாளை இந்த தடவை பாடி
0: பார்த்திருப்பீர்கள்.
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் பார்த்தீர்களா அந்த சிறப்பை? ஏனைய நாளுக்கும் இன்றைக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சிறப்பாக சிறப்பாக
0: அது ஒரு கொஞ்சம் ஒரு மூளையில உதச்சிக்கிட்டே இருந்தது, என்னடா விட்டுட்டோமே
1: அப்படின்னு. வாழ்த்துக்கள் மாலிங்கம். மாலிங்கம் இப்படி பாடவீர்கள், உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சி இந்த தளத்தை நீங்க நன்றாக உபயோகித்து களமாடுங்கள். சிறப்பாக இருந்தது பாடல். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் மகாலிங்கம்?
0: இதே பாடல் இல்லையா? ஏன்னா இதுல எங்க அம்மா பேரும் சிவகாமிங்கிறது ஒரு அபிராமி சிவகாமி மகமாயி அப்படி வருது. சிவகாமிங்கிற பேர் வர்றதுனால அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கியா. அது இல்லாம அந்த பண்டரி
1: பையும் அதெல்லாம் சிறப்பா இருந்தது. பாடல் நன்றா இருந்தா உங்களுக்கு இந்த பாடல் உங்களுக்கு இரண்டாவது பாடல் பாடுவதற்கும் சந்தர்ப்பம் உண்டு. இப்பொழுது சென்று மீண்டும் பாருங்கள், நான் அடுத்த உறவுடன் சொல்றேன். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், சிறப்பாக இருந்தது ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: அடுத்த உறவுடன் சொல்கின்றேன். அவர் காத்து கொண்டிருக்கின்றார் வருவதற்காக. எங்கே ஓடி வாருங்கள் அடுத்த உறவு. நீங்கள் நினைப்பே துண்டிக்க வேணும், அப்படிதான் அவரால் வர முடியும். வந்துவிட்டார் வந்துவிட்டார். இப்பொழுது வருவது யார் இது? இது போகிற யாரோ அவர் எனக்கு தேவையில்லாதவர் வந்திருக்கார். யூடியூப்பும் இதுக்குள்ளே கலந்து கொண்டு வருது ஐயா. வலைத்தளங்கள் எல்லாம் வந்து சேரும் இதுக்குண்டு. அடுத்த உறவு நாகப்பன் நீண்ட நேரம் அழைத்தவர் வந்துவிட்டார். அவர் ஆரம்பத்திலிருந்து காத்துக்கொண்டு வணக்கம் வணக்கம் தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்களே வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
1: அதே ஒன்று உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை இந்த இணைந்து கொள்வோம். ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும்
1: மகிழ்வாக இருக்கின்றீர்கள். நல்லவனாக வல்லவனாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாமல்தான் நாங்களும் என்று கூறிக்கொள்ளும். கோவை மாநகரம் சரளமாக வளமை போன்ற ஒரு காலநிலையும் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்படித்தானே?
2: ஆமா ஆமா. வெயில் தான் கொஞ்சம், அதாவது மழையோட வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு.
1: நனைத்து விட்டு காய வைக்கின்றது, அதுதான் மழையினுடைய குணம். வெயிலும் மழையும் ஒரு தடவை நனைய வைத்து மீண்டும் காய வைக்கின்றது, அதுக்கும் தேவைதானே ஐயா. சிறப்பு. அங்கே ஆரம்பத்திலே நீங்கள் வரவேற்பு எல்லாம் கூறி அழகாக எழுதி அனுப்பியிருந்தீர்கள், பதிவிட்டுங்கள். நன்றிகள் வாழ்த்துக்கள். அடுத்து நிகழ்ச்சிகளுக்கும்
2: வந்து கடைசியில் வந்தா இடமே கிடைக்க மாட்டேங்குது.
1: அது தெரிந்தபடியே நீங்கள் முன்னுக்கு வந்தது நான் விரும்புகிறேன். அதை நான் விரும்புகிறேன். அப்படி வருவது உங்களுக்கான நேரத்தை உடனே அதை பயன்படுத்தி விட வேண்டும். சரி, இன்று நீங்கள் நலமாக மகிழ்வாக நல்லவனாக வல்லவனாக மலையிலே நனைந்து வெயிலே காய்ந்து உலர்ந்து எல்லாம் இருக்கும் வேளையிலே எங்களையும் அப்படி நனைந்து எல்லாம் மகிழ்ந்து செல்வதற்காக என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
2: இன்று ஒரு பாடல் ஐயா. சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே அதை பற்ற வைத்ததும் தன்னே என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர் காய்ந்தாய் கொடுமை பெண்ணே. கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமான. சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. காதல் என்ற ஒன்று அது கடவுளை போல உணரத்தானே முடியும் அது உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே சொல்ல வார்த்தை இல்லை. அன்பே உன் புன்னகையெல்லாம் அடிநெஞ்சில் சேமித்தேன் கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியதே வெள்ளை சிரிப்புகள் உன் தவறா, அதில் கொல்லை போனது என் தவறா, பிரிந்து சென்றது உன் தவறா, நான் புரிந்து கொண்டது என் தவறா, ஆண் கண்ணீர் பருகும் பெண்ணின் இதயம் சதையல்ல கல்லின் சுவரா, இதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நின்று தாங்குவான். நவம்பர் மாத மலையில் நான் நனைவேன் என்று எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய், மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்று எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய், சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்று எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் நீ சொன்ன, கண்கள் மூடிய புத்த சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்று, தயக்கம் என்பதே சிறிதும் என்று அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்று, அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றார். இதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குவான். நன்றி ஐயா.
1: சிறப்பு நாகப்பன், நீங்கள் வர வர நன்றாக மெருகூடுகிறது உங்களுடைய குரல். இன்று தாளத்தோடு அழகாக பாடினீர்கள், வரிகள் ஒன்றும் தப்பவில்லை, நல்ல அழகாக உள்வாங்கி சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். இவ்வளவு திறமைகளை மனதுக்கு வைத்து கொண்டு ஓடி ஒழித்த நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்களா, தளம் ஒன்று கிடைத்து அதில் களமாடுங்கள், நன்றாக நீங்கள் மெருகேறி கொண்டு போகின்றீர்கள். சிறப்பு, மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நாகப்பன், நன்றாக இருந்தது பாடல், உண்மையே கூறுகிறேன்.
2: நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு,
1: சரி இந்த நினைப்பது நிறைவேறும் சரி, இந்த சர்க்கரையை ஏன் விட மாட்டேன்னு கூறுகிறீர்கள், இது கரைந்த சர்க்கரை, கரைந்து விட்டது ஐயா, இந்த சர்க்கரை கட்டி சர்க்கரை கேட்டீர்கள், கையில போட்டவுடனே கரைந்து விட்டது பாத்தீங்களா, நிலவு கையில வந்து கரைந்து போயிட்டே ஐயா, என்ன நீங்க கரைந்து விட்டீர்களோ இல்ல உங்களை கண்ட உடனே அது கரைந்து விட்டதோ,
2: ஒரு நாளைக்கு கட்டியா இருந்தா இன்னொரு நாளைக்கு கரையத்தானே வேணும்,
1: என்றும் கட்டியாக இருக்க முடியாது, அப்படியும் கரைந்தே ஆக வேணும், அப்படியே கரையாது விட்டாலும் கரைக்க வேண்டும் தானே. இது இப்ப இது கேள்வி என்ன, இந்த சக்கரை எல்லாம் கூட கையில் வந்தா தானாக கரைந்தா இல்ல நீங்கள் கரைந்து விட்டீர்களா, நினைப்பது நிறைவேறும், நினைப்பது நிறைவேறும், நினைப்பது நிறைவேறும், வானலுக்கு வந்து விட்டீர்கள், நினைப்பது நன்றா இருந்தது நாகப்பன், சொந்த குரல்ல நீங்கள் உங்களுடைய தாளத்தோடு உங்களுடைய சந்தத்தோடு உங்களுடைய வரிகளோடு நல்ல துணியோடு நன்றாக பாடியிருக்கின்றேன். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு பக்க பாத்தியம், ஒரு ஒரு இயக்குனர் அருகில் இருந்து தாள இசை சுரவரிசிகளோடு நீங்கள் சுருதிப்பட்டியின் கையில வைத்துட்டு போனா நன்றாக பாடுவீர்கள், அவ்வளவு தானே தாளத்தோடு, நன்றாக இருந்தது, சிறப்பு, எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. அதே போன்று மகாலிங்கம், நீங்கள் எல்லோரும் வந்து பாடியது மகிழ்வாக இருந்தது எனக்கு, நன்றி.
2: அடுத்த வாரம் இன்னொரு சக்கரையை தேடுவோம் ஐயா,
1: சரி பார்ப்போம், முடிந்தது, நன்றி நன்றி, உங்களுடைய சந்தர்ப்பம் கிடைத்து
2: வாழ்ந்து அடுத்த வரவுக்கு வழிபடுவோம், நன்றி.
1: காற்றலை நன்றாக ஆண்டு கொண்டு செல்கிறீர்கள், நல்ல ஆளுமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக எங்களுடைய திருமயிலை ஊரிலிருந்து வளமையாக வருகின்ற கதையெல்லாம் கூறி மகளை வைக்கின்ற மகள் யோகாராஜி வருகின்றார். வணக்கம் மகளே, யோகாராஜி வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: அதேதான்,
1: அப்படியே தான் இருக்கீங்க. அப்ப அப்ப மழை பொழியவில்லையா, காத்தடிக்கவில்லையா, ஒன்றுமே வேற இல்லையா, அப்ப பக்தி குறைஞ்சு போயிட்டுதோ, ஆலயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, ஆலய தரிசனங்கள் எப்படி சொல்கின்றது, பாடலை முதல் தருகின்றீர்களா அல்லது ஏதாவது நீங்கள் கடி சின்ன உதேசம், அதுக்குதான் காத்துக்கொண்டு கொண்டு வாருங்கள், உங்களோட உபதேசத்தை கேட்போம், கொண்டு வாருங்கள்.
3: அத சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டா ஒரு பொம்மை பாடுற மாதிரி குழந்தைகள் பாட்டு மாதிரி ஒரு ரெண்டு சாங் கதை பாட்டு.
1: அடேங்க அப்பா பார்ப்போம் கேட்போம் கொண்டு வாருங்கள்.
3: ஃபர்ஸ்ட் ஒரு கதை, சின்ன குட்டி கதை. ஒரு கிராமத்துல, ஒரு கிராமம், அந்த கிராமத்துல சுமார் ஒரு 30-40 வீடு இருக்கு. அந்த கிராமத்துல ஒரே மழை, மழைனா மழை நான்ஸ்டாப்பா கொட்டிக்கிட்டு இருக்கு. யாராலையும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்றது, வீடெல்லாம் இடிஞ்சு உள்ளற நிலைமைக்கு வந்தது. எல்லாரும் பயந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த ஊர் எல்லையில ஒரு மண்டபம் இருக்கு. எல்லாரும் மழை நிக்கிற வரைக்கும் அந்த மண்டபத்திலேயே போய் இருப்போம்னு சொல்லி அத்தனை பேரும் மண்டபத்துல வந்து நிக்கிறாங்க. மழையில நனைஞ்சிட்டு குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாரு, ஏன் எல்லாரும் வந்து இங்க நிக்கிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி மழையே நிக்கல, இது மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, இந்த இடத்துல யாரோ ரொம்ப பாவம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் மழை வந்து நான் ஸ்டாப்பா கொட்டிக்கிட்டே இருக்குது. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரத்தை போய் ஒருத்தர் ஒருத்தரா தொட்டிட்டு வாங்க. அந்த மரத்தை தொட்டவங்களுக்கு யாருக்கு வந்து உடனே அந்த மரத்தை தொடும்போது புயல் அடிக்குதோ, இடி மின்ன இடி வந்து உளுந்துரும். அந்த பாவம் பண்ணவங்களா இருந்தா அது வந்து உளுந்துரும், இல்லைன்னா நம்ம வந்துடலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தரா குழந்தைங்கள் முதற்கொண்டு போய் எல்லா அந்த ஜனங்கள் மொத்தம் போய் தொட்டிட்டு வந்துடுறாங்க. யாருக்கும் ஒண்ணுமே ஆகல. லாஸ்ட் சொன்னவர் யாரோ அவர் நிக்கிறாரு. உடனே எல்லாரும், நீங்க தான் இப்ப பாக்கி இருக்கீங்க. அப்ப ஒரு பயம் வந்துச்சு, எல்லாரும் போனாங்க, யாருமே பாவம் செய்யல, அப்ப இந்த ஊர்ல எல்லாரும் புண்ணியம் பண்ணவங்க தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம என்ன பாவம் பண்ணிருக்கோம், நாம என்னைக்கும் எதுவுமே பண்ணலையே, நாம போய் தைரியமா தொடுவோம்னு சொல்லி அவர் போய் தைரியமா தொட போறாரு. தொட்டு அப்படி கையை கொண்டு வைக்கிறாரு, இடி மின்னல் பயங்கரமா அவர் தலையில உளுந்து அந்த ஸ்பாட்லயே அவர் காலியாயிடுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜனங்கள் எவ்வளவு பேர், அந்த எத்தனை பேர் ஜனங்கள் நல்லவங்களை இத்தனை பேரையும் காக்கிறதுக்காக அந்த பாவம் செஞ்ச ஒத்தனை வந்து வரவழைச்சு அவனை சாகடிச்சிட்டாரு பெருமாள். அதனால நம்ம வந்து நம்ம தான் புண்ணியம் பண்ணோம் பாவம் பண்ணோம், நம்ம நமக்கு மேல ஒரு கடவுள் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு யார காக்கணுமோ அவர் காக்கும் போது நிச்சயமா காப்பாரு, அழிக்கும் போது நிச்சயமா அழிப்பாரு.
1: சிறப்பான கதை, நல்லதொரு உள்வாங்கக்கூடிய உட்ப கருத்துக்கள் பொருந்திய ஒரு கதை ஒன்று மகளே. நாங்கள் எங்களுடைய 5 விரல்கள் இருக்கின்றது, எங்கள் வலது கையாலே சுட்டி விரல் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சுட்டி விரலை நீட்டும் போது ஏனைய விரல்கள் மூடிக்கொள்ளும். அந்த சுட்டி விரலால் ஒருவரை பார்த்து ஒரு குறையோ அல்லது சிறப்போ நன்மையோ கூறும் வேளையில் ஏனைய அந்த குட்டி விரல், மோதிர விரல், நடுவிரல் எல்லாம் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. 3 விரல்கள் எங்களை பார்க்கின்றது. அப்பொழுது அந்த 3 விரல்களையும் அந்த பெரிய விரல் கட்ட விரல் அதை மூடி பிடிக்கின்றது. ஏய், உன்னிடமும் குறையுண்டு, உன்னை நீ யோசி என்றெல்லாம் யூஸ் சொல்லி கொடுக்கும். நாங்கள் மற்றவர்கள் குற்றத்தை சுட்டி காட்டும் பொழுது அல்லது பிள்ளையை காட்டும் பொழுது எங்களுக்குள்ளேயும் இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்பது காட்டும் வேளையிலே நல்லது ஒரு அற்புதமானது. எது எப்போது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படியே நடக்கும். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது கீதையிலே, எது நடக்க இருந்ததோ அது, எது நடந்ததோ அது நன்றாக நடக்கின்றது, எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது, இனி நடக்க இருப்பதும் நல்லதாகவே நடக்கும் என்று கூறப்பட்டது. வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு சுருக்கமான பெரிய தத்துவத்தை கூறி எங்களை மகள வைத்தீர்கள். இப்பொழுது உங்கள் பாடலை, உங்கள் குரலே அந்த பாடலை தாருங்களேன், கேட்போம்.
3: சீனு என்ன, சீனு என்ன கதை சொல்றேன் சொன்னியே, கதை சொல்றேன் சொன்னியே, இப்ப எனக்கு நேரம் இல்ல, நான் அப்புறமா சொல்றேன், பேசாம போய் உக்காரு. சீனு சீனு, சரி வா இப்படி வா. சரி என்ன கதை சொல்றேன்னு சொன்ன, நரி கதை. உக்கார். முன்பு ஒரு காலத்துல முருங்கை மர காட்டுக்குள்ள, முன்பு ஒரு காலத்துல முருங்கை மர காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது. அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்தது. என்ன பண்ணிச்சு, ஓடி வந்துச்சு. ஓடி வந்த குள்ள நரி, ஐயோ ஐயோ காலத்தை வரி விழுந்ததடி. ஓடி வந்த குள்ள நரி காலத்தை வரி விழுந்ததடி. நீல நீர சாயம் பட்ட தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி. சி பொம்பல நதி காடு மாதிரி போதும், நரி காடு மாதிரி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி என்ன பண்ணுச்சு, காடு மாறி போச்சு, சரி அப்புறம் கதை தேடி போச்சு. கெட்டது போ, கதையே மாத்திட்ட. ஐயா என்ன பண்ற, இன்னும் கதை இருக்கு. சரி அப்ப சொல்லு. எங்க விட்டேன், நரி காடு தேடி போச்சு. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா, மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குன்னு அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு. நான் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன். நரிகள் எல்லாம் பயந்தன. அங்கு நரியின் ஆட்சி நடந்தது. ஒரு நாள் மேகம் துடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, மழை பொழிந்தது, மின்னல் அசைந்தது. நீயாளுத, நீயாளுத, நான் நரி சிங்கம் அத மாதிரி அழுத, நீயாளுத. அப்ப சரி. காட்டு விலங்குகள் கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவில் விழந்தது. நீல நரி வாசல் வந்து ஓலமிட்டு அழுது, நீ அழுத, நீ அழுத, நான் புலி சிங்கம் அழுத, நீ அழுத. அப்ப சரி, நானான் சரி. அப்ப சரி, நரியும் வெளியில் வந்தது. மழையில் கொஞ்சம் நனைந்தது. நீலச்சாயம் வெளுத்தது, நரியின் வேஷம் கலைந்தது. நீலச்சாயம் என்ன ஆச்சு, நீலச்சாயம் வெளுத்து போச்சு, நீலச்சாயம் வெளுத்து போச்சு. டும் டும் டும் டும், காட்டை விட்டே ஓடி போச்சு. டும் டும் டும் டும், நீலச்சாயம் வெளுத்து போச்சு. டும் டும் டும் டும், டும் டும் டும் டும், டும் டும் டும் டும்.
1: நல்லது ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டது போன்று மூன்றாம் முறை திரைப்படுத்த காட்சியை ஒரு தொலைபேசியில் வந்து அழகாக சுவையோடு நீங்கள் அந்த வாக்கியங்களை எங்களுக்கு ரசங்களோடு தந்தீர்கள். அதே நேரம் அந்த பாடலை நகைச்சுவை கலந்த ஒரு தத்துவமானதாக தந்தீர்கள். இது எல்லாராலும் எல்லோருக்கும் தனியாக ஒரு தொலைபேசியில் செய்வது என்பது சுலபமான காரியமும் அல்ல. அந்த திறமையறை சக்தி உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். சிறப்பாக அதை நீங்கள் எடுத்து ஆளுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. யோகாராஜ் சிறப்பாக இருந்ததம்மா. இது வந்து நானும் ஒரு கலைஞன், எனக்கு அந்த அதனுடைய இது தெரியும் எனக்கு. இது வந்து எல்லோராலும் எல்லோரும் செய்ய மாட்டார்கள், மற்றவர்களால் முடியாது என்று கூறவில்லை. துணிந்து காற்றலையிலே ஒரு தொலைபேசியிலே வந்து நீங்கள் அதை நன்றாக உள்வாங்கி அந்த படத்தை அப்படியே எங்களுக்கு அந்த காட்சியை கண்ணோட்டத்திலே தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்காக.
3: நன்றி, நன்றி,
1: நன்றி அம்மா. உங்களுக்கு என்ன பாடலை தர வேணும் மகளே? நான் விருப்பமான பாடல்
3: இன்னைக்கு ஏதாவது சிவாஜி கணேசன் பாடல். பொங்கும் பருவம் அதில் நான் தங்கும் இதயம், கனவும் நினைவும் மனதில் மலரும். ஒரு பாட்டு இருக்கு,
1: சிறப்பு
3: அந்த பாடல்.
1: அந்த பாடம் உங்களுக்காக நான் ஒலிபரப்பிலே தருவேன். நன்றி மகளே, சிறப்பாக இருக்கு. முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாடலை பாடிக்கலாம். சிறப்பு, சிறப்பு தயாரித்துக் கொண்டு ஓடி வாருங்கள்.
3: நன்றி.
1: இப்பொழுது நாங்கள் அடுத்த வரவிடம் செல்கின்றேன். நன்றி மகளே, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய அன்பு யாராக இருவர் அழைக்கின்றார்கள். பார்ப்போம் யாருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கப் போகின்றது என்று பார்ப்போம். யார் இவர் என்று பார்ப்போம். இவர் வந்து வேறு யாருமல்ல, எங்களுடைய நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன். வணக்கம் சரவணா. வணக்கம்.
4: வணக்கம்.
1: எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
4: நலமாகவும் மகிழ்வாகவும்
1: நல்லவனாகவும் வல்லவன. நீங்கள் நல்லவன் தானே, நல்லவன் தானே. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை உங்கள் குறை நிறைவாக வந்ததா, மழை ஏதும் பொழிந்ததா?
4: காலநிலை பகல் வேளையிலே நல்ல வெயில். இப்ப பாதிய காத்தும் கொஞ்சம் சிறு துரளமாக இருக்கிறது.
1: ஓ, காற்றும் சிறு தூறலும் அது நன்றாக இருக்கும். இந்த சாரல் வந்து காற்று அந்த தூறலை சாரலாக்கி கொண்டு வந்து உங்களோட படும் பொழுது அதில் ஜில்லுன்னு நல்லாக இருக்கும் இல்லையா இந்த கோடை காலத்தில்.
4: ஆனால்
1: ஆனால் பூமிக்கு பெரிய பயன் இல்லை, பூமிக்கு இது பயன்படாது, விவசாயத்துக்கும் அது சரிப்படாது. சரி, அப்படியான காலையில் இருக்கு. நாங்களும் வந்து 22 பாகை இது 17 பாகைக்கு இரவுக்கு செல்லும். நேரமும் நன்றாக குறைந்து இப்போ 14 மணித்தியாலம் 2 நாழிகை நிமிடம் வரை எங்களுடைய பகல் இருக்க இருக்கின்றது. பகல்லே நடுப்பு மதிய நேரம் கொஞ்சம் வெப்பமாக இருக்கும், பின்பு தணிந்து கொண்டு போயிடும், தாங்கக்கூடியா இருக்கும். இந்த வாரம் அடுத்த வாரத்துடன் எங்களுடைய கோடைகாலம் ஒரு முடிவுக்கு வர இருக்கின்றது. நேற்று தினம் நான் நேற்று முன்தினம் என்னுடைய வைத்திய பரிசோதனைக்கு செல்லும் பொழுது எங்களோட வாகனத்தில் இருந்து கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தா அந்த குளிர் ஊட்டியை குளிரை தருகின்ற அந்த காற்றாடி வேலை செய்யவில்லை. அதை உடனே ஒன்றும் பண்ண முடியாது. மகள் பக்கத்தில் அருகில் இருந்தவர்கள் அதை பார்த்துவிட்டு சற்று நேரம் அதை ஓய்வெடுக்க விட்டு சென்றால் பிறகு வேலை செய்தது. பின்பு என்னுடைய வைத்தியம் முடிந்து புறப்படும் போது நல்ல வெயில் நேரம், மீண்டும் அதே மாதிரி செய்தபோது நாங்கள் அதை மேலே திறந்து என்ன திறந்து ஓடக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது எங்களோட வாகனத்துக்கு. அதை ஓடிக்கொண்டு போகுது வெளி வெப்பம் எனக்கு பட்டதால் நான் வந்து சர்க்கரையுடன் நண்பன் அல்லவா, அவர் எனக்கு எனக்கு அவர் பிரதிபலித்து விட்டார். மகள் அழைத்து மகள் வீட்டு சின்ன மகள் வீட்டுக்கு போனோம். அங்கே போய் தாமதிக்க வேண்டியாக இருந்து என்ன மறுபரீட்சையும் எனக்கு கொண்டிருந்ததால் அங்கே போனவுடன் கொஞ்சம் எனக்கு நிலைமை சரியில்லை. அவர்கள் பயந்து விட்டார்கள். அதில் பெரிய மீராவுக்கு இன்னும் சங்கடமாக போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஓய்வு எடுத்தேன். சரி வந்து விட்டது. அப்படி இங்கே கொஞ்சம் வெயில் அதை சிறிது நேர வெயில் அது தாக்கமாக அந்த வெயில் சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் அந்த சர்க்கரை கூடி குறைபவர்கள் போவது கடினமாக இருக்கும், போகக்கூடாது. ஆனால் இப்பொழுது சுதாகரத்தில் வந்து எல்லாம் சரியாக வந்துவிடும். நாங்கள் நலமாக இருக்கிறோம், மங்களமாக இருக்கின்றேன். மீண்டும் ஓடி வந்து உங்களிடம் சேர்ந்து விட்டேன். சரியா, நல்லது சரவணா.
4: சரி
1: சரி, இந்த நல்ல காலநிலை நேரத்தில் இங்கே என்ன பாடல் என்று கூட இனிய குரல் கேட்போம்.
4: ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கேன்.
1: கொட்டுங்கள் கொட்டுங்கள், கேட்போம் கேட்போம். எல்லோரும் கைதட்ட ஆயத்தமாக இருக்கின்றார்கள்.
4: ஒரு பாடல், பூவிழி வாசலில் யாரடி வந்தது, கிளியே கிளியே இளங்கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே மெல்ல தொடவா கனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கியது என்னையே. பூவிழி வாசலில் யாரடி வந்தது, கிளியே கிளியே இளங்கிளியே கிளியே, மெல்ல தொடவா கனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கியது என்னையே.

மேகம் வரும் ஒரு வேளையில், நாணம் வரும் மறுவேளையில், இரண்டும் போராடுது. துடிக்கும் இளமை தடுக்கும் பெண்மை, புவியடி வாசலில் ஏறடி வந்தது. கிளியே கிளியே இளங்கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, மெல்ல தொடவா கனியே, இந்த புன்னகை என்பது சண்மதம் என்று அழைக்கிது என்னையே.

மரகத இலை திரை போடுது, கார்முகமோ குழலானது, ஊர்கோலமாய் அது போகுது. நாளை கல்யாணமோ உனக்கும் எனக்கும் பொருத்தம் தானே. பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளங்கிளியே கிளியே, இங்கு வரலாம் தனியே, மேல தொடலாம் எனையே. இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கிது உனையே. கலைந்தாடும் கலைந்தாடும் கூந்தல் பாய் போடுமோ, கலையிது அறிமுகம் வேண்டுமோ, அசைந்தாடும் கூந்தல் நாமாகவோ, நவரசனின்

0: அனைக்கும் துடிக்கும் சிலுக்கும் மேனி, பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளங்கிளியே கிளியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழகிது என்னையே. அவ்வளவுதாங்க பாடல்.
1: சரவணன், நன்றாக நீங்கள் அதை உள்வாங்கி நீங்கள் அதை அனுபவித்து பாடினீர்கள் தானே? உங்கள் மனதுக்கு எப்படி இருக்கின்றது? நன்றாக பாடினீர்கள் அல்லவா? நீங்கள் பாடும் பொழுதே உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அது நல்ல நிறைவு கண்டிருக்கின்றீர்கள் பாடும்போது. இப்பொழுது நீங்கள் ஒரு ஒரு பாடலுக்கு வந்துவிட்டால் உங்களுக்கு நிறைந்த மனம் இருக்குன்னு நான் பாடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது இல்லையா? அதிலே ஒரு வரி ஒன்று எங்களை கவர்ந்து விட்டது ஐயா. இந்த நாணம் வந்ததுன்ற ஒரு வரி வருது, என்ன வந்ததால் நாணம் வந்தது? நீங்கள் இந்த உடல் நிலையிலே மோகம் வந்து விட்டது, அதனாலே நாணம். மோகம் வந்தால் நாணம் பெற வேண்டும், மேகம் இல்லை மோகம் என்றுதான் பெற வேண்டும்
0: என்று நீ பாடி மாத்தி.
1: அதுதான் மோகம், மோகம் வந்தால் உங்களுக்கு நாணம் வந்து விட்டது ஐயா. சிறப்பா இருக்கு, சிறப்பா உண்மையில மகிழ்ச்சியா இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து பெற்றோர் எப்படி மகிழ்வார்கள், ஒரு ஆசிரியர் எப்படி மகிழ்வார், அந்த மகிழ்ச்சியிலே இருக்கு நீங்கள் எல்லாம் வந்து பாடும்பொழுது. மகாலிங்கம், நாகப்பன், நீங்கள் வந்து
0: எத்தனை எத்தனை ஆண்டு காலம் வந்து பாடலை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா பாடலையும் அனைத்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி நாங்கள் ஒரு பாடல் நான் இப்படி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பாடல் ஒழுக்கி பாடிக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி எனக்கு அறியாமலே அடுத்த வரிகள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு அந்நியாயம் அறியாமலே வந்துடும் அந்த பாடல் வரிகள்.
1: சிறப்பு, சிறப்பு.
0: ஆமாம்,
1: நன்றாக உள்வாங்கி தயாரித்து அதை நல்லா மன்னனம் செய்து கொண்டு வந்து அழகாக ஒப்புவித்தீர்கள். அதுவும் ஒரு வானொலியிலே, ஒரு தொலைபேசியிலே தான் நீங்கள், அதை தான் நான் மெச்சுகிறேன் உங்கள் ஒவ்வொரு தடம் என்னவென்றால் ஒரு தொலைபேசி, அந்த தொலைபேசி உங்களுக்கு மட்டும் அது பொதுவான தொலைபேசி, கைபேசி. எத்தனை பேர் உங்களை அழைப்பார்கள், எத்தனை அலை தாண்டி இங்கே வர வேண்டும், அத்தனையும் நீங்கள் பார்த்து உங்களையும் நீங்கள் நெறிப்படுத்தி மனதுக்குள்ளே உள்ளதை வெளியே கொண்டு வரும். கண்ணாலே பாடலை பார்க்க வேண்டும், பாயாலே பாட வேண்டும், பாடும்போது பிழை வந்து விடுமோன்னு தடுமாற்றம். இப்போ அந்த உங்களுடைய அந்த தடுமாற்றங்கள் நீங்கி விட்டது. இப்போ வந்து பாடிய ஒவ்வொரு தரையும் பார்த்தேன், உங்களுடைய தடுமாற்றங்கள் நீங்கி விட்டதுக்கு அது ஒரு காரணம், இரண்டு மூன்று தடவைகள் அதை நீங்கள் உச்சரித்து படித்து பார்த்துருக்கிறீர்கள், அது தெரியுது எனக்கு. அதெல்லாம் பயிற்சி எவ்வளவுக்கு இருக்கோ அந்த முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்தால் அது உங்களுக்கு உயர்ச்சியைத்தான் தரும்.
0: ஆமா, இப்ப பாடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இடையில ஒருத்தர் தொலைபேசியில போன் பண்ணிட்டு இருந்தாரு.
1: ஆமா ஆமா, அதையெல்லாம் நீங்கள் கவனித்து இத்தனையும் கவனிக்க வேணும். சிறப்பாக இருந்தது சரவணா. என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்புக்கு விரும்புகிறீர்கள், உங்களுக்காக விருப்பம்?
0: இந்த பாடலே கொடுத்தாருங்க, இது அருமையான பாடல்.
1: என்ன திரைப்படம்
0: படத்துல அந்த பாடல்?
1: என்ன திரைப்படம்?
0: தீபம், தீபம்,
1: தீபம்,
0: தீபம்.
1: இந்த பாடல் பாலியா கண்ணதாசன் எழுதினது?
0: கண்ணதாசன்
1: கூந்தல் எல்லாம் அவர் தான் விளையாட்டு. சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். நன்றி. மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் நிகழ்ச்சி நிறைவேறுவதற்கு முன்பு முடிந்தால் வந்து நீங்கள் இன்னொரு தடவை பாடலாம். இப்பொழுது நீங்கள் மேடை ஏறிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு சபையில், இப்போ உங்களுடைய நண்பர்கள் உறவினருடைய ஒரு விழாவுகள் நடந்து சபையில் நடந்து அங்கே மக்கள் பாடுவார்கள், அதிலே கூட நீங்கள் பாடலாம். சிறப்பா இருந்தது. நன்றி சரவணா. உங்களோட உற்சாகத்தை, இந்த உற்சாகத்தை கைவிட வேண்டாம், கைவிட வேண்டாம், மேலும் வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி.
0: சரிங்க சார்,
1: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த மணி நேர தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் இணைய வேண்டும் என்று கஸ்தூரி ஆரம்பத்திலிருந்து இணைவதற்கு முயற்சிக்கின்றார். கஸ்தூரி அழைக்க வேண்டும், ஓடி வாருங்கள், உங்களுக்கான இடம் கிடைக்கின்றது, இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது, ஓடி வாருங்கள்.

0: நேரம் சரியாக 12:10 கனடாவில் இப்பொழுது 11 தொட்டுவிட்டது. நண்பகல் இளமணி திருநாடு தென்னகம் எல்லாம் 9:40 என்று 41 தொட்டுவிட்டது. உறவுகள் வந்து இணைந்து கொள்வதற்காக அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம். அங்கங்கு நாட்டுக்கு நாடு நேரங்கள் வித்தியாசம் இருந்தாலும் இந்த ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான வானமும் பூமியும் ஒன்றே நிலைத்திருக்கின்றது. அதிலே தான் நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த உறவு யாராக இருக்கலாம், இதோ தலை நீட்டுகிறார், யார் என்று பார்ப்போம். எங்கே இப்பொழுது ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? வரவேற்பு எல்லாம் தந்து பிரமாதமா ஆயத்தமா இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமோடு மகள்வோடு இருக்கின்றேன். ஒரு ஒரு குறையும் இல்லை. இறைவனர்களும் உங்களும் அன்பும் ஆதரவும் இருக்கும் வரை எனக்கு ஒரு குறையும் பெறாது என்றுதான் எண்ணுகிறேன் அம்மா. நன்றாக இருக்கின்றேன். வைத்திய பரிசோதனை அவர்கள் சிறப்பாக இருந்தது. எல்லாம் நல்லபடியாக இருக்கின்றது. இந்த சர்க்கரை நண்பர் தான் அவரைத்தான் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அது எல்லோருக்கும் கடினமான ஒன்று. ஆனால் இப்போ 35 நான் அவரை அரவணைத்து வைத்துக் கொள்ளுகிறேன். நல்ல பிள்ளையாக இருக்கவனு அது சொல்லுது. நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் நானும் உன்னோடு இணைந்திருப்பேன் தான் என்று கூறுது. ஏனால் எங்களுடைய உணவிலே தான் இருக்கின்றதம்மா. நான் 35 அனுபவத்திலே கண்டுபிடித்தால் அதுதான் மறந்தே தேவையில்லை. உணவை நாங்கள் நம் முன்னோர்கள் போல் நடந்தால் சார். இப்பொழுது நாங்கள் நிலைமை விஷயத்துக்கு வருவோம். நான் நலமாக இருக்கின்றேன். நல்ல செய்தி தரும் வேளையில் உங்கள் நல்ல செய்தியும் கிடைத்தது. நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள். எங்கே இப்பொழுது உங்கள் கரத்தில் ஒலி வாங்கியே தருகின்றேன். உங்கள் பாடலை பாடுங்களே கேட்போம்.
1: தருகிறேன் அப்பா. வசந்தமும் நீயே, மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளந்தென்றல் நீயே, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே, மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளந்தென்றல் நீயே, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே. மாலை நான் மலரானவள், மார்பில் தேன் நதியானவள், நாளும் நீ அதில் நெய்தவும் தேடும் ஓர் கரை காணவும், நான் உன்னை மார்போடு தாளாட்டலாம், ஒன்றான நெஞ்சங்கள் தழுவுவதும் உருகுவதும் மயங்குவதும் மருவதும் நூறாண்டு காலங்கள் நான் காணலாம், வசந்தமும் நீயே, மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளந்தென்றல் நீயே, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே. ஆடை ஏன் கலைகின்றது, ஆசை ஏன் அலைகின்றது, மோகம் ஏன் எழுகின்றது, தேகம் ஏன் துடிகின்றது, ஏன் இந்த மாயங்கள் யார் தந்தது, ஏன் ஜென்மங்கள் எனதிலமை உனதுரிமை, இது முதல் நாள் இனி வரும் நாள் எல்லாமும் பேரின்ப நாள் அல்லவோ, வசத்தமும் நீயே, மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளந்தென்றல் இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே. தீபங்கள் எரிகின்றன, தேகங்கள் இணைகின்றன, ஆரம்பம் இதுவென்றது, ஆனந்தம் வருகின்றது, செவ்வானம் ஏன் மாறி பெய்கின்றது, சிங்கார ராகத்தில் இசை எழுந்தது, துயிர் கலைந்தது, உயிர் கடந்தது, தன்னை மறந்தது, காணாத பேரின்பம் நான் காண்கிறே, வசந்தமும் நீயே, மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளந்தென்றல் நீ, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே.
0: சிறப்பான ஒரு பாடல். அந்த எதுகை மூனைகளை கொண்டு வந்து ஆரோகணம் அவரோகணங்களை கவனித்து சந்தம் குறையாமல் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். ஒரு இந்த பாடல் அதிகம் காற்றலைக்கு வரவில்லை, நாங்கள் கேட்டது குறைவு. இருப்பினும் அதை இன்று கேட்கும் பொழுது மிகவும் சிறப்பாக இருந்தது. ரேவதி, உங்களுடைய அர்ப்பணிப்பு, நல்ல அர்ப்பணிப்பு. நீங்கள் இசையோடு திருப்புகள் பன்னிசைகளோடு செல்லும் வேளையிலே உங்களை நன்றாக மேம்படுத்தி கொள்கிறீர்கள். தொடர்ந்து அதை செய்ய வேண்டும், சிறப்பாக இருக்கும். நல்ல பாடல் மகளே, நன்றாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு உங்களுடைய தோழர்கள், நண்பர்கள், சகோதரங்கள் எல்லாம் எல்லோருக்கும் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுத்து எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் தான், சிறப்பாக இருக்கின்றது. என்ன பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும்? ஒலிபரப்புக்காக என்ன பாடல் நேயர் விருப்பத்துக்கு கேட்கிறீர்கள்? வசந்தமே அருகில் வாவா, வசந்த கால நினைவுகள். வசந்த கால நினைவுகள், இனிமையான பாடல். வசந்த கால நினைவுகள், வானில் வந்த கோடுகள். வசந்த கால நினைவுகள், வானில் வந்த கோடுகள், நல்ல பாடல். அந்த பாடல், அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்புகிறேன். நன்றி அம்மா. உங்களுக்கு இன்னொரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, சந்தர்ப்பத்தை பார்த்து வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி மகளே. சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. எல்லோரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வசந்த கால நதிகள். அடுத்த பாடலை தர வேண்டும் என்று அடுத்தவர் அழைத்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்ததாக கஸ்தூரி பல தடவை இணைந்து கொண்டிருக்கின்றார். இங்கே வணக்கம் போட்டு வாழ்த்துக்களும் எழுதிக்கொண்டு எல்லோருக்கும் கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருக்க முதல் தடவையாக வந்து பாடுவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். வசந்த கால நதிகளிலே என்ற பாடலை இவர் தனக்கு விருப்பமான பாடலாக கேட்டார். அந்த பாடல் இங்கே கஸ்தூரி, நீங்கள் அழைக்க வேண்டும். உங்களுடைய அழைப்பை எதிர்பார்க்கிறோம். ரேவதி, உங்களுடைய இணைப்பை துண்டித்தான் நலமாக இருக்கும் மகளே, துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக யார் வரப்போகின்றீர்கள் பார்ப்போம். எங்கே ஓடி வர வேண்டும், வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்ததாக யார் அழைக்கின்றீர்கள்? இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். ஓடி வர வேண்டும் எல்லோரும். இப்பொழுது யார் இருக்கின்றார்? கஸ்தூரி அவர்கள் அழைக்கின்றார் பொழுது. வணக்கம், வணக்கம் கஸ்தூரி, வணக்கம். வணக்கம் கஸ்தூரி. கஸ்தூரியை பிடிப்பது கடினமா, மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைவது கடினமா?
2: மொன்றியல் தமிழ் வானொலிகளை இணைவது கடினமா இருக்கு, அவ்வளவு லைன் பிஸியா இருக்கு.
0: அவ்வளவு தூரம் சகோதரங்கள் எல்லாம் வந்து, தோழர்கள் தோழிகள் எல்லாம் வந்து தங்கள் இசை
2: ஒவ்வொரு பாட்டு பாடிட்டு இருக்க, நல்லா இருக்கு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு.
0: சிறப்பான பதில் உங்களிடமிருந்து இந்த வார்த்தை கிடைக்கும்.
2: ரேவதி அம்மா பாடல் நான் கேட்காத ஒரு புது பாடல், நல்லா இருந்தது.
0: சிறப்பு, சிறப்பு. எல்லோரும் நல்லா, என்னுடைய ஆரம்ப கால மாணவர்கள் இங்கே பாடினார்கள். ஆஹாஹா, என்ன அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களோடு இணைந்து நான் வாழ்த்துகிறேன். சரி, அங்கே உங்களுடைய இன்று லண்டன், இன்று லண்டன் எப்படி இருக்கின்றது காலநிலை? எங்களுக்கு கொஞ்சம் வந்த வெயிலாக தான் இருக்கின்றது.
2: 23-24 இருந்தது, இப்ப சடனா வெயில் குறைஞ்சி மப்பு மந்தார நிலைக்கு வந்துருச்சு.
0: நானே அதனால தான் அந்த பாடல் வந்து சட்டென்று மாறுது வானிலை பாடல் வந்து. சரி, உங்களுடைய இனிமையான குரல்ல என்ன பாடலை என்று தரப்போகின்றீர்கள்? பாடங்கள் எல்லோரும் ஆவலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள்.
2: நான் ஒரு பாடல், எங்களுடைய அம்மா என்னோட பாட்டி வீட்டுக்கு போறப்போ அடிக்கடி அவங்க போறப்போ இதுதான் பாடுவாங்களாம் இந்த பாடல.
0: அப்ப இப்ப கஸ்தூரி பாட்டி பாட போகின்றீர்களோ?
2: அதேதான்.
0: இப்ப கஸ்தூரி பாட்டி பாடல கேட்போம், பாடுங்கள் மகளே.
2: எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை பாடு, ஒரு வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு.
0: மல்லிகா திரைப்படம் சிறப்பான ஒரு பாடல், நல்ல பாடல். அது
2: எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா அவங்களோட சிட்டி வீடு ஒன்று இருக்கு, இங்க அங்க ஊர்ல இருக்கிறப்போ இந்த பாட்டை பாடுவாங்களாம்.
0: ஓ, அங்கே இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வரும் பொழுது பாடப்போகின்றீர்கள். கேட்போம், ஆவலோடு இருக்கின்றார்கள்.
2: அதேதான்.

0: நான் ஒத்துக்கொள்வேன். இல்லை
1: ஐயா
0: இல்லை
1: ஐயா,
0: இல்லை
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
0: இல்லை அம்மா, நாங்கள் இதை பல தடவை, நீங்கள் இந்த பாடல் வந்த காலத்தில் பிறந்திருக்க மாட்டீர்கள் மகளே, நீங்கள் சின்ன பிள்ளையாய் இருந்திருக்கிறது, அதற்கு முன்பு வந்த பாடல்.
1: சொல்லி கொடுத்தது எங்க அம்மா,
0: அம்மா சொல்லி கொடுத்திருந்தார்கள் இந்த கருத்தை. இதற்கு முன்பு இந்த பாடலை நான் திரைப்படத்திலும் பார்த்திருக்கின்றேன், பாடலை பல தடவை கேட்டிருக்கிறேன்மா. வரிகளை என்னால் உள்வாங்குறது கடினமாக இருந்தது. ஏனால் பக்க வார்த்தியங்கள் அதோடு இணைந்து பல்லவியலோடு அந்த எங்களை மறைத்து கொண்டு போகிறது. அந்த வரிகளை நினைக்க வைக்கவில்லை, உருக வைக்கவில்லை. இது எங்களுடைய, அதிலும் பெருமைப்படுகிறேன், ஈழமணி திருநாட்டில் பிறந்த செல்வம் நீங்கள். அந்த மொழி, அந்த எழுத்து, அந்த லகர லகர சுத்தம், அந்த ஏற்ற இறக்கம், அந்த அந்த கருத்து எங்கே அழுத்துவது, எங்கே அந்த உள்ளத்தை தொடுகிறதுன்றதை எல்லாத்தையும் அழகாக நீங்கள் சங்கீத நயத்தோடு தந்தீர்கள். வாழ்த்துக்கள். அன்னை கலைவாணி என்றும் உங்களோடு இருப்பார். அதை நான் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து வாழ்த்துகிறேன்.
1: நேற்று ஒரு நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருந்தனால் அப்ப அதுல ஒருத்தர் நினைக்கிற ஒரு ஆள் பாடி இருந்திருக்கணும். பாட்டு ஏதோ பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு உடனே அந்த பாட்டு, இந்த வாசவலர்ல ஒரு பாட்டு இருக்குல்லங்க ஐயா, என்ன பாட்டொன்று கேட்டேன் பரவசமானே, நானதையா
0: கேட்கவில்லை, நானதை
1: பாடவில்லை, அந்த மாதிரி.
0: சிறப்பாக இருந்தது மகளே, அற்புதமாக பாடியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. என்ன பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும், உங்களுக்கு நேயர் விருப்பமா?
1: எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் படிக்காத மேதை திரைப்படத்துல இருந்து, ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜா, அந்த பாடலையே தாங்கும்.
0: அன்று நீங்கள் இந்த பாடலை, அந்த பாடலை அன்று கேட்டு நீங்க பாடி காட்டியிருந்தீங்க, ஞாபகம் இருக்குதா? சிறப்பு. ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜா அந்த பாடல் உங்களுக்கு வேணும், அதை
1: கேட்டீங்க.
0: சரி, அந்த பாடலை ஒளிபரப்போம். உங்கள் விருப்பம், உங்கள் பையனின் விருப்பம், எல்லோருடைய விருப்பமா? ஒரே ஒரு ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா. இன்னும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது,
1: ஆமா ஆமா,
0: கடைசியா வரும். நன்றி கட்ட உயிர்களோட நாய்கள் மேலடாண்டு வரும், நாய்கள் நன்றி உள்ளது என்பதற்கு ஒரு பாடல், ஒரே ஒரு இந்த பாடல். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் மீண்டும் ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு பாடலை பாட உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். இது சிறப்பான ஒரு பாடலை சிறப்பாக பாடி எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். எல்லோரும் உங்களுடைய பாடலை எதிர்பார்த்து இங்கே வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டும் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த பாடல் உள்ளத்தை அப்படியே ஒரு தடவை அப்படியே அப்படியே நிக்க வைத்து விட்டது. சிறப்பாக இருந்தது பாடல். நன்றி மகளே. அடுத்த தடவாக எங்களுடைய வரப்போகின்றார் எங்களுடைய சிதம்பரம் தேவநாதன், அவர் போல் தான் தெரிகின்றது. வணக்கம். வணக்கம் காற்றலையில்.
2: வணக்கம் ஐயா.
0: சிதம்பரம் தேவநாதன் அவர்கள், வணக்கம். வணக்கம் தேவநாதன், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்கள் மற்றும் அம்மா அனைவரும் நலமை எப்படி உள்ளது?
0: நாங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். இப்பொழுது காற்றலையில் வந்த பின்பு மேலும் மகிழ்வாக இருக்கின்றோம். நல்லம் நல்லம் நல்லம். அங்கே உங்களுடைய சிதம்பரத்திலே இப்பொழுது அந்த புண்ணிய நகரிலே எப்படி இருக்கின்றது காலநிலை இந்த வேளையில, இரவு வேளையில?
2: ஆதவனின் ஆதிக்கம் சற்று அதிகமாக இருந்தது ஐயா. காலை வேளையில் சுட்டரிக்கும் வெயில், மாலை வேளையில் இதமான காற்று, இரண்டும் கூடி மகிழ்வாக உங்கள் காற்றலையில் இணைந்துள்ளோம்.
0: தீயாகவும் தண்ணீராகவும் நீராகவும் இருக்கின்றீர்கள், குளிராகவும்.
2: ஆமா ஐயா.
0: நன்றி. அப்ப இந்த இரண்டு சுபாத்தியத்தோடு இருக்கும் உங்களுடைய சாரீரத்தில் ஒரு பாடலை நாங்களும் கேட்டு மகள் நனைந்து தேர்வோம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஐயா, படம் உன்னால் முடியும் தம்பி என்ற படத்தில் வரும், அதாவது என்ன சமையலோ என்ற பாடல் ஐயா. இதை பாடியவர்கள் மறைந்த எஸ்பிபி ஐயா அவர்கள் மற்றும் சித்ரா மற்றும் சுனந்தா அவர்கள் இணைந்து பாடிய இப்பாடலை உங்களுக்காக ஐயா.
0: உங்களுக்கு இரவு நேரம், உங்களுக்கு பகல் நேரம், மதிய நேரம் வர நேரத்தில் சமையலை பற்றி பாடப்போங்க, கேட்போம், கொண்டு வாருங்கள் சுவையோடு, கொண்டு வாருங்கள் அற சுவையோடு.
2: ஆமாம் ஐயா. ததரி ததறி என்ன சமயலோ, என்ன சமயலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை என்ன சமயலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை என்ன

அன்று தின்று அழுத்து போனதே, என்னடி நாக்கு அழுத்து போனதே, அடுத்த சமையல் ருசிக்க ஆசை வந்ததே, அடியே மோகனா அடுப்படி எனக்கென்ன சொந்தமா, நீயும் இருந்து சமைத்து பார், இருந்தால் உனக்கு கிடைத்திடும் சாப்பாடு சமைத்து பாரடி. அப்படியா சமைத்து காட்டுவோம், இஷ்டம் போல நாங்கள் இங்கே வெளுத்து சமைத்து கட்டு. ஆஹா ஷபாஸ்.

மூடன் களைந்திடு அரிசி கல்யாணி கல்யாணி கவனி கல்யாணி சரிகனி தனி தனி தனது கரிகாய் கரிதுங்கே கறிவேப்பிலை இங்கே கரி கரி கரி கரி கரி கரி கரிகாய்களும் இங்கே கறிவேப்பிலை இங்கே மஞ்சள் பொடியும் எங்கே மசாலா பொடி எங்கே மஞ்சள் பொடியும் இங்கே மசாலா பொடி எங்கே பபபபபபதா பருப்பு இருக்குதா பபபபபபதா பருப்பு இருக்குதா இருக்கு தனி தனி தனி தனி தனி தனி தனியா இருக்கா இருக்கு ஒரு நீ கொஞ்சம் கவனி அடுப்பை கொஞ்சம் கவனி கொதிக்கும் நீரில் அரிசியை போடு வெந்தால் அதை நீ வடித்திடு கிடைத்தோடும் சாப்பாடு சமைத்து காட்டுவோம் சமைத்து காட்டுவோம் அப்பா வந்துவிட்டார்.

பின்னே நீ இலை போடடி, சமைத்த உணவை ருசித்து பார்க்க இலையை போடடி.

மாதம் என் பெயர் நானும் வந்து பாடி பார்க்க உறவுகளிடம் கிடைத்திடும் பாராட்டு தானி பார்க்கவும் பாடி காட்டுவோம் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடி காட்டுவோம் கஸ்தூரி ராகம் யோலவே.

அணி கவனி கல்யாணி தனி தனி தனி தனி தனி தனி ஆகுறையா எங்கே சாதிக்கையா எங்கே தனி தனி தனி தனி தனி த சாதிக்கையா இங்கே எல்லோரும் வாங்க இங்கே சாந்தியம்மா எங்கே சந்தன் ராஜும் எங்கே மம சியாமலா மாம எங்கே ஜெயராமன் ஐயா எங்கே பத சேகரன் ஐயா இருக்க மழை போல் வருவார் பாடுங்கள் அடுத்து பாடுங்கள் இருக்கு இந்த அலையே அதையும் வந்து பாடி பாடி கலக்குவோம் இதுதான் எம்டிஆரின் எம்டிஆர் பாடி காட்டுவோம் பாடி காட்டுவோம் பக்கவாத்தியம் இல்லாமல் நாம் பாடி காட்டுவோம் பாடி காட்டுவோம் அப்பா வரும் நேரம் சாதமாக தாமதமா சாதமாக தாமதமா அப்பா

கம கம கம கம கம பாட்டு வருதே பாடுவோ பாடலில் தானே, கம கம கம கம கம கம பாட்டு வருதே பாடுவோ பாடலில் தானே. சரி சரி சரி சரி சரி சரி பாடியது போது

0: பசி தீர உப்பு புளி எல்லாம் சேர்த்து நல்லதொரு பிரியாணியை தந்துவிட்டு சாப்பிட்டு நாங்கள் ஏவரை விட்டு அப்படியே தாகம் அந்த அந்த அந்த ஆயாசத்துடன் இருக்கிற நேரத்தில் பாயாசம் போல் பாட்டை மீண்டும் அதற்குள்ளே பதங்களை புகுத்தி பாடியது பெருமை. வாழ்த்துக்கள். நீண்ட நேரமாக இருந்தாலும் பாடல் நீண்டு இருந்தாலும் பசியை தீர்த்து விட்டு தான் பின்பு நீங்கள் இதுகளை கொடுத்தீர்கள், அதனை தாங்கிக் கொண்டோம். நன்றி, சிறப்பாக இருந்தது.
1: அரை மணி நேரம் ஒதுக்கி ஐயா யாரெல்லாம் வந்து பாடுவாங்களோ அவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ஐயாக்காக பெருமை சேர்க்கணும் அப்படின்ட்டு எம்டிஆர் அலைக்கும் ஒரு பெருமை சேர்க்கணும்ட்டு ஒரு சின்ன ஒரு அடுத்தடி ஐயா.
0: இல்லை, நேரத்தை நாங்கள் கவனித்து அடுத்தவர்களும் கொடுக்க வேண்டும். இப்பொழுது என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் தேவநாதன் உங்களுக்கு?
1: எனக்கு இதே படத்தில் வந்த அதாவது ஐயா நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு நம்பி வரும் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும் ஐயா, ரொம்ப நல்ல அற்புதமான வரிகள்
0: கொண்டு நஞ்சை உண்டு அதா நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு அப்படி பாடுற கமலஹாசன் நடிச்சதுல தானே? ஓகே,
1: ஆமாம் ஐயா.
0: உன்னால் முடியும் தம்பி அந்த திரைப்படத்து பாடு. நல்லது நல்லது நல்லது நல்லது. நன்றி, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்போம். நன்றி தேவா, சிறப்பாக இருந்தது தேவநாதன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவுடன் செல்கின்றேன், காத்து கொண்டிருக்கின்றார். அடுத்த உறவாக வர வேண்டியதை நன்றி நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு. முதலாவது பாடலை பாடுவதற்காக பாடகி சாந்தி வருகின்றார். வணக்கம் சாந்தி. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள் மகளே? வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கு ஐயா, உங்க உடல்நிலை சரியாகி விட்டது.
0: ஆமாம், சந்தோஷம். நன்றி மகளே. நீங்கள் எல்லோரும் இந்த அன்பு என்ற அருமருந்தை தருகின்றீர்கள், அதனால் எந்த விதமான பெருநோய்களும் எங்களுக்கு வராது. சிறப்பு. அங்கே காலநிலை எப்படி? தர்மபுரியில் மழை பொழிந்ததா?
2: வெயில் இல்ல, மழை ஒரு நாள் பெய்தது ஐயா.
0: யாரோ கச்சேரியில பாடியபடியாதான் மழை பெய்ததாக நான் அறிந்தேன். நல்லா இருந்தவம்மா, நல்லா இருந்தது. இப்படியான சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்க வேண்டியிருங்க. அதற்கு இந்த மொன்றியல் தமிழ் வானொலி நல்லதோர் தளம். இங்கே வந்து உங்களோட கூச்சத்தை போகவிட்டு அச்சத்தை போகவிட்டு அடுத்தவர்களோட சேர்ந்து
2: பாடி
0: இதை ஆரம்பித்து வந்து அன்பு மகள் உங்களுடைய அதிபர் மீரா அவர்கள் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தோடு நீங்கள் வரும்போது உங்களை ஊக்குவித்து கொண்டு வருகின்றோம். எனக்கு பெருமையாக இருந்தது. அந்த முன்பு ஒரு முறை ரேவதியும் அப்படி போட்டிருந்தார், ஒரு சபையிலே பாடிக்கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் போட்டதை பார்த்து நானும் மகளும் பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். மகள் பெருமகிழ்ச்சி அடைந்த
2: பெரியமா பொண்ணோட பேத்தி ஐயா, அவங்க கனடாலதான் இருக்காங்க. அவங்க பொண்ணு ஊ பெய்து விட்டாள்னு இங்க வந்து விழா நடத்துறாங்க.
0: சிறப்பாக இருந்தது, நன்றாக. பக்கவாத்தியம் கொஞ்சம் உசத்தியாக இருந்தாலும் உங்களோட குரலை நாங்கள் இனம் கண்டுகொண்டோம். நல்லா இருந்தது. என்ன நல்ல பாடு இந்த புதிய புரிய
2: பக்கவாத்தியத்தோட இதுதான் ஐயா முதல் பாடுகிறேன். சிறப்பாக கொஞ்சம் புதிய இருந்தது.
0: புதிய பறவை பாடல் இல்லையா? சிட்டு
2: அவங்கதான் இந்த பாட்டை பாடுறீங்களா? நான் ஒரு இனிய மனது பாடுறேன்னு சொன்னேன். அவங்க வந்து ட்ராக்ல பாட முடியுமா உங்களால? நாங்க இல்லைங்க, எனக்கு பாடி பழக்கம் இல்ல. அப்புறம் அவங்களே சிட்டுக்குருவி பாடுங்க அப்படின்னா.
0: நல்லா இருந்த நல்லா நான் குறிப்பிட சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த எல்லா பாடம் மகளும் பார்த்து பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டார். எனக்கும் அது சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு உங்களுடைய
2: கொஞ்சம் இழுத்து இழுத்து வர மாதிரி இருக்கு இல்லைங்களா? வேகமாக வரல
0: இல்லையம்மா. வலைத்தளங்களிலே நீங்கள் இசைக்கருவியலோடு பாடும் பொழுதும் அவருடைய இசைகள் எல்லாம் வரும்போது அது அப்படி பெறத்தாண்டி அதை பதிவு செய்து விடுறீர்கள. அது அப்படியே வரும். அதையெல்லாம் கவலைப்படாதீர்கள், நீங்கள் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். மக்கள் மத்தியிலே உங்களோட குரல் எப்படி பதிந்திருக்கும் என்றதை நாங்கள் கேட்டு ரசித்தோம். ஆச்சரியம் வந்ததா? சிறப்பம்மா, அதான் உங்கள் திறமை உங்களுக்கு தெரிய மாட்டாது. இப்படி வந்து போகும்போது தான் தெரியும் மகளே. இதை உங்களுக்கு தருக அந்த முடிவுரை எல்லாம் கூற சொல்லி கூறுவதெல்லாம் நீங்கள் ஒரு சபையில தெரியலன்னு போனவுடன் உங்களுக்கு கேட்டேன். நான் வானொலியில எல்லாம் போறேன், வானொலியில பாடுறேன்லாம் சொல்லி போ அப்படி அறையும்
2: சொன்னேங்க ஐயா. அவங்க கிட்ட அவங்க ஸ்மியூல்ல பாடிட்டு இருந்துட்டு இப்ப கச்சேரி வச்சு நடத்துறாங்க அந்த லேடி. அவங்க கிட்ட சொன்னேன், நான் ரேடியோல போய் இந்த மாதிரி எம்டிஆர் எஃப்எம்லாம் பாடுவேன்
0: அப்படின்னு
2: சொன்னா நல்லா பாடினீங்க அப்படின்னாங்க.
0: உங்களுக்கு முன்பே ஒரு நாள் பாடகி என்ற ஒரு பதம் நான் உங்களுக்கு உபயோகித்தேன், ஞாபகம் இருக்கா? சிரித்தீர்கள் நீங்கள், எல்லோரும் நகைத்தார்கள் தான். உங்கள அந்த தன்மை இருக்கின்றது, சிறப்பாக எனக்கு பெருமையா இருக்கு. எங்களுடைய மாணவ வருகிற பிள்ளைகள் வெளியே தங்களை வெளிப்ப நீங்கள் வெள்ளிடமலையாக பெற வேண்டும், இலைமறை காயாக இருக்கக்கூடாது என்றதான் என்னுடைய எண்ணம். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நாங்கள் வளர்த்து விட வேண்டியது எங்களோட கடமை, சரியா?
2: வரிங்க, பார்த்து பார்த்து பாடுறதுனால கண்ணாடி இல்லை, ஆமா, கண் கண்ணாடி இல்லாதனால அப்படியே குனிஞ்சிட்டே பாடிட்டேன்,
0: பாடி முடிச்சேன்,
2: கண்ணே தெரியல. சரி,
0: நன்றா இருந்தா காட்சி, நன்றா இருந்தது பாடல், நன்ற தெளிவாக. நான் உங்களுக்கு நான் அப்படியே பிள்ளையே இருந்தா குறிக்க மாட்டேன், நான் இப்ப பாடலையே கூறுகிறேன், பார்த்தீர்களா? சிறப்பாக இருந்தது, நல்லதம்மா. அப்படியே சந்தர்ப்பங்கள் வந்தால் நழுவ விடாதீர்கள் சென்று. இதெல்லாம் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு அரங்கேற்றம் அல்ல, பயிற்சி. இப்படி இப்படி வந்து பாடிக்கொண்டு உங்கள் பயிற்சி வந்து பின்பு நீங்கள் முதிர்ச்சி பெற்ற பாடல்களாக பெறவீர்கள். சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது.
2: அப்ப என்னுடைய கால ஆசை நிறைவேறிவிட்டது, பாடணும்னு ஆசை.
0: முன்பு மகள் வந்து ஆரம்ப காலத்தில் மொன்றியல் பெரிய டவர்ல இருக்கிற காலங்களில், எஃப்எம் இருந்த காலத்தில் முன்பும் பாடுவோர் பாடலாமுக்கு இங்கு பக்கவாத்திய கலைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள்லாம் இப்போ விட்டு சென்று வெளியேறி விட்டார்கள் ஒரு குழுக்களோடு. அவர்கள் வருவார்கள் தாளங்கள் இசைக்கருவியோடு, கலையகத்துக்குள்ளே வந்து இருப்பார்கள். நீங்கள் தொலைபேசியிலே பாடும்பொழுது அவர்கள் இசைத்து கொண்டிருப்பார்கள் உங்களை பக்கவாத்திய. அப்படி நிறைப்படுத்தினார் என்னுடைய மகள் முன்பு, சிறப்பாக இருந்த மீராம்மா. மீராம்மா அதிலே வலு கட்டிக்காரு. சரி, இவ்வளவு மகிழ்ச்சியோட வந்து எங்களை மகளை வைத்து அந்த செய்தியை நான் பிறவிட்டு எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்து இப்பொழுது எதிர்பார்க்கிறார்கள் இன்று சாந்தி என்ன பாடல் பாடப்போகின்றார் என்று. எங்கே பாடங்களையும் கேட்போம். இந்த வேளையில அழகியையும் ராசாவையும் நான் மறக்கவில்லை, நலமா இருக்கின்றார்கள் தானே? சரி, வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: கொஞ்சம் கடினமான பாடல் தாங்க ஐயா, பாடி பார்க்கலான்னு சொல்லி நினைச்சு எடுத்துட்டு வந்தேன். முல்லை மலர் மேலே முய்க்கும் மண்

நீ மொய்க்கும் மண்டு போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே.

முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே, வெண்ணிலவை பூமியின் மேலே.

செம்பவளம் நெருங்க கண்டே என் மனம் போலே, செம்பாலவளம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே. ஆ

0: நன்றி ஐயா.
1: நான் இடையிலே கூட கை தட்டி விட்டு இந்த உற்சாகத்தில் இந்த பாடலை கேட்டேன். என்றால் இந்த பாடல் தான் எனக்கு மிகவும் விருப்பமான பாடல். அதற்கு முதல் கண் நன்றி உங்களுக்கு கூறிவிட்டேன். அந்த இந்த பாடல்லையம்மா அந்த அந்த ஹம்பிங் இருக்குது அல்லவா, ஆணும் பண்ணும் இருகுரல் பாடல், ஆணும் பண்ணும் பாடல், அந்த ஹம்பிங் தான் இந்த பாடலுக்கு மேலெழுப்பு மேலெழுந்த ரசனையை கொடுக்கறது. அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான பாடல். நீங்கள் இருகுரலில் இது ஒரு மிகவும் கடினமான பாடல், அழகாக பாடியிருக்கின்றீர்கள் அம்மா. உங்களோட தகுதிக்கு நீங்கள் சிறப்பாக பாடியிருக்க. அதுவும் ஒரு நீங்கள் வந்து பாடுபவர்கள் எல்லாம் ஒரு தொலைபேசி ஒரு கைபேசியிலே பாடுகிறீர்கள் என்னும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. முன்னுக்கு மைக்கை பூட்டி, பக்கவாத்தியங்களை பூட்டி, நெறியாளர்கள் பக்கத்தில் இருந்த ஒன்றுமே இல்லை, நீங்களே தான்.
0: பாடும்போது நல்லா தெளிவா கேக்குதுங்க ஐயா. நாங்க பாடுறதெல்லாம் கொஞ்சம் தெளிவில்லாம கேக்குது, அவங்களுக்கு ரொம்ப தெளிவா கேக்குது.
1: அவ வந்து சங்கீதக்காரி தானே, அவ
0: ரொம்ப சுத்தமா கேக்குது.
1: எத்தனை மேடைகள், எத்தனை கச்சேரிகள் எல்லாம் வந்து இதை அவர்கள் எடுத்து சின்ன வயதிலிருந்து எடுத்து ஆண்டிருக்கின்றார்கள். அப்ப சொற்களஞ்சியம் நன்றாக வரும். இசை அவர்களுக்கு தாராளமாக, ராகங்கள் எல்லாம் அவர்களுக்கு. இந்த பாடிய என்று பாடின இந்த வருவான் வருவேன் நான் உனது என்று பாடல பல தடவை நான் கேட்டிருக்கேன். இன்று கேட்கும் பொழுது அந்த பொருள் என்னை அறியாமல் அப்படியே உள்ளுக்கு வந்து விட்டது. அற்புதமாக, அது சிறப்பான பாடல் தான். அவருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். மற்றது அவருக்கு புரியும், ஒலியை எப்படி கூட்டி குறைக்க வேணும், இங்கே வைக்க வேணும், இங்கே நிறுத்த வேணும், அப்படி எந்த எழுத்தை அழுத்த வேண்டும் என்றெல்லாம் அது காலப்போக்கில் நீங்களும் அதை தெரிந்து கொள்வது. இப்படி பலரும் வந்து பாடும் பொழுது இல்லவருடைய ரசனைகளையும் பாடல் வரிகளையும் கேட்க நாங்களும் இப்படி பாட வேண்டும் என்ற அந்த உத்வேகம் பெறும். நன்றாக இருந்ததம்மா, சிறப்பாக இருந்தது பாடல். எல்லோருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் சாந்தி?
0: இதே பாடல்,
1: இந்த பாடல்,
0: இதே பாடல்ங்க. யாருமையான பாடல்,
1: சிறப்பான ஒரு பாடல் அம்மா. அந்த முல்லை மலர் மேலே என்னுடைய கலை வாழ்க்கையின் சரித்திரத்தில் முக்கியம் பெற்ற பாடல். முன்பும் ஒரு தடவை நீங்கள் அந்த பாடல் சின்ன சிறிய பணப்பறவை
0: அந்த பாடல், அதுவும் இந்த பாடல் ஒரே ராகமாங்க ஐயா. ராகம்
1: அது கஸ்தூரிய தான் கேட்க வேண்டும், அல்லது தேவநாதன் கேட்க வேண்டும்.
0: ஆபேரி ராகமா என்ன சொல்லுவாங்க?
1: தெரியுது தானே உங்களுக்கு,
0: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: சரி, அறிந்து கொள்ள வேண்டும் பற்றி நாட்டம் கொண்டு நீங்கள் சென்றால் முன்னேறலாம் என்று கூறிக்கொள்கிறேன். முல்லை மலர் மேலே பாடல் உங்களுக்காக நேயர் விருப்பத்தில் ஒலி செய்கிறேன். இணைந்து பாடலிருந்து எங்களை மகள வைத்ததுக்கு நன்றி மகளே. நேரம் இருந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது வரலாம். நல்ல பாடல், நல்ல பாடல், வாழ்த்துக்களம். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து இது முறையல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஞாயிறு தோறும் வரும் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற இசையோடு வரும் பாடுபோர் பாடலாம். நேரம் சரியாக 10:20 உங்களுக்கு காட்டுகின்றது. ஈழமணி திருநாட்டிலும் தென்னகத்திலும் எங்களுக்கு இப்பொழுது 12:50 என்று காட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து இரண்டாவது பாடலுக்குரிய சந்தர்ப்பத்திலே ஒரு அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. யோகா ராஜி, உங்களுடைய அழைப்பு வந்தது மீண்டும் நின்று விட்டது. மகாலிங்கத்தினுடைய அழைப்பு வருகின்றது. இப்பொழுது யாருடைய அழைப்பு எடுப்போம்? யோகா ராஜி இணைப்பில் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. இல்லை, இருவர் ஒரே நேரத்தில் அழைக்கும் போது யாருடைய இணைப்பு முந்துகிறதுன்னு பார்ப்போம். இப்பொழுது மகாலிங்கத்தினுடைய இணைப்பு முந்திவிட்டது. மகாலிங்கம் பாருங்கள். வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம் ஐயா.
1: வணக்கம். இரண்டாவது பாடலை சொல்வதற்காக மகாலிங்கம் வந்திருக்கின்றீர்கள், வாருங்கள், குறுங்கள்.
2: முன்பு வந்த ஐயா பாதியில வந்து சாந்தியம்மா கெடுத்து அவங்க பாட்டை பாடிட்டு போயிட்டாங்க. அருமையா
1: நீங்க பாட இருந்தீங்களோ அந்த பாடலை?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்லையா, இல்ல நான் முயற்சி உள்ளார வர்றதுக்கு இருந்தேன்.
1: நீங்க மட்டும் இல்ல, இங்க பலர் உள்ளே நுழைவதற்கு டிக்கெட் கிடைக்க இல்லைன்னு கையை ஓட்டி கொண்டிருக்க. எனக்கு ஒரு டிக்கெட், எனக்கு ஒரு டிக்கெட், எல்லோரும் வளைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சரி, உங்களுடைய இரண்டாவது பாடலை கேட்போம். மகாலிங்கம் சிறப்பாக பாடுங்க. சாந்தி
2: வரையா,
1: கொண்டு வாருங்கள்.

0: வார்த்தை இடத்தில் எல்லாம் உன்னை போல் பாவையே தெரியுதடி. Come on, clap. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி, மேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சி. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சி. உந்தன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம் அந்த மனதில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம் அந்த மனதில் மறைந்திருக்கும் துளி விஷம். நெஞ்சம் துடித்திடுவோ நீயோ அடுத்தவன் தோழி. என்னை மறந்து போவதும் நியாயமோ, அந்த ஓ காதல் ஓவியத்தின் பாதி மாறிய காலம் செய்த விட்ட மாயமோ. ஒரு மனம் உருகுது ஒரு மனம் விலகுது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சி. அன்பில் விழுந்த ஒரு ஒரு ஒரு தொடர்கதை அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விழுந்த உறவு ஒரு தொடர்கதை அந்த உறவில் உனக்கு ஒரு சிறுகதை. கண்ணம் தனிமையிலே பாட ராதை தன் வழியே ஓட. இந்த பிரிவை தாங்குமோ என் மனம், ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாளும் மாறுகின்ற உன் மனம். எனக்கு என்று புரிந்தது எவன் என்று தெரிந்தது. என்ன மீனாட்சி சொன்னது என்னாச்சி, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சி. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி.
1: இந்த பாடலுக்கான விமர்சனம் இங்கே கேட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய சக தோழர் தோழியர்கள், சகோதர சகோதரிகள். வீட்டிலே என்ன நடந்தது இப்படி வந்து சிறப்பாக இந்த நகைச்சுவையான ஒரு ஒரு ஜாலியான ஒரு பாடல், கிளிக்கான பாடலை முதல் உருக்கமாக அம்மா பாடலை பாடிய நீங்கள் இந்த அந்த சாரத்தில் பாடிவிட்டு இப்படியானது பாடும் பொழுது வித்தியாசமான ஒரு ஒரு ரசத்தை தந்திருக்கிறீர்கள். சிறப்பாக இந்த மாலிங்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னடி அதை நாங்கள் வார்த்தை தவற மாட்டோம், உங்களை இரண்டாவது பாடல் தருகிறது என்று தந்துவிட்டேன் ஐயா. சரியா, நன்றி மாலிங்க.
2: வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கின்றது, சிறப்பான பாடல். அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றன. அடுத்த உறவு வந்திருக்கார் அன்புடன் ஜோகாராஜி அவர்கள். ஜோகாராஜி வணக்கம். மகளே வணக்கம். ஜோகாராஜி வணக்கம். வந்து விட்டீர்கள், வாருங்கள் வாருங்கள். நீண்ட நேரம் நுழைவு சீட்டுக்கு எத்தரித்து கொண்டது இப்பொழுதே கிடைத்திருக்கிறது. வாருங்கள் வாருங்கள். எங்கே உங்களுடைய இரண்டாவது பாடல் பொம்மை பொம்மை பாட என்ன பாடல் பாட போகிறீர்கள்? பாடுங்கள் கேட்போம்.
3: இன்னைக்கு உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ என்ன சைஃபரை வாங்கிட்டு வந்துட்டு எப்படி நான் உனக்கு பரிசு கொடு? அப்பா அப்பா அடுத்த தடவை நல்ல மார்க் வாங்கிறேன், கொடுங்கப்பா. சரி நான் அதுகிட்ட கேக்குறேன், அது கொடுன்னா நான் கொடுப்பேன். மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. மகராஜா ஒரு

மகராஜா ஒரு மகாராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. சொன்னதை கேட்கும் மந்திரி பூனையும் நாயும் காவல் காக்கும் தேனைகள் ஆனதம்மா. அம்மா அப்பா மடிமேல் இவளி ராஜாங்கம் நடக்குதம்மா. அம்மம்மா மகராஜா ஒரு மகராணி இந்த

வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சின்ன ராணி, இங்கே எனக்கிட்ட கட்டளை என்ன ராணி? ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேணும் என் கூட. ஓடி பிடித்து

0: நான் தான் என்று போட்டிக்கு வருவானோ? ராணியம்மா மனது வைத்தால் எதுவும் நடக்கும் அம்மா. ராஜாவுக்கும் அது போல ஆசை நாள்தோறும் இருக்குதம்மா. மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. மகராஜா ஒரு மகராணி, இவள் குட்டி.
1: கதையோடு வந்து பாடலை பாடி காட்டி ஒரு சிறுகதையோடு வந்தவர் பப்பட்டோடு வந்து போலிக்குரல்களாலே எப்படி பாடல்களை இணைக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணம் ஒரே குரலில் ஒரு குரலில் தானாகவே அதை பாடி காட்டி மகிழ்ந்தார் யோகாராஜி. சிறப்பான பாடல், மேலும் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றாக இருந்ததம்மா, சிறப்புகள். நன்றாக இருந்த அந்த அந்த குரலோடு கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து கடினமான ஒரு விடயம். என்ன ஒரு தொலை ஒரு கைபேசியிலே வெற்றியெல்லாம் செய்ய வேண்டும் தானே. அதனால் அந்த நல்ல மொழி மாற்றங்கள் அதெல்லாம் செய்வது மாற்றி குரலாலே தருவது கடினமாக இருந்தாலும் முயற்சி எடுத்து தந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இங்கே ஒவ்வொருத்தரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். நன்றி மகளே, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நேரம் சரியாக ஒரு மணியை காட்டுகின்றது. மதிய நேரம் எங்களுக்கு நண்பகல் முடிந்து இப்போது பிற்பகலை தொடர்கின்றது. உங்களுக்கும் 10:30 காட்டுகின்றது. இன்னும் சிறிது நேரங்கள் இருக்கின்றன. வந்து பாடுபவர்கள் இரண்டாவது பாடலை இப்பொழுது பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். முதலாவது பாடலாக வருபவர்கள் அழைத்தால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது யார் அழைக்கின்றார் எங்கே பார்ப்போம். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார். இப்போ தேவநாதன் அவர்கள் வருகின்றார். தேவநாதன் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கிருஷ்ணரை பற்றிய ஒரு பாடல் ஐயா உங்களுக்காக தெரிவு செய்துள்ளேன்.
1: நேரத்தை கவனித்து பாட வேண்டும். நீண்ட பாடல்களாக இல்லாமல் ஓரளவு நேரத்தையும் கவனித்துக் கொள்ள வேணும். அடுத்த உறவுகளும் எங்கே பாடங்கள் கேட்போம்.

நவநீத சோர நந்த சக்தி கூற நவநீத சோர நந்த சக்தி கூற நரமே பிரதீர நரசிம்ஹ தீர.

0: நிறைவடைந்து விட்டது.
1: நன்றி
0: நன்றி.
1: நன்றி.
0: நிறைவடைந்தது. பாடலை கேட்டு கிருஷ்ண கானம் ஒன்று தந்தீர்கள், சிறப்பாக இருந்தது. இரண்டாவது பாடலை தந்த உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்து வரும் பாடல் யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அவர்கள் அழைக்க வேண்டும். இப்பொழுது இரண்டாவது சந்தர்ப்பம் கிடைத்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். முதல் பாடல்களை அருமையாக பாடி சென்றவர்கள் மீண்டும் வந்து பாடுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு, வருகின்றோம் என்று கூறுபவர்கள் வர வேண்டும்.

0: கஸ்தூரி இணைத்திருந்தீர்கள், இணைக்க வேண்டும். உங்களுடைய இரண்டாவது பாடலை கேட்க காத்து கொண்டிருக்கின்றோம். வர வேண்டும் உங்களுடைய பாடலையும் கொண்டு. கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும். இப்பொழுது ரேவதி தன்னுடைய இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வருகிறார். வணக்கம் ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் ரேவதியின் கஸ்தூரி ஒரே நேரத்தில் அழைத்து ரேவதி கிடம் கிடைத்து வாருங்கள். கொண்டு வாருங்கள் உங்களுடைய இரண்டாவது பாடலை.
1: பாடுகிறேன் அப்பா.
0: நன்றி அம்மா, நன்றி.

அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்ட காட்சி கண்டு களிக்கும் நாள் வரும், நான் களிக்கும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்கள் அந்த காட்சி கண்டு களிக்கும் நாள் வரும், நான்

அந்த அரிய நாள் வரும், சுகம் பெருகும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும் சிரி

0: நாள் வரும், குலம் தழைக்கும் நாள் வரும், சின்ன அருந்தும் மலரும், சிரிப்பை சிந்தி வளரும், கண்கள் அந்த காட்சி கண்டு கலிக்கும் நாள் வரும், நான் கலிக்கும் நாள் வரும்.
1: சிறப்பு, இனிமையான ஒரு பாடல். அநேகமாக இந்த பாடலை நாங்கள் காற்றில் கேட்பதை விட தனிப்பட்ட குரலில் இசையொன்றும் பக்கவாத்தியம் இல்லாமல் தனிய குரலில் வரும் பொழுது அதுக்கு ஒரு கவர்ச்சி உண்டு. அந்த வகையில் ரேவதி நன்றாக அந்த பாடலை எடுத்து அந்த ஹம்பிங் எல்லாம் அழகாக தந்து முணுமுணுத்தல் என்று முணுமுணுப்பு என்று தமிழிலே கூறுவது ஹம்பிங், அதை சிறப்பாக இருந்தது தெரிவு செய்து அதில் அந்த இடை ராகங்களை கொண்டு வந்து தர வேண்டும் என்று நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள். இந்த பாடல் எத்தனை தடவை பாடி இருக்கின்றீர்கள் ரேவதி முன்பு?
0: நல்ல ஒரு ரெண்டு மூணு நாலு தடவை காதுல கேட்டேன்.
1: பார்த்துருக்கு, நன்றாக இருக்கு. நம்ம வரும்பொழுது நன்றாக நல்லா இருந்து பாடல் நல்லா இருந்து நான் கேட்டு இதுக்கு முன்பும் பாடி இருக்கின்றீர்களா என்று சிறப்பாக ஒருவருக்கொரு இதில் என்ன பண்ணாலும் எங்களுடைய பாடுவர் பாட நிகழ்வு ஒருவருக்கொரு நீங்கள் எவ்வளவு சகோதர தத்துவமாக இருந்து ஒருவர் ஒருவர் தட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். மற்றது ஒவ்வொருத்தரும் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவர் பாடுவதில் இருக்கின்ற என்ன என்ன நுணுக்கங்கள் இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். ஒரே நேரத்தில் 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லோரும் வந்து பாடும் பொழுது சந்தர்ப்பத்தை கொடுக்கும் வேளையில் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக உள்வாங்குகிறீர்கள், நீங்கள் பாடுகிறீர்கள். மற்றவர்கள் ஒன்றை பாடிவிட்டால் அதே போன்று நான் பாட வேண்டும், அங்கே என்ன பிழை இருக்கின்றது என்ன என்று கவனித்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய பாடலை திருப்பி கேட்கும் பொழுதும் அதுக்காகத்தான் மறு ஒலிபரப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, ஒவ்வொருத்தர் பாடும்போது அவர்களுக்கு நல்ல நகைச்சுவையோடு கலந்த உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எங்களுக்கு தேவையானது. ஏனைய வானொலிகளில் நான் குறை கூற வரவில்லை, ஏனைய வானொலிகளை பற்றி அல்ல. ஏனைய இந்த கலைஞர்களுக்குள்ளே இந்த காழ்ப்புணர்வுகள் இருக்கின்றது. உங்கள் யாருக்கும் இல்லை, என்னுடைய உறவுகள் யாருக்கும் இல்லை, அதை விட்டு நான் என் பிள்ளைகளை என்று பெருமைப்படுகிறேன். சிறப்பாக இருந்ததம்மா, நன்றி. சிறப்பான பாடலையும் தந்த 2வது பாடலையும் தந்ததற்கு நன்றி. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு. மொன்றியல் தமிழ் வானொலி, நன்றி அம்மா. மன்றது என்று உங்களுக்கு முடிந்தால் இறுதியில நீங்கள் முடிவுரை தரலாம் தானே? சென்று விட்டார். ரேவதி சென்று விட்டீர்களா? இருக்கின்றீர்களா? சென்று விட்டார். இப்பொழுது கஸ்தூரியுடைய சந்தர்ப்பம் போல் தெரிகின்றது. கஸ்தூரி அழைத்துக் கொண்டிருக்கிறார், வந்து விட்டார் போல் தெரிகின்றது, வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே.
2: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா, மீண்டும் ஒரு வணக்கம். அழகான பாடல்கள் ஒவ்வொருத்தரும் பாடிட்டு இருக்காங்க, கேக்குறதுக்கே ஆசையா இருக்கு. சூப்பரா இருக்கு, எல்லாத்த பாடலும் அவ்வளவு சிறப்பு. அதுங்க இப்ப ரேவதி அம்மா படிச்ச பாடல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழைய பாடல்கள் எல்லாம்
1: சிறப்பு. ஒவ்வொரு தரம் வந்து தங்களுடைய இப்பொழுது அவர்களை இந்த நிகழ்ச்சி வந்து மேலும் மேலும் அவர்களை ஆவலை தூண்டுகிற நிகழ்ச்சியாகத்தான் அமைந்திருக்கின்றது. அப்படித்தான் இருக்க வேண்டும். தொகுப்பு வழங்கும் பொழுது ஆவலோடு வரவணும், அதிருப்திப்பட்டு அசூசைப்பட்டு எல்லாம் வரக்கூடாது, ஆவலோடு வருகின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது 2வது பாடலை தருவதற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். எங்கே உங்கள் பாடலை கேட்போமா? 2வது பாடலை கஸ்தூரி.
2: 2வது பாடல் குழந்தை தெய்வம் திரைப்படத்தில் ஐயா, அன்புள்ள மாண்புடி.
1: சிறப்பு, கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: அன்புள்ள மான்விழியே, ஆசையில்லோர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில்லோர் கவிதை. அன்புள்ள மன்னவனே, ஆசையில்லோர் கடிதம் அதை கை

0: கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன். மிக்க நன்றி ஐயா.
1: காட்டலையில் கலந்து வந்த இசையும் வந்தது, கருத்தோடு நல்ல வரியும் வந்தது, நல்ல பாடலும் வந்தது, நல்ல செய்தியும் வந்தது. கஸ்தூரி மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒருவரை ஒருவர் மெச்சக்கூடிய வகையில் இன்று எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கும் வகையில் நீங்களும் அதற்கு ஈடாக வந்திருந்து ஒரு வானொலியில் பாடக்கூடிய, நீங்கள் தகுதியோடு இருந்தவராயிருந்தாலும் சங்கீதத்துறையில் ஒரு வானொலியில் வந்து பாட வேண்டும் என்று எங்கள் வானொலியில் வந்து பாட வந்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதற்கு எங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைத்த கணபதி அவர்களை நினைவு கூறுகின்றேன். மற்றது பாடல்களை எடுத்தாலும் விதம் அம்மா, ஒருவர் பாடுவதை பார்த்து மற்றவரும் முன்னேறி கொண்டு வர வேண்டும். அதுதான் இங்கே நான் காணக்கூடிய இன்றைய நிலையிலே பார்த்தேன். ஒவ்வொருதரிலும் திறமைகள் உண்டு. அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கேற்ற தளம் வேண்டும். இந்த தளம் கிடைத்து விட்டது. அப்போ வந்து களமாடும் வேளையிலே தங்களை தாங்கள் மெருகூட்டுவதற்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கின்றது, வழிகளும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அது மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. அதற்கு சில முன்னோடிகளாக இருப்பவர்கள், அவர்களுக்கு நான் பேர் கூற மாட்டேன், வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்க வேண்டும். வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மென்மேலும் இசை கலை வாணி உங்கள் எல்லோருக்கும் நல்லருள் புரிய வேண்டும். நன்றி மகளே, சிறப்பாக.
0: நன்றி
1: அம்மா, வாழ்த்துக்கள். எங்களுடைய நிகழ்ச்சி நேற்றைய தினம் நான் வைத்தியசாலைக்கு செல்வதற்காக ஓய்வு விட்டு போன போது நான் முதல் நாளே கூறியிருந்தேன் எல்லோருக்கும். ஆனால் அந்த சரியாக 11 மணிக்கு வேறு நிகழ்ச்சி ஒன்று இங்கே பாடுவர் பாடலாம்ற நீங்கள் ஆவலோடு ஓடி வந்து அழைத்தீர்கள் இல்லையா நிகழ்ச்சி போகுது.
0: அது பேசி அவங்க தான் சொன்னாங்க அப்படி, ஐயா மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு.
1: அதனாலே தான் நான் முன்கூட்டியே சொல்லி விடுவேன், நான் போய் சொல்ல மாட்டேன். அடுத்து இன்று வந்தவுடன் காலையிலே நான் பதிவும் போட்டு விட்டேன், இன்று பாடுவோம் என்று சொல்லி. அது ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாச்சு, ஏன்னால் உள்ள அன்போடு பழகி கொடுக்கும். இந்த வானொலியை நடத்துவது எந்த விதமான ஊதியமும் இல்லாமல், வானொலியில் நாங்கள் எந்த வித எதிர்பார்ப்பில் தமிழுக்கு நாங்கள் செய்கிற ஒரு சிறு தொண்டு, தமிழ் பணியாகத்தான் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ களம் தளம் எல்லோருக்கும் கொடுக்கின்றோம். எங்களை கட்டுப்பாட்டு நியதிகளுக்கு அமைய ஒவ்வொன்றையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டியும் இருக்கின்றது. சில கட்டுப்பாடுகள் செய்ய வேண்டியது, சிலருக்கு அது புரியாததால் கோபித்து கொண்டும் போகிறவர் இருக்கின்றார்கள். நாங்கள் கண்டிருக்கிறோம் பலரை. நாங்கள் எத்தனை வருடமாகிவிட்டது, நீண்ட நேரம் நான் பேசவில்லை. சிறப்பாக நீங்கள் இந்த பாடலை தந்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்கின்றீர்கள். நீங்களும் எங்கள் எல்லா பிள்ளைகளும் அப்படிதான், ஒருவர் பாடி முடிந்தால் அவரை பற்றி ஊக்கம் கொடுத்து அவர்களை மேலும் மெருகூட்டி விடுறது வாய்ப்பு. அது நாங்கள் அடுத்தவரை தூக்கி விட்டால் நாங்களும்
0: எனக்கு தேவனாதர் அண்ணா பாடியது நல்லா பிடிச்சது. சமையல் பாடல் அது ரொம்ப சூப்பர், எல்லாரையும் நினைச்சு பாடி அழகா பாடி
1: இருந்தாங்க. சில பாப்பா வருகிற பாடல் தெரிவுகளையும் இருக்கின்றது. இங்கே ஆரம்பத்திலே வந்து பாடின ஒரு சிலர் வந்து இப்போ ஆரம்பத்திலே அவர்கள் தங்களால் முடிந்தவரை குறுகிய நேர பாடத்தை எடுத்து அதை உள்வாங்கி சரியாக பாடுகிறார்கள். முகப்பு அவர்களும் சிறப்பாக வருவார்கள். அடுத்தவர்கள் நல்ல நல்ல பாடல் தெரிவுகளை கொண்டு வந்து பாடுகிறீர்கள். அது இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கின்றது. இது வளர வேண்டும், நீங்களும் வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி மகளே, சிறப்பு. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒவ்வொரு நிகழ்வுகளும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஒரு நிகழ்வுகளின் வளர்ச்சிக்கு எங்கள் நேயர்கள் தான் காரணம். நேயர்கள் என்று கூறும் பொழுது கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்து கருத்துக்களை எழுதுபவர் மட்டுமல்ல, பங்களித்து சிறப்பிப்பவர்கள் தான் மூல காரணமாக இருக்கின்றார்கள். பங்களிக்க வேண்டும். உங்களது யாரையும் நாங்கள் தள்ளி வைப்பதில்லை. எல்லோரும் எங்களுக்கு வேண்டியவர்கள். உபாதனம் இருந்தால் நாங்கள் அதை தவறலாம். நான் யாரையும் புண்படுத்துவதற்காகவோ யாரையும் நோகக்கூடிய வகையிலும் நடந்து கொள்வதில், வானொலி கட்டுப்பாடுகள் நியதிகள் ஒன்று இருக்கின்றது. அந்த நியதிகளை நாங்கள் மீற முடியாது. அதை நெறிப்படுத்தித்தான் நான் உள்ளே கொண்டு வர வேண்டும். உங்களையும் நானும் உங்களோடு உபயோகிக்கும் வார்த்தைகளையும் நான் உபயோகிப்பதை சரியாக உபயோகிக்கணும். இதிலே கவனிக்கப்படுவது முதல் தமிழ், அன்னை தமிழ். அந்த தமிழ் அன்னையை நாங்கள் தள்ளிவிடாமல் அந்த பதங்களை தமிழ் பதங்களையே உபயோகித்து கொண்டு வருவோம் என்று இந்த பலன்களை அறிந்திருக்கிறோம். நேரம் சரியாக 1:19 நாங்கள் நிறைவுக்கு வர நேரம் வந்துவிட்டது. இந்த முடிவுரை எல்லோரும் சொல்லி பழக வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ரேவதி அவர்கள் சொல்லினார்கள், அன்று நாகப்பன் எங்களுடைய சரவணன் போன்றோர் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், இன்று ரேவதி முடிந்தால் வரலாம். அதற்கு முன்பு சரவணன், நீங்கள் இணைப்பில் இருந்தால் நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இதனால் நீங்கள் அடைகின்ற நன்மையை பற்றியும் சிறிது கூறலாம் தானே, பாருங்கள். சரவணன், யாராவது வரலாம், முதலில் யார் நீங்களாகவே அழைத்து கொண்டு வரலாம், உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். 3 தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். பாருங்கள், பேசுங்கள், பாடுங்கள், தொடர்ந்து பயணிப்போம். என்று அன்பு மகள் ஷியாமலா வர வேண்டும், வர வேண்டும் என்று எண்ணினோம். ஆனால் அவருக்கு வலைத்தளம் மழை காரணம் அவருக்கு தடை செய்துவிட்டது, தொல்லை கொடுத்து விட்டது. தொலைபேசியாக வந்துவிட்டது. அவர் இங்கில்லை, அவர் ஹைதராபாத்தில் இருந்து கொண்டும் எங்களோடு இணைந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்பவர், வந்து கலந்து நிகழ்ச்சியை சிறப்பிப்பவர். நிகழ்ச்சியை பற்றி அவரால் இன்று நிகழ்ச்சியில் அவர் கலந்து பாடலை பாடுவதற்கு கடினமாக இருக்கின்றார் போல் தெரிகின்றது. இல்லை என்றால் அவரும் வந்து பாடுவார். அவருடைய தகவலை தந்திருந்தார். இப்போ மகாலிங்கம் வருகிறார், தன்னுடைய செய்தியை தருவார். வணக்கம் மகாலிங்கம், கூறுங்கள். மகாலிங்கம், உங்களை இணைத்து விட்டேன். மகாலிங்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: முடிவுரையில நானும் கொஞ்சம் கலந்துகிட்டு
1: கலந்துகள் பேசுங்க, கூறுங்கள். உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக கூறினா நன்றாக இருக்கும், பாருங்கள்.
2: ஆமாய்யா, முதல் முதலில் மக்காக இருந்த மகாலிங்கம் பாடுதல் பாடி உளறினாலும் நீங்கள் அதை மிகைப்படுத்தி அழகாக என்னை உற்சாகப்படுத்தினீர்கள், அதற்கும் உங்களுக்கு நன்றி. அடுத்து வந்த தேவநாதன், தேவநாதன் அவர் நாகப்பன் அவர், நாகப்பன் அவர்கள் மிக சக்க வெள்ள நாவிலேயே இனிப்பை வைத்து அருமையாக சக்கரை கட்டி என்று பாடலை அருமையாக பாடினார், அசத்தினார். அவருக்கும் மிக மிக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது தேவநாதன் அவர்கள் என்று நினைக்கிறேன் ஐயா.
1: அடுத்து வந்து யோகாராஜ்,
2: யோகாராஜ் பன்முகத்திறமை கொண்ட யோகாராஜ் அவர்கள் மிக அருமையாக ஒரு மேடை கச்சேரி போன்று அழக விதமாக இனிய மழலை குரலிலும் பாடி அசத்தினார். அதை நினைக்கும் பொழுதே மிக மிக பெருமையாக இருக்கிறது ஐயா. அடுத்து தேவநாதன், சரவணன் அவர்கள் மிக பாடவே முடியாது என்று கூறி மறுத்து சென்ற அரசடி குப்பம் சரவண அவர்கள்
1: கத்துக்குட்டி
2: அருமையாக திருப்பாக பாடியது மிக மிக மகிழ்ச்சியை தந்ததியா. அடுத்தது தேவநாதர்கள்,
1: அடுத்து
2: மையலும் கலந்த என்னையா,
1: அடுத்து ரேவதி, சரி கூறுங்கள், தேவநாத பத்தி கூறுங்கள், கூறுங்கள்.
2: ரேவதி அவர்கள் மிக மிக அருமையாக இனிமையாக இன்று ரேவதி நட்சத்திரம் போன்று ஜொலித்து ஜொலித்து இரு பாடல்கள். அடுத்தது
1: கஸ்தூரி,
2: கஸ்தூரி அவர்கள்
1: இங்கிலாந்து
2: பேசும்போது பாடுவது போன்றே இருக்கிறது ஐயா. அந்த குரல்ல சங்கீத குரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சங்கீத குரல் அவங்க கிட்ட இருக்கு. சங்கீதம் பயின்று

0: ருசிக்க வைத்ததில் பெருமை அடைகிறோம் ஐயா.
1: பிரியாணி
0: அடுத்தது சாந்தி,
1: பிரியாணி வந்து பாயாசம் வந்து விட்டார்.
0: ஆமா ஆமா, மிக மிக ருசியாக தந்தார் இரு பாடல்களும். சாந்தி அம்மா இரு பாடல்களுமே அசத்தி விட்டார். எங்கேயோ பாடினதாக கூறினார்கள், நான் கேட்கவில்லை. இருந்தாலும் மிக அருமையாக குரல் வளம், அவர்கள் பேசும்போதே அவர்களுக்கும் குரல் ஒரு வளமாகவே இருக்கும் என்பதில் அவர் பாடுவதும் அசத்துகிறார். அடுத்தது அடுத்து அறியா மறுபடியும்
1: நீங்க தான் மறுபடியும் வந்து பாடல் பாடியவர்கள்.
0: அதனால் மிக மிகவும் சிறத்தி எடுத்தாலும் பாடல் நன்றாகவே இருந்ததாக நீங்கள் கூறியதற்கு நன்றி. எனது இரு பாடல்களும் அடுத்தது வந்து
1: பாடகர்கள் சரி, இந்த மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது கேட்பதற்கு, ஜனரஞ்சகமாக சுவாரஸ்யமாகவா?
0: ஐயா மிக மிக அற்புதமாக இருந்தது. ஆனாலும் உங்கள் உடல்நிலை சரியில்லை என்றாலும் அனைத்து உறவுகளுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக துடிப்புடன் இந்த பாடி காட்ட வேண்டும் என்று உற்சாகத்துடன் வருவதற்கு வருகிறார்களே என்று நீங்கள் உங்கள் நலத்தை கூட பின்தள்ளி இன்னொரு என்னவென்றால் இனி வராதே என்று தள்ளி எங்களிடம் இடைவிடாமல் பேசுவது உங்களுடைய மிக ஆர்வமான ஆர்வத்திற்கு நாங்கள் ஈடு கொடுக்கும் அளவிற்கு இங்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டவர்கள் அனைவருமே மிக மிக அருமையாக பாடி அசத்தி விட்டார்கள். அவர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா. உங்களுடைய நலனையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, கஸ்தூரி சகோதரி அவர்கள் நலம் நலம் தானா அப்படி என்று பாடி அசத்தினார் என்றே நினைக்கிறேன்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பான முடிவுரையை தந்திருக்கீங்க. இப்படி ஒவ்வொருவரும் செய்து பழக, ஒவ்வொருவரும் சொல்லி பழக வேண்டும். நல்லது மகாலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டு உள்வாங்கி முழுவதை நிகழ்ச்சியை நன்றாக உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொருவருக்குடைய தன்மைகளையும் வெளிக்கொண்டு கூறும்போது அவர்களுக்கு ஒரு சத்துள்ள ஒரு ஆகாரம் கொடுத்தது போன்ற ஒரு பிரயோசனமான கருத்துக்களை தருகின்றீர்கள். அது எல்லோருக்கும் கிடைக்காது. அப்படி கூறுவது சந்தர்ப்பம் கூறும் மனப்பான்மை இருக்காது. உங்களுக்கு திறந்த மனத்தோடு அழகாக எல்லோரையும் அரவணைத்து கூறினீர்கள். உங்கள் அதனால்தான் உங்களை நான் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் பெயர் வைத்து அழைப்பது சரியா? நன்றி மகாலிங்கம், வாழ்த்துக்கள் சிறப்பு. நீங்கள் என்று அந்த முதல் பாடல், முதல் கோணல் முற்றும் கோணல் என்று ஒரு பழமொழி உண்டு. முதல் முதல் எடுக்கிறது நல்லாக இருந்தால் அப்படியே செல்லும் நன்றாக என்றது போல, அம்மா பாடலை அழகாக வந்து நல்ல இதாக பாடி காட்டி எல்லோரையும் உணர்ச்சி வசப்படுத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி. அடுத்து அடுத்து வருவதற்கு இறைவது நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் வரலாம். உங்களுக்கு உங்களுடைய சந்தர்ப்பத்தை நான் தருகின்றேன். வர வேண்டும் என்று கூறியோ தானாக வந்து கருத்துரை சொல்லி முடிவுரை தந்த மகாலிங்கம் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். எங்கே பார்ப்போம் அடுத்த உறவு யாராக வருகின்றார் என்று. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையரசு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வர வேண்டும். வந்துவிட்டார் மகள் ரேவதி. வணக்கம் ரேவதி, வாருங்கள்.
2: வணக்கம் அப்பா.
1: வாருங்கள்,
2: இன்றைய நிகழ்ச்சியை பற்றி கூறுகிறேன். மகாலிங்கம் மிகவும் சிறப்பாக நீங்கள் சொல்வதை போல் எல்லாரும் இந்த சபை கூச்சம் இன்றி பேசி பழக வேண்டும் என்று கூறுவீர்கள். அருமையாக மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் சகோதரர் அவருடைய உரையை முடிவுரையை அற்புதமாக தந்தார் அப்பா. இப்பொழுது நான் கூறுகிறேன் அப்பா. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி 16/8/26 ஞாயிற்றுக்கிழமை அன்று 8 பேர் கலந்து கொண்டார்கள். மிகவும் அருமையாக அப்பா சரியான நேரத்தில் உடல்நிலை சரியானதும் அப்பாவுக்கு எப்பொழுதும் உயிர் நாடி வானொலி தான். அந்த 2 நாட்களிலே அப்பாவால அமைதியா இருக்க முடியாது. இருந்தாலும் எங்களுக்காக வந்து இதை சிறப்பித்து அப்பா தந்தார். சரியான நேரத்துக்கு அப்பா வந்து ஆரம்பித்து தந்தார். முதலில் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே அருமையாக பாடி சிறப்பித்து 2வது பாடலை அற்புதமா

0: மகனாக என்னடி மீனாட்சி என்று இளமை தொள்ளல் ஒரு பாடல் கொடுத்திருந்தார். மிகவும் அருமை. கோவை நாகப்பன் சகோதரர்கள் கடைசியாக தான் பூட்டியும் போவாரே, இன்னைக்கு முதல்ல வந்து சக்கரை நிலவே இனிமையாக பாடிவிட்டு நேரத்தோடு சென்று விட்டார். அடுத்தது யோகாராஜி இரண்டு கதை பாடல்களையும் அருமையாக முன்னொரு காலத்தில் என்ற பாடலையும் மகராஜா மகரான் என்று பாடல்களையும் அருமையாக பாடியிருந்தார். யாம் இருக்க பயம் ஏன் சரவணன், பூமி வாசலில் யாரடி வந்தது என்று அருமையாக கேட்டுவிட்டு பாடலை அருமையாக பாடிவிட்டு சென்றார். ஐந்தாவதாக நான் பாடினேன். ஆறாவது லண்டனில் இருந்து கஸ்தூரி, ரொம்ப அருமையான பாடல் அது, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். வருதே நான் உனது மாளிகையின் வாசல் தேவராஜாவோட சோகமான பாடலும் சுவையான பாடல். அதற்கு பிறகு நல அன்புள்ள மான்விழியை, இந்த இரு பாடலையும் அனைவர் மனதிலும் மகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில் பாடிச்சென்றார். நம்ம சிதம்பரம் தேவநாதன் கேட்கவே வேணாம் இன்று என்ன சமையல பாடலை எடுத்துக்கொண்டு அதற்கு இன்று பாடுவோர் பாடுவோரெல்லாம் இருக்கும் அனைத்து பெயர்களையும் விடாது அவர் பாடலில் கூறி சிறப்பித்தது ஒரு அற்புதமான சிறப்பு. அடுத்தது கர்நாடக பாடலான கானமூர்த்தி பாடலையும் பாடி அனைவரையும் மகிழ்வித்தார். நம்ம தர்மபுரி சாந்தி எப்பொழுதும் வித்தியாசமாக பாடுவதில் வல்லவர். இன்றைக்கு முல்லை மலர் மேலே என்று பாடி காதுகளுக்கு இனிமையான கானத்தை கொடுத்து சென்றார். இன்று பாடிய அத்தனை பேருக்கு அவங்களோட திறமையை நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் பரிந்தமளித்து என்ன பாடல் பாடலாம் இதை இப்பொழுது அவர்கள் சிறப்புறவே அதை திரும்ப திரும்ப கேட்டு பாடி கொண்டு இங்கு வந்து பாடுறதுனால மிகவும் அருமையாக அவருடைய திறமையை நிரூபிக்கிறார்கள் என்பதில் ஒருவித ஐயமும் கிடையாது. இந்த பாடலுக்கு அருமையாக தலம் தந்த நம்முடைய இயக்குனர் மீரா அம்மா, வானரசி மீரா அம்மா அவர்களுக்கும் நம்ம ஆசான் ஐயா ஐயா அவர்கள் சிந்தனை செய்வன் ஐயா அப்பா அவர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக எங்களை வடிவமைத்து அழகி இந்த ஒரு கல்லை வந்து பார்க்கும்போது கல்லா இருக்கும், அதை செதுக்கி செதுக்கி சிற்பமாகி எங்களை சிலையாகி சிற்பமாகி அழகாக கொண்டு வருவதில் அப்பாவும் அமீரா அம்மாவும் வல்லவர்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் உலகளாவிய மக்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அன்பு உள்ளங்கள் இன்று வந்து நாங்க நீங்க சொல்ற மாதிரி எங்களோட கருத்துக்கு பரிமாற்றம் அன்பு உள்ளங்கள்ல அன்பு நாங்க பரிமாறிக்கிறது உண்மையிலே நேரடியே பேசிக்கிற ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருது. இந்தக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் அம்மாவிற்கும் நன்றி சொல்லிக்கணும். நன்றி வணக்கம் அப்பா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்கு மேலும் மேலும் இந்த வானொலி சிறக்கவும் வேண்டுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அன்பு மகளே. மேலும் மேலும் இந்த வானொலி சிறக்க வேண்டும் என்ற நல்வார்த்தை கூறி எங்களை எல்லோரும் உற்சாகப்படுத்தி எங்களை மீண்டும் நன்றாக இயங்க வைக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல நன்றாக உள்வாங்கி நீங்களும் கலந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து அதை கேட்டு மகிழ்ந்ததோடு இன்னும் ஒரு விடயம் கூறுகிறேன். நாங்கள் சகோதரங்களாக கலந்துரவாடுகிறோம், அதாவது வந்து நீங்கள் உரையாடி உங்களுக்குள்ளே கலந்துரவாடிக்கொண்டு எங்கள் வானொலி இந்த வானொலி நிகழ்ச்சியை உள்வாங்கி நீங்களும் பங்கு பெற்றுவது பெரும் திறமையான ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாக இருக்கின்ற அன்பு நேயர்கள் வழக்கமாக எங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க வர முடியாத உறவுகளெல்லாம் பதில் எனக்கு மற்ற தளத்தில் தருவார்கள், அவர்களுடைய செய்தி பகுதிகளில் தருகின்றார்கள். அனைத்தையும் பார்க்கின்றேன். எங்களுடைய நிகழ்வு ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியாகவும் வந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு பாண்டித்யம் பெற்றவர்கள் போல் வானொலியை அவர்கள் சரளமாக உபயோகிக்கின்றார்கள் என்று ஒருத்தர் எழுதியிருந்தார். அவர்கள் வானொலியை சரளமாக எடுத்துக்கொள்ளுங்க, பயம் எதுவும் இல்லை, கூச்சம் எதுவும் இல்லை, தன்னிச்சையாக வந்து தங்கள் உள்கருத்துக்களை வெளி கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தளம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். அதை நான் எண்ணி பார்க்கும்போது மகிழ்வாக எனக்கு அது ஒரு நீதிபதி போல், அவர்கள் ஒரு நீதிபதி போலும் இருக்கின்றார்கள். நான் இதை நான் கூறும் பொழுதும் அது சரியாக கூற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு என்னோடு ஒத்துழைத்து எனக்கு உடல் வலி ஒரு எந்த எண்ணமும் வரவிடாமல் மொன்றியல் தமிழ் வானொலியின் கருத்தோடு நான் இருப்பதற்கு எனக்கு ஒத்துழைப்பு தருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அன்னை கலைவாணி என்றும் உங்கள் எல்லோரையும் காத்துக்கொள்வார். மீண்டும் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை சந்தித்துக் கொள்வோம் என்று இருவருடைய முடிவுரையோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் முடிக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். மொத்தத்தில் பாடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அன்னை கலைவாணியின் பாதம் பணிந்து என்னுடைய நல்வாழ்த்தை தருகின்றேன். வாழ்க வாழ்க வாழ்க நீங்கள் அனைவரும். நல்லது உறவுகளை.
0: நன்றி
1: நன்றி அம்மா, நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகம். நாளைய தினம் திங்கட்கிழமை பாட்டு சவாரி. பாட்டு சவாரி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வரும் பாட்டு சவாரி நான் நினைக்கிற 158வது வாரமாக இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அது என்னவென்றால், அந்த அதிலே வந்து பாடல்களை நாங்கள் காலையிலிருந்து மாலை வரையும் எப்பொழுது விழித்திருக்கிறோமோ, எப்பொழுது எங்கள் செவியில் வரும் ஓசை எங்கள் உள்ளத்துக்குள்ளே போகின்றதோ, அந்த நேரமும் பாடல்களாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். இசை உலகத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நின்றால், நடந்தால், போனால், எங்கு பார்த்தாலும் இசை தான் கேட்கின்றது. இசை என்பது ஓசையிலே வருகின்றது தான், ஓசை கேட்டபடியே தான் இருக்கின்ற. அந்த வகையிலே நாங்கள் பழைய புதிய பாடல், இப்பொழுது தான் அந்த ஒரு சிலர் பாடினீர்கள், நீங்கள் பிறக்கக்கு முந்தி வந்த திரைப்படுத்து பாடல்கள் என்று பாடியிருக்கின்றீர்கள். காரணம், அந்த இசை உங்களை கவர்ந்திருக்கின்றது, அதில் அந்த பொருள் உங்களை கவர்ந்திருக்கின்றது, அந்த கருத்து உங்களை ஈர்த்திருக்கின்றது. அதனால் இசை மிகவும் முக்கியமானது. இந்த மொழியல் தமிழ் வானொலி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கதம்ப நேரத்தில் 5 பாடல்களை தந்து, அன்றைய தினம் ஒளிபரப்புகிற அந்த 5 பாடல்களும் இந்த பாடல் சிறந்த பாடல் என்று வாக்களிக்க வேண்டும். இரகசிய வாக்களிப்பு. வாக்களிப்பு என்றால் என்ன, எங்கள் உரிமை என்ன, கடமை என்ன என்பதும் தெரியும். அப்போ தினமும் எங்களை மகள வைக்கும், நாங்கள் மூச்சு விட்டாலே பாடல், மூச்சை உள்ளிழுக்கும் வேளையிலும் இசைதான் வருகின்றது. அந்த இசையோடு வரும் பாடல்களை கேட்டு அதற்கு வாக்களித்து சிறப்பிக்க வேணும். என்ன பாடல் சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியால் எங்களுடைய வாக்கு முடிந்தவுடன் அதனுடைய எண்ணிக்கையை கொண்டு எந்த பாடல் இன்று சிறந்த பாடலாக இருக்கின்றது, அதற்குரிய அறிக்கையை நாங்கள் தென்னகத்து திரைப்படத்துறை உள்ளே இசைத்துறைக்கெல்லாம் அனுப்புவது உண்டு, நான் அனுப்பி வைப்பது உண்டு வழக்கமாக. அதனால் வாருங்கள், வந்து உங்களுடைய வாக்கினை அழையுங்கள், அதை தவறப்படாது. நல்லதொரு சந்தர்ப்பம் அது உங்களுக்கு. அடுத்த தளத்திலே நீங்கள் பாடல்களை எழுதி கொண்டிருக்கீர்கள், அற்புதமான பாடல்கள், சிறப்பான எனக்கு நிச்சயமாக நல்ல வேலை தருகின்றீர்கள். நல்ல வேலையை தேடல் என்ற ஒன்று வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தேடல் வேண்டும். தேடல் வருவதால் தான் நாங்கள் விவரங்களை பெறுகிறோம். அது ஒரு பெருமதியான விடயம். அந்த தேடல் என்னை தேட வைக்கின்றீர்கள். தேடலே சென்று நான் எங்கள் வானொலி நியதிக்கேற்பத்தான் நான் செய்ய முடியும். ஒவ்வொன்றையும் இந்த நியதியை மீறி நான் செய்ய முடியாது, அதுக்கென்ன கட்டுப்பாடு இருக்குது. அடுத்து பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வரும்பொழுது அதை சுருக்கியோ நீட்டியோ ஒரு பதிவு பாடலை நாங்கள் தர முடியாது. அதனால் எங்களுக்கு கேள்விகள் இருக்கின்றன, அது மற்றவர்களுக்கு புரியாது. நீங்கள் கேட்கும்போது நிறுத்திவிட்டு கேட்கலாம், பாதியை கேட்கலாம், மீதியை விடலாம், அது ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒளிபரப்பும் போது முழுமையாகத்தான் தர வேண்டும். அதை நாங்கள் மாற்றம் செய்ய முடியாது. அது செய்தால் எங்களுக்கு அது வேறு விடயமாக போய்விடும். அந்த விடயம் நாங்கள் எங்கள் மொழியல் தமிழ் வானொலியிலே 30 வருட காலமாக நாங்கள் அதை கடைபிடிப்பதே இல்லை. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அடுத்து உங்களுக்கு வேண்டிய எந்த நேரத்தில் என்ன பேச வருகிறோ அதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. அழகாக உங்களோட பேசி மகிழ்ந்து மகிழ்வாக நாங்களும் இருக்கின்றோம், நீங்களும் இருக்கின்றீர்கள். அந்த அளவுகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். வார்த்தை பிரியவங்களும் நன்றாக தெரியும். உங்கள் திருப்தி தான் எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு திருப்தி. இதை நான் அடிக்கடி கூறிக்கொள்வேன் மக்களே, அன்பு உறவுகளே. மக்கள் என்று கூறுவது என் பிள்ளைகளே என்று தான் கூற மேடம். நீங்கள் எல்லோரும் எனக்கு பிள்ளைகள் தான். நான் இலங்கையில் இருக்கும் பொழுது ஆசிரியராக இருந்தாலும் நிறைய பிள்ளைகள் என்னுடன் வளர்ந்திருக்கின்றார்கள். அதேபோன்று இங்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் வந்து முதுகலைஞனாக எத்தனையோ விருதுகளை, எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் செய்து எல்லா விதமான பல்கலை வித்தகராக இருந்தாலும் இந்த வானொலி ஒன்றை கொண்டு வந்து நேரொலியில் என் அன்பு உறவுகளோடு நான் ஊடாடுகிறேன். ஆரம்ப காலத்தில் சிறார்களோடு பழகினான், இப்பொழுது பெரியவர்களோடு, திறமைசாலிகளோடு பழகி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை உண்டு, திறமைசாலிகளுடன் நான் பழகி கொண்டிருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்து ஆளாக்கி என்னை செதுக்கி இந்த வானொலி கலையகத்துக்குள்ளே இந்த நாட்காலிலே இந்த ஒலிபெருக்கிக்கும் ஒலிவாங்கிக்கும் இடையிலே வைத்து உரையாட வைக்க ஆக்கியது என்னுடைய மகள் வானரசி மீராதான். அவளுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். எவ்வளவோ எல்லாம் செய்த எவ்வளவு மேடை ஆளுமைகள் எல்லாம் இருந்தது, எல்லாவற்றிலும் நான் விருதுகள் வாங்கி இங்கே என்னுடைய அறைக்குள்ளே வந்தால் பார்க்கலாம். ஆனால் இந்த வானொலி என்பதற்கு நான் தூர நிற்பேன். என்ன வேண்டாம் மகளே, நான் மக்களோட வானொலியில் பேச வரமாட்டேன். நான் என்னை எதிர்த்து என்னை ஆளாக்கியது அவதான். அந்த வகையில் தான் உங்களோடு நான் இப்பொழுது பழகி கொண்டிருக்கேன். உங்களோடு வந்து இணையும் பொழுது வேறு யாரோ அல்லது மேடையிலோ வேறு ஒரு புதிய புதிய ஆக்கோடு போகிற போல எனக்கு இல்லை. என் உறவுகள் என் பிள்ளைகளோடு பழகுவதான எண்ணம் தான் வருகின்றது. அதனால் வாருங்கள், இணையங்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றுங்கள். உங்களுக்கும் ஒரு மன ஆறுதல், ஆத்ம திருப்தி என்று ஒன்று இருக்கின்றதம்மா. ஆன்ம திருப்தி. இந்த பாடல்களை ஒலிபரப்பும் வேளையிலே உங்களோட உள்ளத்தை கவர்ந்த பாடலை தானே வந்து பாடி காட்டுகிறீர்கள். பாடலை எழுதி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா அந்த பாடலால் உங்களுக்கு மனதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கின்றது. அந்த திருப்தியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வலைத்தளத்தில் போய் கேட்கலாம் தான். ஆனால் வானொலியில் வந்து உங்கள் பெயரை சொல்லி அந்த பாடலை கேட்கும், அதற்காக காத்திருந்து என்னுடைய பாடல் வருகிறதே என்று கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம். நேற்றைய தினம் ஒருவருடைய பாடல் தவறுதலாக நடைபெற்று நான் வைத்தியசாலைக்கு செல்லும் வேகத்திலே ஒரு பாடலை நேயர் நேர நிகழ்ச்சியில் விட்டுவிட்டேன். எவ்வளவு பண்பாக, எவ்வளவு கவனமாக தந்தைக்கு மகன் உபதேசம் செய்வது போன்ற ஒரு அன்பு மகன் எழுதியிருந்தார், அப்பா என்னுடைய பாடல் கிடைக்கவில்லை, எவ்வளோ வேதனையாக இருந்தது. எனக்கு உடனே அவருக்கு பதில் எழுதிவிட்டு அந்த பாடல் ஒலிபரப்பும் செய்துவிட்டேன். தொடர்ந்து நீங்கள் தருகின்ற பாடல்கள் நேரங்கள் காலங்களை வைத்து உங்களுக்காக ஒலிபரப்பப்படும் என்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நேரம் பேசிவிட்டேனோ தெரியவில்லை. நல்ல நிகழ்வு, ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு, எல்லோரும் சுவாரஸ்யமாக இருந்தார்கள், சுவைபட தந்தீர்கள். உங்களுக்கு நான் பாடகர் என்று தான் எண்ணினேன், பார்த்தால் கவிஞர்களும் வந்து விட்டார் என்று எண்ணும்போது சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். இறுதியாக வந்த மகாலிங்கம் ரேவதி, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அதோடு நன்றிகள். வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நீங்கள் மேலும் வளர வேண்டும், நீங்கள் வளர்கின்றீர்கள். நீங்களாக வந்து அந்த முடிவுரையை தருவதற்கு என்னுடைய நன்றிகள். வாழ்த்துக்களம்மா, மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நாளை பாட்டு சவாரி 158 சந்திக்கலாம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. ஒவ்வொருவருக்கும் ஒரு 2 நிமிடம் இந்த வானொலியோடு வரக்கூடியது போதும். உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பெறாது விட்டாலும், உங்களால் முழு நேரம் பெறாது விட்டாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கு பற்றிக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். அன்பு மகளே சியாமலா, கவலை வேண்டாம். இந்த உடனே எனக்கு ஞாபகப்படுத்த வருகிற சவாரி 158 அப்பான்னு உடனே குறித்து விட்டார். ம், பார்க்க வேண்டியதுதானே. கட்டி காரை கட்டி அவருக்கு இன்றைக்கி ஹைதராபாத்தில் இருந்தாலும் வர முடியவில்லை. அவர் வருவார், வரும்போது அவருடன் சிறந்து சிறப்பிப்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து நான் நலமாக இருக்கின்றேன். நான் நலமாக இருப்பது உங்களுடைய வருகையும் உங்களுடைய பிரசன்னமும் தான் எனக்கு மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டு 2026வது ஆண்டு மன்னிக்க வேண்டும், 2026வது ஆண்டின் 8வது மாதத்தின் 16வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலா நிகழ்வு இன்றைய கதம்பத்தில் ஒலித்தது. அதை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். கொண்டு வரும் இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த இல்லாமல் இறைவன் இவர்கள் தாழ்மணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு உலகளாக இருந்து என்னோடு இணைந்து சிறப்பித்தவர்கள், கேட்டு மகிழ்ந்தவர்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி இந்த சந்தர்ப்பத்தை சற்று நடித்து கொடுத்த என் மகள் மீராவுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது இன்றைய பாடுவோர் பாடலாம். நன்றியும் வணக்கமும் நல்லுறவும் கொண்டு இறைவனிடம் அன்பு கூர்ந்து கருணை சாந்தம் அது மட்டுமல்லாமல் அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை சொல்லன். மீண்டும் வாழ்வோம் வளமாக, அன்புடன், தமிழோடு.

0: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும்.
1: அது வாகனமா இருக்குது ஐயா, படியும் இருக்கு, 608 படி இருக்குது அங்க.
2: அது எத்தனை
1: பேர் படியேறிதான் போனோம்?
2: ஓ, வேண்டுதல் உள்ளவர்கள் எல்லாம் படியே எத்தனை படியேறி வருகின்றோம் என்று எல்லாம்
1: சாதாரணமாவே போயிடலாம் ஐயா, சாதாரணமாவே போயிடலாம். 608 படியில ஒண்ணும்
2: சிறப்பு சிறப்பு
1: என்ன, ஒரு 20 நிமிஷத்துல போலாம்.
2: ஓ சரி, அங்கு கோலாகலமாக என்ன பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது நீங்கள் போகும் பொழுது? ஒலிபெருக்கீதியெல்லாம் ஒலித்துக்
1: கொண்டிருந்தீங்க. நாங்க வந்து மாலை நேரம் தீபாராதனைக்கு போனோம்.
2: ஓ,
1: அப்ப அந்த ஓதுவார் தான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க.
2: ஓதுவார்கள், திருவாரங்கள், திருவாசகங்கள், கந்தர் அலங்காரங்கள் எல்லாம்
1: பாடிக்கொண்டிருப்பாங்க.
2: கந்தர் அலங்காரங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருப்பார். அந்த வேளையிலே நீங்கள் அங்கு செல்லும் பொழுது ஆடைகள் எப்படி நீங்கள் அணிந்து கொண்டு சென்ற, வேட்டி அணிந்து அதை அதை
1: ஆடைகள்
2: போவீர்களா? ஆனா ஆலயத்து உள்ளே போவதென்றால் வேட்டி அணிய வேண்டியமா? எங்கள் நாடுகளிலே வேட்டி
1: அப்படி அப்படி கிடையாது. இங்கெல்லாம் வந்து அந்த கட்டுப்பாடு இல்லை. அது வந்து உங்களுக்கு திருநெல்வேலிக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல தான் அந்த மாதிரி
2: அப்படி இருக்கு.
1: அதாவது திருவனந்தபுரத்தை ஒட்டிய கோயில்கள்
2: என்றால் துறைகண்டம் செல்லும் பொழுது அப்படி ஒரு ஆடையோடு போக வேண்டும்
1: என்று
2: மேலங்கி கலட்டி விடுவார்கள், துண்டால் மூடி விடுவார்கள்.
1: அது கிடையாது
2: அங்கே எல்லாம் முருகன் கோஷம் தான் நடக்கும். ஒவ்வொருத்தர் வாயிலிருந்து முருகா சரவணபவா என்ற செந்தில்நாதா திருச்செந்தூரா மருதமலையானே என்றெல்லாம் வேண்டுவார். எத்தனை அடியார்கள் ஐயா அங்கு கண்ணீர் மல்குவார்கள், கண்ணீர் மல்லுவார்.
1: இன்றைக்கு மாலை வேளையில வந்து எங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூளக்கல் மாரியம்மன் இருக்கு, அது அந்த மாரியம்மன் ஆலயத்துல நல்ல சரியான கூட்டம். சாதாரணமா இருக்கிற கோயில் கூட கூட்டமான கூட்டம்,
2: சரியான கூட்டம் தான். இந்த பிள்ளையான கூட்டம் இல்ல, சரியான கூட்டம். சரியானதுக்கும் சரியான என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே? ஓசையில இருக்கின்றது
1: சரியான
2: கூட்டம்,
1: ரொம்ப அதிகமான கூட்டம்
2: அன்று சரியான மலை என்று எங்க மாலிங்கம் சொன்னது போன்று. சரி, என்ன பாடலை இன்று பதிவிட போகிற, என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? பக்தி பாடலாக, அது சினிமா சினிமா அது திரைப்படத்து பாடலாகவும் இருக்கலாம், பக்தி உலக பாடல்கள் தானே.
1: அது இன்னைக்கு ஆடி வெள்ளியா இருக்கிறதுனால எங்க வீட்டு வேலன்னு ஒரு படம் இருக்கு.
2: ஓ, எங்கள் வீட்டு வேலன் என்ற திரைப்படம். ஆமா ஆமா, அதுல என்ன என்ன பாடல்?
1: சிலம்பரசன் சின்ன பையனா நடிச்ச படம். அதுல வந்து ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பாட்டை குடுத்துட்டாங்க. முருகனுக்கு ஒரு பாட்டு, ஐயப்பனுக்கு ஒரு பாட்டு, மாரியம்மனுக்கு ஒரு பாட்டுன்னு
2: குடுத்துருப்பாங்க.
1: அதுல மாரியம்மனுக்கு கொடுத்த பாட்டு எங்கள் குல தெய்வமா முத்துமாரி, அந்த பாடல்.
2: எங்கள் குல தெய்வம் முத்துமாரி என்ற பாடல், அப்படியா? சிறப்பான பாடல், எங்கள் குல தெய்வம் முத்துமாரி என்ற அந்த பாடலில் தெய்வீகத்தை காணலாம். கருத்து அந்த பாடலில் வருகின்ற பதங்கள் என்ன பொருளை தருகின்றன பாருங்களேன். பக்திக்கு ஒரு விதமானங்கிற தமிழ், காதலுக்கு இன்னொரு விதமான தமிழ், சோகத்துக்கு இன்னொரு விதமான தமிழ், விரக்திக்கு இன்னொரு விதமான, எந்த ரசம் வேணுமோ அந்த ரசத்துக்கு எங்கள் தமிழ் எங்களோடு உறவாடும் கவிஞர்களுடைய நாவல் இல்லையா? எங்கள் குல தெய்வம் முத்துமாரி, என்னம்மா என்னையா முத்துமாரி,
1: எங்கள் குல தெய்வமா முத்துமாரி,
2: முத்துமாரி என்ற பாடல் எங்கள் வீட்டு பீலன் என்ற திரைப்படத்தில் வருகின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். இணைந்தமைக்கு இந்த நேரத்தை எங்களோட பக்தியோடு பகிர்ந்தமைக்கும், இது ஒரு புனிதமான நேரம், சிறப்பான நேரம் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளும் வகையில் தகவல்களை தந்ததற்கு நன்றி. நாகப்பன் அவர்களை மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி ஐயா, மீண்டும்
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மாதிரி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையம் விஜயராவன் அவர்களும் அழைத்தார்கள், அவர்கள் இணைப்பு கிடைக்கவில்லை. சாந்தி இருக்கின்றார்கள், ரேவதி வர இருக்கின்றீர்கள், இங்கே கஸ்தூரியை காணவில்லை, வர வேண்டும், இணைய வேண்டும். நேரம் சரியாக 12:37 எங்களுக்கு காட்டுகின்றது, உங்களுக்கு இப்பொழுது 10:07 காட்டுகின்றது. இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையம். மீதி பாடலையும் சித்தமெல்லாம் எனக்கு சிவமையுமே கேட்டு விடுவோமா?

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். தர்மபுரி இருந்து தகவல் சாந்தி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: மழை
1: வந்து வாசலை நனைத்து விட்டு
0: போய்விட்டு. பக்தி வேளையிலே மழை வந்து வாசல் நனைத்து விட்டு சென்றிருக்கின்றது. வாழ்த்துக்கள். வராது
1: காற்று மட்டும்
0: எட்டி பார்த்து போட்டாவது போயிருக்கு தானே அம்மா. எங்களை அதையே மாற்ற மாட்டாது. வரும், அது வருவதற்கு முழுமையாக வருவதற்கு அதிகமான பக்தி வேண்டும். அழகி ராசா எப்படி இருக்கின்றார்?
1: அழகி ராசா ரெண்டு பேரும் குதியாட்டம் போட்டுருக்கு.
0: குதியாட்டம். அவர் இருவருக்குமாக ரெண்டு பாடல்கள் நேற்று ஒலித்தது. கேட்டீர்கள் தானே? நீங்கள் கேட்ட பாடலோட இன்னும் பாடல்.
1: நான் உறங்கி விட்டேன்.
0: அவர்களும் கேட்டிருக்க மாட்டார். பார்த்திருக்க என்ன? எல்லோரும் கேட்டார்கள். அந்த பாடல் நான் முதலில் தந்த பாடல் பிள்ளை என்றவுடன் எங்களுடைய ரேவதி சியாமலா இருவரும் தங்களுக்குள்ளே பேசி உடனே பாடல் எந்த பாடல் எழுதிவிட்டார்கள். நீங்கள் பாடல் சொல்லவில்லை. அப்ப நீங்கள் எழுதிவிட்டிருந்தீர்கள். அவர்கள் அந்த பாடல் மாறி வந்திருக்கேன். இரண்டு பாடல் தான். அந்த முதல் நெஞ்சம் நெஞ்சம் எல்லாம் நீயே என்ற ஒரு பாடல், நல்ல பாடல். இரண்டு அதுல வந்து நாயே நாயே ஒவ்வொரு வரிக்கும் நாயே நாயேன்னு தான் இருக்கு. நாய் எத்தனை நாய் அதுல வந்தது. சரி, மரவள்ளி கேட்டு மக்களெல்லாம் இன்று வெள்ளிக்கிழமை ஆடை திருஜிகை என்று கூறுகிறார்கள். மூன்றாவது வெள்ளி என்று கூறுகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? எப்படி அதை அனுபவிக்கின்றீர்கள்?
1: நான் நேற்று சென்றிருந்தேன். சென்று வந்து இன்றைக்கு வந்து புத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸ்கூலு எல்லாம் இன்னைக்கு அங்க எல்லாம் நான் வந்து இத பானகம் எடுத்துட்டு
0: போனேன்.
1: அங்க நிறைய பேர் அன்னதானம், நிறைய பேரு
0: அன்னதானம் என்பதற்கு அது தேடி வருவார்கள். அந்த அன்னதானம் என்பது வித்தியாசமானது. அதில் இறை கருணை அருள் இருக்கின்றது என்றுதான் எண்ணுவார்கள். மிகவும் ஏனைய உணவுகளை எதேச்சியாக உண்டாலும் அன்னதானத்தில் தருவது இனிப்போ புளிப்போ உரைப்போ தரம் குறைவோ கூட அதை அதை மிகவும் பயபக்தியோடு சாப்பிடுவார்கள். அன்னதான உணவை இல்லையா, அது புண்ணியம். தானங்களுக்கு சிறந்தது அன்னதானம், உணவு கொடுத்தது சிறப்பு. என்ன பாடல் என்று உங்களுக்கு தோன்றுகிறது? கேட்கலாம் என்று
1: ஆடி வந்தா ஆடி வந்தா கரகத்தை நாட்டம் அப்படின்னு ஒரு பாட்டுங்க. ஆடி வந்தா ஆடி வந்தா கரகத்தை நாட்டம் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடினது.
0: ஓ, அப்படி ஒரு
1: சமயபுரம்.
0: சமயபுரம்
1: மாரியம்மன்.
0: ஓ, ஆடி வந்தா ஆடி வந்தா எல்லாரும் ஈஸ்வரியினுடைய பாடல். வாழ்த்துக்கள். சரி, உங்களுடைய இந்த ஆடி வள்ளி கிருத்திகையை பற்றி ஏதாவது கூற முடியுமா? என்ன கூற போகிறீர்கள்? எப்படி கொண்டாடினீர்கள்? எப்படி கொண்டாடுகிறார்கள்? எப்படி கொண்டாட வேண்டும்? கொண்டாடுவதால் ஏற்படுகிற நன்மை ஏதாவது கூற முடியுமா?
1: நான் வந்து இன்றுதான் ஐயா சென்று வந்தேன் புத்து கோயிலுக்கு. எப்பவும் வாரம் வாரம் போயிருவேன். இந்த ஆடி வெள்ளினா ரொம்ப கூட்டம். ஆடி வெள்ளிக்கு மட்டும் அந்த புத்து கோயிலுக்கு நிறைய கூட்டம் வராங்க.
0: என்ன அதிகம் என்ன செய்வார்கள் அங்கே வந்து?
1: நாங்க வந்து புத்து சுத்தி கும்பிட்டுட்டு புத்து மேல பால் ஊத்திட்டு அதுக்கு புத்து மேல பக்கத்துல அம்பாள் வச்சிருக்காங்க, அதுக்கு எல்லாம் பூஜை நடக்கும். அதுக்கு அப்புறம் வேப்ப மரத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க ஐயா. வீட்டுல இருந்தே எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு இடம் சின்னது, அதனால எல்லாம் அம்பாள் கிட்ட வச்சுட்டு எல்லாருக்கும் தானம் பண்ணுவாங்க. அதனால ஐயா சிலருக்கு வாக்கு வரும், வாக்கு வரும். இன்றைக்கே இன்னைக்கே ஆடி போறதுக்கு பதிலாக இன்னைக்கே வந்து கஞ்சி களையும் இந்த தீ சட்டி எல்லாம் எடுக்கிறேன். நாங்க
0: கடாட்சம் கருணை ஒன்றுதான் நாங்கள் வேண்டி விரும்பும். பாருங்கள், எங்கள் மதத்திலே தான் இந்த புல் பூண்டு மரம் பட்சி மிருகங்கள் பறவைகள் பாம்புகள் சாதாரணமா புற்று மண் போன்றதுக்கு எல்லாம் நாங்கள் வணக்கத்தை செய்கின்றோம். எல்லாவற்றுக்கும் உயிருண்டு எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதுதான் அந்த நம்பிக்கை. எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்ற இறை சக்தி உண்டு. அதனால் தான் என்னவோ
1: எங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் எல்லாத்துக்குமே மரத்துக்கு கூட விளக்கு வச்சு
0: கும்பிடுவாங்க.
1: மரம் பலா மரம் எல்லாத்துக்கும் மரத்துக்கு அடியில நீ வச்சு கும்பிடு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பக்தி ஐயா அம்மா.
0: இறைவன் இறைவன் எங்கும் இருக்கின்ற அதனால் தான் என்னவோ இரணிய மகாராஜன் இரணிய வதம் அந்த பிராணத்திலே இரணியனாகப்பட்டவன் உங்களுடைய இறைவன் எங்கே இருக்கின்றார் என்று கேட்பதற்கு பிரகலாதன் கூறுகின்றார், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று. இல்லையா, அதை நிரூபித்தும் காட்டி அதை அந்த புராணத்தில் கூறப்படுகின்றது. இது இறைவன் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர் என்று கூறப்படுது. எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை, எந்த வேளையில் தர வேண்டுமோ அதை தருகின்றார். முற்பிறவியிலே நாங்கள் எடுத்த பிறவிகளிலே நாங்கள் சுமந்த செய்த கர்ம வினைகளிலே ஏற்படுகிற பாவங்கள் எல்லாம், எவனாவது மனிதனாகப்பட்ட ஒரு உயிரினம், எந்த உயிர் மனிதன் என்று கூறவில்லை, உயிராகப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்த ஆன்மாக்கள், அது புல்லாக இருக்கலாம் தேவராக இருக்கலாம், பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ முடியாது. அவர் செய்யும் கர்மங்களிலே பாவமும் இருக்கின்றது புண்ணியமும் இருக்கின்றது. அப்ப நாங்கள் செய்வது புண்ணியம் எவ்வளவு இருக்கக்கூடிய செய்கையாக அந்த வழி நடந்து செல்வது ஒரு உண்டு, பாவத்தை செய்து சுமந்து சுமந்து அந்த தீர்க்க முடியாதுதான் ஒவ்வொரு பிறவி எடுத்து தீர்த்து கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினம் நான் எங்களுடைய ஜெகபிரசாதி ஐயா அவர்களுக்கு உங்களுடைய மாறி மாறி அடுத்து அடுத்து துன்பங்கள் வருவதென்றால் அதனுடைய அர்த்தம் நாங்கள் சுமந்து வந்த கர்ம வினை குறைந்து கொண்டு போகின்றது, அதை தீர்ப்பதற்காகத்தான் துன்பத்தை தருகின்றார். அதனால் தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஏழாவது அறிவையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இறைவன். அப்ப அங்கே புல் பூண்டுகள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கு. அதுதான் ஜீவகாருண்யம் என்று கூறப்படுகின்றது. ஒரு ஒரு ஒரு மதத்தினர்கள் இருக்கின்றார்கள், அது பெரிய பிரபல்யமான மதவாயில்லை, அந்த மதத்தை கொண்டவர்கள் முன்னுக்கு ஒரு கை விசிறியை வைத்து இப்படி விசிறி கொண்டுதான் நடப்பார்களாம். ஏனென்றால் முன்னே ஈ பூச்சி புழு ஈ கொசு இருந்தால் அவ கூட கொல்லக்கூடாது, அப்படி அது அந்த தூய்மை, அதை அதை தூய்மைதான் கடவுள் என்று கூறுகிறார். எங்குதான் இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கின்றது. நல்லதம்மா, நல்லதொரு விஷயம், அந்த புத்து அம்மன் கோவிலை பற்றி முன்பும் கூறியிருக்கின்றீர்கள். உங்களுக்கான ஓ என்னவா அம்மா நல்லது மகளே சாந்தி, இணைந்தமைக்கு சிறப்பு, வாழ்த்துக்கலாமா? சிறப்பு சிறப்பு சிறப்பு.

திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திற

0: அற்புதமான அந்த பாடல், என்னை கவர்ந்த பக்தி பாடல்களே ஒரு பாடல். திருவருட்செல்வர் திரைப்படத்தில் இந்த பாடல் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பித்தா பறை சூடி பெருமானே அந்த தேவார உங்களுக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி நாயனாரால் அருளை செய்யப்பட்டது. எனக்கு இதில் விருப்பம் வருவதற்கு காரணம், இந்த புராணத்தை நாடகமாக, நடிகராக இருந்த காலத்தில் நாடகமாக, ஆசிரியர் மாணவனாக இருந்த காலத்தில் என்னை கற்பித்தவர்களானால் எங்கள் விழாக்களிலே இதை நாடகமாக சுந்தரமூர்த்தியாக நடித்திருக்கின்றேன். பின்பு நான் வளர்ந்து வந்ததன் பின்பு வேறு குழுவினர்களுக்கு பாடசாலையிலே இதை பழக்கி பிள்ளைகளுக்கு மாணவர்கள் மத்தியிலே இதை அரங்கேற்றியிருக்கின்றேன். நான் ஆசிரிய கலாசாலையில் ஆசிரிய மாணவனாக இருந்த காலத்தில் கூட பட்டம் பெறுவதற்கு முன்பு இதை என்னுடைய படிப்போடு சம்பந்தப்பட்டு ஈடுபடுத்தி இந்த புராணத்தை சமய வகுப்புகளிலே செய்திருக்கின்றேன். கனடாவிற்கு வந்த பின்பும் ஆலயங்களுக்கு ஆலய விழாக்களிலே இந்த நாடகங்கள் செய்ய வேண்டும் என்றால் பக்தி மயப்பட்ட நாடகம் பல செய்திருக்கேன். அதிலே இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய படலத்தை செய்து எல்லா இடத்திலும் எனக்கு நல்ல பெயரும் விருதுகளும் கிடைத்தது. அது அவருடைய கடாட்சம், அது உளப்பூர்வமாக. இந்த ஒரு கலை என்றால் கலைத்தாய் என்ற ஒன்று இருக்கு, கலை தெய்வம். அந்த கலை தெய்வத்தை நாங்கள் ஊன்றி உள்ளே தாங்கி வந்தால் கலை தெய்வம் எங்களுக்கு அருள் தருவது. அவர்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கின்றது இறைவன்தான், இறைவன்தான். இறை அருள் என்பது பல வடிவங்களிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம், ஓடிவாருங்கள். 647-8746-4-1-5 என்ற எண்ணோடு
1: பவசாகரத்திலே கிடந்து சதியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து சதியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம்.
0: பக்தி கொண்டாடுவோம் நிகழ்ச்சியிலே வந்து இணைந்த உறவுகளே, நீங்கள் தந்த பாடல்களை ஒலிபரப்ப ஆயத்தமாகுகின்றேன். ஒலிபரப்ப துவங்கினால் ஒரு பாடல், நாங்கள் வானொலி எங்களுடைய தளத்திலிருந்து நாங்கள் ஒலிபரப்பும் பாடலை நீங்கள் இடைநிறுத்தி வரலாம். இன்னும் ஒரு உறவுகள் கேட்ட பாடலை நான் ஒலிபரப்பும் போது என்னுடைய ஒலிபரப்பிலே நான் ஒலிபரப்பு செய்யும் பொழுது இடைநிறுத்தம் செய்ய மாட்டேன். தொடர்ந்து பாடி முடிந்த பின்பு உங்களை இணைத்துக் கொள்வேன். அதை கவனித்து நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது அன்பு மகாலிங்கம், நீங்கள் கேட்ட பாடல், அந்த பாடல் வடிவேலுவை ஞாபகம் வைத்து அந்த பாடல், அந்த பாடல் உங்கள் மனதிலே பதிந்த பாடலாக இருக்கும் வேளையிலே அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை சந்தன மல்லிகையில் என்று அழகாக தந்திருக்கின்றார், எழுதியிருக்கின்றார் மகள் ராஜகாளி அம்மன் திரைப்படம் என்றும் எழுதியிருந்தார் ஷியாமலா. இதோ மல்லிகை, மல்லிகையில் சந்தன மல்லிகையில் என்ற பாடல் அழகாக இனிமையாக எங்களையும் தாளாட்டுவது போன்று அன்னியை தாளாட்டும் பாடலாக மகாலிங்கம் உங்கள் விருப்பமாக ஒலிக்கின்றது. ஒலி குறைவாக இருக்கின்றதா அந்த பாடல், அது வேறு. இந்த வலைத்தளங்களிலே நாங்கள் நம்பிக்கொண்டு சென்றால் இப்படித்தான் ஆகும். பார்ப்போம் இந்த பாடலை.

0: அருள் கொடுக்கும் அந்த தாய் கண்ணுறங்க வேண்டுமென்றால் ஆன்மாக்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், சாந்தி கொள்ள வேண்டும். அந்த பண்புக்கேற்று அவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணித்து தொடர்ந்து நிம்மதியாக இருக்கும் பொழுது எங்களை படைத்த அந்த தாய் கண்ணுறங்கலாம். அந்த பாடலை கேட்கும் பொழுது உள்வாங்கி பாருங்கள், உள்ளம் உருகுகின்றது அந்த பாடல். சாதாரணமாக இந்த பாடலை படி அந்த ஆண் குரல் எங்கள் நடிகர் வடிவேலு அவர்கள்தான். அவர்களெல்லாம் பெரிய பாண்டித்யம் பெற்றவர் சங்கீதத்திலே அல்ல. அந்த உருக்கம், அந்த உள்வாங்கி செய்தல், அதோடு மறைந்த சுவர்ணலதா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். அந்த அன்னை தூங்க வேண்டுமென்றால் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், பிள்ளை சீராக இருக்கின்றது, சரியாக இருக்கின்றது என்றால் தானே அன்னை தூங்குவார். அதனால் வாழ்க்கைக்கேற்ற வழிகள் எல்லாம் காட்டிய வழியே அந்த ஆன்மீக வழியிலே நாங்கள் சென்று நலமாக இருந்தால் அவர்கள் தூங்குவார்கள். அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான ஒரு பாடல், முதல் பாடலாக எங்கள் மகாலிங்கம் தந்தையர்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், பக்தி வேளை.
1: அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர்கலை வணங்கி

0: அவியாகி வாழ்வில் இடர்பட அகமும் வாடி நோய்களாலே மெலியவும் அமுதும் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையில்லாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதி நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடல எண்டி நமதுடலும் வெந்தழியும் நாளிலே நம் நாடு எங்கே பெரும்
1: எளிமையான இன்னும் ஒரு பாடல் அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் பாடியும் காட்டியிருந்தீர்கள். பிரபல பின்னணி பாடகி அம்மா என் சி வசந்த கோகுலம் அவர்கள் பாடிய சண்முகப்பிரியா ராகத்தோடு தந்தை தாய் இருந்தால் என்று ஆரம்பிக்கும் மாதிரி உள்ளம் உருகக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்ப கிடைத்திருக்கின்றது. ஒலிப்போம், கேட்போம். ஷியாமலா உங்களோடு நாங்களும்

0: அன்னையும் தந்தையும் எங்களுக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு வருகின்ற துன்பங்களையும் தாழ்வுகளையும் பொறுத்துக்கொண்டு நாங்கள் முறையிட அவர்கள் இருப்பார்கள், அவரை காப்பாற்றுவார்கள். ஆனால் இந்த உலகையெல்லாம் இந்தளித்து காத்து படைத்து அருண்டு அருளும் எல்லாம் வல்ல இறைவன் பட்ட துன்பங்களை ஒன்றன்பின் ஒன்றாக வசந்த கோகுலம் அம்மா அவர்களின் குரலே கேட்கும் பொழுது உருக்கமாக இருக்கின்றது. அவர் யாரிடம் போய் கூறுவார்? அவையெல்லாம் பக்தியின் நிமித்தத்தினால் அவர் எங்களுக்கு காட்டிக்கொள்ள வேண்டும். இறை சக்தி என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன, விசுவாசம் என்ன என்றால் என்ன என்பதை காட்ட வேண்டும் என்று அவர் திரு அவதாரங்கள் எடுத்து செய்த திருவிளையாடல்களைத்தான் ஒரு பக்தன் இப்படி உருகி கேட்கின்றான். இப்படி இப்படியெல்லாம் செய்தார்களே, இந்த துன்பம் எல்லாம் உண்டு, அம்மா அப்பா இல்லாத வருமா? யாரையா உமக்கு அம்மா அப்பா இல்லாத அல்லாத பிள்ளை, நீ அனாதையா என்று நாங்கள் படும் துன்பங்களை எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் கண்கலங்குகிறோம், மறந்துகிறோம், அந்த இறைவனையே வைகின்றோம். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட வடுக்கள் எல்லாம் பார்த்தீர்களா? உள்ளூர கேட்டு மகிழ்ந்தால் உள்ள முருகி வந்து அவரை நினைந்து அவருடைய விசுவாசத்தில் நாங்கள் நினைவோம் என்பது உறவுகளே. இது பக்தி வேளை இனிமையான ஒரு பாடல். நீண்ட காலத்துக்கு பின் கேட்கும் வாக்கியத்தை அன்பு மகளே சியாமலா நீங்கள் தந்தமைக்கு நன்றி. இனிமையான அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது ஆனானப்பட்ட இறைவனே இப்படியான துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்கும் போது இது எங்களுக்கு ஏற்படுவதெல்லாம் ஒரு சாதாரணமானது என்றுதான் என்ன கூடுகின்றது அன்பு உறவுகளே. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒரு ஒலிக்கும் முன்னியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளை.
1: வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, கோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்தரொக்கம் எங்கே, வாங்கின வழி

0: நாடி வருவதது பாபம்.
1: அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அன்புடன் பாடி காட்டி வருவான் வடிவேலன் என்ற பாடலையும் பாடி காட்டி எங்களுக்கு பக்தி மார்க்கத்தை தெரிவித்து சென்ற யோகாராஜ், நீங்கள் கேட்ட திருச்செந்தூரின் கடலோரத்தில் தெய்வம் திரைப்படுத்த பாடலை இப்பொழுது கேட்போமா?

பாடலாலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன்.

கண்ணமையில் கந்தா கண்மலர் தன்னருளை காட்டி வரும் கந்தா பொன்னழகு மின்னி வரும் அன்னமையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பி அவர் வந்தால் நெஞ்சொருகி நின்றா கந்தா.

நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் வேண்டுவதையெல்லாம் இந்த அளிப்பா நிறைவன் என்பது இறை சக்திகளாக இருக்கின்ற உருவங்களோடு வந்திருக்கும் எல்லா தெய்வங்களும் நாங்கள் மனமுருகி வேண்டினால் தருவார்கள் தானே, இல்லை என்பாரா? அவர்கள் தானே எங்களை படைத்தார்கள், எங்களை துன்பத்தில் உழல விடுவார்களா? இல்லையே இல்லை. ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தோடு வந்து இணையும் தேவா, நீங்கள் உங்களுடைய விருப்பமாக ஒரு பாடல் நான் கடவுள் என்ற அந்த திரைப்படத்து பாடலை கேட்டீர்கள் அல்லவா? ஓம் சிவா என்று ஆரம்பிக்கும் பாடல் இது, அந்த பாடல் தேவா.

ருத்ர தாண்டவத்துக்குரிய மந்திரத்தோடு வந்த ஒரு பாடல். ஆண்டு எங்களை அனுபவித்து எங்களுக்காக இந்த உலகத்தை படைத்து உக்கிரமம் ஏற்படும் பொழுது உக்கிரமமாக நாங்கள் நடந்து கொள்ளும் வேளையிலும் இங்கே அசம்பாவிதங்கள் ஏற்படும் வேளையிலும் அந்த அட்டூழியங்களை அழிப்பதற்கு உக்கிரபோஷம் கொண்டு வந்து உக்கிரதாண்டவம் ஆடி அழித்து மறைத்து அருள்வார் என்பதற்கு புராண இதிகாசங்களிலே புராணங்களிலே பல உண்மைகள் உண்டு. அதைத் தொடர்ந்து அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நேரம் சரியாக 1:19 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 10:49 அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றார் தர்மபுரி சாந்தி அவர்கள். எல்லாரும் ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய கரகாட்ட பாடல் ஒன்று, ஆடி வந்தா ஆடி வந்தா என்ற பாடல் கேட்போமா?

பராசக்தி என்று கூறி பராசக்தி அழைப்பதற்காக உருக்கொண்டு ஆடி அந்த அருளை வெளியே கொண்டு வந்து உள்ளத்தில் இருக்கின்ற அந்த மருள் அருளாக வந்து அவளுடைய அருளங்களுக்கு பாலிக்கின்றதுன்னு அவள் நினைவிலே ஆடும் பொழுது எங்களை எல்லாம் மறந்து விடுவோம். இது எங்கள் இசைத்துறையிலே எல்லா விதமான இசைகளுக்குள்ளும் பக்தி இசை நிச்சயமாக பக்தி உண்டு. பக்திக்காக எல்லா விதமான எல்லா துறைகளிலேயும் அந்த பாடல்கள் இருக்கின்றது. அற்புதமாக சமயபுரத்து மாரியாத்தா மாரியாத்தாவுக்கு கரகம் மிகவும் இருப்பார். அந்த கரகத்தை எடுத்து கரகம் ஆடும் பொழுது தன்னை அறியாமல் ஓம் சக்தி என்று எல்லோரும் உறக்க கத்தி அன்னையை அவன் கவனத்தை ஈர்த்து கொள்வது போன்று எங்கள் பக்தியை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் கத்தி குளறி அழித்தால்தான் அவர் வருவார் என்றல்ல, எங்கள் பக்தியினுடைய உள்ளார்ந்த உணர்வை வெளிக்காட்டுவதற்காக மக்கள் அருள் வெள்ளத்திலே செய்வார்கள். இனிமையான இந்த பக்தி வகையிலே அற்புதமான ஒரு பாடலை தர்மபுரி சாந்தி நீங்கள் தந்தது உங்களோடு கேட்டு மகிழ்ந்தோம். வளமை போல நேரம் 1:25 தொட்டுவிட்டது. 10:55 உங்களுக்கு காட்டுகின்றது. இந்த வேளையிலே எங்களோடு இணைந்து இறுதியாக தரும் பாடலை தந்திருந்தார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவரும் பல விடயங்களை தந்த வேளையிலே மருதமலையை பற்றி அவர் கூறியிருந்தார். அந்த வேளையில் அவர் தந்த பாடலாக எங்கள் குல தெய்வம் முத்துமாரி என்ற ஒரு பாடல் எங்க வீட்டு வேலன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இறுதி பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அன்பு உறவுகளே.

எங்கள் குலதெய்வம் அம்மா எங்கள் மன்னிக்க வேண்டும், எங்கள் குலதெய்வம் அம்மா முத்துமாரி, எங்கள் குறை தீர்த்தவளே முத்துமாரி, தீர்ப்பவளே முத்துமாரி என்றெல்லாம் மன திருப்தியோடு பக்தியின் முத்தி பெற்று பக்தியின் உச்சத்திலே நின்று தங்களை மறந்து மெய் மறந்து ஆடுகின்ற ஒரு பாடலாக நாங்கள் கேட்கின்றோம் அந்த பாடலை. இதிலே பலவிதமான விஞ்ஞான உண்மைகளும் உண்டு, சாதாரணமான நாங்கள் கண்டுகொள்ளும் நன்மைகளும் உண்டு, விஞ்ஞான நன்மைகளும் இதனுடைய உண்டு. பக்தி மார்க்கத்திலே எந்த விதமான பிழையும் இல்லை. இதை முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக பல்லாண்டு காலங்களுக்கு முன்பு பக்திமயமாக அது வழிவழி வந்து கொண்டிருக்கின்றது. நடைமுறைப்படுத்துபவர்கள் காட்டுகின்ற சில சில வித்தியாசங்களால் வறுப்புகள் ஏற்படலாமே தவிர அது ஒரு சிலர் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆனால் உண்மை விசுவாசம் நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அந்த படிமுறைகளிலே நாங்கள் வாழ்ந்து வந்தோம் என்றால் நன்மையைத்தான் பெறலாம். இது இனிப்பான ஒரு செய்தி என்று முன்றைய தமிழ் வானொலியில் வந்து ஒவ்வொருவரும் கேட்ட பாடலை கேட்கும் பொழுது இறைவனுடைய சக்தி எவ்வளவு உண்மையானது, அது எந்த உருவத்தில் இருப்பது அது வேறு. தெய்வம் என்று ஒன்று உண்டு, உண்மையாக சக்தி எங்களை ஆண்டு அனுபவித்து செல்வதற்கு ஒரு மனித ஒரு உயிர் இந்த உலகில் இந்த பிரபஞ்சத்தில் வந்து வாழ்ந்து செல்வதற்கு ஆக்கமும் அழிவும் பிறப்பும் இறப்பும் அந்த இயற்கையின் கையில் இருக்கின்றது. அந்த இயற்கை தான் இறைவன் என்று அதற்கு பல உருவங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வந்து இணைந்து கொண்ட அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகின்றேன். மகாலிங்கம், ஷியாமலா, யோகா, ராஜி, தேவா, நாகப்பன், சாந்தி இவர்கள் நேரொலியில் வந்து நேரத்தை அவதாரித்து இன்று நிகழ்ச்சி தொடங்கியவுடன் மகாலிங்கம் ஓடி வந்து இன்றைய ஆடிக்கு மூன்றாவது வெள்ளி என்றும் கிருத்திகை என்றும் பல விடயங்களை பேசி தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து சென்ற வேளையிலே அவன் அருளாலே அவந்தாள் வணங்கி என்று மாணிக்க வாசகர் சொன்னதை நான் நுற்று முழுதாக நம்புவேன். அவன் அருள் இல்லை என்றால் கிடைக்காது, அவனை பற்றி பேசுவதற்கே கிடைக்காது. நாங்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர சந்தர்ப்பம் எங்களுக்காக காத்திருக்கின்றது. காலம் நமக்காக இருக்கின்றதே தவிர எங்களுக்காக அந்த காலம் தாமதித்தோ அல்லது காலம் வரும்போது செய்வோம் என்றோ எண்ணக்கூடாது. நாங்கள் இதையும் முன்கூட்டியே ஆயத்தமாக செய்ய வேண்டும். பல இடையூறுகள் இருக்கலாம், அதனால் கவலை இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அவரை பற்றி பேசி மகிழ்ந்து பாடி கேட்டு மகிழ்ந்தாலும் இறைவன் எங்களுக்கு அருள் பாலிப்பார், இல்லை மனதால் நினைத்தாலும் துதித்தாலும் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற இவர்களுக்கு நன்றி கூறி அன்பு மகளே இறைவதி நீங்கள் வருவதற்கு எத்தனைத்தீர்கள் வரவா என்று கேட்டு எழுதியிருக்கின்றீர்கள். எனக்கு உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை, நேரம் சரியான நேரத்துக்கு முடிக்க வேண்டும் என்று இருந்தும் இருப்பினும் இப்பொழுது 3 நிமிடங்களை அதிகரித்து கொண்டோம். இருப்பினும் காரியமில்லை, இன்றைய பக்தி வேலை இடையிலே குழப்பாமல் பக்தி மேயத்தில் நீங்கள் கேட்ட பாடல்களை ஆரம்பித்தவுடன் கூறிவிட்டு தான் சொன்னேன். அந்த பாடல் ஒன்றன்பின் ஒன்றாக எங்களை இறைமன்பால் இழுத்துச் சென்றன, இறை சக்தியின்பால் இழுத்துச் சென்றன. இறை சக்தியை நாங்கள் இந்த 6 பாடலும் கேட்கும் வரையும் அந்த ஓசையுடன் அந்த இசையோடு அந்த கருத்துக்களோடு அந்த பொருட்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளம் உருகிக் கொண்டுதான் இருந்தோம் என்று கூற வேண்டும். சிறப்பான இந்த வேலையை கொடுத்த ஒன்றிய தமிழ் வானொலிக்கு நன்றி கூறுவதோடு அல்லாமல் அன்னை தந்தை ஆசானுடன் அன்பு தமிழை நான் அறிந்து உங்களை நினைந்து இன்றைய பக்தி வேலையை சிறப்பாக தருவதற்கு கருணை புரிந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து வணங்கி 2026 எட்டாவது மாதத்தின் 7வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேலையை இனிது நிறைவுக்கு கொண்டு வர முயற்சித்தேன். உங்கள் அனைவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி எல்லாம் அல்ல இறைவனிடம் மீண்டும் ஒரு வரம் வல்லமை தர வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், மனிதநேயம் அறம் ஜீவகாருண்யம் காத்து எல்லோரிடமும் அன்பு கூர்ந்து நடப்போம், அன்பை விதைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெற்று செல்கிறேன். நிறைவு பெற்றது பக்தி வேளை இன்றைய நாள். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் இவற்றையெல்லாம் அறிய நான் பெற்ற தமிழும் அன்பு தமிழே, அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கெல்லாம் மூலமாக இருந்து அருள் பாலிக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இன்று எங்கள் அயலிலே குடிகொண்டு மகோற்சவ மகிழ்ச்சியான காலத்திலே ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி அவர்கள் நாமத்தை உச்சரித்து என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுடைய தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி நன்றியும் வணக்கமும் கூறுகிறேன். இன்றைய நிகழ்ச்சி நலம் பெற வேண்டும், பலம் தாருங்கள் என்று நன்றி மறவாமல் அவர்களை எண்ணிக்கொண்டு உலகளாவை இருக்கும் என் அன்பு நீ என் நெஞ்சங்களே உங்களையும் வருக வருக என்று வரவேற்று எங்கள் வானொலியில் இன்றைய கதம்பத்திற்கு இணைவோம் என்று கூறி அழைக்கின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 3வது நாள் எவ்வளவு விரைவாக நாட்கள் செல்கின்றது. 24 மணித்தியாலம் ஒரு நாளென்றால் எத்தனை மணித்தியாலத்தை விரைவாக கடந்து வருகின்றோம். இந்த நாளிலே இன்று திங்கட்கிழமை வாரத்தில் வருகின்ற நாள். திங்கட்கிழமை தோறும் நாங்கள் என்ன செய்வோம் என்றது நன்றாக தெரியும். இருப்பினும் இப்பொழுது 11:33 எங்களுக்கு காட்டி கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். அதற்கு முன்பு இன்று காலநிலையை ஒரு தடவை எட்டி பார்க்கும் பொழுது நேற்று இருந்ததை விட இன்று குறைவாக இருக்கின்றது. நேற்றைய தினம் 23-24 சென்றது, இன்று 20 பாகையை காட்டி இருக்கின்றது. இப்பொழுது இன்னும் ஒரு பாகை கூடுதலாக வரலாம். இது மீண்டும் 13 பாகைக்கு குறைந்து செல்லும். இன்று நாள் முழுவதும் மழை தூறல் இருக்கும் என்றும் 44% மழையாகவும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பகல் வேளை கூட இப்பொழுது நிமிடக்கணக்கில் குறைந்து வந்து இப்பொழுது 15 மணித்தியாலத்தை எட்டி ஒரு 15 வரை பகல் இருக்கலாம் என்று கூறும் இந்த நல்ல வேளையில் தேய்பிறை காலம். இருப்பினும் எங்கள் இறைவன் அருளால் நாங்கள் எல்லோரும் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்போம். அதற்காக இன்று என்ன நிகழ்ச்சியாக இருக்கும்?

ஆம், பாட்டு சவாரி 156. கடந்த நாட்களிலே 155 பாட்டு சவாரியை கண்டுமளித்த பங்களித்து சிறப்பித்த எல்லோரும் மகிழ்ந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்றும் திங்கட்கிழமை பாட்டு சவாரி 156வதாக மலர இருக்கின்றது. நான் கூறுவதற்கு முன்பே இங்கு அன்புடன் ஜெகபிரசாதி அவர்கள் அழகான ஒரு படம் வரைந்து அதற்குள்ளே MTRFM வழங்கும் பாட்டு சவாரி தற்போது வான் அலைகளில் இணைந்திடுவீர் அன்பு உறவுகளே என்று அறைகூவல் விட்டிருக்கின்றார். 156வது என்று எழுதிய அற்புதமான படம். அதை பின்னோக்கி அன்பு கிருஷ்ணன் அவர்களும் இன்றைய பாட்டு சவாரிக்கு வரவேற்று காத்து கொண்டிருக்கின்றோம் என்றதை எழுதி அவர்கள் இணைந்திருக்கின்றோம் என்பதை கூறும் இந்த வேளையிலே வேறு விதமாக இன்னும் ஒரு படத்தை வரைந்து பாட்டு சவாரி 156 என்று எங்கள் அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்களும் தந்து வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்கள் பங்களிப்புக்கு என்னுடைய நன்றி, வரவேற்புக்கு நன்றி கூறி உங்களை வரவேற்றுக் கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள் இனி உறவுகள் என்று என்னுடைய தளத்திலே தெரிகின்றது. உலகளாக இருந்து இன்று பாட்டு சவாரியை எதிர்நோக்க இருக்கும் அன்பு உறவுகளுக்கு பாட்டு சவாரி 156 எப்படி மலரப் போகின்றது என்பதை அறிய இருக்கின்றது.

0: பாட்டு சவாரி 156 வளமை போல இன்றும் 5 பாடல்களுடன் வந்திருக்கின்றது. ஆனால் ஒரு சிரமத்தை குறைத்திருக்கின்றது எங்கள் நேயர்கள். இன்று என்ன பாடலில் வரப்போகுது, போட்டி ஒன்று வரப்போகின்றதே, அதிலே எந்த பாடலை நான் கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்து கொடுத்தால் ஒரு பாடல் கிடைக்குமே என்று எண்ணியிருப்பார்கள். ஆனால் அந்த சிரமத்தை குறைத்து இன்று முதலுக்குள் முதல் என்று ஓ நடைபெற
1: இருக்கின்றது.
0: சந்தோஷமாக இந்த பாட்டு சவாரியில் இன்று முதலுக்குள் முதல் வரப்போகின்றது. ஏனென்றால் கடினமாக நீங்கள் 5 வாரங்களிலும் தருகின்ற 5 பாடல்களில் வரும் முதல் பாடல்களை, அதை 5 கொண்டு வந்து முதலுக்கு முதலாவது பாடல்களுக்கு வந்தவர்களுக்குள் ஒரு முதலாவது பாடலை தேடப்போகின்றோம். அதாவது இப்பொழுது மகள் ஷியாமலாவும் அப்பா வந்தாச்சு, அவரோட வலைத்தளம் வேலை செய்கின்றது போல் இருக்கின்றது. அழகாக வரைந்து மகிழ்ச்சியோடு வரவேற்பு தந்தவளை, அவளையும் வரவேற்றுக் கொள்வோம். மகளே வாருங்கள் வாருங்கள். 5 பாடல்களும் முதலுக்குள் முதல் கடந்த வாரங்களுள் வந்த பாடல்கள். 5 பாடல்களும் முதலாவதாக வந்த பாடலாக இருக்கும். 5 வாரங்களில் 25 பாடல்களுக்குள் தெரிவடுத்து தந்து 5 வாரங்களாக தெரிந்த 5 பாடல்களும் இன்று முதலாகவாதாக வந்த பாடல்களுக்குள் முதலாவதாக ஒரு பாடலை தெரிய செய்யப் போகின்றோம். அந்த 5 பாடல்களை ஒன்றன் மீன் ஒன்றாக கேட்டு அதிலே முதல் பாடல் எதுவென்று நாங்கள் அறியப் போகின்றோம். சில வாரங்களில், 2-3 வாரங்களில் உங்களுக்கு நன்றாக தெரியும், 2 பாடல்கள் முதலிடத்தை பெற்றிருக்கின்றன. அவை ஒவ்வொரு முதலுக்குள் முதலுக்கும் சேர்க்கப்பட்டு வரும். அதேபோன்று கடந்த வாரம் கூட 1 பாடல் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்ட வெற்றி பாடலாக இருந்திருக்கின்றது. இவையெல்லாம் வந்து குதிக்கின்றன என்று குதித்து இவற்றுக்குள்ளே எந்த பாடல் சிறந்தது இன்று முதலுக்குள் முதலாவதாக தெரிவு செய்ய போகின்றோம். எங்கே ஆயத்தமாக இருக்கின்றீர்களா?
1: சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ எழுதி போவோம் செல்லோ செல்லோ.
0: அந்த வகையிலே இன்று முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல், அன்பு உறவுகளே, திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் ஐயா அவர்களினால் இசையமைக்கப்பட்டு இசை அரசர் டி.எம். சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி. சுசீலா அம்மாவும் பாடி கடந்த வாரங்களிலே ஒரு வாரத்தில் வந்த 5 பாடல்கள், சந்திரன் என்ற தலைப்பிலே வந்த 5 பாடல்களுக்கும், குலமகள் ராதை திரைப்படுத்து பாடலாக சந்திரனை காணாமல் என்ற பாடல்தான் வர இருக்கின்றது. முதலாவது பாடலாக வரிசையிலே நிற்கின்றது. அந்த பாடலை முதலுக்குள் முதலுள் பாடும் முதல் பாடலை தருகின்றேன்.

சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து ஆனந்தம் கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த சந்திரன் என்ற பதத்தோடு வந்த ஐந்து பதங்களுக்குள்ளும் இந்த பாடல்தான் வந்த உறவினர்களின் முதலிடத்தை எல்லோரும் முதலிடமாக தெரிவு செய்ய ஏகமனதாக தெரிவு செய்ய பாட பாடல் அந்த பாடல் என்று போட்டியிலே கலந்து கொள்ளுகின்றது. அந்த வழியில் அடுத்து எந்த பாடல் வரும் என்று நாங்கள் எண்ணி பார்ப்போம். அடுத்த பாடலை மனோஜ் கியான் என்ற இசையமைப்பாளரினால் உருவாக்கப்பட்டு மறைந்த பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களோடு வித்யா அம்மாவும் இணைந்து பாடிய உரிமை கீதம் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று மெல்ல என்ற வரிசையிலே வந்து முதல் பாடலாக வந்த பாடல் இப்பொழுது இரண்டாவது வரிசையில் நின்று பாட இருக்கின்றது. கேட்போமே.

இரண்டாவது வரியில் வந்து எங்கள் காதோரம் ஒலித்த பாடல் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்று உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து பாடியிருந்தது. மெல்ல என்ற பதம் தாங்கி வந்த வாரத்திலே இரண்டு பாடல்கள் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டது. அதிலே ஒரு பாடல் முன்பு தரப்பட்டு விட்டது, மெல்ல மெல்ல அருகில் வந்து என்ற பாடல். இரண்டாவது பாடல் இன்று பங்கு பெற்றுகின்றது இவர்களோடு. இரண்டாவது பாடலையும் கேட்டு எங்களுக்கு மூன்றாவது பாடல் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஐயாவின் இசையிலே இசையரசர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா, இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் மீண்டும் பாட வருகின்றார்கள். அந்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து நல்ல என்ற பதம் தாங்கி வந்த ஐந்து பாடல்களுக்கே உங்களால் தெரிவு செய்யப்பட்ட நல்லதொரு குடும்பம் என்ற பாடல் கேட்போமா?

எளிமையான அந்த பாடல் நல்லதொரு குடும்பம் என்று பாடிய வேளையில் நல்ல என்ற பதம் தாங்கி வந்த 5 பாடல்கள் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டு இன்று 3வது வரிசையிலே நின்று பாடியதை கேட்டு மகிழ்ந்தோம். தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் இருந்து அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கப் போகின்றது? மீண்டும் திரை இசை திலகம் கேவி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்து கொடுக்க மீண்டும் இசை அரசரும் இசை அரசி சவுந்தரராஜன் சுசீலா அம்மா இருவரும் இணைந்து பாட இருக்கின்றார்கள். இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் நதி என்ற 5 பதங்களுக்குள் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டது. உங்களால் இப்பொழுது 4வது வரிசையிலே நின்று பாடி வரப் போகின்றது. கேட்போமா அந்த பாடலையும்?

இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்து பாடல் நதி எங்கே போகிறது என்று நான்காவது வரிசையில் நின்று பாடியதல்லவா என்னும் ஓர் பாடல் உண்டு. அந்த பாடல் எந்த பாடலாக இருக்கும்? நீங்கள் தெரிவு செய்த பாடல் நான் மதிக்கும் மேன்மை மிகு இசை அமைப்பாளர் ஜி ராமநாதன் ஐயா அவர்களின் இசையிலே ஆண்டுகள் பல கடந்து விட்டது. அந்த பாடல் இன்றும் ஒலித்தாலும் கேட்க மிகவும் மகிழ்வாக இருக்கும். பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மாவுடன் தென்னகத்து திரைப்பட துறையிலே ஆண் நடிகர்களுக்கான பின்னணி பாடகராக எழுந்து புகழ் பெற்று வந்த திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களும் இணைந்து பாடுகின்ற மந்திரி குமாரி திரைப்படத்து பாடல்தான் வாராய் நீ வாராய் என்ற பாடல். அந்த பாடலும் தெரிவு செய்யப்பட்டு ஐந்தாவது வரிசையிலே வந்து நிற்கின்றது. வாராய் என்ற பதத்தோடு ஒலித்த பாடல்கள். அந்த பாடலையும் ஐந்தாவது பாடலாக கேட்போம். அதன் பின்புதானே முடிவெடுக்கலாம். இதோ அந்த பாடல்.

இனிமையான இந்த பாடல் கூட எங்களை மகள வைத்து சென்றது வாராய் என்ற பதத்தோடு வந்து பாடிய ஐந்து பாடலுக்குள் உங்களால் முதலாவது பாடலாக தெரிவு செய்து பதிவு செய்யப்பட்ட பாடல்கள். இன்று நாங்கள் கேட்ட ஐந்து பாடல்களும் சந்திரனை காணாமல் என்ற வரியோடும் மெல்ல மெல்ல நடந்து வந்தது, நல்லதொரு குடும்பம், நதியெங்கே போகிறது, வாராய் நீ வாராய் என்ற ஐந்து பாடல்களும் எங்களை மகள வைத்தது. ஒரே நேரத்தில் ஐந்து பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக கேட்கும் பாக்கியம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரியில் இருப்பது என்பது உலகளாவத் தெரிந்த விடயம். மகிழ்ச்சியோடு இங்கே ஆரவாரத்தோடு எல்லா தளங்களிலும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் ஐந்து பாடல்களையும் பற்றி. இப்பொழுது உங்கள் கரத்தில் இருக்கின்றது உங்கள் உரிமை, உங்கள் கடமையான வாக்கு. இந்த ஐந்து பாடல்களையும் உள்வாங்கி இந்த பாடலுள் எந்த பாடல் என்று இப்பொழுது உங்கள் மனதை தொடுகின்றது, இந்த ஐந்து பாடல்கள் நீங்கள் நினைத்து பார்க்கும் வண்ணத்தில் எந்த பாடல் சிறந்த பாடல் என்று இரகசியமாக வாக்களிக்கப் போகின்றீர்கள். அதற்காக நீங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான எண்களோடு வாருங்கள், இணையலாம். இரகசியமாக உங்கள் வாக்குகள் பதியப்பட்டு இறுதியிலே எந்த பாடல் அதிகமான புள்ளிகளை பெறுகின்றது அந்த பாடல் வெற்றி பாடலாக தெரிவு செய்து இன்று பதிவு செய்யப்படும். அந்த வகையில் இது பெரிய பொறுப்பு. முதலுக்குள் முதல் ஐந்து பாடல்களும் சிறந்த பாடல்தானே, அதற்காக நாங்கள் அடுத்து எந்த இதிலே பாடலை தெரிவு செய்வது சாதாரணமான விடயம் இல்லை. ஆனால் நீங்கள் தரும் வாக்கு நேர்மையாக பதியப்படும், அது உங்களுக்கு நன்றாக தெரியும். இரகசியமாக பதியப்படும், அது உங்களுக்கு நன்றாக தெரியும். இது யாருடைய உந்துதலோ அடுத்தவருடைய கலந்தாலோசித்தோ நீங்கள் வர தேவையில்லை. உங்களுக்குள் நீங்கள் தெரிவு செய்து வந்து வாக்களிக்க வேண்டும். இரகசியமாக பதிவு செய்யப்படும். அந்த வகையிலே உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலையும் கேட்டு செல்லுங்கள், அதுவும் ஒழிக்கப்படும். எங்கே நாங்கள் பாட்டு போட்டிக்கு செல்லுவோம், வாக்களிப்புக்கு செல்லுவோம் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது இந்த ஐந்து பாடல்களும் உங்களுக்காக ஞாபகத்துக்காக அனுப்பி வைக்கப்படும் எங்களுடைய தளத்திலே பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இடையிடையே ஐந்து பாடல்களும் பல்லவி சரணங்களை ஒலித்து கொண்டிருக்கும் அந்த வேளை உங்களால் பார்த்து ஞாபகத்தில் கொண்டு வந்து தீர்மானத்தை தர முடியும் என்று எண்ணிக்கொண்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. வாக்குச்சாவடி திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் வாக்குச்சாவடி மூடப்படும். அந்த வேளையில் உங்களுக்கான விடை கிடைக்கும். பார்ப்போம் இன்று எந்த பாடல் முதல் இடத்தை பெறுகின்றது என்று. அறிவோம் அன்பு உறவுகளே, உங்கள் கரத்தில் தந்துவிட்டேன், வாருங்கள் இணையுங்கள். இதோ பாடல்கள் பல்லவி சரணங்கள் ஒலிக்கும் வேளையும்

0: வந்துவிட்டார் ஜெகபர் சாதிக் அவர்கள் வளமை போல முதல் பாடலாக சிரிப்போடு வருகின்றார் மகிழ்ச்சி. ஏனென்றால் அவருக்கு இந்த போட்டி அவருக்கு பெரிய பெரிய கடினத்தை கொடுத்திருக்கும் இல்லையா ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் ஜெகபர் அவர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன். தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுடைய நாகப்பட்டினத்தில்?
1: காலநிலை கடுமையான வெயில் தான் ஐயா. ஆனால் நேற்று ஒரு இரண்டு மணிக்கு, இரவு இரண்டு மணிக்கு லேசான துருள் மழையா, அதனால இன்னைக்கு காலையில கொஞ்சம் வெயில் கடுமை கொஞ்சம் குறைவா தெரிஞ்சது.
0: அப்படியா? அப்படித்தான் எங்களுடைய விஜயராகவன் அவர்களும் அங்கே புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலும் நல்ல மழை பொழிந்து பொழிந்தது என்றும், இஞ்சிக்குடியில் சியாமலா அவர்களும் மகிழ்வோடு எழுதியிருந்தால் மகள் இங்கே மழை பெய்தது ஆனால் தன் வழியே சொல்கின்ற
1: போட்டிருக்கின்ற.
0: நல்லது, நாங்கள் இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டீர்கள், பாடல் ஐந்தையும் கேட்டிருப்பீர்கள். பாடலை கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று உங்கள் மனநிலை நான் உணர்வேன். வாக்குச்சாவடிக்கு போவோம், உங்கள் வாக்கினை தாருங்கள், பாருங்கள் என்னோடு.
1: ஓய்யா

0: முதலாவது வாக்கினை ரகசியமாக வந்து அழகாக பதிந்து இருக்கிறார் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள். நீங்கள் பதிவிட்ட பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். பார்ப்போம் முடிவிலே. சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: இந்த இரவு வேளையில எனக்கு வந்து குளமகள் ராதை அப்படிங்கிற படத்துல இருந்து இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு 1 அப்படிங்கிற பாடல்.
0: உண்மையா? இரவுக்கு 1000 கண்கள்.
1: ஆமாயா, ஆமாயா.
0: ஆனால் பழமொழி கூறுகிறது இரவுல 1000
1: சொல்லுவாங்க.
0: பகல்ல எப்படி அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், இரவுல எதுவுமே பேசப்படாது.
1: அதை பேசக்கூடாது. உண்மைதான், நான் சொல்றது நீங்க சொல்லிட்டீங்க.
0: 1000 கண்கள் பாடல் குளமகள் ஜெகவர் சாதிக் அவர்கள் உங்களுக்காக ஒலிக்கப்படும். நலமாக இருந்த பாடல்களை கேட்கும்போது அப்படி இருந்தது.
1: அருமையான பாடல்கள், அனைத்து பாடலுமே காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மாதிரி.
0: உங்களை
1: நன்றி
0: ஜெகவர் அவர்களே, இணைந்தமைக்கு முதல் கை விசேஷமாக வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். அவர் வகுத்து அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். நன்றி ஜெகவர் சாதிக் அவர்களே, நன்றி நன்றி. எங்கே அடுத்த உறவாக அன்பு மகள் கஸ்தூரி வருகின்றார் இங்கிலாந்திலிருந்து. அவருடைய இணைப்பு துண்டித்து கிருஷ்ணனுடைய இணைப்பு வந்திருக்கின்றது. கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணன் கிருஷ்ணன் வணக்கம். என்ன என்ன சுணக்கம்? நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறேன். பேருந்து பயணம்.

0: சிறப்பு நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இப்பொழுது அது சரிபிரமா முடிவிலே தான் தெரிய இருக்கின்றது. இருப்பினும் இந்த பாடல் வந்தாலும் வாழ்த்துக்கள் தானே நல்லது. என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும் கிருஷ்ணா? நீங்கள் பேருந்தில் இருக்கின்றீர்கள். என்ன என்ன ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே. வாழ்த்துக்கள். ஆயிரம் கண் போதாது. ஓ, இனிமையான பாடல் அந்த பாடல். ஆயிரம் கண் போதாது. என்னையா பாட்டுக்கு பதில் பாட்டு தான் இந்த காலம். வாழ்த்துக்கள். சிறப்பு போதா? அப்ப ஒரு 2000 கண்ணம் போடுவோமா? 2000 கண்ணம் போடுவோமா? சிறப்பு. பயணம் சிறக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அன்பு மகள் அனுஷியா அருகில் இருக்கின்றாரா அல்லது விட்டு விட்டு வருகின்றீர்களா? அங்க உடனே விட்டுட்டு நீங்க தனியே வருகிறீர்கள். தனிமையிலே இப்ப போய் தனிமையிலே இனிமே காண போகிறீர்கள், தவிக்க போகின்றீர்கள். இருப்பினும் மொன்றியல் தமிழ் வானொலி உங்களோடு இருக்கின்றது தவிப்பை தீர்ப்பதற்கு. நன்றி கிருஷ்ணா. அடன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்று.
1: நல்ல நடந்து வந்தது பாடம், அதை சொல்ல சொல்ல நெஞ்சில் எழுந்தது கீதம்.
0: அடுத்த உறவாக வருவதற்கு என்னுடைய விஜய ராகவன் அவர்கள், மல்லியம் ரவி அவர்கள், அன்பு மகள் கஸ்தூரி இவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வாக்குச்சாவடிக்கு வருவதற்காக. இவர்களுக்கு தெரியும் வாக்களிப்பு என்றால் என்ன, வாக்களிப்பது எங்கள் கடமை, அது மட்டுமில்லாமல் அது எங்கள் உரிமை என்பதையும் அவர்களுக்கு தெரியும். இந்த உலகம் உய்ய வேண்டும் என்றால் அது வாக்கு என்ற ஒரு ஆயுதத்தில் தான் இருக்கின்றது. அது சாக்கு போக்காக அது மாற்றி போவதால் தான் இந்த விதண்டாபாதங்களும் விபரீதங்களும் உங்கள் நாடுகளில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் சிக்கல்களும் ஏற்படுகின்றது. அதனால் சரியான முறையில் செய்ய வேண்டும். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி. எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? பார்ப்போம் அவர் யார் வருகின்றார் என்று. அழைக்கின்றார்கள் மூவர் ஒரே நேரத்தில். இப்பொழுது விஜயராகவனருடைய இணைப்பு தெரிகின்றது. எங்கே விஜயராகவன்? வணக்கம். வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம். விஜயராகவன், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. உங்கள் இணைப்பு தவறு விட்டு விட்டது. இப்பொழுது அடுத்த உறவாக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே.
2: எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன் மகளே. கஸ்தூரி, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அழைத்து இப்பொழுது கிடைத்து விட்டது உங்களுக்கு அழைப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்கள் நலம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? காலநிலை எப்படி இருக்கின்றது லண்டன்லே?
2: காலநிலை கொஞ்சம் இல்ல, மப்பு வந்தார.
0: குளிர் இருக்கின்றதா? எங்களுக்கு சாதாரணமான 21 பாகைதான் காட்டுகின்றது. இப்பொழுது ஓ 30. ஆனால் வெயில் இல்லாதபடியே சுகமாக இருக்கும். எங்களுக்கு இன்று முழு நாளும் மழை என்று கூறப்படுகிறது. எங்கள் அருகிலே இருக்கின்ற எங்களுடைய சிவன் ஆலயத்திலே மகோற்சவம் ஏற்பட்டு இன்று 2வது திருவிழா. நல்லது. அந்த ஆலயம் சிறப்பாக இந்த வருடமும் மகோற்சவம் எனக்கு பிரசன்னமாக முடியாது. கடந்த வருடமும் கொஞ்சம் உடல்நிலை குறைவாக இருந்தது. ஆனால் முழு நாளும் அங்கே நாங்கள் பங்கு பெற்றோம். இந்த வருடம் பங்கு பெற்ற முடியாத காரணம், நாங்கள் சைவர்கள். என்னுடைய பிறப்புகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு என்னுடைய மூத்த சகோதரர், அவர் ஒருவர் தான் இருந்தார். அவரும் பயணம் செய்து விட்டார். கடந்த அந்த மாவீரர் தினத்தை அந்த நாட்களுக்குள்ளே அதிலிருந்து என்னால் ஆலயத்துக்கு செல்ல முடியாது தானே. அதில் மகோற்ற இப்படியான இது வரும் பொழுது நாங்கள் அந்த தோஷம், அந்த துடக்கு, அந்த துக்கத்தை ஒரு வருடத்துக்கு பின்பற்றுவது உண்டு மக்கள். அதிலும் மகோற்சவங்கள் நடைபெறுகின்ற பேராலயங்களுக்கு செல்வது தவறு என்று ஆன்மீகம் கூறும்.

0: என்பது. அது அங்கு சென்று அந்த இறைவனுடைய அதிர்வு எங்களுக்கு பெறுவதற்கு ஏற்பட்ட முரண்பாடுகள் இருக்கும். அடுத்தது சாதாரணமான ஊர்கோவில்களுக்கு செல்லலாம், அதற்கு முதல் எங்களோட குலதெய்வத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நியதிகள் இருக்கின்றது தானே, ஓரளவு அதை நாங்கள் கடைபிடிப்பதுண்டு. அந்த வகையில் இந்த வருடம் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆனால் இறைவனுடைய அருளால் நாங்கள் சூழ்நிலையில் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இந்த உலகத்தில். இப்பொழுது உள்ள காலநிலை, இப்பொழுது உள்ள நியதியின்படி அது சுவர்க்க பூமி. ஏனென்றால் வீட்டில் இருந்து கொண்டு தொலைக்காட்சி மூலம் பார்க்க முடியும், காட்சியை பார்க்க முடியும், மனதிலே நினைத்து வணங்க முடியும். நல்லது மகளே, அந்த இப்போ பாட்டு சவாரிக்கு எனக்கு முதல் முதல் வந்திருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். இல்லை, நீங்கள் முன்பொரு தடவை முதல் முதல் கேட்டுக்கொண்டது முதல் நேராக.
1: அஞ்சு பாட்டும் அஞ்சு விதத்துல அஞ்சு ராகங்கள்
0: இருங்கள் இருங்கள் இருங்க இருங்க இருங்க, இப்பொழுது அது பேச முடியாது. பாடலை பற்றி இப்பவே நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வந்து பேசுவோம். அப்படியே இருங்கள், உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். இரகசிய வாக்கெடுப்பு மகளே, அப்படியே இருங்கள்.
1: ஓ,
0: அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள்.

0: நிழல் கொண்டது.
1: இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டோம் மகளே கஸ்தூரி. உங்கள் வாக்குக்கு நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இப்பொழுது
2: பார்ப்போம் ராகம். சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது காம்போதி ராகம். அப்ப அந்த காம்போதிய படிச்சுதானே கைல மேலேயே ராவணன் வந்து அது அந்த பாடு. அதுவும் எனக்கு இந்த ஒரு என்ன இந்த அகத்தியர் திரைப்படத்துல பாடலுக்கு நாதத்தால்
1: வென்றிடுவேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாடல்கள் இன்று கேட்ட பாடல்களை பற்றி ஒரு தடவை இந்த எப்படி நினைக்கிறீர்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றி எப்படி நினைக்கிறீர்கள் என்று கூறி மீண்டும் சந்திப்போம்.
2: கண்டிப்பா. எனக்கு நான் கேட்ட பாடல்கள் ஒவ்வொன்றும் அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம். பழைய பாடல்கள் எப்பவுமே பாடல் ஒவ்வொரு வரியாகட்டும் அல்ல இசையமைப்பாகட்டும் எல்லாமே ஒரு அந்த ரசித்தது ஒவ்வொரு ரசனையா இருந்தது. அதாவது
1: மகளே, பாடல்களின் பெயர்களை குறிப்பிடுவது அழகில்லை, அதை பற்றி விமர்சனம் தர வேண்டாம். வேறு விதமா உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் ஒளிபரப்புவதற்கு?
2: எனக்கு இந்த அகத்தியர் படத்து பாடலே தாரீங்களா இன்னைக்கு?
1: அது வென்றிடுவேனா?
2: சிறப்பான ஒரு நாள் ஐயா, ஆடி 18 பெருக்கு நாள். அத்தனை சொந்தங்களுக்கும் ஆடி பெருக்கு 18 பெருக்கு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றேன். இரண்டாவது அத்தனை பேருக்கும் எல்லா செல்வங்களும் பெருகி மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் பெருகி இன்றைக்கு போல எல்லாரும் இனிப்பா மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த ஆண்டவனை நானும் வேண்டிக் கொள்றேன். அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கு. அதான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சு
1: நான் மறந்துட்டேன்.
2: எல்லாமே சிறப்பு. நன்றி
1: நன்றி அம்மா. நன்றி. உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். நன்றி மகளே. அடுத்த உறவு அடுத்த உறவாக இப்பொழுது எங்களுடைய அன்பு மகள் ஷியாமலா இளைகின்றார். அவர் வீட்டில் இருக்கின்றாரா, வீதியில் இருக்கின்றாரா, எங்க இருக்கின்றாரா தெரியாது மகளே. வணக்கம். பதிவு பார்த்தேன், சந்தோஷமாக இருக்கின்ற மழை பெய்தது என்றதுதானே சந்தோஷம். எப்படி அப்படி ஆனா இஞ்சி குடியில மழை பெய்ய நீங்க இஞ்சி குடிய விட்டு வேற எங்க செல்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. கோயம்புத்தூர் அங்கே மழை இப்ப செல்லும் வழியிலே மழை இருக்கின்றதா? அப்ப மழை போல் இந்து கொண்டே இருக்கும், பயணம் நடந்து கொண்டே வழி தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்க எப்ப பார்த்தாலும் பயணம் பயணம் பயணம்.
3: முதல்ல ஓட்ட போட்டுலப்பா,
1: முதல் வாக்களிக்க செல்வோமா? வாங்க
3: வாங்க.
0: அன்னை என்னும் கடல் தந்தது

0: பறவை.
1: இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டோம். உங்கள் நீங்கள் செல்லும் பயணத்தில் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. என்ன பாடல் விருப்பமான பாடல்?
2: என்ன
1: பாடலம்மா? சரியாக புரியவில்லை. இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் என்ன பாடல்? என்ன பாடலம்மா? மீண்டும் நீங்கள் எழுத்திலே பதிந்து விடுங்கள் மகளே. பாடலை வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருகின்றார், வாக்களிக்க வருகின்றார். அடுத்து மல்லியம் மகாலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. நீங்கள் வணக்கம்.
3: வணக்கம்.
1: நலமாக மகிழ்வாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக மகிழ்வாக இருக்கும். ஏன்? காரணம், இன்று வந்து ஒரு அரை மணி நேரம் விடாத மழை
1: பெய்யுது. எல்லாரும் எங்களுக்கும் மழை, உங்களுக்கும் மழை. எங்களுக்கும் காலம் வரும், உங்களுக்கும் காலம்.
3: ஏழு எட்டு மாதங்களுக்கு பிறகு இன்று மழையா?
1: பெருமழையா?
3: நல்ல மழை தான்.
1: நல்ல மழை, சரியான மழை, சரியான மழை. அது சரி. ஒரு சிலர் வந்து பாட்டு சவாரிக்கு வந்தார்கள், ஒரு சிலர் ஆட்டு சவாரிக்கு வந்திருக்கின்றார்கள். எப்படி இருக்கும்
3: ஐயா? அது அது வந்து கைப்பட்டு இதாயிட்டியா?
1: புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அதை நீங்கள் திருத்தி விட்டீர்கள். அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இந்த பாட்டுகள் எல்லாம் வந்து எங்களை ஆட்டு வைக்கின்றது ஐயா. சவாரியில வச்சு ஆட்டுகின்றது. எந்த பாடல் சிறந்தன்னு தெரிவு செய்ய வேண்டும்.
3: ஆமா,
1: வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம் மகாலிங்கம், பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் பாக்குச்சாவடி. சரி, அந்த மழை பொழியும் அந்த வேளையில நீங்கள் என்ன செய்தீர்கள்? வெளியே சென்றீர்களா?
1: வெளில எப்படியா போக முடியும்? நல்லா அடிச்சு
0: பகலும் இரவும்
1: பசிப்போட உங்களுக்கு கூட அந்த அன்புறவுல பதிவிட்டு இருக்கேன்.
0: விஜயராகவனும் எழுதியிருந்தார், சியாமடாகவும் எழுதியிருந்தார். நீங்கள் பரவலாக தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழிகின்றது. எங்களுக்கும் இன்று முழு நாளும் மழை என்று கூறப்பட்டிருக்கிறது. பெருமழையாக தூறலாக குளிராக இந்த எங்களுடைய வெப்ப குளிரூட்டி பலதாக இருந்த பற்றி அக்கறை இல்லாமல் நாங்கள் சுகமாக இருக்கக்கூடிய இருக்கின்றது. இன்னும் எங்களுக்கு தொழில்நுட்பவியலாளர்கள் நியமனமே தரவில்லை, வந்து பார்க்கவும் இல்லை. ஆனால் தேவையில்லை போல் தெரிகின்றது. ஆனால் எங்களுக்கு தேவை அது. அடுத்து குளிர்காலம் வரப்போகின்றதில்லவா, அதற்கிடையிலே சரி செய்து விடுவோம். நல்லது மாலிகம் அவர்களே, உங்களுக்காக என்ன பாடுறதை நாங்கள் நீங்கள் கேட்டு மகள விருப்பம்.
1: சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய்.
0: அப்படியா?
1: அந்த பாடலையா?
0: சிரித்து சிரித்து சிறையில் இட்டாளா? சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாள். மெல்ல சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாள். அப்படித்தானே? சரி, இப்பொழுது என்னுடைய சியாமலா கேட்ட பாடல் என்ன ஒன்று உங்களுக்கு தெரியுமா? அவர் பயணத்தில் ஏதோ ஒன்று
1: பாக்கியராஜ் படத்தை பத்தி கேட்டாரு. அப்புறம் ஏதோ ஒரு பாடல் சொன்னாங்க, அது மறுபடியும் நீங்க கேட்டீங்க, அவங்க பதில் சொல்லல.
0: அது இல்ல பிள்ளை எழுபது போட்டு விட்டார், அவர் புரிந்து விட்டது. இங்க எழுதி விட்டால் சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திலே இன்று போய் நாளை வாரா என்ற பாடல். சரியா? அந்த பாடல் நல்ல பாடல். அந்த பாடல் என்று ராவணன் சொன்னானே, என்று நாளை வர பாலத்துக்காய் உங்களோடு இணைந்ததில் மகிழ்ச்சி. அடுத்த உறவு அழைக்கின்றார், அவரிடம் செல்ல போகின்றேன். மகாலிங்கம் அவர்களே, சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டால் கேட்டு மகளும் வேளையிலே நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெறவும் என்னுடைய வாழ்த்துக்களை தருகிறேன். பார்ப்போம் முடிவிலே. நன்றி நன்றி நன்றி. பரமண்டம் அன்பு சரவணன் அவர்களே, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்பு பேசுவோம். வணக்கம் வணக்கம். யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே,
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சுணக்கம் இல்லாமல் வந்து விட்டீர்கள், அதற்காக மீண்டும் ஒரு வணக்கம். அங்கே உங்களுடைய காற்று நிலை காலநிலை எப்படி இருக்கின்றது? நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள், நல்லவனாக இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். அப்படித்தானே? நாங்களும் பண்ணமே. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கு? எங்களை விட அதிகமாகத்தான் இருக்கும். மழை பொழிந்ததா?
2: மழை இல்ல, மேகமட்டமா மழைக்கு. மாலை வேளையிலே சிறுதுறல் மட்டும் இருந்தது. மழை இல்லை.
0: வறண்டிருக்கும் பூமி, காய்ந்திருக்கும் பூமியிலே சோர்ந்திருக்கும் பயிர்கள், அதற்கு வேண்டுமே நீர் ஊற்று, அதற்கு வான்மழை தான் தர வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய இடம் மானாவரி செய்கை கொண்ட நிலம். மானாவரியில் தான் விவசாயம், அதாவது மழையை நம்பி விவசாயம் செய்யும் இடத்தில். ஆனால் பருவத்துக்கு அந்த மழை வரும். பருவம் இல்லாத நேரத்தில் மக்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பசுமை வேண்டுமே இல்லையா? அதற்காக கொஞ்சம்
2: மழை நமக்காக தேவையில்லைன்னு சொன்னாலும், மற்ற பூமியில் வாழும்
0: உயிரினங்களும்
2: உயிரினங்களுக்கும் மழை தேவைப்படுகிறது முக்கியமாக.
0: எப்படியும் வரும், எப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூரலாக தந்தாலும் ஒரு தடவை ஒரு பெருமழை வரத்தான் செய்யும்.
2: ஆமாம் ஆமாம். அவன் கடந்த ஆண்டும் இதே போலதான் இருந்தது. பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல அதிக மழை அளவு மழை பெய்து விட்டது. அதே மாதிரி தான் இந்த ஆண்டும் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
0: அது உங்களோட ஊரின் நிலச்சுவாத்தியம். இது பழக்க வழக்கம் ஆகிவிட்டது இந்த மழைக்கு. இதுதான் பழக்கம், இதுதான் அதனுடைய வழக்கம். என்ன பழக்க வழக்கம் என்ன? வருவேன் என்று வராமல் விடுவதும், வராமல் நிற்கிறது என்று எண்ணும் பொழுது வந்து கொட்டுகிறது. இதையெல்லாம் எங்கள் கரத்திலே இல்லை, இயற்கையிலே தான் இருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்தை கவனிப்போம். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்லும்.

0: இயற்கையில் களம் புகழ்வில்லை காண்பாய். இதனிலும் ஆனந்தம் அடந்தே இயற்கையில் களம் புகழ்வில்லை
1: வந்து விட்டோம் காற்றலைக்கு. சரவணா, இந்த நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். பார்ப்போம் முறையிலே. இப்பொழுது உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி 18 அழகா அகத்தியர் படத்திலிருந்து நடந்தால் வாழி காவேரி அந்த பாடலை கொடுத்துடலாம்.
1: அது உண்மைதான், நடந்தால் வாழி நடந்தால்.
2: ஏன்னு பாத்தீங்கன்னா ஆறுகள் ஆறு இன்னைக்கு ஆடி ஆறுகளுக்காக ஒரு விழா எடுக்கும் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஆடி 18 தான் அது.
1: ஓ,
2: அந்த வரிசை அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இங்க கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கொள்ளிடம், இரண்டாவதாக வெள்ளாறு, மணிமுத்தாறு, கெடிலம், பெண்ணை, தென்பெண்ணை, இந்த ஐந்து நதிகளுக்கும் ஐந்து நதிகள் பிரபலமான நதிகளாக விளங்கக்கூடிய எங்க கடலூர் மாவட்டத்துல பாய்ந்து வளம் கொழிக்கிறது இங்கே.
1: ஆமாம், அதுக்கு வாழ்ந்து வளர்ந்து கொழிக்க வேண்டும், அதுக்கு மழை பொழிய வேண்டும் இல்லையா? ஆனா பொழிகிறது அங்கு. ஆனா அந்த ஆறுகள் இருக்கின்றபடியால் உங்களுக்கு கவலை இல்லைத்தான், மகிழ்ச்சி தான். எங்களுக்கு இல்லையே இல்லை. அதிலிருந்து ஒரு கிளை உங்களுக்கு திருப்பி விட முடியாது, அதிலிருந்து நீர்ப்பாசனம் செய்ய முடியாது இல்லையா? அது உங்களுக்கு தூரம்
2: இல்லை இல்லை, அந்த வசதி இல்லை இல்லை. என்ன என்ன கேட்டீங்கன்னா, அந்த மழை நாட்களில் மட்டும்தான் அந்த ஆறுகளில் தண்ணியை பார்க்கலாம், மற்ற நாட்களில் தண்ணியை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கும். அந்த தென்பெண்ணை ஆற்றில் போவது தண்ணி அதிகமாக போய் சென்று கொண்டு இருக்கும். பார்த்தா பிறகு பார்த்தீங்கன்னா கொள்ளிடம், அந்த மணிமுத்தாறுல கூட தண்ணி அதிகமாக செல்லாது. அப்புறம் வெள்ளாறுல தண்ணி கொஞ்சம் போயிட்டு இருக்கும்.
1: பெருக்கெடுத்தோடும் ஆறுகள் எல்லாம் பெருகி ஓட வேண்டும், பூமி செழிக்க வேண்டும், மக்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் கொண்டு அகத்திய திரைப்படத்திலிருந்து இந்த ஆறுகளுக்கு ஒரு வாழ்த்து கொடுப்பதோ நடந்தாய் வாழி காவேரி என்ற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கான அந்த பாடலை நான் தருவோம், அந்த விலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம். இன்று இந்த பாடல்கள் ஐந்து ஆறு ஐந்து பாடலையும் கேட்கும்போது பாடல்கள் ஐந்தும் எப்படி இருந்தன?
2: ஐந்து பாடல்களும்
1: பாடல்களை பற்றி பாடல்களை பற்றி சொல்ல வேண்டாம், பாடல்கள் எப்படி இருந்தன பொதுவாக சொல்லணும், பாடல்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம்.
2: அதான் சொல்றேன், அனைத்தும் முத்தான பாடல்கள் தான்.
1: அப்படியே கொஞ்சம் கடினமாக எதை தள்ளுவது, எதை கொள்ளுவது, இதை எடுப்பது, இதை கொடுப்பது, பொறுக்கவா கொறுக்கவா என்பது போன்ற ஒரு நிலை உங்களுக்கு சிறப்பு சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் தான். ஐந்து பாடல் ஐந்து ஐந்து பாடல்களுக்குள்ள முதலாவது முதலாவதாக 25 பாடல்களுக்குள் தெரிவு செய்த ஐந்து பாடல்கள். அந்த ஐந்து பாடல்களும் இன்று முதலாவது எது என்று, முதலுக்குள் முதல் எது என்று தெரிவு செய்யும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. பார்ப்போம் எந்த பாடல் வெற்றி பெறுகிறது. போட்டி பலமாக இருக்கின்றது.
2: இன்னொரு செய்தியும் கூட, அவங்க கஸ்தூரி அவங்க வந்து இங்கிலாந்து நாட்டில் இருந்தா இருந்தாலும் அந்த தமிழ் பார்த்துங்க, அப்புறம் அவ்வளவு அவ்வளவு திறமை, அவ்வளவு அழகாக அந்த உச்சரிக்கிறாங்க தமிழ்.
1: ஆமா,
2: தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அந்த அவர்களின் தமிழ் பேசணும், அவர்களின் தமிழை பார்த்து தமிழ்நாடு மக்கள் பேசணும்.
1: அவ இலங்கையில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இப்பொழுது வாழ்க்கையை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய பண்பாடுக்குரிய வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்கு. அவன் வந்து எல்லோருக்கும் வாழ்த்து கூறியிருந்தா.
2: அந்த அனைத்து பாடல் கவனிக்கிறாங்க பாருங்க.
1: அவ அதில் பாண்டித்யம் பெற்றவர் தானே, சங்கீதத்தில் நன்றாக புரிந்தவர், ஆன்மீகத்தை பற்றி நன்றாக தெரிந்தது, ஆடைப்பெருக்கு பற்றி வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தந்திருக்கின்றார்கள். பார்ப்போம் இறுதியிலே எந்த பாடல். இன்று எங்களுடைய நிலைமை வியாபாரம் தானே, பாட்டு போட்டி எப்படி இருக்கின்றது அழைக்கின்றார்கள். அடுத்தவருடன் சேர்ந்து நன்றியை கூறுவோம். அடுத்து காலம் தாமதித்து நீங்கள் நேர் நேரத்தில் தளத்தில் உங்களுடைய 12 மணிக்கு முன்பு எழுதுவது சிறப்பாக இருக்கும் பாடல்களை. உங்கள் நேரம் பகல் 12 மணிக்கு முன்பு பதிவிட்டால் அன்றன்றாடு வந்துவிடும் பாடல் இங்கு அனுப்பி இருக்கின்றீர்கள். நன்றி. அடுத்த உறவாக வருவது எங்களுடைய விஜயராகவன் போல் தெரிகிறது, மீண்டும் அழைத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். எப்படி, நலமாக இருக்கின்றீர்களா விஜயராகவன் அவர்களே? சூப்பராக இருக்கின்றீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? சரி, மீண்டும் தடை ஏற்படுகின்றது ஐயா.
3: ஹலோ.
1: ஆ, பாருங்கள் வாக்குச்சாவடிக்கு முதலில் செல்வோம். பாருங்கள், தடை ஏற்படுகின்றது உங்கள் பேச்சிலே. பாருங்கள்,

0: காட்டலுக்கு வந்துவிட்டோம் விஜயராகவன் அவர்களே. நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை ஒரு தடவை கூறுங்க. இங்கே எழுதியிருந்தீர்கள் நல்ல மழை பொழிகின்றது என்று. அப்படியா?
1: ஆமா, இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது.
0: சாதாரண மழை மட்டுமில்ல, இடி இடியுடன் சேர்ந்தா இருக்கு. மின்னல் இல்லையா? சரியான மழையில செம மழை பெய்கின்றது. அப்பா, எப்படி வார்த்தைகள்! விஜயராகவன் ஊர்ல செம மழை மழை பொழிஞ்சு கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க வெளியே செல்ல முடியாது இல்லையா? என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் என்று? நலமாக இருக்கின்றார் மீராம்மா, நலமாக இருக்கின்றார், ஓய்வில் இருக்கின்றார், வருவார். நிகழ்ச்சிகள் எங்களுடைய கலையத்தை நிர்வகித்து கலையத்துக்கு ஏனைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார். நேரலைக்கு வருவதற்கு கொஞ்சம் அவருக்கு வலுக்கானாமல் இருக்கின்றார். வருவார் வருவார், இப்போ கேட்டுக்கொண்டிருக்கார் உங்களோட செய்திகளை. பாயும்புலி திரைப்படத்தில் என்ன பாடல
1: கேட்கின்றீர்கள்?
0: முன்பும் கேட்டீர்கள் இந்த பாடலை, பொத்துக்கிட்டு ஊத்து தடி வானம். அங்கே நேர் நேரத்திலே உங்களுக்கான பாடல்கள், நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்கள், தாமதித்திருந்த பாடல்கள் ஒவ்வொன்றாக ஒளிபரப்பியுள்ளேன். இப்பொழுது நீங்கள் எழுத துவங்கலாம். உங்கள் பாடலை பதிவு விடுங்கள். உங்கள் பாடலை நீங்கள் பதிவு செய்யும் பொழுது உங்கள் நேரம் பகல் 12 மணிக்கு முன்பு பதிந்து விட்டுருங்கள். பகல் வேலை உங்கள் விருப்பமான பாடல்களை பதிந்து நேயர் நேரத்தில். நன்றி சிறப்பித்தவைக்கு நன்றி, வாக்களித்தவருக்கு நன்றி. உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வரும். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி விஜயராகவன் அவர்களே. நன்றி நன்றி நன்றி. ஆடி அதுதான் ஆடி பெருக்கு அடிச்சு ஊத்துது மழை. உங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்து. பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் சிறந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன். அங்கே உங்களுடைய சரி நன்றி நன்றி. ஊத்துதடி சென்று விட்டார். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர பணியிலே தமிழ் பணியிலே பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. நாங்கள் 12:40 நிமிடம் நண்பர்களை கண்டுபிட்டோம். நேரம் போவது தெரியவில்லை. விரைவாக சென்று கொண்டிருக்கிறது நேரம். நன்றாக ஒலித்து கொண்டிருக்கிறது வானொலி. உங்கள் அழைப்புகளும் துல்லியமாக இருக்கும். இந்த வேளையில் நீங்கள் 10:10 இந்தியாவிலும் இளமணி திருநாட்டிலும் காண்கிறீர்கள். நேரங்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் பூமியும் வானமும் ஒன்றுதானே. இயற்கையிலே உள்ளது அத்தனையும் அப்படியே இருக்க இந்த பூமி தான் சுற்றி கொண்டிருக்கின்றது. அந்த பூமியை சுழன்று கொண்டு இருப்பது மட்டுமல்லாமல் சூரியனையும் சுற்றி வரும் இந்த வேளையில் தான் இந்த நேர மாற்றங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் தடுமாற்றம் வந்தாலும் காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எங்களை வாழ வைத்து கொண்டிருப்பதற்காகத்தான் அது மாறிக்கொண்டிருக்கின்றது. முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இப்பொழுது பேசி மகளும் வேளையின் நேரங்களை நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு நேரமாக காட்டுகின்றது. அந்த வகையிலே இப்பொழுது எங்களுக்கும் ஈழமணி திருநாடு இந்தியாவில் தென்னகத்தையும் தெரிந்து கொண்ட வேளையிலே ஒரு தடவை நாங்கள் லண்டனிலே எப்படி இருக்கும் என்று பார்த்தால் 5:41 மாலையாக காட்டுகின்றது. அதே வேளை எங்களுக்கு வளைகுடா மண்ணை பார்த்தால் 8:41 மாலை நேரமாக இருக்கின்றது. இப்படியாக எங்களுக்கு தோன்றும் இந்த வேளையிலே தான் நாங்கள் ஆஸ்திரேலியாவை எண்ணி பார்த்தோமாக இருந்தால் நள்ளிரவை கடந்து 2:41 இருக்கின்றார்கள். பாருங்களேன், ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மணித்தியாலங்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் மாற்றமாக இருக்கின்றது. காரணம், பூகோள அமைப்பின்படி உலகம் சுற்றும், அதாவது பூமி சுற்று உலகமல்ல பூமி சுற்றும் விதத்திலே தான் இருக்கின்றது. அந்த உறவுகளை இது முன்னிலை தமிழ் வானொலி. அடுத்த உறவு வந்துவிட்டார் வளைகுடா மண்ணிலிருந்து மன்னர் ஜோர்ஜ் அவர்கள். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் மன்னர் ஜோர்ஜ் அவர்களே. வணக்கம் ஜோர்ஜ், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமாக
2: இருக்கிறீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மன்னரே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: மன்னரின் ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கிறேன்.
0: அன்பு மகனே, அங்கே குவைத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: சூடுதான் ஐயா, சூடுதான். இது வேற குர்த்து ருத்துபா வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: அந்த குறு மணல் வீசுகிறது நின்று விட்டதா? கடந்த
2: ஆமா அது நின்றுச்சு. இப்ப ஏதாவது ஒரு மாதிரி சூடு. இது என்ன சூடுன்னா அது வெக்க
0: சரி அனுபவமா இருக்கின்றது. குளிரூட்டி இருக்கும், வெளியே செல்வது அதிகம். நீங்கள் பணிபுரிவதே வக்கையிலே தான், கடமை
2: உணர்வோடு.
0: இந்த வேலை பல நேரத்திலே ஓடி வந்து வாக்களிப்பது என் கடமை, உரிமை என்று ஓடி வந்த உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். வாருங்கள், நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம், வாக்களிப்போம், வாருங்கள்.

0: வாக்களிக்க வருவார் கடமை உரிமை என்று கேட்டுக்கொள்ளும் வேளையில் அங்கே இப்பொழுது உரிமை வாக்கை அளித்தவளை கடமை அங்கே அழைக்கின்றது. அப்புறம் நாங்கள் தாமதிக்காமல் அனுப்பிவிடுவோம். உங்களுக்கு என்ன பாடல் ஜோதி தர வேண்டும்?
1: பாயம்பொழியிலிருந்து ஆடி மாசம் காத்து அடிக்க அந்த பாடலை.
0: இப்ப இவருக்கு விஜயராவனுக்கு பொத்துக்கு பொத்துக்கிட்டு ஊத்து அடினா உங்களுக்கு ஆடி மாதம் காத்து அடிக்க வாழ்த்துக்கு வாடி பண்ண சேத்தணைக்க வாழ்த்துக்கள். ஊர்ல எல்லோரும் நலமா
1: இருக்கின்றாங்க இருக்கிறாங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள் மகனே, பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், பணி எந்த இது இருந்தாலும், நேரொலிக்கு வர முடியாது விட்டாலும், பாட்டு சவாரி என்றால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார். நீண்ட கால உறவு. நான் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிப்பவர் என்று கூறுவேன். என்றால் 24 மணி நேரம் அவர் காதலே மொன்றியல் தமிழ் வானொலி தான் ஒழித்து கொண்டிருக்கும். அவர் இருக்கும் தன்னுடைய பணிபுரியும் வளைகுடா நாட்டிலே குவைத்திலே அவரோடு பேசுவதற்கு தமிழ் பேசும் உறவுகள் அங்கு இல்லை. இந்த வானொலி உறவுகள் பாடுவதை பேசுவதை கேட்டுத்தான் அவர் மகிழ்கின்றார். அது மட்டுமா அல்லாமல் அவர் தன்னோடு இணைந்து அங்கு பணிபுரியும் பலரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அவர்களுக்குள்ளே ஒருவர் அறிவிப்பாளராக கூட இருந்திருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் பணி நேரம் காலம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் மேல நாடுகளில் பணிக்கு செல்பவர்கள் நேரத்துக்கேற்ற கூலிதான் அவர்கள் கொடுக்கின்றார்களுடைய நாட்கூலி என்று இல்லை. ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நாங்கள் இயந்திரம் போல் இயங்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்குரிய வேதனம் கிடைக்கும். அந்த வகையில் அவர் உழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ், உங்களை நான் அனுப்பி வைத்துவிட்டேன். ஆடி மாதம் காத்தடிக்கிறேன் அந்த அங்கே வந்த காத்தை நாட்டை எண்ணி நீங்கள் நினைக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த பாடலை நான் தருகின்றேன். தினமும் தானே நேர நேரத்தில் நீங்கள் பாடலை தருகின்றீர்கள். உங்களை நாங்கள் பேசி உங்கள் பெயரை உச்சரித்து பாடலை தந்து கொண்டிருக்கின்றோம். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடாவிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 156 முதலுக்குள் முதல் பாடலை தெரிவு செய்தவர்கள் ஓடி வந்து எல்லோரும் வாக்கினை தருகின்றார்கள். இன்னும் வாக்குச்சாவடியிலிருந்து எங்களுக்கு அழைப்பு எதுவும் வரவில்லை. இப்பொழுது நேரம் போதிய அளவு இருக்கின்றது. வராத உறவுகள் வர வேண்டும். உங்கள் பதிவுகளை தர வேண்டும். வாக்கினை அளிக்க வேண்டும்.

சிறப்பான பாடல்கள் என்று ஒவ்வொருவரும் வந்து கூறும் வேளையிலே உன்னிப்பாக கவனித்து அதற்குள்ளே எந்த பாடல் சிறப்பென்று தெரிவு செய்வது கடினமாக இருக்கின்றோம். எந்த பாடலை சேர்ப்பது, எந்த பாடலை விடுவது என்று திண்டாடிக் கொண்டிருக்கும் நிலையில் ஏதோ ஒரு பாட்டு உள்ளத்தை தொடுகின்றது தானே. அதனால் அந்த பாட்டை மகள்வோடு தந்துவிட்டு அவளோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா பாடல்களுக்கும் எந்த பாடல் முதலாவதாக வரப்போகின்றது, நான் வாக்களித்த பாடல் வருமா என்ற எண்ணத்தோடு இருக்கும் இந்த வேளை நல்லதொரு வேளை. நீங்கள் பதிவு செய்த பாடல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றன. அதே வேளை இந்த இதனுடைய பெருபேறு என்னவென்றதுதான் இன்று எங்கள் எல்லோரையும் குடைந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடல் வருமா, அந்த பாடல், இப்பொழுது கூட பாடலை பதிந்து வாக்களித்து விட்டு சில மாற்றங்கள் கூட மனதில் வேற தோன்றும். அடட, நான் இந்த பாடலை போட்டு விட்டேன், அந்த பாடலுக்கு போட்டு விட்டேனா, அந்த பாடலை மாற்றி இந்த பாடலுக்கு போட்டு விட்டேனா என்று எண்ணும் ஒரு தடுமாற்றத்தை ஏனைய பாட்டு சவாரியை விட இன்றைய பாட்டு சவாரியில் நிகழ்வது வழக்கம். ஏனென்றால் ஐந்து பாடல்களும் முதலாக வந்த பாடல்கள் தான், அந்தந்த தலைப்பிலே வரும், அந்தந்த பதத்தை முதல் பதமாக தாங்கி வரும் பொழுது அவருக்குள்ளே ஒரு சிறந்த பாடலை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் கடினமாகத்தான் இருக்கும், ஆனாலும் சுவையாகவும் இருக்கும் அன்பு உறவுகளே. அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் இந்த ஐந்து பாடலையும் நாங்கள் மீண்டும் கேட்டிருக்கின்றோம். முதல் தடவை ஒவ்வொரு தடவை கேட்டிருந்தோம் போட்டியிலே வரும் பொழுது, இன்று மீண்டும் ஒரு தடவை கேட்கும் வாய்ப்பு பெற்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 156. 156 அந்த ஐந்து பாடல்களும் மிகவும் சிறப்பான பாடல்கள். சந்திரனை காணாமல் மெல்ல மெல்ல நடந்து வந்தது, நல்லதொரு குடும்பம், நதி எங்கே போகிறது, வாராய் நீ வாராய் என்ற அற்புதமான பாடல். இந்த பாடல்கள் முழுவதையும் பற்றி கேட்டால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதற்கு எத்தனை கருத்துக்களையும் எத்தனை சம்பவங்களையும் மறக்க முடியாத காரணங்களையும் கூறிக்கொண்டிருப்பீர்கள், சிறப்பினை தெரிவித்துக் கொண்டிருப்பீர்கள். கேட்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்று பாட்டு சவாரி அல்லவா, பாட்டு சவாரியிலே அவர்கள் தேர்தலே இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாங்கள் கூறினால் அது அவர்களுக்கு நாங்கள் வாக்கு சேகரிப்பது போன்று ஆகிவிடும், அனுதாபம் ஆகிவிடும். அதனால் அவரவர் சிந்தையை குழப்பும் கருத்துக்களை நாங்கள் தினம் பாடலை மட்டும் கூறினேன், திரைப்படத்தை கூறினேன், இசையமைப்பாளரை கூறினேன், பாடநபர்களை கூறியிருக்கின்றேன். நீங்களாக தெரிவு செய்து உங்கள் சுயமான முடிவிலே வந்து தர வேண்டும். முடிந்த பின்பு பாடல்களை பற்றி எங்களுக்கு வியாக்கியானங்களை நீங்கள் தந்து கொள்ளலாம், வேண்டும் அந்த விவரங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று உறவுகளே. மொத்தத்தில் இன்று வந்த பாடல்கள் பழைய பாடல்களாக இருந்தாலும் பழையவை தான் எப்பொழுதும் இனிமையாக இருக்கின்றன. நான் பாட்டு போட்டி பாடல் இந்த கச்சேரி எங்களுடைய சவாரி தெரிவிக்கு பாடல்கள் வரும்போது குழுவினர்களோடு இந்த தெரிவு செய்யும் வேளையிலே என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் வேளையிலே புள்ளிகளை போட்டு கொண்டு வந்து பார்க்கும்போது தெரிவு செய்யப்பட்ட பாடலாகத்தான் இன்று கொண்டு வருவது. ஆனால் இன்று தெரிவு செய்யப்பட்ட பாடல்களே போட்டிக்கு நிற்கின்றன. இது மாநிலங்களுக்கான அங்கத்தவர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு தெரிவி தர போன்ற மத்திக்கு தெரிவு செய்வது போல இருக்கின்றது. பார்ப்போம் எந்த பாடல் வெற்றி பெற இருக்கின்றது. ஐந்து பாடல்களும் வெற்றி பாடல்களாக வந்த பாடல்கள் தான், இறுதியிலே தான் தெரியும். தொடர்வோம், பாடல்களை கேட்போம். வருபவர்களுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, ஓடி வாருங்கள் என்று கூறிக்கொண்டு

பாடல்கள் சிறந்த பாடலாக இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை என்னால் கணிக்கக்கூடியது, இப்பொழுது நான் இருந்து இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றதோ அந்த மனோநிலைக்கேற்ப அந்த பாடல் என்னை தொட்டுவிட்டு போகும். ஐந்தும் சிறந்த பாடல்கள் தான். இதில் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று தெரிவு செய்து கொண்டு எங்களால் தர முடியாது. இருப்பினும் எங்களை கவர்ந்தது எது என்பதுதான். அதனால் வந்து பழகும் உறவுகளுக்குள் எத்தனை பேருக்கு இந்த பாடல் கவர்ந்திருக்கின்றது, எத்தனை பேரை என்பதை எண்ணி பார்த்துத்தான் இந்த முடிவுகள் எடுக்கும். இப்போ இளைய தலைமுறைகளை கொண்டு வந்தால், இப்பொழுது இருக்கிற தலைமுறைகள் கொண்டு வந்து இந்த பாடல் என்னவென்றே அவர்களுக்கு புரியாது, என்ன இசை என்றே புரியாது. இப்போ பாடலை நன்றாக தெரிந்தவர்கள், இசையை தெரிந்தவர்கள் மகள் கஸ்தூரி எல்லாம் வந்தது ஒவ்வொரு பாடலும் என்னென்ன ராகம் எப்படி எப்படி வருகின்றன, அதனுடைய வரலாறு என்னவென்றெல்லாம் அவரால் கூற முடியும். அதை இன்று கூற முடியுமா? இன்று வந்த பாடல்கள் கூற முடியுமா? எங்களால் முடியாது. தலையாட்டவும் முடியவில்லை. அதற்கேற்றவாறு வயதான காலம் என்றால் அதுக்கேற்ற மாதிரி மிசையாக ஆட்ட முடியாது. எல்லாம் துள்ளலிசையாக இருக்கின்றது. கடினம். இசை உலகத்தில் மாற்றங்கள் எப்படித்தான் ஏற்பட்டாலும், திரையுலகத்தில் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்தாலும், இசை இசைதான். அந்த இசையை மாற்ற யாராலும் முடியாது. அவர்களும் அந்த ஏழு சுரங்களுக்குள்ளே எங்கோ எல்லாம் மாற்றி மாற்றி பின்னி பிணைந்தே தருகின்றார்களே தவிர புதிதாக அவர்கள் எந்த இசையையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் முன்பு இருந்த மும்மூர்த்திகளால் கொண்டு வந்து வகுக்கப்பட்ட இந்த இசை தொகுக்கப்பட்ட விதம், அதை புரிந்தவர்கள் பாண்டித்யம் பெற்றவர்களே அந்த இசைக்குள்ளே இசை கண்டு எங்களை மயக்கி விடுவார்கள். ஏழு சுரங்களுக்குள்ளே அவர்கள் மாற்றி மாற்றி அமைத்தாலும் அது எங்கெங்கு எப்படி என்று வருகின்றோம். மாற்றங்களை கொண்டு வருகின்றார்கள் தான். ஆனால் மாற்றங்கள் சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தாலும் அது சமூகத்துக்கு பொருத்தப்பாடதாக இருக்க வேண்டும். சமூக வாழ்வியல் தத்துவங்களை மீறி வேறு வழி செல்லாமல் அவர்களை இந்த வழியே இழுத்து எங்களுடைய பண்பாட்டு வழிக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் பேசிவிட்டு வாக்கு எடுக்கும் நேரத்திலே

0: வணக்கம் மகளே சாந்தி.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன் இருக்கேன் ஐயா.
0: நலமாக இருக்கீங்க. அழகி ராசா எல்லோரும்
1: ராசா இருவரும் நலம், அனைவரும் நலம்.
0: அங்க தர்மபுரியில மழை பொழிந்ததா மகளே?
1: இல்லைங்க ஐயா, எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம், வர மாட்டேங்குது.
0: எல்லா இடமும் மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற எழுதுகின்றார்கள். எங்களுக்கும் மழையை கொடை கிடைத்திருக்கின்றது, உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கின்றதோ?
1: ஆமாங்க ஐயா, காற்று கொண்டு போயிருந்தீங்க ஐயா. மழை மழை மேகம் வந்தாலும் காற்று அடிச்சுட்டு போயிடுது.
0: அதே நேரம் மழை மேகத்தை காற்று கரைத்து கொண்டு போவனால் வெப்பத்தையும் கொஞ்சம் குறைத்து விடும் காற்று, இல்லையா? காற்று இல்லாத விட்டால் இன்னும் வேகமாக.
1: ஆனால் வெப்பம் குறையவில்லை.
0: வெப்பம் குறையவில்லை. வெப்பனுடைய அளவு குறைய மாட்டேது, வெப்பனுடைய தாக்கமும் குறையாது. ஆனால் அந்த காற்று கொஞ்சம் சுகத்தை தரும் என்று எண்ணுகிறேன், இல்லையா? இரவு நேரத்தில்
1: ஆடி மாத காற்று போல இல்ல, நல்லா அடிக்கலங்க,
0: நல்லா அடிக்கல. ஆடி மாதத்து காத்தண்டு ஒன்று இருக்குன்றது வரவில்லை. இங்கே புதுச்சேரி மாநிலம் மல்லியம் மற்றது இஞ்சிக்குடி அடுத்து எல்லா இடம் மழை நன்றாக பொழிகின்றது என்று எழுதுகிறார்கள். சரி, பார்ப்போம். மழை வரத்தால்
1: பக்கத்து மாவட்டம் எல்லாம் கூட பெய்திருக்கு, எங்களுக்கு வரல.
0: அது என்ன நல்லவன் ஒருவன் உள்ளே அந்த போயிருந்த அந்த பழம்
1: வேண்டாம்,
0: அது வேண்டாம். எல்லோரும் நல்லவர்களே, நிச்சயமாக மழை பொழியும், ஏமாற்றாது. வெறும் காலத்தை பொறுத்து, அது பருவத்தை பொறுத்து உங்களுக்கு மழை பொழியும், சரியா?
1: எங்களுக்கு ஒகேனக்கெல்லாம் தண்ணி வருது வந்துருக்குதுங்க ஐயா, அது சந்தோஷமான விடயம். இந்த 18க்கெல்லாம் வந்து நல்லா ஆடி பெருக்கு எடுத்து ஓடணும், ஆனா கொஞ்சம் தாமதமா கர்நாடகா மாநிலத்துல பெஞ்சதுனால இன்னைக்குதான் வருது, நாளைக்குதான் போகும் மேட்டூர்.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படியும் வெறும் காலம், இந்த கால ஓட்டம் கொஞ்சம் மாற்றம் தான், கொஞ்சம் விரைவாகத்தான் காலம் ஓடுகின்றது எங்களுக்கு வாழ்க்கை பயணம். இருப்பினும் நாங்கள் அதை எட்டி பிடிப்பதற்கு கடினமாக இருக்கணும். நான் மழை எட்டி பிடித்து விடும், வெறும் மழை என்று நான் கூறுகின்றேன், கவலைப்படாதீர்கள். ஒரு தடவை
1: இங்கு பெரும் பிரச்சனை ஐயா.
0: என்ன பிரச்சனை?
1: அதுதான், காவிரியில தண்ணி விடலன்னா அவங்க தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் அந்த அரசுக்கும் அது அவங்க வந்து தண்ணியை வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க.
0: மாநில அரசு
1: விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. ரொம்ப நீண்ட காலம்
0: அரசியல், ஒரு இந்திய எல்லோரும் இந்திய மக்கள், நாங்கள் ஒரு மக்கள், ஒரு பகுதி மக்கள் வாழ, ஒரு பகுதி மக்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அது அரசியல்.
1: அங்குள்ள தமிழ் மக்களை எல்லாம் அடிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க.
0: அது இப்பொழுது அரசியல், வாழ்க்கை வந்து அரசியல் இப்படி வந்து விட்டதம்மா. முன்பு அப்படி இல்லை. முந்தி தர்மம் இருந்தது, அறம் இருந்தது, அறவழியிலே சென்றார்கள், ஆட்சியை நடத்தினார்கள், தர்மம் நிலைத்தது. இப்பொழுது அப்படி இல்லை, அறம் என்றது மறந்து விட்டார்கள் எல்லோரும். அறத்துக்கு ஆணாவுக்கு முதல் மானாக போட்டு விட்டார்கள், மரம் ஆக மாறிவிட்டது, இல்லையா? ஆமாம், அது தர்மம் அதர்மங்கள் தான் நிறைவேற்றிக்கணும். அதனால் தான் இந்த காலமும் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது என்று கூறுகிறார்கள். காலம் மாறி போச்சுன்னு. சரி சரி, ஒரு தடவை 5 பாடலையும் கேட்டீர்கள், வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை செல்வோமா?

0: வாக்குச்சாவடிக்கு வந்து விட்டோம் மகளே. நீங்கள் தெரிவு செய்த உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள் கேட்டு மகிழ்வதற்காக? மயக்கம் என்ன இந்த வசந்த மாளிகை, வசந்த மாளிகை. அந்த வேலை நீங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பீர்கள் இந்த பாடல் வரும்பொழுது இல்லையா? இந்த திரைப்படம் தான் 72 திருமணம் செய்து முதல் முதலில் நாங்கள் பார்த்தது திரைப்படம் இது, வசந்த மாலை. மயக்கம் என்ன, வசந்த மாலை. அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன் மகளே. சிறப்பான பாடலையும் தெரிவு செய்திருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. இருப்பினும் பாடல் முடிவிலே தானே தெரியும் எது சிறந்தது. இது மழை வெறும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக மழை வெறும் ஒருபோதும் மழை பொய்க்காது, அதுவும் பாரத நாட்டிலே. சிறப்பாக இருங்கள். தர்மபுரியிலே தர்மபுரியிலேயெல்லாம் இருக்கின்றீர்கள். தர்மபுரி மாவட்டத்தில் தர்மம் தலைக்கும். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் மகளே.
1: செய்யும் மனம் கொண்டது எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பார்.
0: முதலாவது ஒளி கிடைத்திருக்கின்றது வாக்குச்சாவடியிலிருந்து. இன்னும் இரண்டு ஒளி கிடைக்கும். அந்த மூன்றாவது ஒளியுடன் வாக்குச்சாவடி அடைக்கப்படும்.

ஐந்து பாடல்களும் ஐந்து வாரங்கள் முதல் முதல் முதல் முதல் என்று தெரிவு செய்யப்பட்ட பாடல். ஐந்து பாடல்களும் முதலாவது பாடலாக வந்த பாடல்கள். ஐந்து வாரத்து பாடல்களும் 25 பாடல்கள். வாரம் 5 பாடல், அதில் ஒரு பாடல் முதல் பாடலாக தெரிவீர்கள். அப்படி வாரா வாரம் 5 பாடல்களாக 5 வாரங்களும் 25 பாடல்களை கேட்டோம். அந்த வாரத்தில் ஒரு பாடல், 5 பாடல்களுக்குள் ஒரு பாடல் எதுவென்று தெரிவு செய்து 5 வாரங்களும் தெரிவு செய்த 5 பாடல்களும் இன்று ஒன்றாக இணைந்து போட்டியிடுகின்றன. எங்கள் ஐவருக்குள்ளும் யார் முதல் தாருங்கள் உங்கள் வாக்கினை என்று கேட்ட வேளையிலே ஒவ்வொருவரும் வந்து வாக்களிக்கும் வேளையில் எந்த பாடலுக்கு வாக்களிப்பது என்று சிறிது தயக்கம்தான். 5 சிறந்த பாடல்கள் தானே, 5 நல்ல பாடல்கள் தானே. சிறந்த இசையமைப்பாளர்கள், சிறந்த பாடகர்கள், சிறந்த கவிஞர்கள், சிறந்த திரைப்படங்கள், சிறந்த நடிகர்கள் என்றெல்லாம் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் பார்க்கும்போது இவர்களெல்லாம் ஒன்று கூர்ந்து சேர்ந்து தயாரித்து இயக்கி வெளியிட்ட திரைப்படங்கள் சமுதாயத்தில் எப்படி பரவுகின்றது, சமுதாயத்தை எப்படி மாற்றுகின்றது, சமுதாய வாழ்க்கை நீரோட்டத்தில் அது கலந்திருக்கின்றதா, சமுதாயத்தில் உள்ள விழுமியங்களை காக்கின்றதா, சமுதாயத்தில் இது மாற்றங்களை ஏற்படுத்துகின்றதா என்று பார்த்து கொள்ளும், கேட்டுக்கொள்ளும், அறிந்து கொள்ளும் வகையில் இத்தனையோ பாடல்கள் உண்டு. வாழ்க்கையிலே எத்தனை மாற்றங்களை கொடுத்திருக்க அந்த பாடலை கேட்டு நான் எப்படி திருந்தினேன், எப்படி திரும்பினேன், என் திசையை மாற்றினேன், நான் இப்பொழுது இப்படி இருக்கின்றேன், அப்படி இருக்கின்றேன் என்றும், இந்த திரைப்பட பாடல்களை கேட்டு நான் அப்படி சென்று விட்டேன், வாழ்க்கையை இப்படி தொலைத்து விட்டேன் என்றும் கூறுவது, அது தாக்கம் என்று கூறுவது. இந்த பாடல்கள் கூட தாக்கத்தை தருகின்றது. இருப்பினும் எங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நிமிடத்தில் ஏதோ ஒரு பாடலின் ஒலியை, அந்த இசையை உச்சரித்து கொண்டோ அல்ல முணுமுணுத்து கொண்டோ இருப்போம். முணுமுணுத்தல் என்பது ஒரு தமிழ் வார்த்தை, அற்புதமான வார்த்தை, முணுமுணுப்பு என்று கூறுவது. ஹம்பிங் என்று நாங்கள் கூறுகிறோம் இங்கே, அது தமிழிலே முணுமுணுப்பு என்று கூறலாம், சொல்லலாம். முணுமுணுப்போம். கோபம் வந்தாலும் சரி, தாபம் வந்தாலும் சரி, வேகம் வந்தாலும் சரி, காதல் வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும், என்ன நடந்தாலும் அங்கே ஒரு இசை ஒன்று இதோட உதட்டிலே வந்து உறவாடி கொண்டுதான் செல்லும். அது பாடலாகவும் இருக்கும், பாடலின் வரிகளாக இருக்கும், இல்லை இசைகளாக இருக்கும். அந்த வகையில் வரும் பாடல்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு, வாழ்க்கையை சுற்றி கொண்டுதான் இருக்கும். அதிலும் அன்றைய கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கும் பாடல்கள், அதிலே வரும் வரிகள், இலக்கிய இலக்கண சுவை, தமிழின் பண்பு தொன்மை, அவை இருந்தாலும் வாழ்க்கையின் தத்துவங்கள், வாழ்க்கையிலே எது வேண்டும், என்ன நடக்கின்றது, எப்படி நடக்க வேண்டும், எது எதிர்பார்ப்பு என்பதை கருத்தாக கொண்டு வரும் பாடல்களாகத்தான் இருந்தது. பண்பாட்டு விழுமியங்களாக இருக்கலாம், எங்கள் உறவு முறைகளாக இருக்கலாம், பிரிவுகளாக இருந்தாலும் பிரிவுக்கு நியாயம் உண்டு, இப்படி பலவிதமாக அவர்கள் நிறுவி இருப்பார்கள். சில கவிஞர்கள் எழுதும் பாடல்கள் இரட்டை கருத்துக்கள் இருக்கும், தத்துவ கருத்துக்கள் இருக்கும், சிலேடை கருத்துக்கள் இருக்கும், அதைவிட நகைச்சுவை கருத்துக்கள் இருக்கும், அதைவிட ஆன்மீக கருத்துக்கள் இருக்கும். ஏன் விரகங்கள் கூட இருக்கும், விரகமாக கூறுகின்ற வார்த்தை அது ஆன்மீகத்துக்குள்ளே வந்து கலக்கும். அப்படியான தத்துவம் பெற்றவர்கள், ஆனால் அவர்களெல்லாம் படித்து பட்டம் பெற்று வந்தவர்கள் அல்ல. இறைவனால் கொடுக்கப்பட்ட, அன்னை கலைவாணியால் கொடுக்கப்பட்ட வரம், கவி ஊற்று, அவர்களை தேடி எத்தனை விருதுகள் சென்றிருக்கும் அவர்களுக்கு. அவர்கள் பணம் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், எனக்கு பெயர் சேர்க்க வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும் என்று இன்னொருவர் சிறந்த பாடலை திருடி கொண்டு வந்தோ, அல்லது இன்னொருவர் எழுதிய பாடல்களை வாங்கி விலைக்கு வாங்கி இங்கே பதிவிட்டு விட்டோ, அல்லது விருது கொடுக்க இருக்கும் பெரிய பெரிய அமைப்பாளர்களை பார்த்து பணம் கொடுத்து அந்த விருதுகளை வாங்குவதோ அல்ல. இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நல்ல கலைஞர்கள், கவிஞர்கள் இருக்கின்றார்கள்னு தெரிவு செய்து, கலைஞர்கள் இருக்கின்றார்கள்னு கலை உலகம், மக்கள் உலகம், ரசிக உலகம் தெரிவு செய்து அவர்களை தேடிச் சென்று கொடுத்த விருதுகள் பல கலைஞர்களுக்கு. இப்பொழுது போல் விலைக்கு வாங்குவ, இப்பொழுது விருது வாங்குகிறார்கள், அன்று விருது பெற்றார்கள். அந்த வித்தியாசத்தை நாங்கள் உணர வேண்டும் என்று. அதனால் அதற்காக கூற முடியாது தமிழ் அழிந்து விட்டது, பாடல்கள் எழுத முடியாது என்று கூற முடியாது. இவர்களுக்கு தமிழ் பஞ்சம். யார் எந்த சுத்த தமிழில் எந்த தமிழர் பாடலை எழுதுகிறார்,
எழுதுபவர் தான் மிக முக்கியம். பாடகர்கள் இசையை கொடுத்தால் இசையை படித்துக் கொண்டு போகின்றார்கள், அவர்கள் மொழி புரிய வேண்டும். மொழி புரியாத எத்தனை பிரபல்யமான பாடகர்கள் இருக்கின்றார்கள், தமிழை தங்களுக்காக படித்து அந்த உச்சரிப்புகளை எழுத்துக்களை தந்திருந்தார்கள். நீண்ட நேரம் பேசவில்லை. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கழகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பாட்டு சவாரி 156 இரண்டாவது ஒளி எங்களுக்கு கிடைத்துவிட்டது. திருக்கிட்டு நான் பார்த்துவிட்டேன், இரண்டாவது ஒளியும் கிடைத்துவிட்டது. இன்னும் ஒரு ஒளிதான் கிடைக்க இருக்கின்றது. அந்த ஒளியோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. தொடர்வோம், பாடல்களை கேட்போம்.

இனிமையான இந்த பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலிக்கும் வேளையில் நாங்கள் எங்களை மறந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதிகாலை தூக்கத்தை விட்டு எழுந்து இரவு நேரம் தூக்கத்துக்கு செல்லும் வரை எங்கள் செவியோரம் ஒலிக்காத பாடல்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். அப்படி நாங்கள் பாடல்களை கேட்பதை மிகவும் மகிழ்வாகத்தான் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். வானொலிகள் வந்து விரும்பி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வேளை மூன்றாவது ஒளி கண்டுகொண்டேன். வாக்குச்சாவடியிலிருந்து மூன்று ஒளிகளும் வந்துவிட்டன. அவர்கள் இப்பொழுது வாக்குச்சாவடியை அடைக்கின்றார்கள். மீண்டும் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் என்னிடம் அளிப்பார்கள். நான் உங்களுக்கு எத்தனை வாக்குகள் யாருக்கு யார் யார் தந்திருக்கின்றீர்கள் என்பதை நான் கூறுவேன். எந்த பாடல் வெற்றி பாடலாக வருகின்றது என்று நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதுவரை பேசலாம். நீங்களும் இணைக்கலாம். ஏனென்றால் வாக்குச்சாவடி முடிவடைந்து விட்டது. இனி வாக்குக்காக வர யாரும் வரமாட்டார்கள். வர இருப்பவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. வந்தவர்களுக்கு நிறைந்த சந்தர்ப்பம். இவ்வளவு ஆர்வமாக வந்து இணைந்தவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். இன்றைய வாக்குச்சாவடி அடைந்து வாக்கினை அழித்து சென்றீர்கள் ஐந்து பாடல்களுக்கும் ஜெகபர் ஷாதிக் அவர்கள், பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் அன்பு கிருஷ்ணன், தூரதேச நாடு எல்லோருக்கும் துறங்கள் இருந்தாலும் அன்பு மகள் கஸ்தூரி, மழை பெய்தது என்ற சந்தோஷத்தில் வீட்டிலிருந்து கொண்டாட முடியாமல் பயணித்து கொண்டிருக்கும் அன்பு மகள் ஷியாமலா, பயணித்து கொண்டே அவரும் பேருந்தில் இருந்து கொண்டே வந்து பங்கு பெற்று வாக்களிப்பது மிகவும் எங்கள் கடமை உரிமை என்று வாக்களித்து சென்ற வேளையிலே அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பார் அங்கே பேருந்து சத்தத்தோடு. அடுத்து அன்பு மகாலிங்கம் அவர்களும் வந்து இணைந்து இந்த மழை அடிக்கின்றது, நல்ல மழை பெய்தது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தந்து வாக்கினை பதிவு செய்துவிட்டு தனக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு சென்றார். அது மட்டுமில்லாமல் சரவணன் அவர்கள் கூட வந்து சில கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு வாக்களித்து சென்றிருக்கின்றார். வாக்களிப்பதற்காக ஓடி வந்திருக்கின்றார். மிகுந்த சிரமங்களை பொறுத்து வேலை என்று அவருக்கு அவர் சேவை அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டு பணிகளிலும் சமூக பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அன்பு விஜயராகவன் கொட்டா கொட்டனும் மழை கொட்டுகின்றது என்று அதற்கு பொருத்தமான பாடலையும் தந்துவிட்டு மழை வருகின்றது என்று நன்றாக கூறியிருந்தார் விஜயராகவன். எந்த காலத்திலும் எங்கு சென்றாலும் வாக்களிப்பது என் கடமை உரிமை, அது எனது உரிமை என்ற எண்ணத்தோடு பணியோடு இருந்தாலும் ஓடோடி வந்து சிறிது நிமிடங்களை எங்களோடு செலவழிக்கும் ஜோஜ் அவர்கள் கூட வளைகுடா நாடு குவைத்திலிருந்து ஓடி வந்து தன்னுடைய வாக்கினை பதிவு செய்து விருப்பமான பாடலை கேட்டிருக்கின்றார். பணிகள் அதிகமாக இருந்தாலும் முடித்து கொண்டு ஓடி வந்து வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தர்மபுரியிலிருந்து அன்பு மகள்

சாந்தி, நீங்களும் வந்து பேசி மகிழ்ந்து மழை கிடைக்கவில்லை என்ற வேதனை இருந்தாலும் வாக்களிக்க வேண்டுமே என்று ஓடி வந்து உங்கள் தெரிவையும் தந்து சென்றீர்கள். வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமானது, அது எங்களுக்கு உரிமையானது, அது எங்கள் கடமை. வாக்களிப்பது வந்து ஒரு வரம் என்றுதான் கூட, என் வாக்குரிமை பெறுவதற்கு அந்த வாக்குரிமைக்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்று காண்பதற்கும் ஒரு தகுதி வேண்டுமல்லவா. வயது மற்றது வாக்கை அளிப்பதற்கு சீர்தூக்கி பார்க்கும் நல்ல அறிவு வேண்டும். இது வந்து பாடல்கள், தினமும் நாங்கள் கேட்கும் பாடல்கள் கோடானு கோடி பாடல்கள், அதற்குள்ளே ஒரு ஐந்து பாடல், அந்த ஐந்து பாடலை மனதிலே உள்வாங்கி எந்த பாடல் சிறந்தது என்று தெரிவு செய்து தர வேண்டும். அதற்கு 2 நிமிடங்கள் போதும். அழைத்து பேசிவிட்டு உடனடியாக பாடலை பதிந்துவிட்டு செல்லலாம். ஆனால் அது கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் பலருக்கு கிடைப்பதில்லை, அது எனக்கு நன்றாக தெரியும். பணிகள் இருக்கலாம், பல வேலைகள் இருக்கலாம், வலைத்தளம் சிக்கலாக இருக்கலாம். வலைத்தளம் சிக்கலாக இருந்தும் அன்பு மகள் ஷியாமலா தன்னுடைய இணைப்பை எப்படியாவது தர வேண்டும் என்று எண்ணி பேருந்தில் செல்லும் பொழுது அவர் தந்தார். தரும் வேளையிலே சிலது புரியவில்லை, உடனே பதிந்து விடுங்கள் என்றவுடன் பதிந்து விட்டார், வாக்கை தந்து விட்டார். அடுத்து அதே மாதிரி தான் எங்களுடைய கிருஷ்ணன், அப்படி நினைத்து நான் வர வேண்டும் என்று கூறினால் வரலாம். நேற்றைய தினமும் அப்படித்தான், நேற்று வந்தவர்கள் இன்று வரவில்லை, அது அவர்களுக்கு இன்று இந்த நேரத்தில் வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை போலும். சரி, இப்பொழுது எங்களுக்கு வாக்கு எண்ணிக்கைகள் தரப்பு உண்டார்கள். மொத்தம் 9 உறவினர்கள் வந்து வாக்கு தந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம், இந்த 9 உறவும் தந்த 9 வாக்குகள், ஒவ்வொருவருக்கும் 5 வாக்குகள், அதில் முதலாவது எந்த பாடல், இரண்டாவது எந்த பாடல் என்று வரிசை கிரமமாக வாக்களித்தீர்கள். அதை கூட்டி பெருக்கி பிரித்து பார்த்து எத்தனை பாடல்களுக்கு எத்தனை பேர் முதலாவது தந்திருக்கின்றீர்கள், ரெண்டாவதுக்கு வருவதற்கு எத்தனை பாடல் என்று இப்பொழுது எனக்கு கரத்துக்கு தர இருக்கின்றார்கள். தந்தவுடன் உடனே நான் படித்து என்ன விடை கூறுகின்றேன், எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்று அறிவோம்.

0: ஓடி மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம், அதை சொல்ல சொல்ல நெஞ்சில் எழுந்தது கீதம்.
1: சிறப்பு அன்பு உறவுகளே, வாக்குகள் எண்ணப்பட்டு வாக்கு முடிவுகள் எனது கரத்தில் கடைசியிருக்கின்றன. இப்பொழுது பார்ப்போம், எத்தனை பேர் எத்தனை பாடல்களை முதலாவதாகவோ அல்லது இரண்டாவதாகவோ மூன்றாவதாக அத்தனை பாடல்களுக்கும் வந்ததுக்குள்ளே தெரிவு செய்திருக்கின்றீர்கள் என்பதை அறிய இருக்கின்றோம். சந்திரனை காணாமல் மெல்ல மெல்ல நடந்தது வந்தது பாதம், நல்லதொரு குடும்பம், நதி எங்கே போகிறது, வாராய் நீ வாராய் என்ற குலமகள் ராதை, உரிமை கீதம், தங்கப்பதக்கம், இருவர் உள்ளம், மந்திரி குமாரி என்ற திரைப்படங்களிலிருந்து ஒலித்திருந்தன. இந்த பாடல்களை முழுவதும் பாடும்பொழுது வந்த 9 பேருக்கும் ஒரு சிலர் இந்த பாடல்கள் வந்த காலத்தில் பிறந்திருக்கவே மாட்டார்கள் என்பதை நான் நன்றாக உணர்கின்றேன். ஓல்டு இஸ் கோல்டு என்பதற்கு ஆங்கிலத்தில் கூறுவதென்று பழமைக்கு ஈடாக எதுவும் இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். முதுமை முதுமைதான். சரி, இந்த பாடல்களுக்குள்ளே இன்று பழமை போல ஒரு பாடல் 5வது இடத்தை பெறுகின்றது. இல்லை, ஒரு பாடல் கடைசி, அதற்கு ஒருவரும் அதற்கு 5வது இடத்தை பலர் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அவர் முதல் இடத்தை பாடவில்லை. அவர் தேர்தலில் கட்டுப்படம் இணைந்தது போல் அவர் பிளந்து விட்டார். அவர் தெரிவு செய்யப்படவில்லை. அந்த பாடல் 2வது வரியில் நின்று பாடிய மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்ற உரிமை கீதம் திரைப்படத்து பாடல். அது 1வது இடத்துக்கு வரவில்லை, 2வதுக்கும் வரவில்லை என்றாலும் ஒரு அப்படி புள்ளிகளை பெறவில்லை என்று கூறும் பொழுது அவருக்கு தகுதி இல்லை என்று கூற முடியாது. அதுவும் சிறந்த பாடலாக ஒரு தடவை வெற்றி பெற்ற பாடல்தான். அப்படி என்றால் இங்கே 4 பாடல்களும் 3 இடத்தை பெற்றிருக்கின்றன. முதல், 2, 3 என்று பெற்றிருக்கின்றன 4 பாடல்கள். ஏனைய 4 பாடல்களும் அதிலே 3வது இடத்தை பெறுகின்றது ஒரு பாடல். அந்த பாடல் நதி எங்கே போகிறது என்ற பாடல் ஒருவருடைய மனதை தொட்டு 3வது இடத்திற்கு வந்திருக்கின்றது. அப்படி என்றால் 2வது பாடல் எதுவாக இருக்கும் என்று பார்க்கும்போது 2 பாடல்கள் அல்ல, ஒரு பாடல்தான் 2வது இடத்தை பெறுகின்றது. அந்த பாடல் நல்லதொரு குடும்பம் என்ற பாடல் இருவருடைய உள்ளத்தை தொட்டு 2வது இடத்தை பெறுகின்றது. அப்படி என்றால் 1வது பாடல் எதுவென்று உங்களுக்கு புரிகின்றது. 1வது வரிசையில் நின்று கடந்த வாரம் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்ட சந்திரனை காணாமல் என்ற பாடலும் இறுதி பாடலாக இன்று பாடிய வாராய் நீ வாராய் என்ற மந்திரகுமாரி திரைப்படத்து பாடலும் 3-3 புள்ளிகளை பெற்று 1வது இடத்தில் இன்று வந்திருக்கின்றது. அதனால் இன்று முதலுக்குள் முதல் என்ற நிலையிலே இந்த 2 பாடல்களும் பதிவு செய்யப்படுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலர்மா என்ற பாடலும், அடுத்து வாராய் நீ வாராய் என்ற பாடலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே இப்பொழுது இந்த வெற்றி பெற்ற பாடல்களுக்கு வாக்களித்தவர்கள் யார் யார் என்று பார்ப்போம். அப்படி பார்க்கும் பட்சத்திலே வாராய் நீ வாராய் என்ற பாடலை இன்றைய சிறந்த பாடலாக 1வது இடத்திற்கு எடுத்து வந்தவர்கள் ஷியாமலா, விஜயராகவன், சாந்தி. இவர்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் வாழ்த்துக்களை தருகின்றோம். இணைந்தவர்கள் ஏனியோருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தருகின்றோம். பாடிய அத்தனை பாடல்களையும் தயாரித்து வழங்கிய குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரத்தின் வெற்றி பாடலாக இந்த 2 பாடலையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு இவை முதலுக்குள் முதல் 25 பாடல்களுக்கும் இந்த 2 பாடல்களும் முதல் பாடலாக வந்திருக்கின்றன. இவர்களுக்கு இனி போட்டி இல்லை. ஆனால் ஒரு தீர்மானம் இருக்கின்றது, இன்னும் ஒரு விதமாக பாட்டு சவாரி கொண்டு வருவதற்கு பார்ப்போம். அதனால் இன்று இந்த பாடலை தெரிவு செய்த மகள வைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சில நிமிட நேரங்களுக்கு எல்லோரும் 9 பாடல்களை நான் ஒலிபரப்பதற்கு எனக்கு போதாது நேரம், இந்த நேரம் எனக்கு போதாது. அதனால் வழமை போல நேயர் நேரத்துக்கு முன் இது ஒரு நிகழ்வாக உங்களுக்கு நேயர் விருப்பமாக பாட்டு சவாரி நேயர் விருப்பமாக ஒலிக்க கேட்டுக்கொள்ளலாம். பகல் வேளையில் இப்பொழுது நாங்கள் ஒலிக்க நிகழ்த்தினால் அது இரவு நேரம் நீண்டுவிடும். நன்றி உறவுகளே, இப்பொழுது சில நிமிட நேரங்கள் இருக்கிறது, நீங்கள் வரலாம். விரும்பினர் உள்ளது ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஓடி வாருங்கள்.

0: வந்துவிட்டார் மகள் கஸ்தூரி லண்டனில் இருந்து. எங்கே வாருங்கள், வணக்கம் வணக்கம் இருக்கின்றீர்கள்.
1: வேண்டுமொரு வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வண்டா போச்சு ஐயா.
0: என்ன நடந்தது?
1: இல்ல வண்டா போச்சு, நான் ஆசையாசியா ஒரு பாடல் நினைச்சு அது அங்க ரெண்டாவது மூன்றாவது போயிடுச்சே. எங்க கவலையா இருக்கு, கடைசியில கடைசியில வந்தது அது பொண்ணுக்கு வந்துருச்சு.
0: இல்ல அது வந்து ஒவ்வொருத்தருடைய மனோநிலை தான் நீ மகளே. நான் இது வந்து பொதுவாக சிறப்பான பாடல்கள் எதை தருவது எதை விடுவது ஒவ்வொருத்தர் நான் முதல் கூறியிருந்தேன். பல பல தரவுகளை கொண்டு தெரிவு செய்யலாம். அதிலே ஒரு தரவு மிக முக்கியமானது எங்கள் மனோநிலை. எந்த பாடல் எங்களுக்கு சரியாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு சரி என்று அல்ல, இந்த பாடல் சரி என்றதல்ல, இந்த பாடல் சிறந்தது என்றால் என்னை கவர்ந்தது என்றுதான் அந்த அர்த்தம். என்னை கவர்ந்தது நல்ல பாடல், அனைத்து நல்ல பாடல். நீங்கள் தந்த பாடல் சிறந்த பாடல் தானே மகளே. அது இது இந்த இந்த இதில் பாடப்பட்ட அத்தனை கருத்துக்களும் நீங்கள் போட்ட பாடலுக்குள்ளே அடங்குகிறது.
1: அது உண்மைதான், அது எனக்கு உண்மையாவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாடல் முதல் வருமென்றது நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நல்ல பாடல்கள் என்னோட மனநிலைக்கு நான் எப்படி கணக்கு எடுத்திருந்த ஐயா, ஃபர்ஸ்ட் நல்லது ஒரு குடும்பம் சரியா, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க காதலிப்பாங்க.
0: நான்
1: வந்த மாதிரிலாம் எங்க அதிகமா பாடல்கள் நடந்த இங்க வந்து நிகழ்ச்சி ஒரு சிலர் வானொடிகள்ல பாட்டு எழுத சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நான் அழுதைகளை என்ன செய்வேன், இந்த மாதிரி பாடல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டோரி வச்சு கொண்டு
0: எழுதுவேன். இந்த பாடல்களும் ஒவ்வொரு திரைப்படத்தில் வருகின்ற கருவு கதை ஆக்கத்துக்கு கதை ஓட்டத்துக்கு அமைய அந்த கருத்தினை வெளியே தெரிவு செய்யக்கூடிய வகையில் பாடலுக்குள்ளே அடக்கி தந்து விடுவார்கள். அதை கவிஞர்களோட திறமை அது. அந்த அந்த பாடல்ல வந்து எவ்வளவு பண்பாடுகள் அமைந்து ஒவ்வொரு பாடல்லையும் கருத்து. நான் முதல்ல கூட ஒவ்வொரு பாடலும் சிறந்த பாடல் தான், இல்லை என்றால் அது திரைப்படத்துல வந்திருக்க மாட்டாது. அது அந்தந்த மனோநிலையை பொறுத்து நாங்கள் பார்க்கின்ற கண்ணோட்டம். அப்படி கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இன்று வந்த ஐந்து பாடல்களுக்கும் இந்த இரண்டு பாடல்களுக்கும் கூடுதலானவாக என் மகன் அரிப் என்ன செய்கிறார், ஆரப் விளையாடு, அவருக்கு ஒரு பாடல் கிடைத்தது, அவருடைய பாடல் ஒளிபரப்பப்பட்டது கேட்டீர்களா? எல்லாருடைய பாடலும் தரும்போது அவருடைய பாடலும் கொடுக்கப்பட்டது. அவரும் ஒரு எங்களுக்கு ஒரு நேர் ஆகிவிட்டார். அவர் அவரும் வந்து ஒரு வரி என்றாலும் பாடியிருக்கார், ரெண்டு வரி பாடியிருக்கார், மூன்று வரி பாடியிருக்கார் அல்லவா. முன்பு அப்படித்தான் வருபவர்கள் ஏதோ ஒரு வரி என்றாலும் பாடிவிட்டு செல்வார்கள், அவர்கள் கிடைக்கும். சிறப்பான நேரத்திலே வந்து எங்களோடு இணைந்து நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது கருத்துரையும் தந்தீர்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் அப்படி இருந்தும் நன்றி அம்மா. இரண்டாவது இடம் பெற்றிருக்கீர்கள், கெட்டிக்காரு கெட்டிக்காரு. ஏன் வாழ்த்துக்கலாமா, நன்றி நன்றி அம்மா. நாளை சந்திக்கலாம். நாளை வந்து நாளை உங்களுடைய பொக்கிஷம். நன்றி மகளே, வாழ்த்துக்கலாம்மா. உள்ள தெளிவோடு உள்ளத்தில் உள்ளதை அப்படியே விட்டது வெளிச்சமாக எங்களுக்கு கருத்துக்களை பரிமாறி சென்றார் கஸ்தூரி. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நாளைய தினம் நடைபெறும் பொக்கிஷத்தை எதிர்பார்த்து பாட்டு சவாரியை கேட்டு மகிழ்ந்து முதலுக்குள் முதலாக ரெண்டு பாடலை தெரிவு செய்து தந்து சென்ற உறவுகளை உங்கள் பாடல்கள் அத்தனையும் இன்று பகல் வேளையில் உங்களுக்கு நேய நேரத்துக்கு முன்பு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு முன்னியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 3வது நாள் செவ்வாய்க்கிழமை முதலுக்குள் முதல் என்ற தலைப்பில் வந்த பாட்டு சவாரி 156 உங்கள் அனுமதியோடு அன்போடு நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அயலில் இருக்கும் வல்லபாம்பாள் சமேதரா இருக்கின்ற கைலநாதருக்கு ஓம் நம சிவாய என்று வணக்கம் கூறுவதோடு மட்டுமல்லாமல் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலமான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தாழ் பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு உலகளாக இருந்து இங்கே கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறி இப்படியொரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்து இப்படியொரு நிகழ்ச்சியை ஆக்கி தொகுத்து வழங்குவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த முன்னியல் தமிழ் வானொலிக்கு என் அன்பு மகள் மீரா அதிபர் வானரசி அவர்களுக்கும் நன்றி கூறி, காலநிலை சுலபமாக இருக்கின்றது என்று எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் நன்றி கூறி, இருகரம் கூப்பி மீண்டும் உங்களோடு நானும் இணைந்து அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம். அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், அமைதியான வாழ்க்கை, சிரமமில்லாத வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்வான வாழ்க்கை தர வேண்டும் என்று கேட்டு, 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 3வது நாள் பாட்டு சவாரி 156 உங்கள் அனுமதியோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 156.

0: 16,000 மேற்பட்ட சொற்களை பாவிக்கிறோம்.
1: அப்ப நாளா இன்னும் அதிகம்
2: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

குறைந்ததோடு அல்லாமல் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு, அன்பு உறவுகளே, உலகளாக இருக்கும் என் நெஞ்சங்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு, அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மூலம் ஓம் நம சிவாய என்று எல்லாம் வல்ல இறைவன் என்று நாங்கள் கூறிக்கொள்பவரை இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் அனைவருக்கும் என் தாழ் பணிந்து அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி வணங்கி உறவுகளை உங்களையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். முகம் தெரிந்த தெரியாத உறவுகளாக இருந்தாலும் உலகளாக இருக்கும் என் நெஞ்சங்களே. சரியாக 11:33 முற்பகல் கனடாவில் என்று கூறும், உங்களுக்கு 9:03 என்று கூறும் இரவு போலை தென்னகம், இளமணி, திருநாடு போன்ற இடங்களில் இருப்பவர்களுக்கும் 2026 எட்டாவது மாதத்தின் 11வது நாளில் வரவேற்று நினைந்து கொள்வோம் இன்றைய கதம்பத்திலே.

இன்றைய கலம்பத்திலே இன்று செவ்வாய்க்கிழமை வளமை போல நிகழும் நிகழ்ச்சி எதுவென்று என் அன்பு உறவுகளாக ஜெகபரிஷாதி கிருஷ்ணன் ஷியாமலா நீங்கள் அனைவரும் வரவேற்று வணக்கம் கூறி எழுதியும் இருக்கின்றீர்கள். நான் முன்பே கூறியும் இருக்கின்றேன் என்று சொல்லெடுத்து பாடல் என்று அந்த வழியில் நாகப்பன் அவர்களும் வணக்கம் கூறி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் இந்த வேளையில் அரசடி குப்பம் இன்று மாத பூச நாள் என்று கூறிக்கொண்டு அழகான படம் வரைந்து வரவேற்று தந்திருக்கின்றார் மூன்றியல் தமிழ் வானொலி யாமிற்க பயமேன் சரவணன் அவர்களும். உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளையும் இணைத்துக் கொண்டு இன்று ஆரம்பிக்க இருக்கின்றது செவ்வாய்க்கிழமையிலே

0: நான் அழைக்கும் வேளையில் நீங்கள் ஓடி வந்து நின்று எங்களோடு சொல்ல இருக்கின்றீர்கள் உங்கள் மன விருப்பத்துக்கேற்ற பாடல்களை. இது ஒரு நேர் நேரமாகவோ நேர் விருப்பமாக எடுத்துக்கொண்டாலும் குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் கொண்டு வரும் பாடலிலிருந்து நாங்கள் சொல்லெடுத்து பேசிக்கொள்ளலாம், கலந்துரையாடி பல கருத்துக்களை தெரியாதவற்றை தெரிந்து கொண்டு பரிமாறிக்கொள்ளலாம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் இதுவும் உங்கள் தமிழுக்கு நாங்கள் செய்யும் தொண்டாக எண்ணி அந்த சொல்லை தெரிந்தெடுப்பதற்கு தென்னகத்து திரையுலக பாடலிலிருந்து ஆரம்பிப்போம் என்பதற்காக சொல்லோடு பாடல் என்ற தலைப்பிலே நீங்கள் விரும்பிய பாடலை கொண்டு வந்து பதிந்துவிட்டு அந்த பாடலை நான் ஒளிபரப்ப தயாராக இருப்பதற்கு முன்பு அந்த பாடல் எதை கூறுகின்றது, எப்படி பேசுகின்றது, அதில் ஒரு பதத்தை எடுத்து நாங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். அது மட்டுமல்லாமல் நம்ம ஒரு வேண்டுகோள், அந்த வேண்டுகோள் என்னவென்றால் இங்கே வருவதற்கு ஆயத்தமாக, நான் வருவதற்கு முன்பே நீங்கள் ஆயத்தமாக என்னை வரவேற்று நிகழ்ச்சியை வரவேற்று ஆரம்பமாக இருக்கின்றீர்கள், வர வேண்டும் என்று உடனே வந்து விடுங்கள், தாமதித்தால் பின்பு வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்காமல் போகலாம். ஆதலால் அழைத்தவர்கள் இணைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 உங்களை இணைப்பதற்காக இந்த எண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. உடனடியாக அலையுங்கள். நீங்கள் அடுத்தவர்கள் வரவிட்டும் என்ன கேட்கப் போகின்றார்கள் என்ன தேவையில்லை. உங்கள் மனவிருப்பத்து பாடலை மற்றவர்களும் கேட்கலாம் தானே நினைத்திருக்கும் பாடலை. ஆதலால் இது ஒரு நேயர் நேரமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நேயர் நேரத்திலே உங்களுடைய நேரம் உங்களுக்கு விருப்பமான பாடலை கொண்டு வந்து அழைத்து பதியுங்கள். அந்த வேளையிலே அந்த பாடலில் ஒரு பதத்தை எடுத்து நாங்கள் பேசிக்கொள்வோம். எங்கே பார்ப்போம், யார் முதலில் அழைக்கப் போகின்றீர்கள் வாருங்கள். காற்றலைக்கு காத்து கொண்டு இருக்கின்றோம். மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலில் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு சொன்னபுடன் ஓடி வந்து நின்று விட்டார் எங்கள் நாச்சியார் கோயில் ஆர் தேவா. வணக்கம் தேவா. வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா. எல்லாரும் ஐயாவுக்கு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: எனக்கு கிடைப்பதோடு உங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதாக நான் எண்ணிக்கொண்டு அதை பெற்றுக்கொள்ளேன். இறைவனுடைய பெருங்கருணையை எங்கள் அருகில இருக்கின்ற கைலாசநாதர் வல்லவாம்பிகை சமேதராக நேற்றைய தினம் ரதோத்சவம் மிகவும் சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் எந்தவித இடையூறுமின்றி கோலாகலமாக நிகழ்ந்தன. அதே வேளை இன்று ஆடி அமாவாசையை ஒட்டி அவர்கள் இன்று தீர்த்தோற்சவம் செய்வார்கள். தீர்த்த நாள் இப்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரதம் இருப்பவர்கள் அதை அனுஷ்டிப்பவர்கள் எல்லாம் அங்கு சென்று மோட்ச அர்ச்சனைகள் செய்து பிளவாறு வணங்கி வந்து அங்கு அன்னதானங்கள் தினமும் வணங்கப்படுகின்றது. அந்த அன்னதானத்தை கொண்டு வருவார்கள். இறைவன் கருணையால் அந்த அன்னதானம் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. நான் போகவில்லை, போக முடியாது. அவன் அருளால் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறான்
1: இறைவன். அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி அதுக்குதான் தானாவே வந்துருவாருயா.
0: சாதாரணமாக ஒரு லிங்கத்தையும் ஒரு நந்தியையும் கொண்டு வந்து ஒரு காட்டுக்குள்ளே அந்த இடத்தை வெட்டி ஒதுக்கி விட்டு கல்லு முள்ளு மலை சினோபன் பனி விழுந்தால் அதுக்குள்ளே செல்ல முடியாது, வெறுங்காலுடன் செல்ல முடியாத இடத்துல நாங்கள் சைவர்கள் தானே பாதரட்சி அணிய மாட்டோம் ஆலயத்துக்குள்ள. அதை ஒரு புனிதமான நிலமாக்கி அந்த பொறுப்பை என்னிடம் கொடுத்து நான் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவாரத்தை பாடினேன் என்ன அறியாமல். ஏனென்றால் நாங்கள் கோன்வால் பகுதியில் இருந்து நாங்கள் இருக்கின்ற பகுதிக்கு பெயர் கோன்வால் என்று கூறுவது. இங்கிலாந்திலேயும் இப்படி ஒரு இடம் இருக்கின்றது. நாங்கள் ஆலய தரிசனம் செய்ய வேண்டால் 100 120 மைல் அல்லது 400 மைல் கடந்து சென்று ஆலயத்தை காண்பதாக இருந்தது அப்பொழுது. இது வந்து பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக, அதுவும் சிவபெருமான் தான் விரும்பி வந்து விட்டாரோ என்ற எண்ணம் வந்து என்னை உருகி ஒரு பாடலை பாடிவிட்டேன். அதில் இருந்து ஒரு தேவாரத்தை ஒலித்தோம். நானும் மகளும் தான் ஓடி சென்றோம். அதுவும் வலைத்தளத்திலே பார்த்தோம். யூ வலைத்தளத்திலே இப்படி கோன்வால்களோ ஒரு சிவலிங்கம் வைக்கிறார்கள். என்னடா இது, எங்களுக்கு தெரியாமல் இப்படி நடக்கிற சின்ன கிராமம் இது. ஓடி சென்று பார்த்தேன். இவர்களை முன்பின் தெரியாதவர்கள், என்னையும் அவர்களுக்கு தெரியாது. எல்லாம் முடிந்த பின்பு அந்த அதை வைத்த ஸ்தாபகர் அவர் வந்து இளைய பையன், அவர் வந்து நீங்கள் கொண்டுவாள் இருப்பவர்களா என்று கேட்க, ஆமாம் தம்பி நாங்கள் இங்கே தான் இருக்கின்றோம். இப்படி ஒன்று வருவதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எங்கே, நாங்கள் டொரோண்டோவில் இருக்கிறோம் என்றார். அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த பையன் டொரோண்டோனா 450 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார். அவர் அங்கிருந்து அந்த சிவலிங்கத்தை விலைக்கு வாங்கி அதுக்கு நந்தியையும் கொண்டு வந்து அமைத்து விட்டார். அவர் பார்த்துவிட்டு உடனே அவர் என்னை விட இளையவர், நான் மூத்தவர் தானே, உடனே அந்த சைவ பண்புள்ளவர் என் காலில் விழுந்த அப்பா என்று அழைத்து கொண்டார். இன்று வரை அப்பா தான், மகன் தான், மிகவும் அந்யோன்யமாகி அதன் பின்பு நாங்கள் டொரண்டோவிலிருந்து அடிக்கடி வர முடியாது, ஒரு நாளும் வர முடியாது. இறைவனை இதில் வைத்து விட்டு ஆராதிக்கணும் பூஜை செய்யணும் அந்த பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டார்கள். அப்ப மிகவும் புனிதமாக வைத்தனோ காலமாக அதை நான் காலை மாலை சென்று அவருக்கு பூசனை செய்யும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது அவருடைய கருணை. அதன் பின்பு மெல்ல மெல்ல மக்கள் எல்லோரும்
1: யாரையும் அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு கிடைச்சிருக்காரு.
0: ஆமா ஆமா,
1: அவ்வளவு சீக்கிரமா ரொம்ப பேருக்கு எல்லாம் போகணும் தவ இருப்பாங்க, அவர்கிட்ட கூட இருக்க முடியாது.
0: அப்பொழுது
1: நமச்சிவாயான்னு சொன்னாலே போதும், எங்க இருந்தாலும் அவரு உங்க உள்ளுக்குள்ளே வந்துருவாரு.
0: அப்பொழுது இங்கே ஒரு 60-65 மக்கள் வாழ்வார்கள். அப்படியான குக்கிராமம், அமைதியான கிராமம், வேற்று நாட்டவர்கள் பலர் வாழும் இடம். அவர்களுக்கெல்லாம் மெல்ல மெல்ல நான் தெரிவித்துக் கொண்ட போது ஒவ்வொருத்தரும் வந்து வந்து வணங்க துவங்கிவிட்டார்கள். இன்று அது பேர் ஆலயமாவது ரதோற்சவம், மகோற்சவம் நடக்கிறது ஐயா, மகோற்சவம் நடக்கின்றது என்னும் பொழுது அவர் இங்குதான் இருந்து எங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார் என்று இப்பொழுது அண்டைய மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுது அடுத்த ஆலயமாக ராஜகோபுரத்துடன் அமைந்த முருகன் ஆலயம் முன்றியாலில் எங்களிலிருந்து 100 கிலோமீட்டர்ல இருக்கின்றார். அவருடைய உற்சவம் ஆரம்பித்துவிடு. அப்படி இங்கும் புண்ணிய காலங்களாக இருக்கின்றது. இறைவன்
1: உலகத்திலே சிவன் கோயில் தான் அதிகம்
0: அதிகமான இங்கு இந்த ஒரே ஒரு ஆலயம் தான் சிவன்
1: பிரம்மாண்டம்.
0: அம்மன் ஆலயம் இருக்கின்றது, பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது, முருகன் ஆலயம் இருக்கின்றது, கிருஷ்ணர் ஆலயம் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. சிவனுடைய ஆலயம் இது ஒன்றுதான் கனடாவுக்குள்ளே இருக்கின்றது. அடுத்த பெரிய ஆலயமாக அமெரிக்காவிலே இருக்கின்றது. தமிழன் சைவன் எங்கெங்கு சென்றிருந்தார்கள் சிவனை வைத்து தரிசிப்பது. ஏனைய ஆலயங்கள் பல இருந்தாலும் சிவனை வைத்து ஆதரிப்பதும் சிவன் வந்து ஆட்சி பெறுவதும் மிக கடினம். சிவனோடு வாழ்வது, அது இறைவனோடு ஒன்றிக் கொண்டிருப்பது போன்று ஒரு, அது ஒரு 10 அடி உயரத்திலே சிவனுடைய ஒரு உருவம், அதை விட பெரிய லிங்கம், எல்லா மூர்த்திகளும் அங்கு வைக்கப்பட்டு இப்பொழுது பெரிய பெரிய புரோகிதர்கள் குருக்கள் எல்லாம் வந்து ஆகம விதிப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு எங்கள் தேவாலயங்கள், எங்களுடைய ஆலயங்கள், சைவ ஆலயங்கள் அப்படித்தான் வளர்வது. அது நாங்கள் பக்தி வழியிலே பார்ப்போம். சரி, இன்று நீங்கள் அங்கு நீங்கள் ஆலயத்தை சுற்றி ஆலய வீதியை சுற்றியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு புண்ணிய பூமியிலே இருக்கின்றீர்கள்.
1: அங்கே
0: மழை எப்படி? நேற்று தினம்
1: இப்போ கொஞ்சம் சாயந்தரமா இப்போ ஒரு 7 மணிக்கு சுமார் இருக்கியா, ஒரு லேசா தூரிய பேஞ்சிட்டு போயிட்டு
0: அப்படியா
1: பூமியை நினைச்சிட்டு போயிட்டு நினைச்சு விட்டுட்டு போயிட்டு.
0: அதனுடைய ஞானசேகரன் ஞானசேகரன் இருக்கின்ற பகுதியும் உங்களோட பகுதியும் கொஞ்சம் தொலைவா அல்லது அருகில் அருகிலா? நாச்சியார் கோவில் தான் ஞானசேகரன் ஊத்திய மலையை படம் பிடித்து எங்கள் தளத்திலே போட்டிருந்தார். பாத்தீர்களா வீதியெல்லாம் நின்று அவர் வரும்போது மலைக்கு ஒதுங்கி நின்று அந்த படத்தை எடுத்திருக்கிறார். அவருடைய மிதிவண்டியை ஓட்ட முடியாமல் உங்களுக்கு தூரை விட்டு போய்விட்டது
1: இல்லையாதான். நேற்று வலைதளங்களும் போட்டாங்களா, என்ன நம்ம ஊர்ல மலைன்னு போட்டுருக்காங்க, பொண்ணுத்தையும் காணும்.
0: ஆங்காங்கு
1: மேகம் கண்ட பக்கம் பெஞ்சிட்டு போயிடுது,
0: அங்கே பெய்கின்றது எங்களை விட ஆங்காங்கு பெய்கின்றது என்று கூறிக்கொள்ளலாம் இல்ல. எங்கள் பதங்கள் அப்படியான பதங்கள், சொற்கள் சொற்கள் இத்தனை கருத்துக்கள். சரி, இன்று லேசாக இன்றும் மழை துமித்ததா தூறினதா அல்லது சாரல் அடித்ததா எப்படி இருந்தது?
1: இல்ல இல்ல, மழை பெஞ்சுதியா? கொஞ்சம்
0: ஒரு 10 நிமிடம் எங்களுக்கு மழை தூற்றல் என்று கூறினார்கள். நேற்று அப்படி வரவில்லை, ஆனால் மாலை ரதோற்சவம் முடிந்த பின்பு ஒரு மழை ஒன்று பொழிந்தது ஐயா. இரண்ட 1000 கணக்கான மக்கள் நின்று எல்லாம் பொப்பமாகத்தான் இருக்கும், அவர்களெல்லாம் அன்னதானம் முடிந்து சென்று விட்டார்கள். இரவு தேரடி திருவிழா செய்வதற்கு முன்பு ஒரு மழை பொழிந்து குளிர பண்ணி எல்லாவற்றையும் கழுவி விட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அவர் கருணை என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். சிறப்பு இந்த
1: திருப்பூணம் கிருஷ்ணா இருக்காரு இல்லையா?
0: ஆமா ஆமா,
1: அதுல இருந்து 3 கிலோமீட்டர் தான் நம்ம ஞானசேகர் ஊடு.
2: ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும். திருடமதூர்ல இருக்க அவருக்கு வீடு.
0: திருடமதூர்ல
2: இருந்து திருப்பவனம் ஒரு கிலோமீட்டர், எங்களுக்கு இங்க இருந்து 12 கிலோமீட்டர் இருக்கும்.
0: ஓ, அப்ப திருப்பவனமும் அது கிட்டத்தான் இல்லையா? இல்ல நீங்க ஒரு மாவட்டத்தில், கிருஷ்ணன் ஞானசேகரன் நீங்கள் எல்லோரும் ஒரு மாவட்டம். ஓ, இப்பொழுது
2: ஒரே மாவட்டம். ஆமா,
0: இப்பொழுது
2: திருடமதூர் மாவட்டம் தான் சொல்லுவாங்க.
0: திருவிடைமருதூர், ஓ சவால் திருவிடம், சிறப்பு சிறப்பு தேவா. சரி, இன்று எதனும் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்து நாங்கள் பல விடயங்களை பேசி முடிந்தோம். என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
2: நான் கேட்கறது கூடயா, முதல்ல ரேவதி அம்மா வரணும். வாழை தாய் அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களை அவங்க வந்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யறப்ப அவங்க வரணும்யா.
0: நீங்களும் முடிச்சு வைக்கலாம், ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். அதே தெரியாது, இப்படித்தான் பாடவே தெரியாது என்று முழுமையாக பாடுகிறீர்கள். அழகாக, சரியா? சரி, என்ன பாடுற?
2: ஐயா கொடுத்த திருச்சுலியா.
0: இல்லை, இறைவன் கொடுத்தவர் அம்மது உங்களுக்கு. இறைவனால் இதெல்லாம் அவரால், அவன் அன்றி அனுபவம் அசையாது. நாங்கள் ஒரு கருவி, எங்களால் ஆக்கப்பட்டது. அவருடைய அருள்.
2: நீங்க வந்து உங்க உங்க சொற்பொழிவை கேட்டு 2 மணி நேரம் எவ்வளவோ, ஒரு டிக்கெட் 1500-2000 ஒரு சினிமா பாக்குறாங்க, எந்த நிம்மதி இல்லாம வந்துகிட்டு தான் இருக்காங்க. இங்க 2 மணி நேரத்துல ஒண்ணுமே இல்லாம மன அமைதியும் மன ஆறுதலும் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்ல சொல்றப்ப நல்லாவே இருக்குது. நீங்க உரையாடுறதும் நல்லாதான் இருக்குது, அதை எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா எப்படியா நேயர்கள் பேசுங்கன்னா பேச மாட்டாங்கன்னா கேக்குறாங்க. அது என்னமோ அவங்களுக்கு உள்ள ஒரு இது.
0: படிப்படியா அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும், அவர்களும் இப்படி வர வேண்டும் என்றதான் என்னுடைய அவாம் சிறப்பு. ஒரு இடத்துக்கு சென்று நீங்கள் பேசும் பொழுது, அழகாக பேசும் பொழுது சரவணன் கூட, இப்பொழுது நீ இப்படி பேசுகிறீ, எப்படி இப்படி எல்லாம் தமிழ் பேசுகிறாய் என்று அவரை கேட்ட இடத்துல அவர் கூறுகிற, மொன்றியல் தமிழ் வானொலியை இணைந்திருக்கின்றேன், மொன்றியல் தமிழ் வானொலியை நாங்கள் இப்படி
2: பேசுகிறோம். நானும் எல்லாரையும் உங்களை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் எல்லாரையும் நல்லா இருக்கீங்களா, நல்ல மாதிரி இருக்கீங்களா, மகிழ்வா இருக்கீங்களா,
0: ஆமா ஆமா
2: சந்தோஷமா இருக்கீங்களா கேட்டு அது ஆட்டோமேட்டிக்கா
0: வந்துருது.
2: அதான் நல்ல பழக்கம், நல்லவரோட உலகினா நல்லவரோட
0: வரும். நல்லது.
2: பாடல் கேட்டீங்க, ரேவதி அம்மா வரணும், ரேவதி அம்மா பேச்ச கேட்க ஆசைப்படுறேன். எல்லா நேர்களும் அவங்க பேசுறத கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. எனக்கு வந்து யா அந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது அந்த பாட்டு கொடுங்க.
0: ஓ, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது சூரியகாந்தி திரைப்படத்து பாடல். இந்த பாம்பு ஏனையா பரசிவன் பரமசிவன் கழுத்தில் இருந்து தான் கேட்டது? கருணை பார்த்து, கருணை பார்த்து கீழே இருந்து கேட்ட மாட்டாரா?
2: பரமசிவன் கழுத்துல இருந்தாயா, அவரு அவரு கால் முடி இருக்குல்லையா, அந்த முடியில போய் நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா போச்சு, நம்ம போதும். எனக்கு என்ன பொறுத்த அளவு அவருக்கு அந்த பாம்புக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, கழுத்துல போயே இருந்துகிட்டு.
0: அது சரி,
2: அதிகாரத்துல அவருக்கு
0: அந்த பாம்பு காட்டுக்குள்ளே மரத்துல இருந்தோண்டு கருணை கருடனை பார்த்து கேட்க மாட்டா? இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் செய்யும்
2: எல்லாம்.
0: அதுக்குத்தான் அது சொன்னதான், கருடன் அதை பார்த்து யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து
2: விட்டால் எல்லாம் சௌக்கியம்.
0: நீ வந்து இருக்கிற இடம் சிவன் என்ற இடம், அங்க இருந்து கேக்குறவங்க உன்னை ஒன்றும் பண்ண இல்லாது. மரத்துல இருந்து கேட்டு ரெண்டுதான் அந்த கருத்து. கண்ணதாசன் புகுத்திய வரி அந்த பாடல் உங்களுக்கு கொடுக்குன்னு அற்புதமான ஒரு பாடல். எங்கள் வாழ்க்கையிலே நாங்களும் ஒருவரை பார்த்து ஒன்றை கேட்க வேண்டும் என்றால் தகுதி அறிந்து கேட்கும். நான் எங்கே இருக்கின்றேன் தெரிந்து கேட்க வேண்டும் இல்லையா? பலம் வாய்ந்த எங்களை பலப்படுத்தி, நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டு வினாக்களை எழுப்பலாம். நன்றி தேவா, சொல்லோடு பாடல் நிகழ்வு அற்புதமாக.
2: அந்த ரேவதி அம்மா வந்து சும்மா சாதமா நினைக்கணும், அவங்க வந்து வாழைத்தாய் மாதிரி அவங்க.
0: அது அவரை பொறுத்து, அவர் வர வேண்டும், அவர் தான் வர வேண்டும். நான் ஓடி சென்ற அல்லது
2: வாழைத்தாய் சாமி
0: அவர் வந்து எல்லோரும் வருவதற்கு சந்தர்ப்பம்
2: பெரிய பாக்கியா அவங்க நமக்கு வானொலிக்கு கிடைச்சது அவங்க வந்து பெரிய பாக்கியம்
0: எனக்கு. எல்லோரும் அப்படித்தான், எல்லோரும் கிடைத்தது நல்லவர்கள், எல்லோரும் வல்லவர்கள், எல்லோருடையும் சிறப்பு இருக்கின்றது. ஒவ்வொருவரிடம் இருக்கும் சிறப்பை வெளியே கொண்டு வருவதுதான் இந்த என்னுடைய நோக்கம். ஆனா அவர்களாக பெற வேண்டும் வானொலிக்கு. நானாக சென்று அழைக்க முடியாததான் ஐயா, உங்களை எல்லாம் நானாக நீங்களாக
2: பெண்கள் வந்து பேசுறப்ப எவ்வளவு ஆறுதலா இருக்கு.
0: ஒவ்வொருவருக்கும் தங்கள் தங்களுடைய கர்மங்களை முடித்துக் கொண்டு இங்கே வரலாம், எல்லோருக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. நன்றி தேவா, உங்களுடைய வேண்டுதல்
2: நிறைவேற்றுவேன்.
0: மீண்டும் தந்தையும் பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: மீராவுக்கு, நன்றி அவருக்கு, நன்றி. உங்கள் இணைப்பை துண்டிக்கும் பொழுதே அடுத்த உறவு காத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் வந்து விட்டார், அவரை இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம், தானாக வந்த சந்தனமே வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, பகல் நேர வணக்கம்.
0: பகல் நேர வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இரவு பெற நல் வணக்கத்தை தருகின்றேன். நாகப்பன் அவர்களே, கோவை மாநகரம் எப்படி இருக்கின்றது? நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நான் நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. கோவை மாநகரமும் அதே சூழ்நிலையில்
0: உள்ளது. அப்ப நல்ல மாநிலம், நலமாக வளமாக மகிழ்வாக இருக்கு. நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்களா?
3: நல்லவனாகவும்
0: வல்லவனாகவும் இருக்கின்ற சிறப்பு நல்லவன் எனக்கு நானே நல்லவன். வாழ்த்துக்கள், வாழ்த்து. நேற்றைய தினமும் நேற்று முன்னாள் கேட்டபோது ஒருவர் சொன்னார், நான் சொல்லக்கூடாது மற்றவர் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லுவீங்களோ தெரியாது. நீங்கள் நல்லவன் தானே ஐயா, நாங்கள் உங்களையும் நல்லவன் என்றுதான் கூறுகின்றோம். ஏனென்றால் எங்களையும் நாங்கள் நல்லவர்கள் என்று எண்ணுகிறோம். சரியா? தன்னைத்தான் நல்லவன் என்று நம்புவோர் அடுத்தவரையும் நல்லவன் என்றுதான் நம்புவன். நல்லவனாக வாழ வேண்டும், வாழ்த்துக்கள். வல்லவனாகவும் இருக்கின்றீர்கள், அது மேலும் சிறப்புகள். காலநிலையும் சிறப்பாக இருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள். இன்றைய தகவல் என்ன எங்களோடு பரிமாறப் போகின்றீர்கள்? சொல்லோடு பாடலே
3: பாடல் சம்பந்தமாகவே பேசலாம் ஐயா.
0: அதான், என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
3: விருப்ப பாடல் ஐயா?
0: ஆமா, உங்களுக்கு விருப்பமான பாடலை தந்துட்டு அந்த பாடல் சம்பந்தமாக பேசுவோம்.
3: இப்ப நாம சனிக்கிழமை எல்லாம் கூட அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுறோம். அதுல நான் ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: கூறுங்க.
3: என்னன்னா, இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஒருத்தர் பாடுறத கேட்டுட்டு அப்புறம் பாடணும்னு சொல்லுவீங்க இல்லையா?
0: ஆமா.
3: அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் வேணா பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இப்ப நாம ரேடியோல வந்து என்ன ஆகுதுன்னு என்னைய பொறுத்த வரைக்கும், இப்ப நான் பேசிட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நான் திரும்ப ரேடியோல கேட்கும் போது அதுதான் நான் பேசினதுதான் எனக்கு கேக்குது. அதுதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒளிபரப்பாகுதா, ஒளிபரப்புல வரும்போது
0: அப்படியா,
3: சற்று ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வந்து லேட்டா தான் வருது. ஒரு நிமிஷம் அந்த மாதிரி.
0: ஒரு நிமிஷமா?
3: ஒரு நிமிஷமே லேட்டா தான் வரும்.
0: இல்ல, ஒரு சிலர் வந்து உடனே தருகின்றார்களே, பேசி வைத்து விட்டு உடனே அடுத்த அழைப்பு எடுத்து உடனே தருகின்றார்களே.
3: நான் வந்து தமிழ் வானொலியில கேக்குறேன்னா அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, வேற யாரும் பாடி இருந்தாங்கன்னா அது எனக்கு தெரியறது இல்ல. அப்ப அது வந்து நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, என்னை பொறுத்த வரைக்கும். அதனாலே நான் என்ன செய்வேன் அப்படின்னா, என்னோட பாட்டுக்கே பதில் பதிலா எடுத்து வந்துடும் அடுத்தடுத்த லைன்ல.
0: அப்படி வரும் மற்றவர்கள் தரும் பொழுது ஒருவருடைய பாடலுக்கு தான் தருகின்றார்கள். எங்கேயோ ஒரு தடவை தங்களுடைய பாடலை தருவார்கள். சில சமயம் உங்களுக்கு உங்களுடைய அலைவரிசையிலே தாமதமாக வருகின்றது. இன்னும் ஒரு தளம் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதிலேயும் கேட்டு பாருங்கள். இன்னொரு தளம் இருக்கு, MTR FM 247 என்ற ஒரு தளம் இருக்கின்றது அல்லவா? அது சில சமயம், ஆனால் நெட் ரேடியோக்கள் 1 செகண்ட் 2 செகண்ட் தான் தாமதிக்கும். அப்படி யாரும் இந்த முறைப்பாடு தரவில்லை. இங்கே நான் பாட்டுக்கு பதிலாக நீங்களும் கேட்டிருக்கீங்க, உடனுக்குடன் தருகிறார். ஒருவர் பாடி ஒருவர் சொல்லி வைத்தவுடன் அடுத்து இருக்கின்றார் உடனே அந்த பாடலுக்கு பதில் தருகிறார்கள். எத்தனை பேர் தருகின்றார்கள்? இன்னும் ஒரு தளம் நான் அனுப்பி வைக்கின்றேன், அதையும் கேட்டு பாருங்கள், அதிலும் கேட்டு பாருங்கள் வருகிறதா. ஆனால் நாச்சியார் கோவிலே தான் தேவா இருக்கின்றார். அல்ல, நீங்கள் வந்து கோவை மாநகரம் தான், கோவை மாநகரத்தின் பேர் யார் இருக்கின்றார்கள் எங்களுடன்
3: இருக்க எம்டிஆர் உறவுல எல்லாரும் ஒரே ஏரியால இருக்கிறாங்க,
0: எல்லாரும் கோவை மாநகரம். நீங்கள் தான் மாநிலம்,
3: அவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் இருக்காங்க.
0: நீங்கள்
3: அவங்க எல்லாரும் பக்கம் பக்கமா இருக்கிறாங்க, சிதம்பரம் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன் அவங்களெல்லாம் விட.
0: ஆனால் சென்னையில் இருந்து பேசுகிறார்கள் உடனடியாக கிடைக்கிறவர்களுக்கு,
3: கேரளாவிலிருந்து
0: வருபவர்களும் உடனடியாக கேட்டுக்கொள்கிறார்கள். உங்களுடைய
3: தமிழ் வானொலிங்கிற ஆப்லதான் கேட்பேன்.
0: ஆமா, தமிழ் வானொலியோடு இன்னும் ஒரு தளம் அனுப்பி வைக்கின்றேன், அதுல நீங்கள் கேட்டு பாருங்கள் ஐயா. நாங்கள் பேசுவது, நாங்கள் அழைக்கும் போது எப்படி உங்களுக்கு உடனே கிடைக்கின்றதா அழைப்பு? நான் இப்ப பேசுவது, இப்ப நீங்க பேசியதுக்கு நான் பதில் தருகின்றேன், அது உடனே கிடைக்கின்றதா?
3: வராது, ரேடியோல வராது, தமிழ் வானொலியில உடனே வராது. இப்ப நான் பேசி முடிச்சு வச்ச பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு ஒரு நிமிஷம் பேசுவேன் ரேடியோல, அந்த மாதிரிதான் அதுல வருது. வேற வேற நேர்கள்ட்ட கேட்டு பாருங்க, தமிழ் வானொலி கேக்குறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, லேட்டா வருதா என்ன,
0: அதுதான் காரணம். அப்படியா, சரி பார்ப்போம், நாங்கள் பார்ப்போம், முயற்சி பண்ணுகிறேன்.
3: நெட்ல இது மட்டும் இல்லையா, வேற ஏனைய அரசாங்க வானொலியும் அந்த மாதிரி இங்க லோக்கல்ல இருக்கு இல்லீங்களா, ரெயின்போ எஃப்எம் இதெல்லாம்
0: அதெல்லாம் அப்படித்தான் தருவது.
3: அதெல்லாம் பகல் நேரத்துல கேட்கும் போது பாத்தீங்கன்னா, இப்ப கோவையில வந்து 103 ரெயின்போ எஃப்எம் இருக்குது, 103 பண்பலை, அதுல கேக்குறோம் அப்படின்னா நாங்க எங்களுக்கு வந்து ஆண்டனா இல்லாம எதுவும் இல்லாம சும்மா ரேடியோலே கேட்க முடியும், சாதாரண ஆர்டினரி ரேடியோல டிரான்சிஸ்டர்ல கேட்க முடியும். அதுல கேட்கும் போது என்ன ஆகுன்னா, அதுக்கும் இந்த தமிழ் வானொலியில வர்ற கோவை ரெயின்போ எஃப்எம் கேட்கறதுக்கும் 1 நிமிஷம் கிட்டத்தட்ட வித்தியாசம் வரும். ஒருத்தர் பேசி அதுக்கு பதில் சொல்லி முடிச்ச காரண தூரத்து அந்த அளவுக்கு லேட்டா தான் வரும்.
0: அப்படியா,
3: அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் பேசிட்டு வச்சுட்டு திரும்ப போய் ரேடியோவை கேட்க போறேன்னா, நான் பேச ஆரம்பிக்கிறேன் இல்லைங்களா, அது வரும் எனக்கு. அப்ப என்னங்க, யாரு யாருனாங்க என்னங்கிறத கேட்க முடியறதில்ல சரியா, அதுக்காக வெயிட் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு பதில் எடுத்துட்டு வரணும். அதுக்குள்ள வேற ஒருத்தர் சொல்லிடுவாங்க, அப்புறம் திரும்ப போயிடணும்.
0: நீங்கள் அது தொலைபேசி கைபேசியில் தான் இந்த வானொலி கேட்கின்றீர்களா எப்படி?
3: கைபேசியில தான் கேட்க முடியும் ஐயா, இது ஆப்ல தானே இருக்கு ரேடியோ.
0: ஆமா ஆமா, கைபேசியில
3: ஆப் ரேடியோ தானே,
0: கைபேசியில கேட்டுவிட்டு அதற்கு பதிலை கொடுக்கின்றீர்கள்.
3: அது அது பரவாயில்ல, ஆனா கைபேசி இன்னொரு போன் இருக்குல்ல, அதாவது உபயோகம் இல்லாத போன் இருக்குல்ல, அதுல ஆப்ப மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கேட்கலாமே.
0: வலைத்தளத்தை விநியோகம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள் தானே, அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம் ஒரு தடவை இப்படி இந்த அலைவரிசை எனக்கு.
3: அது எல்லாம் ஆட்டோமேட்டிக் குரல் பதிவு ஐயா, நம்ம என்ன கேட்டாலும் என்ன பேசலாம்.
0: அதே இல்ல, கொண்டு வந்து விட்டோம் ஒரு விஷயத்தை நாங்கள் புறப்பண்ணுவோம், எல்லாம் அதை அமைத்து இதை அழுத்து இப்படி சொல்லு, பெரிய மோசம் ஐயா, பெரிய மோசம்.
3: இப்ப ஏஐ போட்டுட்டாங்க ஐயா, நாம என்ன சொல்றோமோ அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது
0: பேசுறோம்.
3: ஆமா
0: ஆமா, நல்ல மைண்ட் ரீடர் ஐயா, அது மைண்ட் ரீடர், மூளையை நன்றாக படிக்கின்றது அது. இப்ப இங்கேயும் நாங்கள் ஒரு தளத்திலே ஒரு பாடலை நாங்கள் தேடுகிறோம் என்றால் உடனே அது தானாக தந்துடணும். எப்படியா ஒரு ஒரு எழுத்து அமைத்துடணும், அது பாடலை சொல்லுது ஐயா. விஞ்ஞான உலகத்தில் வாழ்கின்றோம், ஆனால் இப்படி தாமதமாக அலைவரிசை வருவதென்றால் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். நான் நாங்கள் எல்லோருக்கும் மாதிரி தானே ஐயா, ஒரே மாதிரி தானே நாங்கள்
3: தடைப்பட்டதுக்கு காரணமே அதுதான்.
0: நல்லது, புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அதே விஷயம் எங்கள் கிருஷ்ணாவுக்கு இருக்கின்ற, கிருஷ்ணாவும் அப்படித்தான், அவர் கேட்க முடிகிறது கடினம் என்று தான் அவர் சொல்லுகிறார். அவருக்கும்
3: அவங்களுக்கு வந்து அலைவரிசை வந்து குறைவாக கிடைக்கும் ஐயா.
0: அதுதான் அப்படியா இருக்கலாம். ஆமாம், நீங்கள் துல்லியமாக வைத்திருக்கின்றீர்கள். துல்லியமாக இருக்கின்ற இடத்திலேயும் இப்படி என்றால் நான் நினைக்கிறேன் அலைவரிசையிலே தான், அலைவரிசை அங்கு வருவதற்கு தாமதமாகிறது. அதான் முன்பு எல்லாம்
3: உடனே
0: வந்துடும்.
3: பயன்படுத்துறாங்க
0: என்பதை பெரிய
3: பயன்படுத்திக்கலாம்.
0: நல்லது நல்லது. சரி, இன்று என்ன பாடலை கேட்போம் நாகப்பன்?
3: அந்த பாடல் சம்பந்தமா வரும்போது என்ன பாடல், அதாவது நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்.
0: சிறப்பு, நீங்கள் கேட்கிற பாடலும் நலமாக வேண்டும் இல்லையா? நான் பாடும் பாடல் எந்த விதமான நலம் ஆக வேண்டும்? அப்படியா? இப்ப பாடல்களை பாடல்களை கேட்கும் பொழுது நாகப்பன் ஒவ்வொரு உணர்வுகளோடு கேட்பார்கள். சில பேர் தளர்ந்திருக்கும் வேளையில் அந்த தளர்வை சமாளிக்கும் வகையிலே கருத்துள்ள ஒரு பாடலை கேட்பார்கள். சில பேர் அன்பான அன்பு மிகுதியால் இருக்கிற உணர்வோடு இருக்கும் பொழுது அப்படியான பாடலை கேட்பார்கள். பாடல் நலமாக, நாங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு நலம் ஆக இருக்க வேண்டும் என்ற கருத்தோடு நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்ற அந்த பாடலை நீங்கள் கேட்கின்றீர்கள். இதுல நலம் என்றதை எடுத்துக்கொண்டால் பலவிதமான நலன்கள் உண்டு. அந்த நலன்களை மனதில் வைத்துத்தான் பாடலை கேட்பார்கள் ஒருவர். ஆனால் நீங்கள் எந்த விதமான நோக்கமில்லை, ஒரு கேளிக்கையாக இருக்கணும், ஒரு ஜாலியாக இருக்கணும், நேரத்தை மகிழ்வாக கடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கேட்கின்றீர்கள் இல்லையா? நலமாக எப்பொழுதும் கவலைகள் கிடக்கட்டும், மறந்துவிடு, காரியம் நடக்கட்டும், தொடர்ந்து விடு என்ற வகையில நீங்கள் இருக்கின்றீர்கள் இல்லையா?
3: இருக்கக்கூடாது.
0: அதானே, கவலைகளை மறந்துவிட வேண்டும், நாளை வருவதை எண்ணி பயப்படக்கூடாது, இப்பொழுது இருப்பதை சிறப்பாக மகிழ்வாக இருந்துவிட்டு போக வேண்டும். அப்படிதானே ஐயா?
3: ஆமா, அந்த மாதிரி அன்னைக்கு கூட நான் இன்னொரு சக்கரை பாடல், சக்கரை கட்டி பாட்டு, இன்னொரு பாட்டு பாடலாம் நினைச்சேன். ஆனா என்னாச்சு, அவரு தேவநாதன் ஐயாவுக்கே சீட் கிடைக்காத போது.
0: ஆமா ஆமா, நீ இருந்த நேரத்தில் வந்துவிட்டு ஆனா ஒரு ஒரு பாடல் பாடிய திருப்தி. அதனால்தான் நான் முன்பவே வர வேண்டும். நீங்கள் முன்பு வந்தபடியே பாடலை படித்து விட்டீர்கள். மீண்டும் ஒரு பாடல் படிக்காது விட்டாலும் ஒரு பாடலாவது பாடினேனே என்ற திருப்தி இருக்கிறது அல்லவா? என்ன நேரம், நேரம் இப்பொழுது கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேரம் மிக முக்கியமாக கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, உங்கள் பாடல் நான் ஒருபரப்புவேன். நல்லபடியா பேசியிருக்கேன். அந்த படியத்தை பற்றி நான் அதிபரோடும் பேசுறதுக்கு என்ன செய்யலாம் என்று என் நண்பர்களோடும் கேளுங்கள். இந்த வலை உங்கள் வலைத்தளத்துடன் ஒரு தடவை தொடர்பு கொண்டும் பாருங்கள். இன்கமிங் நான் அம்மாவுடன் சொல்லி அடுத்த தளத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். அதையும் ஒரு தடவை கேட்டு பாருங்கள், அதுவும் அப்படி செய்கிறதா என்று பார்ப்போம். நன்றி.
3: என்ன வித்தியாசம்?
0: ஆமா, நன்றி நாகப்பன். நன்றி நன்றி நன்றி. மூன்றியல் தமிழ் வானொலியில் வருகின்றார் அடுத்த உறவாக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேசியவர்கள். இப்பொழுது தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்க தலைவர், வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், வணக்கம். இணைத்து விட்டேனே ராஜ்குமார், உங்களை இணையவில்லையே. நீங்கள் இணைத்து விட்டேன் ஐயா ராஜ்குமார், உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் இணைப்பு கிடைக்கவில்லை. அடுத்த உறவை பார்ப்போம். அடுத்த உறவு அழைக்கின்ற அவரை எடுப்போமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இருக்கின்றீர்கள்?
4: வணக்கம், அரசடிக்கப்பன் சரவணன்.
0: இப்படி எல்லாம் குரலுவித்த செய்யக்கூடாது பாத்தீங்களா? யார் யாருன்னு கேக்குறேன், எனக்கு தெரிகிறது, உங்களோட படம் விழுகிறது, நீங்கள் தான். அதனால ராஜ்குமாரும் அழைக்கின்றார், அவரை இணைக்க நீங்கள் வருகின்ற வாழ்த்துக்கள் ஐயா. எப்படி இருக்கின்றீர்கள்?
4: இந்த இடிப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
0: இதெல்லாம் அவன் அருள். எனக்கு
4: ராஜ்குமார் எனக்கு முன்னே வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தார்.
0: அவர் இப்பொழுதும் முயற்சி பண்ணுகிறார். சரி, கிடைத்து விட்டது. அது அதுதான் அலைவரிசை. எது முதல் வருகிறதோ அது வந்துவிடும். இது கிட்ட இருக்கின்றது. அவர் வந்து தர்மபுரி மாவட்டம், நீங்கள் கடலூர் மாவட்டம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? ரொம்ப தூரமா? கடலூர் மாவட்டம்
4: பக்கம்தான். ஒரு இரண்டு மாவட்டங்களுக்கு இருக்கு, இடையில இருக்கு.
0: ரெண்டு மாவட்டம்னா எத்தனை மைல்?
4: சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், அந்த அடுத்து தர்மபுரி தான்.
0: ஓ, தர்மபுரி. சிறப்பு எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? வளமாக இருக்கின்றீர்களா? நல்லவனா இருக்கின்றீர்களா? எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம், நல்லவனாகவும்
0: இருக்கின்றோம். நலமும் மகளும் சேர்ந்திருந்தால் நல்லவனாகத்தானே இருக்கு. நல்லவனுக்குத்தானே நலமும் மகளும் உண்டு. அதனால தான் நான் அப்படி நாசுக்கா கேட்பது உண்டு. சரி, உங்களுடைய மலை வீழ்ச்சி எப்படி இருக்குது அங்கே?
4: அப்படியே ஒரு 5.5 மணி அளவில் வந்து அப்படியே சிறு துரல் தூரி விட்டு சென்றவர் திரும்பவே இல்லை.
0: லேசாக தெளிக்கின்றது, பன்னீர் தெளிக்கின்றது இல்லையா? அது நன்னீராக பெருமழையாக வர வாழ்த்துகிறேன். விரைவில் வேறு இரண்டால் ஆடி மாசம் ஓய்ந்து கொண்டு போற காலம் பிற்பகுதி வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அமாவாசை தானே என்று அப்படித்தான். நீங்க பூசம் பண்றதை இருக்கின்றீர்கள்?
4: நீ பூசம், மாத பூசம் பண்ணி,
0: மாத பூசமா? அப்ப ஆலயத்துக்கு சென்றீர்களா?
4: ஆமா, எங்க இந்த வடலூர் சத்தியநாதன சபை போலவே எங்கள் அருகில் பாவைக்குளம் என்ற ஊரில் சிறியதாக ஒரு சத்தியநாத சபை இருக்கிறது. அங்க போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருந்தேன். அப்புறம் சரி, அங்க 8 மணிக்கு தான் அந்த தரிசனம் சொன்னாங்க. சரி, லேட் ஆகுமான்னு சொல்லிட்டு ரெண்டாவது உடனே
0: பொறுமை இழந்து விட்டீர்கள். 8 மணி 2 பேருக்கு பொறுமை இல்லை. காலம் அப்படியான காலம் இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அது சரி ஐயா, உங்கள் பகுதியிலே நீங்கள் உங்கள் உங்கள் உங்கள் பகுதியை சுற்றி எங்கு பார்த்தாலும் இத்தனை மைலுக்கு காடுகள் இருக்கு என்று கூறுகிறீர்கள் அல்லவா? அப்ப உங்களுடைய அங்கே பாம்புகள் இருக்க மாட்டாதா? பாம்புகள்
4: எல்லாமே ஒரு கா இருந்ததுதான். இப்ப என்னன்னா, இந்த மயில்கள் அதிகமாக வந்து விட்டாலும் அந்த பாம்பு எங்க போனதுன்னு தெரியல. அது இல்ல, மயில்கள்
0: அதிகரிப்பால்தான்
4: போனா பயமா இருக்கும்.
0: அதெல்லாம் பரமசிவன் காலத்துக்கு சென்று விட்டு தான் அங்கிருந்து பார்த்து கேட்கறது. கிரடா சௌக்கியமா, நான் இங்கே வந்து விட்டேன் என்று அவர்கள் ஓடிவிட்டார். இறைவன் படைப்பிலே பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஆபத்துகள் விளைவிப்பதற்கு பாதுகாப்புக்காக படைத்திருக்கின்றார் உயிர்களை. புரிகிறதா? ஒரு உயிருக்கு ஒரு உயிர் பாதுகாப்பாகவும் இருக்கிறது, ஆபத்தையும் கொடுக்கின்றது. இதுதான் படைப்பு. அப்ப நீங்கள் சென்ற குடியேறிய காலத்தில் பாம்புகள் மிக அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா?
4: ஆமா ஆமா, இருந்தது. இப்படினா நாங்க எங்க ஊர்ல இருந்து போகும்போது அப்படி பெரிய பெரிய பாம்பெல்லாம் பாக்கலாம். குறுக்க போகும் ரூட்ல இருந்து இந்த பக்கத்துல இந்த பக்கத்து போற பாம்பெல்லாம்
0: பாக்கலாம்.
4: இப்போதைக்கு இல்ல, இப்போதைக்கு இல்ல. இப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி பாங்க, எங்க வீட்டுலயே பாம்பு வந்துடும். இல்ல,
0: இப்பொழுது இல்ல. இல்ல ஏன்னா, மக்கள் குடியேற்றம், மக்கள் நடமாட்டங்கள், அவர்கள் உபயோகிக்கின்ற வேதிப்பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒவ்வாமையா இருந்தபடியால் சர்ப்பம் வந்து, சர்ப்பம் என்று ஒரு பெயர் அதற்கு இருந்தது பாம்புக்கு. அது சத்தம் இல்லாத அரபம், அரபம் என்றது சத்தம், அரபம் என்று பாம்புக்கும் பேருக்கு அரபம் காட்டாமல் அதை சென்று விட்டது உங்களுக்கு. இங்கே இருந்து அரபம் அதிகம் வந்துச்சு, சத்தம் அதிகமாக இருக்கும். வயல் உழுவார்கள், எல்லாம் செய்கின்றார்கள். அங்கெல்லாம் வாழவர்க்க முடியவில்லை, போய்விட்டார் அவர் அங்காலே. அப்படி எதன் இருக்கும்? ஆனாலும் காட்டுக்குள்ளே இருக்கும் தானே?
4: காட்டுக்குள்ள இல்ல, இருக்க இருக்காது, இருக்க வாய்ப்பு இல்லை. நான் பார்க்கவே இல்லை. ரெண்டு மூணு ஆண்டு காலமா அங்க
0: நீங்க காட்டுக்கு போக மாட்டீங்க, நீங்களே பயந்து போக மாட்டீங்க. காட்டுக்குள்ள அங்க புலி இருக்கு? அந்த காட்டுக்குள்ள புலி இருக்குன்றதா? புலி இல்ல, என்ன விவசாயத்துக்கு விரோதி?
4: விரோதி? ஆமா ஆமா.
0: யானை இல்லை? என்ன, யானையும் இல்லை.
4: அவர்களை விரட்டுவதற்கு அவங்கவுங்க நிலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒளி நாய் குறைப்பது போல அந்த ஒளி எழுப்பும் அந்த ஸ்பீக்கர்லாம்
0: வச்சிருப்பாங்க.
4: அது அது நாய் அந்த சவுண்ட வச்சிட்டாங்கன்னா அந்த பக்கம் திரும்பாது. அது அங்க ரொம்ப தூரத்துல அந்த நாய் குறைப்பது இங்க இங்க வீட்டிலே கேக்கும் இந்த பன்றியை விரட்டுவதற்காக.
0: சரி, இப்பொழுது நாங்கள் இவ்வளவு பேசினோம், என்ன பாடல் உங்கள் மனதில் இருக்கின்றது? என்ன பாடல் கேட்க நினைத்தது உங்கள் ஆள் மனதில் என்ன பாடல் இருக்கின்றது?
4: பாடலை நினைத்து கொண்டே வந்தேன் பேசும்போது.
0: என்ன பாடல் நினைத்து வந்தீர்கள் கூறுங்க.
4: படம் இருவல்லவர்கள் படத்துல நான் மலரோடு தனியாக நீங்க நின்ற அந்த படம் தான்
0: நினைக்கிறேன்.
4: என் மகாராணி உனைக்கான ஓடோடி வந்தேன் அந்த பாடல்.
0: அந்த பாடல் ஏன் ஐயா மலரோடு தனியாக நின்றவர் சும்மா வந்திருக்கலாமே, மலரோடு வந்தவர் ஐயா? என்ன காரணம் நீங்க நினைக்கின்றீர்கள்? நீங்கள் இப்ப அது மலரோடு போய் தனியா நின்று இருக்கின்றீர்களா?
4: எப்படின்னா

0: நான் தனியாக மலரோடு ஏனிங்கிற அவர் தனியே ஒரு மலரை கொண்டு வந்து நிற்கின்றார். நீங்கள் மூடையாக ரோஜாக்களை அடுக்கி வச்சு விற்பனைக்காக கொடுத்து அனுப்பியிருக்கின்றீர்கள், அது வேறு முடியும். இந்த தனியாக ஒரு மலரோடு நீங்கள் நின்று இருக்கின்றீர்களா? யாருக்காக கொடுக்க கொடுத்திருக்கின்றீர்களா? பொய் சொல்ல
1: கூடாது.
0: எல்லோரும் ஒரு மலரை கொடுத்து வளைக்கிறாங்க, நீங்க கொடுத்து பிடிக்கிறீங்க. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அவர் மலரை கொடுக்கும் பொழுது மலர்ந்த முகமுள்ள ஒரு மகளிருக்கு ஒருவர் கொடுப்பதும், ஒரு ஆடவனுக்கு கொடுப்பதும், மலர் கொடுக்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு அதை வாங்கி அவர்களுக்கு அன்பு பிணைப்பு பெருகி கொண்டு வரும். அது நண்பருக்கும் கொடுக்கலாம், காதலிக்கும் கொடுக்கலாம்.
1: இரண்டு மூன்று ஆண்டுகாலமாதான் இப்ப மலர் சாகுபடி இல்லாம இருக்கும். அதுக்கு முன்னாடியே மலர் சாகுபடி இருந்துகிட்டே இருந்தது.
0: அதுக்கு முந்தைய இருந்து நீங்கள் ஒரு ஒரு மூடக்கணக்காக கொடுத்த நீங்கள் ஒரு மலர் யாருக்காவது கொடுக்க இல்லை தானே? என்ன ஐயா நீங்கள் கொடுத்து பார்த்திருக்கலாம் தானே? சரி, அதை பாடியும் காட்டுகிறேன் நான் மலரோடு
1: விளையாட்டு.
0: அதனால் மலர் கொடுப்பது மகிழ்ச்சிக்காக. அதனால் தான் எல்லாம் அல்ல இறைவனுக்கும் ஆண்டவனுக்கும் சன்னிதானங்களிலும் மலரை கொடுக்க. மலர் மென்மையானது, உள்ளம் மென்மையானது. அதை கருத்தில் கொண்டு மலரை பட்சணங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஜிலேபி வாங்கி கொடுக்கலாம், சட்டை வாங்கி கொடுக்கலாம், கேமரா வாங்கி கொடுக்கலாம், மணிக்கூடு வாங்கி கொடுக்க. ஆனால் மலர் கொடுப்பதில் ஒரு விதம் இருக்க, ஒரு விஷயம் இருக்க ஐயா. அதனால் தான் அவர் தனியாக மலரோடு வந்து நின்றுக்க, தனியாக ஒரு இடத்தையும் அழைக்காமல் வந்து தனியாக நின்று தனியார்.
1: அந்த மலர் என்று சொல்லும் போதுதான் அந்த நீங்க சொன்னது மலருக்கு இரண்டு எழுத்து கொண்ட மலர், அந்த மலர் நினைவுக்கு வருகிறது.
0: என்ன மலர்? ரோசா. வேறு என்ன மலர் இருக்குது?
1: இரண்டு எழுத்துக்களை கொண்ட மலர், பூ.
0: பூ? அப்படியா?
1: பூ ஒரு எழுத்து, இரண்டு எழுத்துக்கள் கொண்ட பூ.
0: பூ என்று கூறுவது மலர் என்றும் கூறலாம், புஷ்பம் என்றும் கூறலாம். அப்படியா? சரி சரி, அந்த வகையில பூ
1: என்ற மலருக்கு, பூவுக்கு இரண்டு எழுத்துக்கள் அவரு சொல்லுவாரு. நாகப்பன் சொல்லுவாரு.
0: நாகப்பன் சொல்லுவாரு. ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: பாலை
0: பாலை பாலை தென்னம்பாலை.
1: தென்னம்பாலை
0: சிறப்பு.
1: அது இரண்டு எழுத்து பூ தானே? அது
0: இரண்டு எழுத்து பூ. ஆமா ஆமா ஆமா. அப்ப ரோஜா இரண்டு எழுத்து பூ. அதை நீங்க மூடக்கணக்காக கொண்டது, ஒரு ஒரு பூவை எடுத்துக்கொண்டு இரண்டு எழுத்து கொண்டு ஒரு பூவை எடுத்துக்கொண்டு யாருக்கும் கொடுத்துருக்க, யாருக்கா சும்மா கொடுத்துருக்கலாம் தானே ஐயா?
1: அப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த அதுக்கு முன்ன அந்த எங்களுக்கு இந்த திருமணம் நடந்து முடிந்த பிறகுதான் அந்த பூ அந்த மலர் சாகுபடிக்கு நாங்க வந்தோம். அதுக்கு முன்னாடி
0: அது இல்லை. அதுதான் காரணம், கொடுக்க முடியவில்லை. அதனால் தான் கொடுக்க முடியவில்லை. திருமணத்துக்கு முன்பண்டா கொடுத்து தான் இருப்பீர்கள் இல்லையா? நல்லது சரவணா, சந்தோஷமாக மலர் பற்றி கொண்டு வந்து நான் மலரோடு அங்கே அவர் வரி வருகின்றது. பொன் வண்டொன்று மலரன்று முகத்தோடு மோத. அந்த முகம் மலர் போல இருக்கின்ற ஒரு வண்டு வந்து மோதல இவ்வளோ அழகான முகமாக இருந்திருக்கு. அப்படி கவிஞருடைய கருத்து. பொன்பண்டொன்று மலரன்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையால மெதுவாக மூட. இல்லையா? அப்படி அந்த படம்
1: அந்த மாதிரிதான். அந்த விவேக சிந்தாமணியில அப்படி கூட ஒரு பாடல் வரும். அந்த அது நினைவுக்கு வரல. அது சொல்லும் போது அது ஞாபகம் வரும்.
0: சரி, அதை நினைவுபடுத்தி அடுத்த முறை கூறுங்கள். நன்றி சரவணா. நாங்கள் பேசி மகிழ்ந்தோம் பல விடயங்களை. நான் மலரோடு தனியாக ஏனிஞ்சு நின்றேன் என்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பாகும். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.
1: வாழ்த்துக்கள். அடுத்தது ராஜ்குமார் அவர்களுக்கு.
0: அழைத்து விடுங்கள், அவரை வரவிடுங்கள். அவரை அழைக்கிறேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அவரை அழைக்கின்றேன் இப்பொழுது. வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், வணக்கம். இணைந்து விட்டார் தலைவர், இணைந்து விட்டார் தலைவர். நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்
2: ஐயா?
0: நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
2: நலம் நலம் நலம், ரொம்ப நலம். அம்மா அம்மா எப்படி இருக்கிறாங்க?
0: இருக்கின்றார் இருக்கின்றார், ஓய்விலே இருக்கின்றார். உற்சாகம் குறைவாக இருக்கின்றார். அவருக்கு உற்சாகம்தான் தேவை. அவர் எடுக்கின்ற மருந்துகள், அவர் கடைபிடிக்கின்ற பத்திய முறைகள் அவரை கொஞ்சம் சோர்வடைய வைக்கின்றது போல் நான் உணர்கின்ற ஒரு பாரதூரமாக ஒன்றும் இல்லை, நலமாக இருக்கின்றார்.

0: வானொலி கடமைகளை.
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா,
0: வானொலி கடமைகளை புரிந்த பெரிய சந்தோஷம். அன்று உங்கள் மருமகனார் வந்திருந்தார் ராஜராஜன்.
1: ஐயா எனக்கே தெரியாது, இந்த பதிவுல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, எங்கால வந்துக்கிறாரு, பாட்டம் பாடினாரா மட்டும்.
0: ஆமா ஆமாம், ஹரையப்பா அந்த பாடல், ஹரே ஹரே ஹரையப்பா ஹரையப்பா ஹரே ஜீன் பாடல் பாடிக்கிறேன். தொண்டை சார் ஒரு வசனம், ஒரு வாக்கியம்,
1: நான் தான்
0: ஒரு வாக்கியம் கூறினார். மாமா மாமா கூறினவர் நீங்கள் இங்கே வானொலியில் உங்களை பற்றி கேட்கின்றார்கள். நான் கேட்டேன் தானே, அதை நீங்கள் அங்கே சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து எல்லோருடைய நலமும் கூட.
1: ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன், ஏய் உன்னை கேட்டாரா ஐயா, உன்னையும் அம்மாவும் கேட்டாங்கன்னு. சரி பேசுற மாமாண்ணா, சரி பேசிட்டு பாராட்டுறது.
0: அவர் வந்து அங்கே உங்களோட தர்மபுரி மாவட்டத்துக்குள்ளே வழக்குரைஞராக இருக்கின்றார். எல்லா
1: நீதிமன்ற
0: இடையூறு இருக்கும், அவருக்கு நேரம் பற்றாக்குறை இருக்கலாம். எங்களுடைய நேரம் அவர் சரி பொருந்தவர் இருக்கலாம். வந்திருந்தார், அழகாக பேசி மகிழ்ந்து விட்டு ஒரு பாடலையும் பாடிவிட்டு அவர் அவர் வந்தது பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு. அதனால தான் ஒரு வரியாவது பாட சொல்லிவிட்டேன்.
1: மாட்டிக்கிட்டார்,
0: ஆனா நீங்கள் தப்பிக்க முடியாது. இரண்டால் ஒவ்வொரு பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இந்த பாட்டுக்கு பதில் பாடலே சந்தன்ராஜ் வந்தவுடன் தலைவரோட பாட்டு வந்துருச்சுன்னு கொண்டு போயிருவார். அவர் பாட்டுக்கு பதில் பாட்டு வராமல் விட மாட்டார். நேற்றைய தினம் பாட்டு சபைக்கு எல்லாம் வந்திருந்தார். அவர் வருவார், அவருக்கு அவருக்கு வந்து பணி அதிகம் அங்கே. அவர் ஒரு அவர் இருக்கின்ற இடம் வந்து பல
1: பக்கம்
0: கொஞ்சம், ஆனால் அப்படி இருந்தும் வந்து விடுவார், அப்படி இருந்தும் வந்து விடுவார்.
1: பரவாயில்ல, பழைய எல்லாம் நாகப்பனையா இப்பதான் பேசுனதை கேட்டேன், நாகப்பனையா கேட்டேன், சார் பேசினாரு.
0: உங்களுக்கு எங்களுடைய வானொலி நிகழ்ச்சி வந்து தாமதமா கிடைக்குமா
1: ஐயா? இல்லைங்கய்யா, இது பாத்தீங்கன்னா தமிழ் வானொலியில வந்து தமிழ் வானொலி ஆப்லதான் கேக்குறோம். உங்களோடது இருக்கு இல்லைங்க எம்டிஆர், அது அதுல வந்து உடனுக்குடன் கேக்குது, கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி
0: இவர் போகின்றார் ஒரு நிமிடம் எடுக்கின்றது என்று
1: யாரிருப்பாங்க. நீங்க சொல்லுவீங்க இந்த பதில்
0: சொல்லிட்டாருன்னு,
1: அப்புறம்தான் உங்களோட வானொலிக்கு வந்து பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு அதான் பயன்படுத்தினேன். அது உடனே வருதுங்கய்யா, இது கொஞ்சம் தாமதம் தான்,
0: தாமதம்தான். நான் இப்ப அம்மாவிடம் குறிப்பிட்டு அவர் அனுப்பி வைப்பார். இருக்க பரீட்சித்து பார்ப்போம். சில ஏரியாக்கள், சில இந்த வலை அலை அலைவரிசை செல்லும் திசைகளும் இருக்கின்றது தானே.
1: அது மட்டும் இல்ல, அவர் நாகப்பனையா சொல்றது உண்மைதான். இதுலயும் அப்படித்தான் கிடைக்கும். அந்த ஆல் இண்டியா ரேடியோ சொல்லுவாங்க, அகில இந்த வானிலை நிலையம், அதுலயும் அப்படித்தான் கிடைக்குது. எல்லாமே தாமதமா தான் கிடைக்குது.
0: இருக்கலாம், அலைவரிசை அதான் அலை என்று பேர் வைத்து விட்டார். அலைந்து திரிகிற அலைவரிசை, அது தொலைந்து அது தொலைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலைகள் அப்படி இருக்கின்றது. தர்மபுரியிலே மழை இல்லை என்று அறிந்தேன்
1: ஐயா. மதியம் நல்ல வெயிலுங்கய்யா, சாயங்காலம் வந்து சாயங்காலம் பொழுதுல வந்து குரல் போட்டுச்சு. என் வாய் கப்புனு இருக்காம 7 மணி வரைக்கும் இன்னைக்கு கூட்டம் அலுவலகத்துல. அதை முடிச்சுட்டு நானும் நண்பர் பேருந்து நிலையத்துக்கு வந்தோம். அப்ப மழை வருதுன்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு பதில் பாட்டு மாதிரி, மழை வருது மழை வருது கொடை கொண்டு வான்னு பாடினேன். பக்கத்துல ஒரு அம்மா இருந்தது, ஐயா தெரியாம பாடிட்டுமே அந்த பாடல.
0: அம்மா கூட சிலவழி அம்மா கூட வந்து விடுவா.
1: அதுதான் பாருங்க, இப்ப வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுறதுனால ஒரு வார்த்தை சொன்னா அலுவலகத்துல உடனே அடுத்த பாட்டு ஞாபகம் வருது.
0: அப்படியா?
1: உங்களோட ஆமா, உங்களோட பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில பங்கெடுத்த காரணம்னால சிரிப்பாங்க. ஒரு வார்த்தை சொன்னா 10 பாட்டு பாடுறாரு
0: ராஜ்குமார். சிறப்பான பயிற்சி,
1: உங்களோட பயிற்சி பட்டறையில கலந்துகிட்டதுனாலதான் நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறோம்.
0: சிறப்பு, சிறப்பான கருத்து,
1: நன்றி நன்றி.
0: இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: அதான் ஏன் மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே.
0: அது மழை வருது மழை வருது குடையே கேக்குறது மாறாப்ப கேட்க வேண்டும். மழை வருது மழை வருது குடை கொண்டு வா உன் மாறாப்பிலே என்றால் குடை வேண்டாம், இந்த மாறாப்பை குடையாக கொண்டு வா என்றால் என்ன அர்த்தம்? பக்கத்துல
1: அதாவது ரெண்டு பேரும், அதாங்க ரெண்டு பேரும், அதான் ரெண்டு பேரும் மழையில் நனையாம போகலான்னு ஒரு ஒரு
0: வச்சு கேக்குற. அது சரி, அது மழையாவது குடைக்கு போகலாம், மாறாப்பிலே என்று கேட்க வேண்டும். புரியுதா மாறாப்பு என்னன்னு? மாறாப்புதான் குடை போல எனக்கு பாதுகாப்பு. அற்புதமான வரி, மழை வருது மழை வருது என்ற அதுலயே மாறாப்பு என்ற பார்த்து இன்று நாங்கள் கண்டுபிடித்தோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மாறாப்பு
1: பொக்கிசத்துக்கு ரெடி
0: பண்ணிட்டு ஞாபகத்துல வைத்திருப்பார்கள். பொக்கிசத்துக்குள்ள வந்தால் அவர்களுக்கு இரண்டு புள்ளி கிடைக்கும் கூட கேட்பவர்களுக்கு. ஆனா நான் நேரடியாக மாறாப்பு என்று கூற மாட்டேனே, அது இல்ல சுத்தி வளைச்சு கூறுவேன்.
1: அது தெரிஞ்சிருக்கணும்.
0: மாறாப்பு என்றது எங்கள் ஒரு எங்களோடு பண்பட்ட எங்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு பண்பாட்டு சொல், ஒரு எங்களுடைய தமிழ் பதம் அது. மாறாப்பு முந்தானி என்று முந்தானை என்று கூறுகின்றோம். ஆனால் முந்தானையோட முந்தானை என்று கூறும் பொழுது கொஞ்சம் வித்தியாசப்படும். மாறாப்பு இன்னும் மேன்மைப்படுத்தி கூறும். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் ராஜ்குமார், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு உறவு அழைக்கின்றார், அவரிடம் செல்லுவோம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி ராஜ்குமார். ரெண்டு நாளைக்கு பின் வந்து கலகலப்பாக பேசியிருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்த உறவாக வருவது யார்? என்னுடைய ஷியாமலா அவர் இருந்தார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் மகளே. நான் இன்று ஆரம்பத்திலே வணக்கம் போட்ட உடனே அப்பாவுக்கு வணக்கம் போட்டு விட்டீர்கள். பின்பு நிகழ்ச்சியை வருகிறது என்றெல்லாம் போட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இணைப்பு இப்பொழுதுதான் கிடைச்சிருக்கிறது. நலமா இருக்கின்றீர்களா சியாமலா? ஓ ஓ, ஏனைய சத்தங்கள் வந்து வெளியே இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு வெளியே? ஆமா, நீங்கள் அதானே. நாங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி உங்களோட ஒவ்வொரு நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல. பயணம் பயணம் புரிகின்றீர்களா? ஓ, அங்கே அலைவரிசைகள் தடைப்பட பார்த்து உங்களை நான் நீண்ட நேரம் என்ன பாடலை முதல் கூறுங்க. என்ன பாடல்? சிறப்பு சிறப்பு. நீங்கள் தேடும் பாடலும் உங்கள் காதோடும் வந்து சேரும். இது கண்ணோடு கண் திரைப்படுத்த பாடல். உங்கள் காதோடு இந்த பாடல் வந்து சேரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. எவ்வளவு நேரம் உங்களுடைய பிரயாணம்? எந்த ஊர் நோக்கி செல்லுகின்றீர்கள்?
2: இன்னைக்கு காலையில கிளம்பினா நாளை காலையில தான் போய் சேருவேன்.
0: அப்படியா? இரவு பூராவும் செல்ல போகின்றீர்கள்? ஓ, அப்ப செல்லும் வேளையில
2: காலையில 7 மணிக்கு
0: எந்த ஊரை நோக்கி பயணிக்கிறீர்கள்? அவர் பாடிவிட்டு அவர் வந்து நலம் கேட்டு பாடி சென்றார். சரி, அப்ப எத்தனை நாள் அங்க இருக்க போகிறீங்களா? போகும் இடமெல்லாம் கொண்டு செல்லுகிறீர்கள். போ போ போ, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். போ போ, நானும் வருவேன் என்று வானொலி கூறுகிறது. சிறப்பு மகளே, உங்கள் பயணம் சிறக்க வேண்டும். பாதுகாப்பாக நிலம் சென்று பாருங்கள். நீண்ட நேரம் பேசவில்லை, ஏனென்றால் வானொலி பேசுவதற்கு உங்களுக்கு இடையூறாக இருக்கின்றது. நலமாக மகளாக நலமாக பாதுகாப்பாக ஆரோக்கியமாக சென்று பாருங்கள் மகளே. என்னுடைய ஆசிகள் அங்கே பேத்தி அவர்களுக்கு நான் கேட்டதாக கூறுங்கள். நன்றி நன்றி.
2: அவர் குரலும் பேசும்போது
0: அப்படியா பார்ப்போம். நீங்கள் தானே பாருங்கள். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். ஒன்றிய தமிழ் வானொலி. நன்றி அம்மா. 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் குடும்பமாக ஒன்றோடு ஒன்று அப்பா மகள் அண்ணன் தம்பி போன்று நாங்கள் உற்சாகமாக உறவு முறை கொண்டாடி உறவு பாலத்தை வளர்க்கும் ஒரு வானொலியாக எங்கள் வானொலி 30 வருட காலங்களாக இயங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கஸ்தூரி அழைத்திருந்தார். கஸ்தூரியின் அழைப்பு கிடைப்பதற்கிடையில் ஒரு அழைப்பு வந்துவிட்டது. வருவார் என்று எண்ணுகிறேன். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே கலந்து

சொல்லோடு பாடல் நிகழ்விலே சொல்லாயோ வாய் திறந்து என்று பாடி தாமதன் ஏனோ இது வேறும் என்ற பதத்தையும் அங்கு தந்திருக்கின்றது. அந்த பாடலை தாமதிக்காமல் வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பழமையான எண்களோடு முன்னேற தமிழ் வானொலியில் வர வேண்டும், வாருங்கள் என்று நாங்கள் கேட்கும் வழியை வரவேற்றுக் கொண்டிருந்தவர்கள் வர வேண்டும். அவர்கள் முதலில் வந்தால்தான் அடுத்தவர்களும் வருவார்கள். இனி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது எங்களுக்கு வரவேற்பு தந்தவர்களில் சிலர் வரவில்லை, இன்னும் அவர் வர வேண்டும். இறுதி நேரத்தில் வந்தால் சில சமயம் உங்களுக்கு இடம் கிடைக்காமலும் போகலாம், நேரம் கிடைக்காமலும் போகலாம் தானே என்பது உறவுகளை. அதனால் வாருங்கள், வந்து உங்கள் பாடலை கேட்டு சிறிது பேசி மகளிர் செல்லலாம். உங்கள் வசதியை பொறுத்து வாருங்கள். முன்னிலை தமிழ் வானொலியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் பாடல்களே தொடரலாம் என்று எண்ணுகிறேன். பாடல்களை தொடர்வதற்கு முன்பு அழைப்புகளை எல்லாம் வந்து விட்டன போல் தெரிகின்றது. இல்லை, கஸ்தூரி அழைத்து விட்டு அவருக்கு அழைப்பு கிடைக்கவில்லை, கிருஷ்ணனோட அழைப்பு வரவில்லை. இங்கே ரேவதியையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் தேவா நீங்கள் கேட்ட ஒரு பாடல் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றேன். எப்பொழுதும் நாங்கள் இருக்கும் இடத்தை வைத்து கொண்டுதான் நாங்கள் வினாக்களை கேட்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் இது பொருத்தமான ஒரு கருத்து. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌகரியம். ஒரு அங்காடிக்கு செல்கின்றோம், எங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது. அந்த பொருள் இல்லாத இடத்திலே கேட்க முடியுமா? இருக்கிற இடத்தை பார்த்துத்தானே கேட்க வேண்டும். அதே போன்று நாங்கள் நடந்து போகின்றோம் அல்லது வாகனத்தில் போகிறோம், எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவியை செய்யக்கூடியவரை பார்த்துத்தான் கேட்க வேண்டும். செய்ய முடியாதவர்களை பார்த்து கேட்க முடியுமா? முடியாது. அதனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு விடயத்தை சிந்தித்துத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதே போல அந்த அந்த பாடல் எதிரிகளாக இருக்கலாம். அது ஒரு பொது வாழ்க்கை பயணத்தில் செல்லும் வழியில் ஏற்படுகின்ற விடயத்துக்குத்தான் அந்த பாடலை கொண்டு வந்தார் கண்ணதாசன். இருப்பினும் இந்த உதாரணத்தை இப்படி கூறித்தான் எங்களுக்கு புரிய வைக்கின்றார். அந்த வகையில் அந்த பாடலை ஒரு தடவை நாங்கள் கேட்போம். தேவா நீங்கள் கேட்ட பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து இப்படி ஒலிக்கின்றது, கேட்போமா?

அவை சொன்னது, அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில்

நிலவும் வானம் போல நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே.

0: அதில் அர்த்தம் உள்ளது.
1: சிறப்பான அந்த பாடலோடு சென்ற இந்த வேளையிலே வா தேவா கேட்டு மகிழ்ந்திருப்பார், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்றால் இருக்கும் இடத்திலே இருந்துதான் நாங்கள் எதையும் கேட்க, நாங்கள் ஒரு கேள்வியை வினாவை கேட்கும் பொழுது அல்லது எங்களுக்கு ஒரு உதவி பெறப்பொழுது அது இருக்கும் இடத்திலிருந்து தான் நாங்கள் கேட்க, எங்களுக்கு தைரியத்தை முதல் வரவழைத்து கொண்டு நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்து கஸ்தூரி அவர்கள் இங்கிலாந்திலிருந்து காத்து கொண்டிருக்கிறார், காற்றலையில் அவரோடு பேசி பார்ப்போம். வணக்கம் கஸ்தூரி மகளே. கஸ்தூரி வணக்கம். நாங்களும் உங்கள் மாலை வணக்கத்தை தந்து இணைந்து கொள்கிறோம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்ல நலமா இருக்கிறேன் ஐயா. வெயில் கொளுத்துது.
1: அப்படியா? இன்று அப்ப மழை பொழியவில்லையா?
2: 27 மத்தியானம் கொஞ்சம் கூட இருந்தது, 30 வாகை.
1: நாங்கள் இப்பொழுது 25 இருக்கின்றோம். இது 28 வரை செல்லும்
2: கூட,
1: ஆனால் வெப்பம் தாக்கவில்லைன்னு ஈரப்பதம் இருக்கின்றது, வெப்பத்திலும் ஈரப்பதம் இருக்கின்றது. இருந்த கோடைகால வறட்சி சென்று விட்டது, இனி எங்களுக்கு அப்படியே படிப்படியா குறைந்து கொண்டு சென்று இலையுதிர் காலத்துக்கு சென்று விடுவோம். பிள்ளைகள் அப்படி இருக்கின்றார்கள்? எல்லோரும் நலமா இருக்கின்றீர்கள் தானே?
2: பாடசாலை பொழுது எங்களுக்கு முடிய போகுது. நானா நான் அம்மனை தரிசனம் பண்ண போகணும், ஆடிக்கவா கடைசிக்கவே.
1: அப்ப நீங்க அதுக்கு சென்று வருவோம், அதற்கிடையில வானொலிக்கு வந்து போவோம். ஓடி வந்து விட்டீர்கள், உங்களோட வரவுக்கு நன்றி.
2: எழுதியிருந்தவே எனக்கு நேரம் இல்லாம நம்ம வெளியில தெரிஞ்சபடியே எழுத முடியல.
1: யாருக்கு?
2: இந்த வானொலியில உங்க குரூப்ல எழுதி இருந்தவ கசூரி வரை மட்டும் வரையில.
1: அப்படி எழுதியிருந்தார்கள். ஆமா, நேற்று தேடினார்கள். பாடுவோர் பாடலாமுக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு உங்கள் பாடலை கேட்பதற்கு எழுதி.
2: பழமொழி சொல்லுவாங்கல்லையா, பொண்டுகள் கொடுத்தா நண்டு கொடுத்தா கடலுக்குள்ள இருக்காது, பொண்டுகள் கொடுத்தா வீட்டுக்குள்ள இருக்கா.
1: அப்படியா? அப்படியா? நீங்க கொடுத்து அப்படி போயிடலே, உங்களுக்கு பிள்ளைகளுடைய பொழுதுபோக்கு அவர்களை கொண்டு சென்று கேளிக்கையா வைத்திருக்க வேண்டும் என்றுதான்
2: என்ன. நண்டுகள் மாதிரியே வீட்டுக்குள்ள கடலுக்குள்ள இருக்காதல் மாதிரியே இவங்களும் வீட்டுக்குள்ள இருக்கிறது பெரும்பாடு.
1: குழந்தைகள் அல்லவா, குழந்தைகள் அப்படித்தான் செய்வார்கள் என்று அவர்கள் காலையில் எழுந்து பாடசாலை சென்றால் பாடசாலையில் மிகவும் கனகனப்பாக கலகலப்பாக எல்லோரோடு இணைந்திருக்கும் குழந்தைகள் வீட்டிலே தனி அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்க முடியாது, எங்களால் அவர்கள் துள்ளி கொண்டிருப்பார்கள். சிறப்பு. இன்றைய தினம் என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
2: வீட்டுக்கு வாசப்படி வேணும்.
1: வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு வீட்டு வாசல் படி என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்ற, அப்படி இருக்கின்றதா வாசல் படி?
2: இருக்குதே, எங்கட வீட்டுல ஒரு படி இருக்குது வாசல்ல, கொஞ்சம் சின்னதா வச்சிருக்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாம் கொஞ்சம் எங்கட வீட்டு வாசப்படி எல்லாம் பெருசா இருக்கும். என்னடா வாசப்படியில நாங்கள் தெளிச்சு கோலம் போட்டு வைப்போம். வாசல் படியும் இருந்து அந்த வீட்டு இந்த நில வாசலும் வந்து சின்னதா இருக்கும் இல்லையா? அப்ப அது தலை குனிஞ்சு வருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம். இப்ப யார் தலை குனிஞ்சு வீட்டுக்குள்ள வராங்க?
1: தலை குனிய நேரம் இல்ல தானே அம்மா? தலைப்பாரங்கள் கூடி விட்டது, அதனால தான் குனிய முடியாது. தலைப்பாரத்துக்கு பல கருத்து இருக்கு. ஆனால் வாசல்படி இல்லாமல் ஒரு வீடு வருமா?
2: இல்லையே, ஒரு முடிவு இல்ல. அது என்னதான் எவ்வளவு இருந்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு படி.
1: இந்த வாசல் படி என்று, வாசல் படி, வாயில் படி என்றும் அதை கூறுவார்கள். வாயில் படி எழுத்து முறையிலே, இலக்கிய முறையிலே வரும். அந்த வாயில் படி என்றது அதில் படி இல்லாது விட்டாலும், நிலமட்டத்திலே அந்த படி இருந்தாலும் அது ஒரு வாயில் படி. எங்கள் நாட்டிலே எனக்கு நன்றாக தெரியும், நம் மூதாதையர்கள் அந்த வாயில் படியை மிகவும் குறுகித்தான் வைப்பார்கள். நீங்கள் கூறிய கருத்தின்படி தலை வணங்கி வாசலை முதலில் தலை வணங்கி உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காக இல்லையா? அது பின்பு, அது பின்பு அந்த வாசல் படியில நிலை வைக்கும். வாசல் படியாக வந்தபோது நிலையாக நின்று போகக்கூடியதா இருக்கும் வீட்டுக்குள்ளே. பெரிய வீடுகளை, அறைகளை கட்டும் பொழுது அந்த அறைகளுக்கு நிலை வைப்பார்கள். பீம் நிலையை வைத்து விட்டு அதற்குள்ளாலே அதுக்கு கதவு போடுவார்கள். கதவு ஒரு அழிந்த உயரத்திலே தான், குறைந்தது 5.5 அடியாவது இருக்கும் அந்த கதவு இல்லையா? ஆனால் நாங்கள் வந்து வீடு, சாதாரணமான வீடு கிராமங்களிலே ஆதி காலங்களில் வைக்கும் பொழுது குனிந்து உள்ளே நுழைந்து போகக்கூடிய வகையிலே செய்வார்கள். அதனாலே உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது, பணிவு இருக்கின்றது. எவ்வளவுதான் தலைக்கிற வந்து கோபங்கள் தாபங்கள் இருந்தாலும் வீட்டினுள்ளே நுழையும் பொழுது அதெல்லாம் மறந்து விடுவார்கள். தலையை குனிந்து நுழையும் பொழுது அது
2: இல்ல. இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க ஐயா, எனக்கு தெரிஞ்சு கணவன் மனைவியா இருந்த இருக்கிறவங்களுக்கு சொல்றது என்னன்னா, கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அந்த வாசல் படி தாண்டி உள்ளுக்கு திருப்பி வரையக்குள்ள வெளியில உள்ள பிரச்சனையாவதையும் வெளியிலேயே விட்டுட்டு வரணும் என்றுதானா வெளியிலேயே செருப்பு கலட்டும்.
1: அதைத்தான் இப்பொழுது நான் கூறினேன். செருப்பு மட்டுமல்ல, தலை குனிவது அந்த தலைப்பாரம் எல்லாவற்றையும் குறைத்து விடும், தணிந்து விடும், தணிந்து விடும். அதனால்தான் அடுத்து இன்னும் ஒரு ஒரு சுகாதார கருத்தும் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் கூறியவர் கணவன் மனைவியை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, கணவன் வெளியே சென்று வரும்போது பல சொல் தொல்லைகளோடு வருவார், பிரச்சனைப்பட்டு வருவார், சிரமப்பட்டு வருவார், சண்டை பிடித்துக் கொண்டெல்லாம் வந்து அந்த வந்து அந்த அந்த மனநிலையெல்லாம் மாறிவிடும் குனிந்து பணிந்து நுழையும் பொழுது. அடுத்தது பெண்கள் வீட்டிலே இருந்தாலும் அவர் பணி பணிக்கு அந்த காலம் பணிக்கு சென்றது குறைவு, வீட்டிலே இருந்தார்கள், அவர்கள் கர்ப்பவதி ஆகிவிட்டால் வெளியே நடந்து எல்லாம் ஓடி திரிவார்கள். வீட்டில் உள்ளும் பொழுது குனிந்து உள்ளுக்கு போகும்போது பெரிய ஒரு பயிற்சி அவர்கள் உடற்பயிற்சி, பிரசவ காலங்களிலே அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறுவார்கள். அதனால் தான் அந்த அந்த காலங்களிலே முற்றம் முற்றம் பெருக்குதல் விளக்குமாறு கூட்டுமாறு பிடித்து குனிந்து கூட்டுவார்கள். அம்மி அம்மி இருந்து கொண்டு அம்மியை இழுத்து அரைப்பார்கள். உரலிலே கொஞ்சமாக போட்டு உலக்கை வைத்து தூக்கி தூக்கி குத்துவார்கள். இது எல்லாம் அவர்கள் வீட்டு பணிகளை செய்யும் பொழுது பெண்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இன்று அது இல்லை. இப்பொழுது பிரசவத்துக்கு போனாலும் நோகாமல் பெற வேண்டும் என்று பின்னாலே ஒரு ஒரு ஊசி அடித்து விடுவார்கள் தானே, ஊசி மருந்தான் ஏற்றி விடுவார்கள். அது பேர்ந்து அவர்களுக்கு 40 வயது பின்புதான் அவர்களுக்கு அந்த வேதனை தெரியும். இங்கே அப்படி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எங்கள் நாட்டில் அது ஒன்றும் இல்லை.
2: எனக்கும் அது இருக்குது, அந்த வலி வேதனைகள் நான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். அம்மாவோட இருந்த காலம் வரைக்கும் நான் மிக்சி என்று சொல்லியோ எதுவுமே யூஸ் பண்ணினதுல நான் முழுக்க அம்மி ஆட்டுக்கல் தான். அதுவும் அம்மியில தான் அந்த என்ன எங்களுக்கு நான் கூடுதலா நான் இதா இருக்கிறபடியா கோயிலுக்கு அப்பா வெள்ள சாதம் வைப்பாங்களா, அந்த வெள்ள சாதம் பூசை முடிய கொண்டாரு வேற. அப்ப அந்த சாதத்தை கொண்டு வந்து அதுக்கு அம்மியில சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு லிட்டர் துவையல் அரைச்சு போட்டு கத்தரிக்காய் சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணி அதை சுட சுட சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் பாடசாலைக்கு போறது.
1: சிறப்பு பழைய நீங்கள்
2: சொர்க்கத்தை கொடுக்கும் சாப்பாடு, அது மறக்கவே முடியாது ஐயா உலகால போனாலும்.
1: பழமை வந்து அந்த பழமையிலே நாங்கள் கடைபிடிக்கப்பட்ட பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், சுகாதாரமும் அதற்குள்ளே அடங்கும். நன்மை கருதித்தான் அவர்கள் விஞ்ஞானம் படிக்காது விட்டாலும் விஞ்ஞானத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை அந்த நடைமுறையிலே தந்து விட்டார்கள். நாங்கள் அதையெல்லாம் மறந்துதான் என்று இப்படி இருக்கின்றோம். சிறப்பான கருத்தை
2: பகிர்ந்து போடுறது.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
2: அது மறக்காது அப்பா. அதெல்லாம் அம்மியில மருதாணி அரைச்சு போட்டா சுவக்காதுன்னு சொல்ல ஒடுக்கு சுவக்கும் மருதாணி.
1: வாழ்த்துக்கள், சிறப்பான கலாச்சார பண்பாட்டு கருத்துக்களை தந்தீர்கள்.
2: ஆலயத்துக்கு
1: ஆலயத்துக்கு சென்று பாருங்கள், அமைதியாக உங்கள் வரத்தை கேட்டு பாருங்கள். நீங்கள் சென்று வணங்கும் போது எங்களுக்கும் உங்கள் மூலம் அந்த அருள் பாலிக்கட்டும். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி ஐயா,
1: நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கலாச்சார விழுமியங்களை நாங்கள் கருதி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல் என்னுடைய ராஜ்குமார் அவர்கள், மழை வருது மழை வருது குடை கொண்டு வா என்று மாறாப்பைத்தான் குடையாக கேட்கின்றார்கள் இருக்கின்றது. குடை இல்லாத விட்டாலும் மாறாப்பை கொண்டு வானே, அந்த உறவை நெருக்கமாக வைப்பதற்காக அவர்கள் இப்பொழுது ரேவதி அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம், என்ன தாமதம், வாருங்கள். வணக்கம் ரேவதி, தாமதமாக வருகின்றீர்கள், வாழ்த்துக்கள், உங்களுக்கு நலமாக இருக்கின்றீர்களா? சிறப்பு சிறப்பு, நாங்கள் இருக்கிறோம் மகளே. மழை ஒழிந்ததாமா? விட்டு விட்டு அடிக்கின்ற விட்டு விட்டு அடிக்கின்றது. இந்த விட்டு விட்டு செல்வதற்கு ஒரு பூச்சியை ஞாபகப்படுத்துவார்கள் வைத்தியர்கள் கூறுவார்கள். கை நாடி பிடிக்கும் சோதிடர்கள் விட்டு விட்டு என்ற பதத்தை ஒரு பூச்சிக்கு சமமாக கூறுவார்கள். உங்கள் நீர்நிலைகளிலே ஒரு பூச்சி இருக்கின்றதம்மா, அது நின்று விட்டு அப்படி பாயும், நிட்டு விட்டு விட்டு தான் தத்தி போகும். அது விட்டு விட்டு இடைவெளி விட்டு போகும், ஊர்ந்து அந்த தண்ணீர்லயோ நிலத்திலோ எல்லாவற்றிலும் ஊர்ந்து போகாது தன்னுடைய கால்களால். இதிலிருந்து தத்தி, அதாவது இடைவெளி விட்டு போகும், விட்டு விட்டு இல்லை இல்லை இல்லை விட்டு விட்டு போகும் அம்மா. அந்த அப்படி இந்த நாடி துடிக்கின்றது என்று பாகடத்திலே கூறப்படும். விட்டு விட்டு துடிப்பது விட்டில் பூச்சி, விட்டு விட்டில் பூச்சி என்றதுக்கு பெயர். என்ன பெயர்? விட்டில், விட்டில் என்பது ஒரு பூச்சி, விட்டில் அந்த விட்டில் பாய்வது போன்று விட்டு விட்டு நாடி துடிப்பதால் அதுக்குரிய கருமத்தை வச்சுட்டு அந்த கணக்கு பார்த்து என்ன வருத்தம்னு கண்டுபிடிச்சு விடுவார்கள். இப்பொழுது காதிலே குழாயை மாட்டிக்கொண்டு இதயத்திலே பின்னாலே எல்லாம் வைத்து பாட்டு போட்டு அங்கே விட்டு விட்டு துடிக்கின்ற துடிப்பை வைத்து வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். விஞ்ஞான ரீதியில முன்பு கை நாடியிலே கூறிவிடுவார்கள், கை நாடி கை நாடியிலே கூறிவிடுவார்கள். சிறப்பு, சிறப்பான கருத்தை வந்து தருகின்றீர்கள். என்ன பாடலை இன்று கேட்க வந்தீர்கள்? தொடரும் என்ற ஊடல் பாடலை கேட்கின்றீர்கள். தொடாமல் விட்டா தொடராதாமா? இல்லை இல்லை, எனக்கு பாடல்கள் வேணும். நான் கேட்டவர்களை தொட்டுவிட தொட்டுவிடத்தான் தொடரும் என்றால், தொடாமல் இருந்தால் தொடராதா?
2: தொடரும்.
1: அப்ப தொட்டுவிட தொட்டுவிட தொட்டு விட, தொட்டால் பூமலரும் அது வேற, இது தொட்டு விட, தொட்டு விட்டு விட்டாலும் தொடரும் அந்த அன்பு, அந்த அன்பு தொடரும். தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், அது தொடாமல் தொட்டால் பூமலரும். அங்கே தொடாமல் நான் மலர்ந்தேன் என்ற வரிதான் அங்கே வருகின்றது. தொடாமல் இரண்டு மாதம் கருத்து, தொட்டு தொட்டு விட்டாலும் தொடரும், தொட்டு விட விட தொடரும். நல்ல கருத்தான பாடல். சரி, அங்கே இந்த பாடலை நீங்கள் என்ன காரணத்துக்காக கேட்கிறீர்கள்? விட்டு விட்டு விட்டு விட்டு பெய்கிறது. சரி, வாழ்த்துக்கள், சிறப்பு பொருளோடு வந்து பாடலை தருகிறீர்கள். ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? பாட்டு சவாரிக்கு குறைவாக இருந்தது பிறகு நல்லது. இன்று நீங்கள் வந்திருக்கீர்கள், உங்களுடைய பாடலை நான் தருகிறேன். தொட்டுவிட தொட்டுவிட தொடரும் என்ற பாடல், எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா நடிப்பில் வந்த பாடல். இப்ப நாங்கள் இதுல வந்து கைநாடி என்பதை அறிந்தோம். கைநாடி புரிகின்றதா? கைநாடியை பிடித்து வைத்தியத்தை, வைத்தியர்கள் அவர்கள் ஆயுர்வேத வைத்தியர்கள், தமிழ் வைத்தியம் என்று கூறுவோம். அவர்கள் மூலிகைகளை வைத்து 1000 வேர்களை கொண்டவர் அரை வைத்தியராக இருப்பாராம். அப்போ அவருடைய முழு வைத்தியராக வருவதற்கு இன்னும் 1000 பேர்களை கண்டுபிடித்து அந்த அதிலிருந்து மருந்துகளை, இப்பொழுது பெறுகின்ற மருந்துகளோடு அந்த மருந்தின் சாரங்களைத்தான் இவர்கள் வேதியியல் பொருட்களை கலந்து தருகின்றார்கள் போல. அதை போல இப்போ இஞ்சியிலே மருந்து எங்களுக்கு கொடுப்பார்கள் முந்தி, அந்த இஞ்சியிலே வரக்கூடிய அந்த தன்மையை வைத்து தான் இவர்கள் வேதியியல் பொருட்களை கலந்து வில்லைகளை தயாரிக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் அப்படித்தான். நல்லது ரேவதி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம், உங்கள் பாடல் காற்றலைக்கு வரும். நன்றி, நல்லது, இப்பொழுது நன்றி அம்மா. இப்பொழுது ராஜ்குமார் அவர்கள் மாறாப்பை கொண்டு வா குடை போல என்ற கருத்து வரக்கூடிய ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் ராஜா கையை வச்சால், இப்ப ராஜகுமார் கையை வைத்தபடியால் இந்த பாடல் பாடுகின்ற ராஜ்குமார் உங்கள் எந்த பதத்தை எடுத்தாலும் சுற்றி வளைத்து எப்படி நாங்கள் பேசிக் கொள்ளலாம், அதுதான் சொல் என்பதற்கு அர்த்தத்தின் முழு அர்த்தம் இது வருகின்றது பாடல்.

சிறப்பான கருத்தோடு வந்த அந்த பாடலே மாறாப்பூ என்ற ஒரு பதம் எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கின்றதை எங்களுடைய நாகப்பன் அவர்கள் குறிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார். பொக்கிஷத்துக்கு சொற்கள் தேடுகின்றேன் என்று நான் இங்கே இருந்து தேட தேவையில்லை, பொக்கிஷத்திலே இருக்கின்றது, பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொண்டு வருவேன். சிறப்பான கருத்துக்கள், எங்களுடைய பழைய கருத்துக்களை, எங்களுடைய பாரம்பரிய சொற்களை எல்லாம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது தானே. சிறப்பு சிறப்பான அந்த பாடலை தந்த ராஜ்குமார் அவர்கள் கேட்டு மகிழ்ந்திருவர். அவருடைய பாடலுக்கு இங்கே நல்ல பதில்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் மழை வர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அந்த மழை வந்தால் குடையை பிடித்து கொண்டு போகலாம் தானே. பக்கத்தில் உள்ளவர்கள் மாறாப்பை கேட்கவில்லை. அவர் வந்து ஒரு காதலன் காதலியிடம் கேட்டதைத்தான் அந்த பாடல் கூறுகின்றது. வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கின்றது. அதை விட குழந்தை ஒன்றை நீங்கள் தூக்கி கொண்டு செல்லும் பொழுது, ஒரு பெண் தூக்கி கொண்டு செல்கின்றார். தூக்கி கொண்டு செல்லும் பொழுது அவர் தாவணி அணிந்த பெண்ணாக இருந்தால், மழை வந்தால் அந்த தாவணியை தூக்கி அந்த குழந்தையின் தலை மீது போட்டு கொண்டு போவதை நாங்கள் பார்த்துருப்போம். வெயில் வந்தாலும் அவர் அதாலே மூடிக்கொண்டு எந்தாயார் அப்படி சொல்லியிருக்கின்றார். அதனால் மாறாப்பு என்பது நல்லதோர் பதம். அந்த என்னுடைய வழக்க முறையில் நாங்கள் பேசி பழகி வந்த ஒரு பதம்தான். கிருஷ்ணன் அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார். பாடலுக்கு வரவில்லை, மீண்டும் கடைசி இறுதி நேரத்தில் வந்து நேரம் இல்லாமல் சென்று விடுவார் என்று. அடுத்த பாடல் சரவணா, நீங்கள் கேட்ட பாடல். நீங்கள் வந்து மலர் கொடுத்திருக்கின்றீர்களா என்று கேட்டதுக்கு நான் மூட கணக்காக கொடுத்திருக்கின்ற கூறினீர்கள். அதை வியாபாரத்துக்கு கொடுத்திருப்பீர்கள், சரியா? நீங்கள் ஒருவருக்கு அன்போடு ஒரு மலரை கொடுத்திருக்க, பெரிய பெரியவர்களுக்கு கௌரவிக்கும் போதெல்லாம் மலர் கொடுப்பார்கள். அந்த ஒரு மலரை கொண்டு பேர் தனியே வந்த ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள், இரு வல்லவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து. இங்கே அந்த பாடலை கேட்போம். அப்படி பாடுகின்றதன் சரவணா, உங்கள் பாடலை கேட்போம் இப்பொழுது. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன்?

சிறப்பான ஒரு பாடல். ஒரு மலரை கொண்டு வருபவர் ஒரு சாக்கு முட்டு ஒரு மூடையிலே கட்டி அனுப்பியபடியால் வாங்கினவர்கள் மீண்டும் இவரிடம் பெறமாட்டல். ஒரு மலரை கொடுத்திருந்தார் என்றால் யாராவது திரும்பி வந்திருப்பார்கள் தான், அவருக்கு அப்படி கிடைக்கவில்லை. இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா.

மண்ணில் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்வை அழகாக வந்து சொற்களை இத்தனை சொற்களை உதிர்த்து செல்கின்றார்கள். ஒவ்வொருவரும் கூறுகின்ற சொற்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பலவிதமான பழைய பதங்களும் எங்களுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்களும் அங்கே மிளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கசூரி அவர்கள் வந்து பேசும் பொழுதும் வாயில் படி என்பதை பற்றி, வாசல் படி என்று கூறுகிறோம், வாயில் படி என்பது தான் அதனுடைய பொருள். நல்லதோர் பாடல் அவரும் கேட்டிருக்கின்றார். அதை தொடர்ந்து அதற்கு முன்பு என் அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் புகையிறத தன் அதாவது வந்து தொடர்ந்துலே பயணம் செய்யும் வேளையிலும் அங்கு இடையூறு இருந்த வேளையிலும் எங்களோடு இணைந்து எங்களோடு பேசி மகிழ்ந்து விட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தீர்கள். கண்ணோடு கண் என்ற திரைப்படத்து பாடல் இப்பொழுது காதோடு காதாக அந்த பாடல் உங்களுக்கு ஒலிக்க இருக்கின்றது. செல்லும் இடமெல்லாம் எடுத்து செல்லுகின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. கண்ணோடு கண் என்ற திரைப்படத்திலிருந்து இணைத்தேடும் மேகம் என்று கூறினீர்கள். சபை வந்து சேரும் என்ற வரியை தரும் வேளையிலே உங்களோடு வந்து அந்த பாடல் உங்களோடு சேரும் என்று கூறிக்கொண்டு நேரம் ஒரு மணியை தொட்டுவிட்டோம் நண்பகல் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு 12:30 நிமிடமாக இருக்கின்றதையும் கூறிக்கொண்டு ஒலிக்கின்றது பாடல் ஷியாமலா, உங்கள் பாடல் இணைத்தேடும் மேகம் கண்ணோடு கண் திரைப்படத்தில் இருந்து.

சிறப்பான அந்த பாடல் காற்றலையில் ஒலிக்கும் வேளையிலே அந்த பாடல் அவர் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் ஷியாமலா எழுதியிருந்தார். என்னுடைய பாடல் வருவதன்றுடன் வலைத்தளம் கோளாறு செய்கின்றது என்று பின்னர் வந்து சேர்ந்து விட்டதப்பா என்றும் எழுதியிருக்கின்றார். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர் தொடர்ந்துலே செல்லும் வேளையிலே தொடர்ந்து சாதாரணமாக ஒரு இடத்தில் நிற்பதில்லை தானே, தொடர்ந்து எத்தனை நகரங்களை கடந்து கொண்டு செல்லும் வேளையிலே வலைத்தளங்கள் மாறி மாறி அவருக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போகும். அதே போன்றுதான் கிருஷ்ணன் அவர்களும் வலைத்தளத்தின் முன்பு தொடர்ந்து இருந்து கொண்டும் கேட்டிருப்பார். சில சமயம் துல்லியமாக கேட்கும், சில சமயம் கேளாது. அவர்கள் பேசுவது எங்களுக்கு கேளாது. இப்படியெல்லாம் இடையூறுகள் இன்று உண்டு. அந்த வகையில் இன்று அவர் செல்லும் வழியிலே எங்களோடு இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து பேசி அந்த பாடலை கேட்டிருந்தார். ஆனால் அந்த பாடல் அவருக்கு கிடைக்கவில்லை என்று கேட்டவுடன் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. இருப்பினும் மீண்டும் எழுதியிருக்கின்றார். அந்த பாடல் வந்து சேர்ந்து விட்டது என்று கூறியபடியால் மனதுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. அதே சில சமயங்கள் அப்படித்தான், நடைபெற வேண்டியது நடைபெறாமல் போகலாம், நடைபெற்றும் இருக்கலாம். அதனால் தான் என்னவோ எங்கள் ஜெகவர் சாதிக் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தாரே, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்றால் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். அதே போன்றுதான் வாழ்க்கையிலே இந்த இடையூறுகள் வருவதை நாங்கள் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். சரி, இப்பொழுது அடுத்த பாடல் யாருக்காக வரும் என்று எண்ணுகின்றேன். சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை பார்ப்போம்.

சொல்லொடு பாடல் நிகழ்வை அலங்கரித்த அடுத்த உறவு இவ்வளவு பழுவில வேலைப்பழு, வீட்டு பணி, குழந்தைகளுடைய பராமரிப்பு, ஆலய தொண்டுகள் என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கும் கஸ்தூரி அவர்கள் வாசல்படி என்ற ஒரு கருத்தோடு ஒரு பாடலை எடுத்துக்கிறது. அது நாங்கள் பேச்சு வழக்க வாசப்படி என்று கூறிவிடுவோம். அது வாசமான படியில் வாசப்படி, ஆனால் சரியான தமிழிலே அதை கூற வேண்டாம், வாயில் படி என்று கூற வேண்டும். வாயிற்படி என்று வீட்டுக்கு வாயில், வாய் எங்களுக்கு வாய் இருப்பது போன்று வாயில் என்றுதான் அது சரியான சொல்லு. அந்த பதத்தை வைத்து ஒரு பாடல் கிழக்கு வாசல் என்று அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். சந்தத்துக்காக வாசல் என்றும் கூறுகின்றான், அதிலே ஒன்றுமில்லை. கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலே எங்களுடைய கஸ்தூரி இப்பொழுது ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்து கொண்டிருந்தார். ஆனால் இருக்கின்றாரோ கேட்கின்றாரோ தெரியவில்லை. இருப்பினும் பாடலை ஒளிபரப்புகின்றது மன்றியல் தமிழ் வானொலி சொல்லோடு பாடல் நிகழ்வு. சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து சென்ற கஸ்தூரி உங்களுக்கான பாடல்.

பாடல்களுக்கு அப்படி தாளம் ஜதி இருக்கின்றதோ அதே போன்ற வீட்டுக்கு வாய்ப்படி மிக மிக முக்கியம். அதை பற்றி நாங்கள் கஸ்தூரி அவர்கள் பேசும் பொழுதும் என்னோடு கலந்து உறவாடும் போதும் அதற்கிட்ட கருத்துக்களை அழகாக அதில் உள்ள தத்துவங்கள் என்ன, எதற்காக அது வேணும், அது இல்லாமல் வீடுகளே இல்லை என்ற அளவுக்கு நாங்கள் பேசி மகிழ்ந்தோம். சொற்களை நாங்கள் வந்து தேடி பிடித்து எடுத்தால், ஒரு சொல் எடுத்தால் அது எங்களுக்கு எத்தனையோ வகையில் உதவி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த பாடலை தருவதற்கு எங்கள் ரேவதி அவர்கள் கேட்ட பாடலுக்கு செல்வோம். அந்த பாடல் தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்தில் பாடிய பாடல், தொட்டுவிட தொட்டுவிட தொடரும். எப்படி அது தொடர்கின்றது, எப்படி அது தொடர்கின்றது என்று பாடலை கேட்போமா?

பக்கம் வேற பக்கம் வேற மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும் பக்கம் வேற மயங்கும் உடன் வெக்கம் வந்து

தண்ணீர் முன்னும் பின்னும் அண்ணனை கோத்து முத்து முத்து புன்னகையை கேட்டு தண்ணீர் முன்னும் பின்னும் அண்ணனை கோத்து

0: பக்கம் வர பக்கம் வர மயங்கும், உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும்.
1: சிறப்பான அந்த பாடல். தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டிருந்தாலும் இன்று கேட்டாலும் மிகவும் நெருக்கமான ஒரு உறவை கொடுக்கின்ற பாடலாக, ஒரு ஊடல் பாடலாக நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், தொடாமல் இருந்தாலும் தொடர்ந்தான் அது. தொட்டுவிட தொட்டுவிட தொடர்வது மேலும் இறுக்கமான ஒரு தொடர்பாக, நெருக்கமானதாக இருக்கும் என்றதை கருத்தோடு வந்த பாடல். சிறப்பாக இருந்த வேளையிலே வளமை போல நிகழ்ச்சிகள் வந்து எங்களோடு ஆரம்பத்தில் இணைந்தாலும் இறுதி வரை காத்திருந்து அவர் கேட்கும் பாடலை இறுதி பாடலாக கேட்பார் எங்களுடைய நாகப்பனவர்கள். அவருக்கு எல்லோருடைய பாடலையும் கேட்டு மகிழ்ந்து இறுதியாக தன்னுடைய பாடலையும் கேட்டு கொள்வதில் ஒரு ஆனந்தம். அந்த வகையில் இன்று அவர் ஒரு பாடல், நான் பாடும் பாடல் என்ற பாடல் ஒன்றை, நான் ஏன் பிறந்து என் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். இப்பொழுது அவருடைய பாடலையும் கேட்போம். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இங்கே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் எண்ணுகிறார்கள். அந்த வகையில் இந்த பாடல் எப்படி வருகின்றது என்று கேட்போம்.
2: பாடும்

சிறப்பான அந்த பாடல். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்று ஒலித்த வேளையில் இந்த பாடலை நலமாக எங்களுடைய நாகப்பன் அவர்களும் கேட்டிருப்பார் என்று எண்ணிக்கொண்டு இது சொல்லோடு பாடல் நிகழ்வு. இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை அன்புடன் வந்து இணைந்து அலங்கரித்தார்கள் தேவா, நாகப்பன், ராஜ்குமார், சரவணன், ஷியாமலா, கஸ்தூரி, ரேவதி. அந்த வழியிலே அவர்கள் அழகாக பேசி மகிழ்ந்து மகிழ்வான கவார்த்தைகளை பகிர்ந்துவிட்டு பாடலையும் கேட்டு சென்றார்கள் அல்லவா. அற்புதமான பாடல்கள், கருத்துள்ள பாடலை கேட்ட வேளையிலே அந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். காலம் தாமதித்து வந்தாலும் இணைந்து சிறப்பித்த அவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து இணைந்தவர்கள் நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக முடிவுரைக்கு வர இருக்கின்றோம். அதனால் ஆரம்பத்திலிருந்து வந்து எங்களோடு இணைந்து கொண்டவர் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் எல்லாம் மன்னிக்க வேண்டும், கோவை மாவட்டம் எங்கள் ஏஆர் நாகப்பன் அவர்கள் அவர்கள் இன்று முடிவுரை தருவார்கள். ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி என்றால் என்ன, நிகழ்ச்சி எப்படி செல்கின்றது, நிகழ்ச்சி உள்ள நன்மை தீமைகள், நிகழ்ச்சியில் வந்து சிறப்பித்தவர்களை பற்றி அவர் கூறுவார் என்று எண்ணுகிறேன். எப்படி முடிவுரை அவர் தருகிறார் என்று பார்ப்போம். எங்கே நாகப்பன், நீங்கள் அழைக்க வேண்டும், வாருங்கள், வந்து உங்களுடைய முடிவுரையை தாருங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். அப்படி இருந்த நீங்கள் உங்கள் முடிவுரையை தாருங்கள், கேட்டு மகிழ்வோம்.
1: ஐயா, இன்றைய தினம் நிகழ்ச்சியின் பெயர் வந்து சொல்லோடு பாடல். நேயர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அவர்கள் நேயர் விருப்பமாகவும் ஒரு வகையில் நேயர் விருப்பமாகவும் அமைந்திருந்தது. அந்த வகையில் முதன் முதலாக இணைந்து கொண்டவர் நாச்சியார்புரம் தேவா அவர்கள். அவர் தனது விருப்பமாக பாம்பு என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு கருடா சௌக்கியமா என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்தார். எங்களுக்கும் இனிமையாக இருந்தது கேட்க. அந்த வகையில் அடுத்து நான் இணைந்து கொண்டேன். என்னுடைய விருப்பமாக பாடல் என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்ற வகையில் பாடலை கேட்டிருந்தேன். அதற்கு அடுத்தபடியாக அரசரடி குப்பம் சரவணன் ஐயா அவர்கள் இணைந்து நல்ல நகைச்சுவையோடு உரையாடினார். அவர் தனது விருப்பமாக மலர் என்ற பதத்தை கேட்டு நான் மலரோடு தனியாக ஏன் நின்று நின்றேன், ஏன் இங்கு நின்றேன் அந்த பாடலை கேட்டிருந்தார். அடுத்தது வழக்கம் போல நம்ம தலைவர் இணைந்து கொண்டார். அவர் தனது விருப்பமாக மலை என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு மலை வருது மலை வருது குடை கொண்டு வா, அதுவும் சும்மா இல்ல மாறாப்புல கொண்டு வான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அடுத்ததாக சியாமலா பாட்டி தொடருந்தோட சேர்ந்து தொடருந்துல போய் கொண்டிருக்கும் போதும் கேட்டபோது தன்னுடைய பேத்திய பாக்குறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க மலையே வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இணை தேடும் மேகம் அப்படிங்கிற பாடல் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக லண்டன் மாநகரிலிருந்து அவங்க கஸ்தூரி அம்மா வந்து பேசினாங்க. அவங்க வீட்டுக்கு வீடு வாசல்படி அப்படிங்கிற பாட்டை கேட்டுட்டு இந்த வாயிற்படியின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நல்லா விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. இறுதியாக சென்னையிலேருந்து ரேவதி மேடம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து தன் சர்வா தொட்டுவிட தொட்டுவிட தொடரும் அப்படிங்கிற பாடல் கேட்டு அதற்கான பதத்துக்குண்டான உரையாடலையும் நிகழ்த்தி விட்டு சென்றார்கள். இந்த வகையில் ஏழு நபர்கள் இணைந்து கொண்ட இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி மிகவும் சுவைபட இருந்தது ஐயா. இதில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வகையில் இருந்தது, முக்கியமாக பொக்கிசத்துக்கு உதவும் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான் ஐயா.
0: நன்றி நாகப்பன். அழகாக உள்வாங்கி நிகழ்ச்சியையும் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுடைய கருத்துக்களையும் உட்கருத்துக்களோடு வந்த பாடல்களையும் பாடல்கள் வந்த சொற்களும் அதற்குரிய பாடல்களையும் கூறுவதோடு இல்லாமல் பொக்கிஷத்துக்கும் இதிலே விடயம் உண்டு என்பதை உள்வாங்கி இருக்கின்றீர்கள். அதை மிகவும் மகிழ்கின்றேன். என்னவென்றால், ஒன்றை நாங்கள் பார்க்கலாம் கேட்கலாம், அதை உள்வாங்குவதுதான் முக்கியம். ஏனென்றால் அது எங்களுக்கு பயன்படும் பின்பு. நாங்களெல்லாம் மூதாதையர்களிலிருந்து எங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக வந்து பார்த்து கேட்டு வந்ததை விட்டு பின்பு படித்துத்தான் சிலதை அறிந்தோம். நாங்கள் பழக்கப்பட்டு வந்த அந்த பாரம்பரியத்தை நாங்கள் முக்காலும் காக்கை மூழ்கி எழுந்தாலும் வெள்ளை கொக்காக முடியாது என்பது போன்று, எவ்வளவுதான் நவநாகரிகங்கள் வந்து கண்டுபிடிப்புகள் வந்து நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் சுருக்கி மக்கள் தொகையை பெருக்கி உற்பத்திகளை பெருக்கி தேவைகளை பூர்த்தி செய்தாலும் ஆரோக்கியம் என்று ஒன்று இருக்கின்றது. நம் முன்னோர்கள் இவற்றையெல்லாம் மனதில் வைத்துத்தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஆரோக்கியம் தான் அங்கே பேணப்பட்டது. அதனால்தான் அன்று இருந்தவர்கள் 16, 20 பிள்ளை 21 பிள்ளைகளை கூட குழந்தைகளோட பெற்றிருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அதற்கு நஞ்சூட்டப்பட்ட பொருட்கள் எதுவும் அவர்கள் உண்ணவில்லை. அவர்கள் ஏதோ விதம் விதமான உணவுகளை சத்தொன்று இல்லாமல் அவர்கள் எழுதி விளம்பரம் செய்கிற அளவுக்கு அவர்கள் செய்ததா இல்லை. கஞ்சி கூழ் இவை தான் முக்கியம். பழைய சோறு அவர்கள் எப்படி திரகாத்திரமாக இருந்தாலும் உடன் உணவை உண்டார்கள். அதற்காகத்தான் விவசாயத்தை பெருக்கி விவசாயத்தின் மூலம் வாழ்ந்தோம். இன்று விவசாயத்துக்கு விலை பேசி எல்லாம் விற்பனையாகி விற்பனை பணம் என்பதை நோக்கித்தான் செல்கிறது. அன்று பணம் பண்டங்கள் தான் பணம். அன்றைய நாளிலே பண்ட மாற்று முறையிலே தான் வியாபாரங்கள் நடைபெற்றது. நான் நெல்லை தந்தால் நீ எனக்கு காய்களை கொடு, நான் நெல்லை தந்தால் பழங்களை கொடு, பழங்களை கொடுத்து பஞ்சை வாங்குவோம், பஞ்சை கொடுத்து கரும்பை வாங்குவோம். இப்படித்தான் நாங்கள் பண்ட மாற்றுகள் நடைபெற்றது. இந்த பணம் என்ற பசாசு வந்த பின்புதான் இப்படியெல்லாம் தலைவிருத்து அடி தேவைகள் அதிகரித்து ஆடம்பரங்கள் அகம்பாங்க. இந்த வாயில் படி என்றதை வைத்து எவ்வளோ ஒரு கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்னவென்றால், நாங்கள் கூறிவிட்டோம் கஸ்தூரியின் நானும் பேசும்போது, வாயில் படி அந்த எங்கள் வீட்டு எங்கு தான் சென்று எப்படித்தான் அடித்து உழைத்து எவ்வளவுத்தான் கொண்டு வந்தாலும் மனிதனுடைய குணம் மாறுவதுண்டு. அதிலே மிக ஒரு பாரதூரமான குணம் தலைக்கணம். தலைக்கணம் என்று கூறும் பொழுது பணம் வந்துதான் தலைக்கணம் இல்லை, படிப்பு ஏறித்தான் பணம் தலைக்கணம் வந்ததில்லை, பதவி வந்துதான் தலைக்கணம் என்றல்ல, இவற்றையெல்லாம் யோசித்தே தலைக்கணம் வந்து எத்தனை பேருக்கு நோய்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தலையிலே பாரங்கள், எண்ணங்கள், சுமைகள், அவையெல்லாம் அந்த வாயில் படியிலே குனிந்து அவர் செல்லும் பொழுது எங்களுடைய நாரி வளைந்து குனிந்து செல்லும்போது இவையெல்லாம் மறந்துவிடும். வீட்டுக்குள்ளே
1: மறந்துவிடும்,
0: அது மறந்துவிடும். அதன் பின்பு வீட்டு நிர்வாகங்கள், குடும்ப உறவுகள், நெருக்கங்கள், உறவுகள் எல்லாம் நடைபெறும். அதே போன்று பெண்களுக்கு கூட எவ்வளவோ செயல்முறைகளினால் ஆரோக்கியமாக இருந்தார்கள். இன்று எல்லாம் செயற்கை முறைகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேட்ட பாடல்கள், இந்த மலர்கொண்டு நான் மலரோடு தனியாக ஏனிங்கி வந்தேன், சும்மா மலரோடு வரவில்லை, நாலு பேரோடு வரவில்லை, தனியாக. எவ்வளவு நாகரிகம் அங்கே இருக்கின்றது. காதல் என்றாலும் கட்டிப்பிடித்து உருண்டாலும் தனியாக வந்தேன். அந்த படப்பிடிப்பிலும் அப்படித்தான், தனியாக கதாநாயகன் நாயகியும் தான் வருவார்கள். இப்பொழுது நாயகனுக்கு கதால் காதல் வந்துவிட்டா, நாயகி காதல் வந்துவிட்டா, ஐ லவ் யூ சொன்னவுடன் இஞ்சாலே 11 பேர் 10 பேர் துள்ளி துள்ளி ஆடுவாங்களே, அது காதலா இல்லை? நாகரிகம் மாறிவிட்டது. நான் அதை குறை கூறவில்லை, நாகரிகம் மாறிவிட்டது. பாடல்களை பாருங்கள், அன்று வந்த பாடல்கள் நாங்கள் இதுவரை நேரமும் கேட்ட பாடல், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்புகள், இன்னொரு ஆழமான கருத்து அங்கே. இப்பொழுது பாடல்கள் கட்டுரை எழுவது போல, கதை சொல்லுவது போல எழுதிவிட்டு போகின்றார்கள். இசையமைப்பாளர் என்ன செய்யறது, இதுக்கு வேறு ஒன்றும் செய்யல, தன்னென்ன அடி டண்டடக்க அடி அடிச்சுட்டு போறாரு. அங்கே தாளவாத்திய சுர வரிசைகள் எதுவுமே இல்லை. மொழி தெரியாதவனே பாடிப்படுவான், அன்று அப்படி அல்ல. மொழி தெரியாதவர்களும் மொழியை படித்து வந்து பாடினார்கள். நான் பாடும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்ற பாடல் எதற்காக, நலம் இந்த பாடல் மூலம் நலம் பெற வைத்தார்கள். ஏனென்றால் இசை மூலம் செடி கொடியே வளர்கின்றது. மத யானையை கூட நாங்கள் அடக்கி கொள்ளலாம், இது அன்று. இன்று அப்படி, இன்று பாடலை கேட்டவுடன் யானைகள் மேலும் சீறி விழுந்து ஆக்களை கொண்டு விட்டு போய்விடும். கேட்கின்ற செடிகொடியெல்லாம் கருகிவிடும், இசை கருவில் அடிக்கிற அடியும் போறவோம். அதனால் அன்று நடந்த விடயங்களை நாங்கள் மீண்டும் பார்க்க மீட்டி பார்க்கும் வண்ணம் இன்று வந்த பாடல்கள் அத்தனையும் சில ஒவ்வொரு பாடலையும் பற்றி இப்பொழுது நான் கூற தேவையில்லை. அன்பு நாகப்பன் அவர்கள் அழகாக தொகுத்து வழங்கியிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் வருபவர்கள் நன்றாக உள்வாங்கி அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுவது, நீங்கள் பேசுவது, நேயர்கள் பேசுவதை கேட்டு மகிழ வேண்டும். அதை குறிப்பிட எடுத்து அதை சொல்லி பழக வேண்டும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போன ஒரு வானொலி நேயர் என்றால் பேச பழக வேண்டும். முதல்ல கூச்சங்கள் இருக்கக்கூடாது. இங்கே பதில்களை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். அங்கே நான் பாடல் கவனித்தேன், ஒவ்வொருத்தரும் பரிமாறிக்கொள்ளுகின்றீர்கள் செய்திகள். அது எவ்வளவு பெருந்தன்மையானது. பாடல் மட்டும் கேட்டுவிட்டு அப்படியே போகவில்லை, அந்த பாடலை பற்றி, அந்த சம்பவத்தை பற்றி நகைச்சுவையாகவும் அதை உண்மையாகவும் எழுதி கருதி கொண்டிருக்கின்றீர்கள், கதை பேசிக்கொண்டு தான் தேவை. அதனால் சிறப்பு மிக்க ஒரு வானொலி நிகழ்ச்சி என்று இந்த இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நாகப்பன் நீங்கள் கூறிய முடிவுரையோடு சிறப்பு பெறுகின்றது. உங்களுடைய எடுத்தவுடன் திடீரென்று வந்து கூறிவிட்டேன், ஏனென்றால் வளமையாக எங்களுக்கு ரேவதி மகள் தருவர், அவர் என்று முழுமையாக கேட்கவில்லை, பாதியிலே தான் அவர் வந்திருந்தபடியால் அவரால் உள்வாங்க முடியாது. அதனால் நீங்கள் உள்வாங்கி இருக்கின்றீர்கள். அதனால் சிறப்பாக நீங்க எடுத்து ஆண்ட விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இதை சொல்றது ஆளுமை என்று, பர்சனாலிட்டி என்று உடலை பார்த்து மட்டும் சொல்ல, உடுப்பு போட்டா பர்சனாலிட்டி அல்ல, ஆளுமை என்பது அறிவோடு சம்பந்தப்பட்டது. சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. தேவா வந்தவுடன் அவர் கூறுவார், அவர் வந்து இல்லை இல்லை மற்றவர்களுக்கு ஓடிவார், அவர் அப்படித்தான் முன்பு பாடலுக்கும் சொல்லுவார். அவராலும் அவரும் ஒரு தடவை கூறியிருந்தார். ஒவ்வொரு தரம் இதை நீங்கள் செய்ய வேண்டும், ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையில் பயன்படக்கூடியது. அந்த ஆளுமை என்பது இல்லத்தரசன் இல்லத்தரசிக்கு வேண்டும்.
1: ஆமாமையா, இப்ப நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா அப்புறம் நம்மளே சொல்றதுக்கு
0: விருப்பமாயிரும்.
1: வேற இடங்கள்ல இருக்கும் போது யாரோ ஒருத்தர் சொல்லுங்க டக்குன்னு நம்ம எழுந்து போய் சொல்லிடுறோம்.
0: நாங்கள் வந்து சமுதாயத்துல தானே வாழ, சமூகத்தோடு தானே வாழ்கின்றோம். அப்ப சமூகத்தோடு பேசி பழகுதல் வேண்டும். எடுத்தாலுமே அதிலும் எனக்கு இந்த மன திருப்தி என்னவென்றால், மகள் ஷியாமலா பாவம் தொடர்ந்துல இருந்து பாடல், நான் கேட்ட பாடல் என்னை தேடி வராது போல் இருக்கிறது. பாட்டி எழுதி இருந்தான் கேட்டுவிட்டேன், அப்பா எழுதியது திருப்தியாக இருக்கின்றது. நன்றி நகப்பன். நான் திடீரென்று கூறிய போதும் அப்படி வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருவரும் இதை செய்து பழகும், இது ஒரு பெரிய முடியாம இல்லை. நீங்கள் கூறியது போல தீட்ட தீட்ட பட்ட அதனால் தானே பட்டை தீட்டுவது என்று கூறுவது. எங்கள் சொற்களுக்கு அவ்வளவு ஆளுமை, இந்த சொற்களுக்கு அவ்வளவு ஆளுமை இருக்கின்றது எங்கள் சொற்களுக்கு, தமிழ் சொற்கள். ஒரு சொல்லை கொண்டு வந்தால் எத்தனை கருத்துக்களை கொண்டு வந்து புகுத்துகிறது. நன்றி நன்றி நாகப்பன். நேரம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும். எனக்கும் ஒரு பூரண திருப்தி. பாடல்கள் ஏழு பாடலையும் கொடுத்து விடுவதற்கு போதிய இடைவெளியும் இருந்தது, அந்த இடைவெளியை உபயோகித்து விட்டேன். நன்றி நன்றி
1: நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம்,
0: மீண்டும் சந்திப்போம். இறுதி வரை இருந்து எங்களோடு என்னோடு இணைந்து பதில்களும் தந்து கருத்துக்களை கூறி நன்றாயிருக்கின்றது என்றெல்லாம் எழுதி கொண்டிருந்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இறுதி வரை நின்று என்னை வழி அனுப்பி நாகப்பன் அவர்கள் முடிவுரையும் தந்து வழி அனுப்பி வைக்கும் என்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடல் 2026 ஆண்டு 8வது மாதத்தின் 11வது நாள் நிகழ்ந்து அழகாக வந்து இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், இவற்றை கேட்டு வைத்து என்னுடைய அடுத்த தளங்களிலே பதில்கள் தந்து கொண்டிருப்பவர்களுக்கும், இத்தகைய சொற்களுக்கு அவர்களும் கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இது நாங்கள் எங்களை மீட்டி பார்ப்பது போன்றும் எங்கள் தமிழின் தொன்மையை அறிந்து கொள்வதாகவும் இணைந்து கொண்ட நிகழ்ச்சி என்று எண்ணினேன். அது இன்று பூரணமாக இருக்கின்றது. எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறும் இந்த வேளையில் 2026 ஆண்டின் 11வது நாள் 8வது மாதம் இது ஒரு புனிதமான காலமான இந்த வேளையில் சொல்லோடு பாடலை நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையில் பழமை போல நான் அன்னை தந்தை ஆசான் இவர்கள் எல்லாவற்றையும் மக்களுக்கு எல்லாம் வந்து வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாக்கி அவர்கள் தாழ் வணங்கி நன்றி கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவா எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க வைத்த நீ, அல்லல்கள் வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், மனதில் குழப்பங்கள் வேண்டாம், நாங்கள் எல்லோரும் ஆன்மீகம் மட்டுமல்ல அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து அன்பு காத்து வாழ்வோம் என்று என் தளத்து உறவுகளோடு கூடி இணைந்து சிரம் தாழ்த்தி உன்னிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன், ஆவண செய்ய வேண்டும் ஐயா என்று கூறி இந்த நிகழ்ச்சி சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல், மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்

நீர் நேரத்தின் முதல் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலே என்ற பாடலைத்தான் அன்போடு கேட்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். பழமை போல ஜெகபர் சாதிக் அவர்களும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, சகானா பர்வின், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

0: போகுதே போகுதே என்ற பாடலை கேட்ட எங்களுக்கு போகாதே போகாதே என்கனவா என்ற பாடலும் கேட்க வேண்டி இருக்கின்றது. அந்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அன்று ஒலித்தது என்று ஒலிக்கின்றது. தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், மத்தவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் அன்போடு கேட்ட பாடல்.
1: என் கண்ணீருக்கு காரணம் உண்டு. போர்க்கோலம் இப்போது விடுங்கள், பிறகு பேசலாம்.
2: ஆண்மையின் அழிவிற்கு கண்ணீர் காரணமாக கூடாது. பெண்ணின் பெருமையை குறைப்பவளே பேச மாட்டோம்.

மீண்டும் ஒரு பாடல். செல்வ மகள் என்ற திரைப்படத்தில் குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும் என்ற வரி கொண்ட பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்டிருக்கின்றார்கள் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. வளமை போல அவர் கேட்கும் வேளை அவருடன் இணைந்து வரும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாபன், பத்மகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளே, இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடலும் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்த பாடல். பெங்கெங்கும் அவள் முகம் என்ற வரி எடுத்து நெருப்பில் பூத்த மலர் என்ற திரைப்படத்திலிருந்து எல்லோருடைய காதோரமும் இனிக்க ஒலிக்கின்றது.

ஒலிக்கே இருக்கும் பாடல் நீண்ட நாட்களுக்கு பின்பு இணைந்திருக்கின்றார் அன்பு முகமது ராஃபிக் அவர்கள். ராஃபிக் அவர்களே, நீங்கள் கேட்கும் அந்த பாடலை உங்களோடு இணைந்து இன்றும் முகமது ரிஷ்வான், நாசர், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் இணைந்து காது கொடுக்கும் வேளையிலே அந்த பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எங்கே என் ஜீவனே உன்னை கண்டேனே என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் உறவுகளோடு உறவுகளாக எங்களுடைய கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி அவர்கள் தன்னுடைய பேரன் ரித்விக்கை நினைத்து கேட்கும் ஒரு பாடல். தங்கத்தில் முகமெடுத்து என்ற வரி எடுத்து பாடும் மீனவ நந்தன் திரைப்படுத்த பாடல்.

பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஏபி விஜயராகவன் அவர்கள் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பட்டக்காடா பட்டணமா, ரெண்டும் கேட்டான் லட்சணமா. பட்டக்காடா பட்டணமா, ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: ஒலிக்கும் இனிமையான பாடலை கேட்டு மகளும் எங்களுக்காக. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலைகளிலிருந்து ஒலிபரப்பாகும் நேரம் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த இசையோடு.

கொலுசான நேரம் என்ற திரைப்படத்தை ஒன்று பாட கேட்போம். கொலுசு கொலுசு என்று முதல் வரி கொண்டு பாடும் இந்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுக்காக ஒலிக்கப்படுகின்றது.

அடுத்து இனிக்க பாடல் பாஸ்மாக் திரைப்படுத்து பாடல் வானம் நமது என்று கூறும் வரி கொண்ட இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இதுவோ அந்த பாடல்.

வழமை போல இறுதிப்பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் நாட்டு ஜோர்ஜ். உங்கள் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் நீங்கள் கத்திரிகையில் இந்த திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். அங்கு இப்பொழுது மிகவும் வெப்பமான காலம் என்று கூறியிருந்தவா, யாதும் நீயே என்ற வரி எடுத்து குளிர வைக்கின்றது இந்த பாடல் உங்கள் காதோரம்.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கோரி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

குரலில் ஒலிக்க இருக்கும் பாடல் வான் மிருகங்களே என்ற வரி எடுத்து தரும் பாடலாக புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று முதல் பாடலாக தருகின்றார் கனடா ஆல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி.

சாந்தினி தொடர்ந்து வரும் இனிமையான பாடல். நான் மலரோடு தனியாக ஏனிங்கே நின்றேன். இந்த வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு வருகின்றது இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இன்று அன்போடு தந்து கேட்டு மகள விரும்புபவர் இளமணி திருநாடு, மத்திய மாகாணம், ஹட்டன் மாநகரிலிருந்து டிராம்சி

டிராஞ்சி தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அவர்கள் தருகின்ற பாடல். அந்த பாடல் பொன் நகரம் திரைப்படத்திலிருந்து வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் சாட்சியடி என்ற அந்த வரிகளை கொண்ட பாடல். இனிமையான இந்த பாடலை இப்பொழுது கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

பாடலை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் சிங்காரப்பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள். என் கடமை திரைப்படத்து பாடலை ஹலோ மிஸ் என்று பாட வைக்கின்றார்.